ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நாம் தேவனை துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை தொடர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை உணருவோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். எல்லாரும் சேர்ந்து

ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவே என் ஆசை, அதுவே என் ஏக்கம்.

நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை, சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயத்தையும் விடுதலையும் அவர் நமக்கு தருகிறார் அல்லவா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், வெளியேற பெற்றவனாய் என்னை மாற்றுவதற்கு அன்னையே ஒப்பு கொடுத்த இயேசுவை

சிறந்தவர், அவரே பெரியவர், அவரே மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டுமே, ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், உண்டாகட்டும்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆளுவார்கள் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 5:17. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாம் என்கிற ஒருவனாலே மனுக்குலம் ஆளுகையை இழந்து போனது. ஆதாமினுடைய மீறுதலினாலே பாவமும் மரணமும் பிரவேசித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையும் சத்தியமும் உண்டாயின. பாவத்தையும் மரணத்தையும் வெல்ல அவரே வழியானார். ஒருமுறை மலையின் உச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மலைவாசி சிறுவன் ஒருவன் முதல் முறையாக கஷ்டப்பட்டு மலையிலிருந்து இறங்கி ஆற்றிலே பயணம் செய்து அக்கரையில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு வந்தான். பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒரு கடையில் இருந்த பிரகாசமான மின்சார பல்பை பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த ஒரு பல்பு மட்டும் எனக்கு கிடைக்குமென்றால் நான் வாழுகிற மலைப்பகுதியை வெளிச்சமாக்கி விடுவேனே என்று சொல்லி தன்னிடமிருந்த எல்லா பணத்தையும் கொடுத்து அதை வாங்கினான். அந்த மலைவாசி சிறுவனுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று மலைவாசி ஜனங்களை பார்த்து, நான் ஒரு விசேஷமான பொருளை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன்,

அது இருளை வெளிச்சமாக்கும் என்று சொல்லி அதை காண்பித்தான். அவன் என்னென்னமோ செய்து பார்த்தும் கூட அதை எரிய வைக்க முடியவில்லை. காரணம், அங்கே மின்சாரம் இல்லை. அதை விற்ற கடைக்காரன் அதை குறித்து அவனுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. நீங்களும் கூட எரிந்து பிரகாசிக்க வேண்டுமென்றால் மின்சாரமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்தான் வல்லமையையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆளுகையும் அதிகாரமும் உண்டு. கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று ரோமர் 5:17 சொல்லுகிறது. சில மொழிபெயர்ப்புகளில் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ராஜாக்களைப் போல ஆளுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், நீங்கள் ராஜாக்களைப் போல ஆளுகை செய்வீர்கள். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் ராஜாதி ராஜாவின் குடும்பத்திலே இல்லாமல் இருந்தால் கிறிஸ்துவோடு கூட அவருக்கென்று இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். அவர்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரணர். அவரிடத்தில் இருந்துதான் எல்லா நன்மைகளும் இறங்கி வருகின்றன. அவர்தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். தேவ பிள்ளைகளே, கத்தர் உங்களுக்கு ஆளுகையை தரும்போது சரீரத்துக்கு சுகத்தை தருவதுடன் ஆத்மாவிலும் விடுதலையை தந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவார். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று மத்தேயு 12:28 காணலாம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஆவியின் கிரிகைகளோடு நாங்களும் ஒன்றித்து தேவ வார்த்தையோடு எப்போதும் தேவனோடு ஒன்றித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார். அதே போல இந்த நாளிலும் நீங்கள் இப்படி 24 மணி நேரங்களும் தேவனோடு இணைந்திருக்க நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது ஜிஃபேன் எஃப்எம்மின் தேவ செய்தியின் நேரம். செய்தியின் தலைப்பு:
1: உத்தமமான வாழ்வு, பாகம் 2.
0: செய்தி வழங்குபவர்
1: ஊழியர் தோமஸ் ராஜ்.
2: நீங்கள் எபிரேயர் 12 அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா,
3: ஹீப்ரூஸ் 12
2: 7-8 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, தேவன் உங்களை நடத்துகிறார்.
3: God leads.
2: நீங்க சொல்றீங்க பாருங்க, ஆண்டவரே என்னை நடத்தும்.
3: Lord lead me, O Lord.
2: யார நடத்துவார் தெரியுமா?
3: Who would he lead?
2: எல்லாரும் நடத்த மாட்டாரு.
3: Not all.
2: யார நடத்துவார் தெரியுமா?
3: Who would he lead?
2: பிள்ளைகளை நடத்துவார்.
3: He would lead his children.
2: பிள்ளைகளை எப்படி நடத்துவார் தெரியுமா?
3: How would he lead his children?
2: நீ பிள்ளையா இருந்தால்,
3: If he be child,
2: தேவன் சிட்சித்து நடத்துவார்.
3: God would chasten you and lead you.
2: தண்டிச்சு நடத்துவார்.
3: He would punish you and lead you.
2: தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ,
3: whom God loves,
2: அவர்களை சிட்சிக்கிறார்.
3: Them he chasteneth.
2: உனக்கு வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிற சிட்சை உனக்கு கிடையாம இருந்தா, நீ யாரா இருப்பான்னு கேட்டா,
3: you don't receive,
2: நீ வேசி பிள்ளையா இருப்பா.
3: You would be the son of a fornicate.
2: தேவனுடைய பிள்ளை இல்ல,
3: not the son of God.
2: நீங்க சிலர் நினைக்கிறாங்க, கர்த்தர் அடிக்கிறதே இல்ல பிரதர்.
3: So God never chastises me.
2: ஸ்கூல்லே தெரியல உங்களுக்கு, ஸ்கூல்ல,
3: you know, in school,
2: இப்போ தெரியல எனக்கு,
3: I do not know now.
2: நாங்கெல்லாம் படிக்கும்போது,
3: even while we were learning,
2: front row க்கு பாருங்க,
3: people in the front row,
2: அது selected people,
3: they are the selected children.
2: அது ஒரு 3-4 row இருக்கும,
3: 3-4 rows.
2: இந்த டீச்சர் கண்ணு எப்படி தான் பாக்குன்னு தெரியாது. இங்க திரும்பினா உத, அங்க சிரிச்சா உத, என்ன சிரிக்கிற?
3: So if you laugh or smile, you'll,
2: ஆனா பின்றவன் இருக்கு பாருங்க,
3: one who seated at the back,
2: ஒன்னும் கவனிக்க மாட்டான்.
3: He would not take care.
2: செல் வச்சு விளையாடிட்டு இருப்பான்.
3: He would play with his cell phone.
2: மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான்.
3: He would be sending messages.
2: என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்.
3: He would be,
2: நல்லா தெரியுங்க டீச்சருக்கு,
3: the teacher knows pretty well.
2: அடிக்கவே அடிக்காது.
3: He would never hit him.
2: இதுக்கு நல்லா தெரியும், தண்ணி தெளிச்சு விட்டாச்சுடா, அடுத்த வருஷம் அங்கதான் இருக்க போறடா.
3: He knows pretty well that he has been washed off.
2: 10 வருஷம் ஆனாலும் அந்த பெஞ்சை விட்டு போக மாட்டார்.
3: 10 years you will be remaining in the same bench.
2: ஆனா முன்ன உட்கார்ந்திருக்கான் பாருங்க,
3: one who seated in the front,
2: நாலு ஓத கொடுத்து,
3: after beating him,
2: சிட்சித்து,
3: after punishing him,
2: punish பண்ணி,
3: after punishing him,
2: என்ன ஆகுறாங்க தெரியுமா?
3: What do they become?
2: பள்ளிக்கூட உலக படிப்பை எடுத்து பாருங்க, அங்க பின்னால உட்காரன் சொல்வாங்க, ஏய் நீ தான்டா உத வாங்குற, நாங்கெல்லாம் என்னடா பாடுறான், வந்தாடி கை வீசிட்டே போய், கை வீசிட்டே போயிடும்.
3: So I come free hand and I go free hand. They don't come even with the books.
2: தேவனும் அப்படிதான் வச்சிருக்கார்.
3: So God has kept us likewise.
2: ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகம் 8 10-11 சீக்கிரம் வாசிங்க.
3: 10 and 11.
4: பரிசுத்த ஸ்தலத்துக்கு,
2: எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு
4: போக்குவரவு செய்த,
2: போக்குவரவு செய்த விசுவாசியா
4: துன்மார்க்கர்.
2: எங்க அப்ப துன்மார்க்க எங்க வந்துட்டு போறான்?
3: Where does the wicked come?
2: வந்தது பரிசுத்த ஸ்தலம்.
3: He has come to the holy place.
2: வாழ்க்கை என்னது? துன்மார்க்கம்.
3: His life is wicked.
2: ஏன் தெரியுமா?
3: You know why?
2: தண்டனை உடனே வரல.
3: So because he has not received any
2: punishment. அடி மாத்திரம் ஒழுங்கா விழுந்திருந்தா,
3: had he received punishment properly,
2: ஒழுங்கா இருந்திருப்பான்,
3: he would have been proper.
2: எங்க வந்துட்டு போனே?
3: Where has he come?
2: குழந்தையில இருந்து வந்துட்டே போனே. எங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு.
3: He has come to the holy place.
2: Life துன்மார்க்கம்.
3: His life is wicked.
2: ஏன் நடந்ததுன்னா,
3: why?
2: தண்டனை வரல.
3: He has not received any punishment.
2: அதனால இதய ரொம்ப துணிகரம் ஆயிடுச்சு.
3: Therefore the heart has become stubborn.
2: ரொம்ப துணிகரம் ஆயிடுச்சு.
3: He has become stubborn.
2: நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.
3: Many do come and go.
2: சர்ச்சுக்கு வந்து எங்க பா போனே? ஆவடி சர்ச்சுக்கு போனே.
3: After coming here, go to ஆவடி.
2: என்னப்பா கேட்ட? என்னமோ சத்தம் போட்டார், ஒண்ணும் விளங்கல.
3: He shouted something, could not understand anything.
2: எங்க பா போயிட்டு வந்த?
3: Where have you been?
2: Pastor Thomas ரா சபைக்கு போனே.
3: I have gone to Pastor Thomas.
2: Super!
3: That's superb.
2: Prasanga super!
3: Message is absolutely
2: part super.
3: songs of
2: அப்படி ஆராதனல ஆவியில பறந்தேன்.
3: So I was flying in the spirit in worship.
2: திருந்து எடுத்தியா? எடுத்தேன்.
3: Taking the come in? Yes.
2: சாயங்காலங்க போனேன். அது டாஸ்மார்க் பக்கம் போயிட்டு வந்தேன்.
3: I just been to Taskmark.
2: காலையில திரும்பி இருந்தா புடிச்சிட்டப்பா.
3: Early morning.
2: சாயங்காலம் இருக்கவே இருக்கு.
3: This evening hour.
2: இங்க என்ன பிரதர்? வாயில வச்சு எடுத்துறாரு ஒயின். அவன் ஒரு குவார்டர் குடுக்குறான்.
3: So there he gives you a quarter.
2: இங்கேயும் பாஸ்டர் குவார்டர் கொடுத்தாருல பரவாயில்ல.
3: Never mind.
2: வாயில வச்சுட்டே எடுத்துறாரு.
3: So he places it in the mouth and
2: சாயங்காலம் போய் ஃபுல்லா.
3: Evening you go.
2: என்ன ஒரு துண்டு அப்பா கொடுக்குறாங்க.
3: Give a small bread.
2: அங்க போற நல்ல சம்சா வறுத்தகிரி வச்சு ஒரு.
3: So there you have
2: குவார்டர் அடிச்சா. அப்படியே
3: then he gets picked up
2: ikkala onnu kicki era matradu anga pora kicki erdu
3: if he goes there he is being kicked up
2: kicka erdu varake
3: whether you
2: are yaro jagrada brother
3: be very careful
2: dunmarkathukku thandana varadathanal
3: because the wicked has not received punishment
2: nadakam anni potanga
3: they buried you
2: இந்த விசுவாசிகளோட இதயம் நிறைய பேருடைய இதயம்
3: the heart of the
2: ரொம்ப தைரியமா இருக்கு
3: it's very stubborn
2: ரொம்ப தைரியமா இருக்கு
3: very bold
2: தண்டன வராதனால
3: because they have not received any chastisement
2: ஏன் உன் தண்டிக்கல தெரியுமா
3: why you are not been punished
2: உன்ன நேசிச்சா உன்ன சுத்தி பார்ப்பா
3: if he loves you he would chastise
2: அதனால வேதம் சொல்லுது
3: the word of god says
2: யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்கன்னா
3: james 1:12
2: சோதனையை சகிக்கிற மனுஷன்
4: பாக்கியவான்
2: அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
4: கர்த்தர்
2: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை
3: பெறுவான்
2: பெறுவான்
3: when would he receive the crown
2: சிட்சையை சகித்து
3: after receiving the punishment
2: unnai parisuthamaaki
3: after being sanctified
2: katharukku munna unna uttaman endru nee velanga pannichiyana
3: if you show yourself perfect before the lord
2: and enna tharvar
3: what would god give
2: kreedam tharvar
3: the crown of life
2: na supera prasangam pannala illa brother
3: not because I give a wonderful
2: yamandu poiradinga
3: do not get deceived
2: naan yamandra koodadhu
3: even I should not be deceived
2: oh indha ithana 1000 perkana prasangam pannitan
3: so I was able to preach
2: adunala kreedama nadakadhu
3: crown because of it not so
2: nadakadhu
3: it's not so
2: enakku varugira sitchayai naan saikiren
3: I ought to endure the temptation that comes
2: aandavar chinna kaaryathukku adikkirar
3: so even for a small thing he hits
2: avar parisutham pannugirar
3: He sanctifies us.
2: அவர் சீர்படுத்துகிற.
3: He corrects us.
2: இப்ப நான் யாரா மாறிட்டேனா?
3: What about me? What am I made?
2: உத்தமன்.
3: I made perfect.
2: நான் உத்தமன் என்று விளங்கின பிறகு
3: only after I made perfect.
2: நான் யாரா இருப்பேன்னு கேட்டிங்கன்னா
3: what would I be?
2: கிரீடத்தை நான் பெறுவேன்.
3: I would receive the crown from
2: him. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிரீடத்தை தரணுமானா?
3: If the Lord God has got to give you
2: கர்த்தருக்கு முன்பாக நாம கிரீடத்துக்குரியவர்களாய் மாற வேண்டுமானா?
3: If we ought to or be made worthy to receive the crown.
2: நம்முடைய இதயம் துணிவு கொள்ள வேண்டாம்.
3: Our heart should not be stubborn.
2: எப்போதும் பயந்திருக்கிற மன் பாக்கியவான்.
3: One who's fearful is always blessed.
2: சிட்சை வரும்போது
3: when the punishment comes
2: சிட்சையை சகித்து
3: enduring the temptation
2: நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வேனானா?
3: If I sanctify myself
2: கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ
3: whom does the lord love
2: avanai sitchikkirar
3: him he punishes
2: avanai sitchikkirar
3: him he punishes
2: na nariya mura solliten
3: I've told you often
2: anal naan solren
3: yet I tell you
2: indha mari poosa irpinga thoorathila paathunga
3: I've seen everything
2: na vandha romba padikkala
3: I'm not well educated
2: na vandha romba padikkala
3: I'm not well educated
2: padicha varaiku olunga padichen
3: whatever I've learned
2: devanude naamathukku mahimai undavada
3: glory be to the name of god
2: நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது
3: அப்போ
2: ஒரு எக்ஸாம் இருந்துச்சு ESLC நாங்க படித்த குரூப் தான் லாஸ்ட்
3: தட் வாஸ் ESLC வாஸ் தி லாஸ்ட் எக்ஸாம்
2: இப்போ SLC மாதிரி அப்ப ESLC
3: லைக் SSLC டுடே
2: நான் ஒரு கிராம பள்ளிக்கூடத்துல படிச்சேன்
3: சோ ஐ ஸ்டடிட் இன் எ வில்லேஜ் ஸ்கூல்
2: என் கூட ஒருத்தர் படிச்சார் தர்மராஜ் நான் தாமஸ்ராஜ் தர்மராஜ்
3: another person by தர்மராஜ்
2: ரெண்டு பேருக்கும் பயங்கர போட்டி
3: there was competition between the two
2: நாங்க ரெண்டு பேரும் 90 மார்க் கீழ எடுத்தங்க ஞாபகமே இல்ல எல்லாம் 95 99 98 ரெண்டு பேரும் போட்டி போட்டு படிப்போம்
3: so about 90s we used to read 95 and so
2: எங்க வாத்தியார் பேர் சுந்தரம் ஹெட்மாஸ்டர் பேர் சுந்தரம்
3: ஹெட்மாஸ்டர்ஸ் நேம்
2: வாஸ் நல்ல எனக்கு பாஸ் சுந்தரம் கிடைச்சாரு அவங்க எனக்கு பலத்த பேர் சுந்தரம் கிடைச்சாரு
3: so likewise
2: அவரே ஒரு கம்பு வச்சிருப்பாரு கம்பு வச்சிருப்பார் பரம்பு.
3: So he would take the cane.
2: என்ன பரம்பு தெரியுமா?
3: What would he do?
2: இந்த பின்பக்கம் இப்படி இருக்கும், மொட்டா இருக்கும், நல்லா வீங்கி போயிருக்கும்.
3: இந்த
2: குச்சி இருக்கும்
3: corner.
2: எல்லாரும் இதை பிடிச்சிட்டு அடிப்பாங்க. இந்த மனுஷன் சின்ன பக்கத்தை பிடிச்சிட்டு இந்த மொட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதை வச்சு கொடுப்பாரு. அப்படியே ரெண்டு கொடுத்தாருன்னா அப்படியே ரெண்டு வீங்கிரும், அப்படியே நல்ல புட்டு மாதிரி வீங்கிரும்.
3: So it, our body used to get swollen.
2: அந்த காலம் எங்க அம்மா அப்பா எல்லாம் விடும்போது என்ன விடுறாங்கன்னா, பாத்தியார அந்த ரெண்டு கண்ணை மட்டும் விட்டு பாத்தியார, தோலை உரிச்சு.
3: Sir, spare two eyes, just skin.
2: இவங்க சொன்னாங்கன்னு அவன் உரிச்சிருவான்.
3: And they will skin even without telling.
2: Ayyo vaathiyar pinra adi ellam paathinga
3: the way they teach you,
2: thola kalachiruvanga.
3: They will skin your life.
2: Ippo dhaan yan pulla totta von thola urichiruvendra.
3: Now they say if you try and touch my son,
2: adha nama pullainga apdi irukanga.
3: Therefore your children remain like that.
2: Enga vaathiyar la pinnu pinnu pinnu valathavar.
3: So our teachers are
2: these. Appo enga rendu vera kooptar oru naal
3: called for both of us.
2: Dei நான் செக்ரட்டேட் ஆக
3: போறேன்,
2: ஒரே ஒரு ஆசைடா.
3: There's only one.
2: நம்ம நால்மாபடி ஸ்கூல் கப்பு வாங்கிரும்டா.
3: Should receive the cup.
2: நம்ம டிடிஎஸ் ஸ்கூல் கப்பு வாங்கிரும்.
3: அவ ஜிடிஎஸ் ஸ்கூல்
2: நீங்க ரெண்டு பேரும் நினைச்சீங்கன்னா,
3: if you two think,
2: நான் கப்பு வாங்கிருவேன்.
3: Definitely I'll receive the.
2: ரெண்டு பேரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு.
3: So likewise he motivated
2: us. மேலயே கண்ணை வச்சிருந்தார்.
3: He had his eye on us.
2: பாருங்க
3: the assembly was over
2: and the kooli kudutan paarenga pinnala vandhavan kooli kudutana andha mari mutta vaangunavargala modalla vaasthar.
3: So those
2: ivan mutta ivan 10 ivan 20 naan da highest mark 85
3: I scored.
2: Dharmaraj enna vada keela
3: even dharmaraj
2: kadesi enna vaasthar Thomas Raj 85.
3: So he called my name and
2: said, oh rabba sandosa, I am the first person.
3: So I stood first.
2: Namma 85 mark vaangidom.
3: Received 85 marks.
2: Inga vaadan kooptar.
3: He called me.
2: Yena kelmo reward kuduka poraar nalche.
3: I thought he is going to appreciate me.
2: Quarterly la 98.
3: Quarterly 90.
2: Half yearly la 85.
3: Half yearly
2: 85. 13 mark enga na pochunar.
3: What about the 13 marks?
2: Na try pandren sir. Try pandren sir.
3: I will try sir.
2: Na adutadila 98. ட்ரை பண்றியா படவா?
3: மனுஷன்
2: பின்னாம் பாருங்க, பின்னு
3: பின்னு
2: முதுவு அத்தனை வீங்கி போச்சு.
3: He caned me so badly. My body was swollen because of his caning.
2: எனக்கு எப்படிங்க இருக்கும்? ரூம்ல வச்சு அடிக்கலங்க, பொட்ட பிள்ளைக்கு புள்ள அடிச்சு போட்டேன்.
3: And he called me in his room and caned me never
2: mind.
3: So before the girls, he caned me. I was
2: ashamed. நேர கிளாஸ்க்கு போனேன்.
3: I went to my class.
2: பேக் எடுத்தேன். நேர ரூமுக்கு போனேன். சார், எப்படி என் மேல கை வச்சீங்க?
3: How could you touch?
2: எப்படி என் மேல கை வச்சீங்க?
3: How could you touch me?
2: நூத்துக்கு முட்டை வாங்குறவன் இருக்கான்.
3: This one was
2: received. 120 வாங்குனவன் இருக்கான்.
3: Another
2: 130 வாங்குனவன் இருக்கான்.
3: One was received.
2: பாதி பேர் ஃபெயில்.
3: And half of them
2: failed. I am the first person. 85 mark வாங்குறேன்.
3: I stood first.
2: எப்படி சார் என்ன அடிச்சீங்க?
3: How could you?
2: எங்க அப்பா கூட வந்து ஒரு பலி பண்ணிடுவேன்.
3: I'll call my father and see to it.
2: அவர் கட்டி பிடிச்சி
3: he embraced me, hugged me.
2: ஒரு முத்தம் கொடுத்துட்டு
3: kissed me.
2: Thomas.
3: He called me by name.
2: இந்த முட்டை வாங்குனவன் அடிச்சா அடுத்த முறை இன்னொரு முட்டை சேர்த்து வாங்குவான்டா.
3: He will receive double egg.
2: 85 வாங்கنا உன்னைய அடிச்சனா அடுத்த ட்ரிப் 100 பரவணும்னு அடி.
3: Next time that you may receive 100 marks.
2: ஆண்டவர் இப்படி தான் அடிக்கிறாரு.
3: That's how the Lord.
2: அடுத்த வாங்கற அடிக்க மாட்டார். வந்து போயிட்டு இருக்கான் பாருங்க. தோண்டவே மாட்டாரு.
3: He would not bother one horse.
2: நீ உட்கார்ந்து fasting prayer, fasting prayer, fasting, fasting, Bible, ஜெபம், fasting உனக்கு தான் போத.
3: So you stand for fasting prayer and you stand for prayer and all worship.
2: Yeah, உனக்கு உதனா
3: why are chastised?
2: இன்னொரு பரிசுத்தமாக்குறக்கு
3: that he may make you holy further.
2: சில நினைச்சுக்கிறாங்க என்ன பிரதர் சும்மா fasting fasting fasting fasting ஜெபம் night prayer day prayer எல்லாம் போயிட்டே இருக்கு. நம்ம எதுக்குமே போற
3: Why all this fasting? I
2: do
3: not have to go anywhere. So I'm not
2: being supported.
3: So this man goes for prayer and he's being caned. One thing you know. You cannot become upright. One who receives a punishment,
2: he'll
3: be worthy of the crown.
2: Buddha
3: God says, one who endures temptation, he would be my child. Do not be stubborn. Who would be made up?
2: Proverbs 16:16.
3: More than he who holds his words, one who controls his mind.
2: Hallelujah. Namakku or nalla manam irukku.
3: We have a good mind.
2: Adhanal than nama yaarna manidargal.
3: That's why we are men.
2: Namakku manam irukkanal than nama per manidargal.
3: Because we have a mind, we are human.
2: Ana nareya per solranga.
3: Many say
2: manam oru koranga.
3: The mind is a monkey.
2: Devanudaiya naamathukku mayame undavada.
3: Glory be to the name of God.
2: Appo nama uttamarala irukkanana.
3: If one
2: எதை அடக்கணும் சொன்னா
3: வாட் யூ ஷட்
2: நம்முடைய மனதை நாமே அடக்கணும்
3: we should control our mind
2: நல்ல கவனிங்க யோபு சொல்வாரு
3: Job says
2: யோபின் புத்தகம் 31:7 சீக்கிரமா
3: 7
4: என் நடைகள் வழியை விட்டு
2: என் நடைகள் வழியை விட்டு
4: விலகினதும்
2: என் இருதயம் கண்களை பின்தொடர்ந்ததும் உண்டானால்
4: ஒரு மாசி என் கைகள் ஒட்டிக்கொண்டதும் உண்டானால்
2: என்னுடைய கண்களை என் இருதயம் பின்தொடர்ந்ததும்
3: my eyes would follow my heart
2: கர்த்தர் ரெண்டு கண்ணு கொடுத்திருக்கார்
3: he has given the eyes
2: எதுக்கு
3: what for
2: சொல்லுங்க மூடிட்டே நடக்கிறதுக்கா திறந்து நடக்கிறதுக்கா
3: so whether to open eyes or சொல்லுங்க
2: கண்ணு எதுக்குங்க இருக்கு
3: what for the eyes
2: பார்க்கறக்கு என்ன பார்க்கணும்
3: to look what
2: நல்லதே பார்க்க முடியுமா
3: whether we can look only at good
2: நல்ல பெரிய வால் போஸ்ட் போட்டுருக்கு நல்ல ஒரு பைபிள் தூக்கிட்டு நற்செய்தி கூட்டம் ஜான் ஸ்கூல்ல நீ பாத்துருக்கு ஜான் ஸ்கூல்ல நற்செய்தி கூட்டமா யாரு பேசுறாருன்னு பார்த்தா பக்கத்திலே போட்டிருக்கான் வேற ஒரு போஸ்ட் அட பாவி என்ன போஸ்ட் இருக்கு
3: Besides
2: பார்க்க கூடாத போஸ்ட் இருக்கு
3: There's another post which cannot be seen
2: நீங்க அப்படி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்க்க முடியுமா
3: Can you close one eye and look through the other eye
2: என்ன பாக்குறீங்க
3: What are you looking at
2: நற்செய்தி கூட்டத்தையும் பார்க்கணும்
3: You are looking at this
2: ஒண்ணு இல்லாம போட்டோ போட்டிருக்கானே அதையும் கண்ணு பாக்குது
3: it's not wrong
2: கண்ணை மூடி நடக்க முடியாது
3: ஆனா close your eyes
2: நீ பார்க்கிற காட்சி இருக்கு பாரு இந்த காட்சியை இருதயம் சொல்லுது சூப்பரா இருக்குல்ல
3: the heart says it's super
2: இன்னொரு முறை பாரு
3: look at
2: அப்படின இருதயம் சொல்லி
3: the heart instigate
2: இன்னொரு முறை சைட் அடிச்சேனா
3: look again only then it's a sin
2: கண்ணு பார்க்க தப்பு இல்லங்க
3: looking at it
2: kannu paakra thappe illa
3: so if the eyes look at it it's not a sin
2: yes sonnare
3: jesus said
2: stiriya paakra thappu nu sonnara
3: did he say he's looking at a woman
2: enga ungalaellam paatha enak thappa appo enna pannanum pomblingala munna ukathirkaalunga kanna kattikka vidida
3: can I
2: ayyo ya sabayara paakave kudada ella pomblingala ukathirka kanna mudi kattikka mudiyuma
3: can I close my eyes and preach
2: ungala paakra thappu illanga
3: looking at you is not wrong
2: ana endaikku na ungala ichchayodu paakrano
3: if I look at you with lust
2: andaikku aavathu
3: that's danger
2: kartha nammude kanna vechirukkaru
3: so the lord
2: kanna edhu guide pannanum na irudhayam illa
3: it's not the heart
2: job solraare
3: job says
2: enudaiya kangal en irudhayathai pinbattinaar
3: If my eyes follow my heart.
2: தெரியாம பார்த்துட்டோம்.
3: So
2: நம்ம கண்ணல கடச்சிருச்சு.
3: I open my eyes.
2: அது தள்ளி விட்டுட்டு அடுத்த காட்சிக்கு போ.
3: Just leave it and go to the next.
2: அதனால தான் இயேசு சொன்னார்.
3: Jesus said,
2: நீங்க பாருங்க சாத்தான் வந்து என்ன பண்ணான்னா,
3: what about Satan?
2: அந்த கனியை காட்டினான்.
3: Showed the fruit.
2: ஆயிரக்கணக்கான கனி இருக்குங்க.
3: There are thousands of.
2: அது எத்தனை 400 ஏக்கர்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். தோட்டம் 400 ஏக்கரா. So many varieties கனி அங்க இருந்துச்சு.
3: There in that garden.
2: அங்க என்னால தாங்க பாத்துக்கிட்டு இருக்கா.
3: So everything
2: ஒரு நாள் அந்த கனியை இச்சையோடு பார்த்தா.
3: One day she looked at the fruit with lust.
2: உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நீங்க எந்த புருஷனையும் பார்க்கலாம்.
3: You can look at anything.
2: எந்த மனைவியையும் பார்க்கலாம்.
3: Look at any wife.
2: எந்த அழகுள்ளவளையும் பார்க்கலாம். அழகு இல்லாதவளை பார்க்கலாம்.
3: Look at one who's beautiful or not.
2: Don't worry. தைரியமா பாருங்க.
3: Need not worry at all.
2: ஆனா உன்னுடைய பார்வையை இருதயம் நடத்துமானால்,
3: if your heart leads your sight,
2: ஆபத்து உனக்கு இருக்கு.
3: There is danger lurking.
2: அதனால தான் வேதம் சொல்லுது.
3: God says,
2: உன் மனதை கட்டுப்பா.
3: God bind your
2: கண்ணை. உன் மனம் நடத்த கூடாது.
3: So your eye should not be led by your heart.
2: அந்தக்கு இச்சையோடு அந்த கனியை பார்த்தால்,
3: he looked at the virgin with lust.
2: அவ அழிஞ்சு போனா.
3: And he was destroyed.
2: தோட்டத்தை விட்டு போயிட்டா.
3: He destroyed.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: In the name of God.
2: யோசுவாவின் புத்தகம் 7:21 எரிகோ பள்ளத்தில உன்னை எடுக்காதேன்னு ஆண்டவர் சொன்னாரு.
3: So
2: நான் ஆகான் ஒருத்தன் அந்த பாபிலோனே சால்வையை பார்த்தேன், பொற்பாளத்தை பார்த்தேன், அந்த வெள்ளிய பார்த்தேன், என்ன செய்தேன்?
3: What about he? What did he see?
2: எங்க பொண்ண பார்க்கிற தப்பு இல்லங்க.
3: He saw the gold, it's not wrong.
2: பாபிலோனிய சால்வைய பார்க்கிற தப்பு இல்ல.
3: Having seen the Babylonian garment.
2: வெள்ளிய பார்க்கிற தப்பு இல்ல.
3: Having seen silver is not wrong.
2: பட் அதை இச்சிக்கும் போது குடும்பமே அழிஞ்சு போச்சு.
3: He lusted when he coveted them.
2: குடும்பமே அழிஞ்சு போச்சு.
3: His family was destroyed.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: In the name of God.
2: நான் ஒவ்வொன்றாய் சொல்லுவேன்.
3: I can say one after the other.
2: தாவீது கர்த்தரை எப்போது முன்ன வச்சிருக்கவங்க.
3: David kept the Lord.
2: எத்தனையோ பாக்கி இருந்துச்சுங்க.
3: So lot of songs.
2: அவர் ஒண்ணு திட்டம் பண்ணி மேல போகலங்க.
3: He never
2: எதேச்சையா மேல போனாரு.
3: Accidentally he went up.
2: மாடியில அப்படியே சுத்திட்டு வந்தாரு சாயங்காலம்.
3: He was going about the top.
2: அங்க குளிக்கிற ஒரு பொண்ணை பார்க்கணும்னு போகலங்க. தற்சமயமா ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருந்தா.
3: Accidentally a girl was taking bath.
2: கண்ணால பார்த்துட்டாரு.
3: He saw through his eyes.
2: தப்பே இல்ல.
3: It's not wrong.
2: தப்பே இல்ல.
3: It's not wrong.
2: ஆனா
3: yet
2: இதயம் தொடர்ந்தது.
3: The heart says.
2: அந்த பொண்ணை யாரனு விசாரிச்சாரு. அந்த பொண்ணை கூட்டுவான்னு சொன்னாரு.
3: Go and call the girl.
2: யார மாறினார் தெரியுமா? கொலைகாரனா மாறினார்.
3: He became a murderer.
2: கொலைகாரனா மாறினார்.
3: He became a murderer.
2: ஏன் தாவீதே?
3: Why David?
2: உன் கண்ணல எத்தனை அசுத்தமான காட்சிகள் உன் கண்ணல கிடைக்குது.
3: Or you would have seen several evil things through your eyes.
2: அதை சிந்தனை வைக்காதபா.
3: That you should not keep it in your mind.
2: ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு. உன் தலைக்கு மேல 1000 பறவைகள் பறக்கலாம். ஆனா உன் தலை மேல ஒரு புறாவாவது கூடு கட்ட விட்டுறாத.
3: So thousands of fowls may fly above your head. Do not allow
2: that. வாலிபர்களே, கன்னியர்களே,
3: young men and young girls.
2: பெரியோர்களே, சிறியோர்களே,
3: elders and youngsters.
2: நம்முடைய இருதயம் நம்முடைய கண்களை பின்பற்ற கூடாது.
3: Our heart should not follow.
2: சாத்தான் சொல்றான், இன்னொரு முறை பாரு.
3: Satan
2: திரும்பி பாரு.
3: Satan says, look back.
2: இன்னொரு முறை பாரு.
3: Look again.
2: உங்களுடைய மனதை நீ அடக்காவிட்டால்,
3: if you do not control your mind,
2: நான் சொல்வேன்,
3: I would say,
2: நீ உத்தமனாய் இருக்க முடியாது.
3: You can never be upright.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும்
3: உண்டு.
2: ஒன்று பேதுரு 1:13 உங்கள் மனதினுடைய அறையை எதை
3: கட்டணும்?
2: நீ கட்டுற வஸ்திரம் நிக்கணும். ஆனா உன் மனதின் அறையை கட்டு.
3: You got to gird up the lines of your mind.
2: மனதின் அறையை கட்டு.
3: Gird up the lines of your mind.
2: நான் ரொம்ப ஸ்வீட் தின்றாள்.
3: I take sweet.
2: சின்ன வயசுல இருந்து ஸ்வீட் தின்னே எனக்கு வியாதி வந்துருச்சு.
3: From a young age I used to eat plenty of sweets.
2: அதுலயே திருநெல்வேலி அல்வா வந்துனா அவ்வளவுதான் செத்தேன். எங்க வீட்டுல யாரும் அல்வா தின்ன மாட்டாங்க. அது பலபலான்னு இருக்குவாங்க. எனக்கு அது பலபலா ரொம்ப இஷ்டம்.
3: திருநெல்வேலி
2: அல்வா உள்ள போய் 1/2 கிலோ அல்வா அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிருவேன்.
3: So 1/2 கிலோ அல்வா easily used to take.
2: இப்ப தின்னு தின்னு என்ன வந்துருச்சு?
3: After eating all that alva, what happened?
2: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லா ஸ்வீட் வர வர ஆந்திரா ஸ்வீட், குஜராத் ஸ்வீட், மகாராஷ்டிரா ஸ்வீட். பாஸ்டர் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்.
3: பாஸ்டர் ஐ ஹேவ் பர்சேஸ்ட் இட் ஃபார் யூ ஓன்லி.
2: நான் சொல்றது புசிக்கும் நாளிலே சாவே.
3: தி டே ஐ ஈட் தி சேம் டே ஐ வுட் டை.
2: இப்போ எனக்கு இருக்குங்க, வாயை கட்டி
3: கண்ட்ரோல் மை மவுத்.
2: நீங்க கேக்குறீங்களே பாஸ்டர் எப்படி இந்த வயசுல எப்படி இருக்கிறீங்க? கட்டிட்டேன் பிரதர், வாயை கட்டிட்டேன்.
3: I have just shut my mouth.
2: யாக்கிட்ட சொல்லாத பாஸ்டர், நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கீங்க பாஸ்டர்.
3: பாஸ்டர் you are very much controlled.
2: எதுக்கு?
3: Why?
2: வாய கட்டினா சரீர சோமா இருக்கும்.
3: If I control my mouth.
2: ஆனா மனச கட்டடா ஆபத்து.
3: If I do not control my mind.
2: சிலருக்கு நல்ல ஸ்ட்ரெngth இருக்கு.
3: Some have very good strength.
2: ஆ வாய கட்டி எல்லாம் கட்டி நல்ல சுகமா இருக்கா, மனச மட்டும் கட்டல.
3: They would control their mouth and keep the body
2: சின்ன வயசுல செய்ததெல்லாம் நீங்க, நான் உங்களுக்கு பக்திக்கு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன வயசுல எனக்கு பெரிய வேட்டை, நான் அந்த அணிப்புள்ள இருக்கு பாருங்க, இது பிடிக்கிறது எங்களுக்கு பெரிய வேட்டை.
3: Oh, catching the squirrel was a great game for me.
2: சின்ன வயசுல எல்லாம் போய் நிறைய அணி பிடிச்சிருக்கேன், நூத்து கணக்கான அணி பிடிச்சிருக்கேன்.
3: Take a lot of squirrels.
2: இந்த அணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா சொல்றேன் உங்களுக்கு. இந்த அணில இருக்கு பாருங்க,
3: look at the squirrel.
2: இதுல மூணு வெரைட்டி இருக்கு.
3: There are three varieties.
2: நீங்க தேடி போயிடாதீங்க, மூணு வெரைட்டி இருக்கு. நம்ம நாட்டு அணில மூணு வெரைட்டி இருக்கு.
3: த்ரீ வெரைட்டிஸ்.
2: இது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இதுக்கு இஷ்டமான ஒரு பொறி இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க சாயங்காலம் பொறி பிடிக்க போயிடக்கூடாது. அந்த அணிலுக்கு ரொம்ப இஷ்டமான உணவு இதை வச்சிங்கன்னா, எங்க இருந்தாலும் வந்துடும். காந்தி நகர்லேருந்து வந்துடும், எங்க இருந்தாலும் வந்துடும். அந்த வாசனைக்கு அப்படி வரும் அது.
3: So it comes for the smell of that food.
2: மூணு அணில் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அணில் என்ன தெரியுமா, அந்த வாசனைக்கு அங்கிருந்து ஓடி வரும்.
3: இட் வில் கம் ஃபார்

0: இது வேகமா இறங்கி வரும் வாசனை.
1: Come near the entrance.
0: அந்த போரிய வச்சிருக்கு பாருங்க.
1: Looking at the trap.
0: பார்த்ததுனா இனிமேல் சத்தியமா ஆயுசுக்கு பக்த வசல போற பக்கமே வராது.
1: It will never come near that.
0: ஏன் தெரியுமா? இவர் ஏற்கனவே மாட்டி தப்புனவர்.
1: Already it was caught in the trap in
0: it. அதனால இனி வரவே வராது. ஐயோ அங்க போரி இருக்கு.
1: Never would it come looking at the trap.
0: இன்னொரு அணில் ரொம்ப ஸ்வீட். எங்களுக்கு இஷ்டமான அணில்.
1: One, there's another.
0: அங்கிருந்து மேல இருந்து வரும்.
1: That will come from the top.
0: டிக்கி டிக்கி டிக்கி டிக்கி. அது பாத்துட்டு. அது தெரியும் போரி இருக்குன்னு.
1: It will look at the trap. It knows there is a trap.
0: இப்போ என்ன பண்ணும் தெரியுமா?
1: What would it do?
0: அங்கிருந்து இறங்கி வரும்.
1: Get down.
0: எரிகோ முதல்ல ஏழு முறை சுத்தற மாதிரி சுத்திட்டே வரும்.
1: Come round the trap again and again.
0: யோசுவா சொல்லிருக்காரு ஏழு முறை சுத்து விழும். இப்ப சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ரம் ஏழு முறை அந்த போரிய சுத்தி வரும்.
1: 7 times it would go round the trap.
0: இவருக்கு மானம் அடங்கல. இவர் பட்டவரு தப்புனவரு. ஆனா வாசனையை விட முடியல.
1: One was not able to bear the
0: சுத்தி சுத்தி வருங்க
1: ஸ்மெல் ஆஃப் தி ஃபேவர்.
0: அந்த என்ன பண்ணுதுன்னு கடைசில
1: வாட் வில் இட் டு லாஸ்ட்.
0: இத விட்டுட்டு போக முடியாது. மேல போவும் கீழே வரும், மேல வரும் கீழே வரும்.
1: கோ அப் அண்ட் டவுன்.
0: கடைசி என்ன பண்ணுனா அந்த வால் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. இந்த வால் அப்படி கொண்டு போய் அப்படி தட்டும்.
1: இட் வில் கீப் தி டெயில்.
0: இது பொறி அடிக்காது. அப்படி தட்ட உடனே நாலு இது கீழே விழும். நாலு பொறியில் விழும்.
1: சோ சம் ஆஃப் தி ஃபுட் வுட் கம்.
0: வெளியே வரும், ஒன்று உள்ள விழும். இப்போ பாருங்க வெளியே விழுந்து பார்த்தீங்களா.
1: வாட் இஸ்
0: இதை எடுத்துட்டு நீங்கள் அணி சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? எல்லாம் ஒன்று எடுத்தால் கூட ப்ரைஸ் லார்ட் பண்ணும். ப்ரைஸ் லோ.
1: ஸோ தட் த வே இட் டேக்ஸ் ஃபுட் இட்ஸ் அஸ் இஃப் இட் இஸ் ப்ரேயிங்.
0: ஸ்தோத்திரத்தோட எடுத்து
1: பாருங்க the moment it keeps us
0: நாங்க ரெடியா நாய் கம்பு எல்லாம் வச்சுட்டு இவர் தப்புறா கூட தப்பி தான் போறாரு. இந்த தப்பிடவே கூடாது, ரெடியாக வச்சுருப்போம். ஆனால் இவரே மாட்டிக்குவார். இவர் நல்லா ப்ரெஸ் பண்ணி மாய வைப்பார்.
1: ஸோ இட் வில் ப்ரெஸ் இட்ஸ் மவுத் அண்ட் கீப் இன் சைட்.
0: கதை முடிஞ்சது.
1: த சாப்டர்ஸ் க்ளோஸ்ட்.
0: இன்றைக்கு நிறைய பேர் ஒன்று பாத்தியா ஓடி, அதை தான் பவுல் சொன்னார்.
1: பால் சேஸ்
0: பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி
1: எஸ்கேப் ஃப்ரம் யூத்ஃபுல் லாஸ்ட்.
0: சுச்சியதி வராத பெரிய ஹோட்டலில் இது முழுறதுக்கு.
1: Do not come round about.
0: ஓடு.
1: Run.
0: தேவனுடைய பிள்ளைகள் ஓடணும்.
1: The children of God have got to run.
0: மனதை கட்டணும்.
1: They got to control their mind.
0: இருதயத்தை கட்டுவோமானால்
1: if we control our heart,
0: நீ உத்தமனாயிருப்பாய்.
1: You can be upright.
0: வாலிபர்கள் இருதயத்தை கட்டணும்.
1: You got to
0: கன்னியர்கள் இருதயத்தை கட்டணும்.
1: Young girls have got to control.
0: பெரியோர் சிறியோர் இருதயத்தை கட்டும்போது
1: elders and youngsters have got to control.
0: உத்தமர்களாய் மாறிறோம்.
1: Then we can be upright.
0: கடைசியாக
1: lastly
0: யோசுவா 14 அதிகாரம் தயவு செய்து 7 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா.
1: 7
2: தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே
0: என்னை காதேஸ் பர்னேயாவில் அனுப்பும் போது
2: எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே
0: அவருக்கு என்ன செய்தி? மறு செய்தி
2: கொண்டு வந்தேன்.
0: செய்தி எப்படி கொண்டு வந்தேன்?
1: I brought him word again as
0: என்னுடைய உள்ளத்தின் உள்ளபடியே மறு செய்தி கொண்டு வந்தேன்.
1: I brought him word again as it was in my heart.
0: அவர் சொல்லுகிறார்,
1: says
0: மற்றவர்கள் எல்லாரும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள்.
1: Nevertheless my brethren then went up with me may the heart
0: of
1: the people.
0: But I என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன்.
1: Holy follow the Lord God.
0: நல்ல கவனிங்க.
1: Consider me.
0: அவன் எதை உத்தமன்னு சொன்னான்னா
1: what did he consider?
0: என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நான் சொன்னேன்.
1: I brought him word according to my heart.
0: சுருக்கமா சொன்னா
1: in short
0: இருதயமும் வாயும் ஒண்ணா இருக்கணும்.
1: Heart and mouth is one.
0: இருதயத்திலே ஒன்றும்
1: one thing in the heart
0: வாயிலே ஒன்றும் பேசுமானால்
1: if he speaks one thing
0: அவன் உத்தமன் அல்ல.
1: He cannot be upright.
0: கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது.
1: God God says
0: யோவின் புத்தகம் 33 அதிகாரம்
1: 33
0: வசனத்திலே
1: third verse
0: என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தினுடைய உண்மைக்கு
1: my words
0: ye vai vaarthai eppadi irukum
1: shall be the uprightness of my heart.
0: இருதயத்துல ஒரு உண்மை இருக்கு.
1: There is an uprightness in my heart.
0: அதான் பேசுவேன்.

0: what I spoke.
1: இதயத்துல ஒண்ண வச்சிட்டு
0: keeping one thing in my heart.
1: நான் வெளிய பேச மாட்டேன்.
0: I will not speak another.
1: அதனால தான் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 10 அதிகாரம்
0: 18
1: வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா பகையை மறைக்கிறவர் சொல்லுங்க போய் உதடன். பகை எங்க இருக்கு?
0: Hideth hatred with lying lips.
1: இதயத்துல பகை
0: or hatred in the heart.
1: வாயில என்ன இருக்கு?
0: What is there in the mouth?
1: சொல்லுங்க.
0: What is there in the mouth?
1: இன்பமான வார்த்தை.
0: Sweet words.
1: உங்களுக்கு தெரியும் நீதிமொழிகள் 26-23. நேச அனலை காண்பிக்கிற
2: உதவலோடு கூடிய தீய நெஞ்சம்
1: வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும்.
0: Burning lips and a wicked
1: பகைஞன் தன் உள்ளத்திலே கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் என்ன செய்யாத?
0: When he speaketh
1: நம்பிராத,
0: believe him not.
1: அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் இருக்கிறது.
0: For there are 7 abominations in his heart.
1: அது தீய நெஞ்சம்,
0: hate,
1: அது கபடத்தை மறைக்கிற இருதயம்.
0: It's covered by deceit.
1: வேதம் சொல்லுகிறது அருவருப்புள்ள இருதயம்.
0: A heart of abomination.
1: ஆனா வெளியே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா,
0: what is the say?
1: நேசத்தை காட்டல, நேச அனலை காட்டுகிறது.
0: It shows the image of love.
1: பக்கத்துல போக முடியாது அவ்வளவு நேசம்.
0: Cannot go near so much.
1: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க, வரவேற்பு பயங்கரமா இருக்கு.
0: Look at the invitation.
1: ஆனா உள்ள என்ன இருக்குன்னா,
0: what is there inside?
1: பகைய மறைக்கிற
0: hatred.
1: ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னு கேட்டீங்கன்னா,
0: a child of God.
1: இருதயம் வேறு வாய் வேறு இல்ல.
0: Heart should not be one and mouth should not be another.
1: நீங்கள் வேத புத்தகம் மாத்திரம் வாசிப்பீங்கன்னா,
0: if you read the word.
1: யோவாப் ஒரு தாவீதனுடைய ஊழியக்காரன்.
0: Job is a servant of
1: மிகுந்த நன்மைகளை அனுபவிச்சவன்.
0: Had come across all
1: அவங்க அப்பா சொல்லிட்டு போனாரு.
0: His father said,
1: அவனை சமாதானமா சாக விடாதன்.
0: Do not allow him to die.
1: ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது 2 சாமுவேல் 3:27. 2 சாமுவேல் 20:9-10 வாசித்தீங்கன்னா, அவன் தன்னுடைய எதிரிகளை எப்படி கொன்னான்னு கேட்டீங்கன்னா,
0: he killed his enemies.
1: முத்தமிட்டான்.
0: He kissed them.
1: சகோதரனே,
0: brother,
1: சுகமா இருக்கிறியா?
0: Are you all right?
1: அவன் ஆயத்தமா இல்லாத போது குத்தி கொண்டு போட்டான்.
0: Even when he was not prepared, he smote him and killed him.
1: முத்தமிட்டு கொன்னு போட்டான்.
0: He kissed him and killed him.
1: அவனை பலிபீடத்திலிருந்து கூட பிடித்து கொண்டு கொன்றார்.
0: He killed him even in the altar.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
0: Glory be to the name of God.
1: யூதாசுடைய வாழ்க்கையை பாருங்க.
0: Look at the life of Judas.
1: அவன் இருதயத்தில் இருந்தது பணம்.
0: There was money.
1: 30 வெள்ளி காசு.
0: 30 pieces of.
1: ஆனா ஆண்டவர்ட்ட போய் ரபி, ரபி, நீர் வாழ்க அப்படின்னு முத்தமிட்டான்.
0: Hugging Jesus, he said.
1: முடிவு என்ன தெரியுமா?
0: தங்கச்சி
1: ரொம்ப நல்லா சமைக்கிறா.
0: My sister's cooks well.
1: நான் அவ கையால சாப்பிட விரும்புறேன்.
0: I would like to eat from her own.
1: என் தங்கச்சி சமைச்சு கொடுத்தாலானா
0: If my sister comes and cooks, I'll be healed.
1: வெளிய என்ன சொன்னா தெரியுமா?
0: What did he say?
1: தங்கச்சி நல்லா சமைக்கிறான்னு.
0: The child cooks.
1: ஆனா அவன் இருதயம் எங்க தெரியுமா இருந்துச்சு?
0: What about the heart?
1: அவளுடைய கற்பு மேல இருந்துச்சு.
0: Was on her.
1: அவளை நாசம் பண்றதுக்காக அவன் எடுத்த ஆயுதம் சாப்பாடு.
0: It's food.
1: ரொம்ப நல்லா சமைக்கிறான். கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கு. மீன் குழம்பு நல்லா இருக்கு.
0: Salt fish is good. Likewise the fish curry.
1: புகழ்ச்சி வாயில இருதயத்துல அவளுக்கு தீமை செய்யறது
0: காண்பாங்க.
1: முடிவெல்லாம் பாருங்க.
0: Look at the end.
1: இருதயத்திலே பகையை மறைத்து வாயிலே வெளியே ஒன்றை காட்டுவான். ஆனால்
0: அவனுடைய
1: முடிவு நல்ல முடிவில்ல.
0: And showing love through his mouth is.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
0: Glory be to the name of God.
1: நான் வேதத்தையே சாட்சியாய் சொல்லுகிறேன்.
0: So I can see.
1: என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த என்ன தெரியுமா?
0: What about my Lord?
1: உள்ளதை உள்ளதுன்னு பேசு.
0: See, yea for yea.
1: இல்லையா இல்லன்னு சொல்லு.
0: Nay for nay.
1: Yes or no?
0: Yes or no?
1: Yes or no?
0: Yes or no should be your answer.
1: பிடிக்கலையா?
0: If you're not interested.
1: பிடிக்கல.
0: Not interested.
1: தப்பு செய்தனா? பிரதர், நீங்க பண்ற எனக்கு பிடிக்கல.
0: What you're doing is not good.
1: கேளுங்க.
0: You ought to ask.
1: ஆனா உள்ளத்துல வச்சுட்டு வெளியே சிரிக்காதீங்க.
0: கீப்பிங் ஒன் திங் இன் தி ஹார்ட் டு நாட்
1: பகைய உள்ள வச்சுட்டு
0: கீப்பிங் ஹேட்ரட் இன் யுவர்
1: ஹார்ட் கோபத்தை உள்ள வச்சுட்டு
0: கீப்பிங் ஆங்கர் இன் யுவர் ஹார்ட்
1: வஞ்சம் தீர்க்காதீங்க.
0: Or do not show deceit.
1: வஞ்சம் தீர்க்காதீங்க.
0: Do not take revenge.
1: நீங்க உத்தமர்களாய் மாறவே முடியாது.
0: Never become upright.
1: நான் அடிக்கடி நினைக்கிறது தெரியுமா? நீங்க தேள் பாத்திருக்கீங்களா?
0: Have you seen the scorpion?
1: பாத்திருக்கீங்களா தேள்? எல்லாரும் பாத்திருக்கீங்களா?
0: Have you seen the scorpion?
1: எப்ப பாருங்க.
0: It appears as if it is praising God.
1: எப்ப பார்த்தால கை வயதே இருக்கும்.
0: The hands.
1: எப்ப பாருங்க. ராத்திரி பகலும் praise the Lord, praise the Lord, praise the Lord.
0: Day and night as if it is praising God.
1: தெரியாதனமா இது எப்ப பார்த்தாலும் கையே தூக்கிட்டு இருக்கேன்னு கை வச்சிடாத.
0: Do not place your hands. You're finished.
1: இங்க நிறைய பேர் பிரேஸ் பண்ணிட்டே இருக்கான்.
0: Many are praising God likewise.
1: எதுக்கு?
0: What for?
1: உள்ள என்னையா?
0: What is there inside you?
1: இருதயம் எல்லாம் பேஷம்.
0: Heart is full of poison.
1: இருதயம் எல்லாம் பேஷம்.
0: Heart is full of poison.
1: துணி வெள்ளையா இருக்கலாம்.
0: So stubborn and
1: veli paarva veliya irukalam.
0: Outside his white.
1: What about your heart?
0: What about
1: ulla marachi vachikitte
0: keeping
1: veliya kaatadinga.
0: Deceit in your heart do not show.
1: Veliya kaatadinga.
0: Having hatred in your heart do not.
1: Ullada ullada ni pesunga.
0: Say a for a.
1: Nallada nallada ni pesunga.
0: A for a.
1: Yaare pogalringala sila var pa sundarayata varuvaanga. Ayya உங்களுக்காக நாங்க டெய்லி ஊக்கமா ஜெபம் பண்றையா அப்படின்னு உள்ள வருவாங்க. அவர் கேப்பாரு, ஏய் என்ன வேணும் சொல்லு.
0: சம் யூஸ் டு
1: கம் இவரெல்லாம் இவருக்கு நாளெல்லாம் எனக்கு ஜெபம் பண்றாரு. இவருக்கு தேவை 10 ரூபாய். ஐயா எனக்கு 10 ரூபாய் கூட நேர கேட்டு வாங்கிட்டு போயா.
0: இதுக்கு என்ன
1: உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். இவர் என்னமோ ஜெபம் பண்ணி எனக்கு 10 ரூபாய் வர்ற மாதிரி. சிலருக்கு காரியம் மாறுறதுக்கு போல்றதுக்கு வச்சிருக்காங்க.
0: Some would praise you just for their own.
1: இருதயம் எங்க இருக்குனா காரியாகணும்.
0: Heart somehow the matter has to be you.
1: அது உத்தமனுடைய வேலை இல்ல.
0: It's not the work of
1: உத்தமன். உத்தமன் உள்ளத உள்ளன்னு சொல்றான்.
0: The upright says yes.
1: இல்லையா இல்லன்னு சொல்றான்.
0: If it is not there.
1: அவங்கட்ட மாய் மாலங்கறதே இல்ல.
0: There isn't any
1: hypocrisy. வேதம் சொல்லுகிறது சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. ஆனால் உத்தமர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: The whereas the upright will seek God.
1: உத்தமர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: So upright.
1: நீங்க நம்ம தீர்மானிப்போம்.
0: Brother, let's decide today.
1: நம்மளுடைய வார்த்தையில சுத்தம்.
0: Let's clean our vessel.
1: உள்ளத்துல பகைய வச்சுக்கிட்டு
0: keeping hatred in the heart.
1: வெளிய சிநேகமா காட்டாதீங்க.
0: Do not show this yourself as if you
1: are. இது பரிசுத்தவான்களுக்கு உரியது அல்ல.
0: It does not belong to the saints.
1: அதனால தான் 1 பேதுரு 3 அதிகாரம் 21 வசனத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா
0: what is needed?
1: நல்ல மனசாட்சி வேண்டும்.
0: You need a good conscience.
1: தேவனோடு இணைறதுக்கு என்ன வேணும்?
0: What is needed?
1: நல்ல மனசாட்சி.
0: A good conscience.
1: உலகத்துல பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் செய்தி வாசிக்கிறோம்.
0: 10
1: பொண்ணுகளை ஏமாத்திட்டான்.
0: They have deceived 10 girls. 15
1: பொண்ணுகளை ஏமாத்திட்டான்.
0: 15 girls.
1: என்ன சொல்றான் வந்து?
0: What does he say?
1: Oh, உனக்கே நான் மனைவியா இருப்பேன்.
0: I'll be
1: உனக்கே நான் புருஷனா இருப்பேன்.
0: I'll be husband to you.
1: ஆனா உள்ளத்துல எத்தனை பேர் இருக்காங்க?
0: What about the heart?
1: இங்க சொன்னது பொய் தானே?
0: Has he not spoken a lie?
1: ஏமாத்திட்டான் இல்லையா?
0: Has he not deceived?
1: ஆனா ஆண்டவர் யாரோடு ஐக்கியம் பண்றாருன்னு கேடிங்கனா
0: but whom does the Lord have
1: good
0: connection?
1: Conscious.
0: Only with those who have good
1: conscience. Conscious.
0: Only those who have the good
1: na thalmaya solren.
0: I tell you humbly.
1: Bayathoda solren.
0: I tell you with fear.
1: Viswasigal oru naalum thandaramai pesi palagadirungal.
0: Believers do not speak cunningly.
1: Cunninga pesi palagadinga.
0: Do not speak cunningly.
1: Straight up pesunga.
0: Be straightforward.
1: Neera pesunga.
0: Be straightforward in your
1: ullathil ulla appadiye pesunga.
0: Say a for a.
1: Kaariyam saadhikkiradhukku தந்திரமா பேசி பழகாதீங்க.
0: Do not speak deceitfully to get.
1: வேதம் சொல்லுகிறது அவள் தந்திர மனம் உள்ள ஸ்திரீ.
0: She is a deceitful woman.
1: நாம தந்திரக்காரங்க இல்ல.
0: We are not deceitful.
1: நாம யாரு?
0: Who are we?
1: உத்தமர்கள்.
0: We are upright.
1: யார் உத்தமர்கள்?
0: Who is upright?
1: உள்ளதை உள்ளதுன்னு சொல்றோம்.
0: Say a for a.
1: இல்லாதை இல்லன்னு சொல்றோம்.
0: And nay for nay.
1: எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன்.
0: With all fear I would tell.
1: நம்மளுடைய வார்த்தையில உண்மை இருக்கா?
0: Whether we are true in our speech.
1: பகைய வச்சுட்டு சிரிக்காதீங்க.
0: Do not keep
1: பகைய வச்சுட்டு ஏமாத்தாதீங்க.
0: with hatred do not deceive
1: அந்த பகையை உள்ள நேரா போய் கூப்பிட்டு சரி பண்ணுங்க
0: or go and rectify yourself
1: சீர்படுங்க
0: correct yourself
1: உத்தமர்களாய் மாறுங்க
0: be upright
1: தேவ சமூகத்தில்
0: in the presence of
1: நாம் கிரீடத்தை பெறும்படியாக நிக்கணும்
0: we ought to stand that we may receive his crown
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே
0: good and faithful servant
1: சந்தோஷத்துக்குள்ள பிரவேசியப்பா
0: enter the joy of the lord
1: சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி
0: enter the joy of the lord
1: நான் சொல்றேன்
0: i would say
1: இன்னைக்கு முதலாவது வாரம் கொஞ்சம் ரொம்ப ஹார்டா பேசிட்டேன்னு நினைக்கிறேன்
0: i think i have spoken harsh this first week
1: என் வார்த்தைகள் ஹார்டா இருக்கலாம்
0: my words may be harsh
1: பட் என் உள்ள அழுதுகிட்டு இருக்கேன்
0: my heart weeps
1: இன்னும் எத்தனை காலம்
0: How long
1: சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன்
0: எனக்கு தெரியாது How long would I preach to this church I do not know
1: ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் ஜெபிக்கிறேன்
0: So for each ஆண்டவரே pray Lord
1: எனக்கு முன்னா நிக்கிற பிரசங்கம் கேட்கிற ஒவ்வொருத்தரும்
0: Those who hear my message
1: the YouTube and the tube எல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்களே எல்லாரும்
0: Those who hear through YouTube and other channels
1: பிரசங்கம் பண்ற நானும்
0: me who gives a sermon
1: பிரசங்கத்தை கேட்கறவங்களும்
0: and you who receive the message
1: உம்மோடு இருக்கும்போது அந்த ஆராதனையில நாங்க பங்கு பெறணும்
0: we ought to be present in
1: அங்கேயும் ஆராதிக்கணும்
0: we ought to worship you there
1: அதுதான் நம்மளுடைய நோக்கம்
0: that should be our purpose
1: நீங்க ஆசீர்வாதமா இருங்க
0: you ought to be a blessing
1: எல்லா உடையவங்களா இருங்க
0: you ought to have everything
1: உத்தமத்தை இழந்து போயிராதீங்க
0: do not lose your uprightness
1: கர்த்தர் நமக்கு ஒரு பேர் தரணும்
0: the lord has got to give us
1: நீ சாதுரியமான பிரசங்க இல்ல
0: not that you ought
1: நீ
0: to be
1: தரமையான பிரசங்க இல்ல
0: that should be talented
1: நீ உத்தமமான பிரசங்க
0: but you should be an upright
1: நீங்க ரொம்ப சாதுரியமான ஆட்கள் இல்லாம இருக்கலாம்
0: you may not be
1: தந்திரமான ஆளா இல்லாம இருக்கலாம்
0: you may not be
1: தரமையுள்ள மனைவியா இல்லாம இருக்கலாம்
0: you may not be a talented wife
1: நீ உத்தமமான மனைவி
0: but you are a faithful wife
1: என் உத்தமியோ ஒருத்தி
0: my undefiled
1: என் உத்தமியே
0: my undefiled
1: என் புறாவே
0: my dumb
1: என் பிரியமே
0: my delight
1: உன்னிலே நான் பழுது ஒன்றுமே காணவில்லை
0: I cannot see any blemish in you
1: என்று சொல்லத்தக்கதாக கர்த்தரை உத்தமர்களாய் மாற்றுவாராக
0: may the lord make us faithful
1: உத்தமர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றபடியே
0: even as a faithful one
1: நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாய் மாறுவதற்கு
0: we may see the lord
1: எல்லா கிருபையும் பொருந்திய தேவன்
0: god who
1: உதவி
0: has
1: செய்வாராக நாம் முழங்கால் படிடுவோம்
0: let us go on our knees
1: யோபு சொன்னார்
0: job said
1: சுமுத்திரையான தராசிலே கர்த்தர் என்னை வைத்து
0: god has kept me in a perfect balance
1: என் உத்தமத்தை அறிவாராக
0: let him know my integrity
1: என் உத்தமத்தை அறிவாராக
0: let him know my uprightness
1: தானியேல் தன்னுடைய இருதயத்தை தீர்மானம் பண்ணினான்
0: daniel decided in his heart
1: எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தினான்
0: எஸ்ரா prepared his heart
1: அவங்க ஏன் பரிசுத்தவான்களை மாறினாங்க
0: why they became saints
1: இருதயத்தை அடக்குனாங்க
0: they controlled their hearts
1: இருதயத்தை அடக்குனாங்க
0: they controlled their
1: இருதயத்தை பக்குவப்படுத்தினாங்க
0: they prepared their
1: மனதை அடக்கினாங்க
0: they were able to control their heart and mind
1: வாலிபரே
0: young man
1: கன்னியரே
0: young girls
1: மனம் போல போயிராத
0: do not go after your own
1: உன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நீ செய்வாயானால்
0: if you do according to the will of your flesh
1: செய்வாயானால்
0: if you do so
1: நீ கோபாக்கினியின் பிள்ளையாக நீ மாறி விடுவாய்
0: you will become the child of wrath
1: ஆனால் உன்னுடைய மனதை அடக்கி ஒடுக்கி
0: you got to constrain and control
1: அதை கட்டுவாயானால்
0: if you build it up
1: நீ உத்தமனாய் மாறுவாய்
0: you would become upright and faithful
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவரே
0: lord
1: எந்தவிதமான துணிகரமான ஆவியும்
0: that no presumptuous sin
1: என பிடிக்க விடாது கூடாது
0: should hold me o lord
1: என பிடிக்க விட கூடாது அப்பா
0: you should not allow them to have dominion on me
1: என் வாயின் வார்த்தைகள்
0: the words of my mouth
1: என் இருதயத்தின் தியானம்
0: meditation of my heart
1: உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்கட்டும்
0: let it be acceptable in thy sight Lord
1: ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா
0: let's all pray
1: எல்லா கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க
0: let's look at the lord and
1: நான் உத்தமனாவேன்
0: that i may become upright
1: ரட்சகா உம்முடைய வார்த்தை பிரசங்கித்த என்னை
0: through the words of our mouth
1: உத்தமனாக்கும் ஆண்டவரே
0: make us faithful Lord
1: உத்தமத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமும்
0: whatever is done faithfully a lord
1: என் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது
3: that it should be found.
1: வசனத்தெங்கேயும் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும்
3: wherever they hear the word of God,
1: அந்த வார்த்தைகள்
3: these words
1: எங்களை உத்தமர்களாக மாற்றுவதா.
3: Let it make us faithful, O Lord.
1: எங்களுக்குள்ள வைராக்கியத்தை உண்டாக்கும் ஆண்டவரே.
3: Lord, let there be a zeal in us.
1: உமக்கு முன்பாக உத்தமர்களாய் நிறுத்துவதற்கு,
3: that we may stand faithful.
1: நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க,
3: that we may be careful about it, O Lord.
1: எங்களை பலப்படுத்தப்பா.
3: Strengthen us, O Lord.
1: எங்களை ஆசீர்வதிங்கப்பா.
3: Bless us, O Lord.
1: எங்களை நடத்துங்கப்பா.
3: Lead us according.
1: எங்களை அபிஷேகிங்க.
3: Anoint us, O Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
3: In the name of Jesus, my Father.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்லுவது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யா

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களே நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கத்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியும்? அவர் நாமம் எல்ரோயி. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளவு மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோயி. அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரவம், அவருக்கு தெரியும். சகலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடுங்க. பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே. எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம்.

இல்லாதவர், நம்மை புறந்தள்ளாதவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர். மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போற மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுவர மேலான நாமம் உடையவரே ஆராதனைக்கு பாத்திரரே கன மகிமைக்கு பாத்திரரே போற்றுதலுக்குரியவரே வணக்கத்திற்குரியவரே மேன்மைக்குரியவரே ஆராதனைக்கு பாத்திரரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர கன மகிமைக்கு பாத்திர ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மை

தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா, தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ரே செட்டோர் யான்தே ரிமா காலா சந்தோமோ ரீ ஷேலா கார் யான்தே ரபா காஷே துரியோந்தே ரீ கோட்டோனோமோ ரிமா அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், தடைகள் நிர்மலமாகட்டும், பலவீனங்கள் மாறி போகட்டும், வலி வேதனைகள் மறையட்டும், அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள் வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் விலகட்டும், குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையும் உண்டாகட்டும், குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும், இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும், இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும், இப்பொழுது சரீரங்களுக்குள் மகிமை இறங்கட்டும், சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும், ஆணி பாய்ந்த கரமை பொழுது இறங்குவதாக. ரே கோட்டோ நோ மோ ரிஷே ரியான்டனம ரிபா கவரன் தோரமோ எஸ், இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாய் நிறைவாய் நிறைவாய் இறங்குவதாக. ரபா

சங்கீதக்காரர் சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்பாப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்போம், உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவாண்டவர், உண்மையாயுமை ஆராதிப்போம், உண்மையாயுமை சேவிப்போம், உண்மையாயுமை பின்பற்றுவோம், உண்மையாயுமை நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுவாண்டவர். உமக்காக வாழ்வாப்பா, 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம். 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம். 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: வீனஸ் ஃப்ளைட் ட்ராப் என்ற ஒரு வகை செடி வடக்கு அமெரிக்காவிலே சதுப்பு நிலங்களில் வளர்கிறது. அந்த மண்ணில் அதிகம் சத்துக்கள் இல்லை. இதில் குறிப்பாக குறைவான நைட்ரஜன் மட்டுமே உள்ளது. மேலும் இந்த செடிக்கு தேவையான மற்ற சத்துக்களை அங்கு வரும் சிறு பூச்சிகளை பிடித்து அதிலிருந்து எடுத்துக் கொள்கிறது. பூச்சிகளை பிடிக்க விரும்பும் இலைகள் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு பகுதியின் விளிம்பிலும் வலுவான மூடிகள் உள்ளன. சிறிய மற்றும் மெல்லிய மற்றும் ஒரு வகை முடிகள் இலையின் முழு மேற்பரப்பையும் அடர்த்தியாக மூடியிருக்கும். அவை மிகவும் துல்லியமான சென்சார்களாகும். ஒரு பூச்சி ஒரு இலையில் இறங்கினால் அந்த இலை உடனே மூடுகிறது. இது மிக வேகமாக நடைபெறுகிறது. மூடப்பட்ட இலைகளில் நுண் செரிமான நொதிகளை உருவாக்கும் செயல்முறை தொடங்குகிறது. பின் அந்த இலை அந்த பூச்சியை ஜீரணிக்கிறது. இந்த செடியில் உள்ள இந்த தந்திரமான அமைப்பை அறியாத பூச்சிகள் அதில் விழுந்து தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. அதுபோல பலரை சிக்க வைக்கும் பொறி பண ஆசை. பணமும் பொருளும் மகிழ்ச்சி தருவது போல் தெரியும், ஆனால் அந்த ஆசை ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து திருப்தியோடும் நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழும்பொழுது அப்படிப்பட்ட வலைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம். இணையதளத்திலும் நமக்கு வரும் பல குறுஞ்செய்திகளும் பண ஆசையை தூண்டக்கூடியதாக இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையினை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போமா?

ரூத்தின் சரித்திரம் மூன்றாம் அதிகாரம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டாள். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரி தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ ஜார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் புறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறார். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரி வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாமென்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வியை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்தது எல்லாம் அவளுக்கு விபரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆமென்.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். என்னுடைய சாட்சியை சொல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய சாட்சியை நான் தொடங்குகிறேன். உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையாம்.

என்னால் இருக்க முடியாதையாம். ஆமேன். அத்துடைய பரிசுத்த நாமமயப்படுவதாக. என்னுடைய பெயர் பரமசிவன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை கிராமம். அந்த திசையன்விளை கிராமத்தில் என்னுடைய தகப்பனார் பூசாரி, அதாவது ஒரு கோயிலுக்கு பூஜை செய்து மாந்திரிக காரியங்களும் என்னுடைய தகப்பனார் செய்வார். என்னுடைய அப்பா பேர் துரைராஜு, என்னுடைய அம்மா பேர் பார்வதி அம்மாள். இப்படி என்னுடைய குடும்பம் முழுவதுமே இந்துக்கள் குடும்பம். அந்த கிராமத்தில் எங்கள் அப்பாவை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வெள்ளி செவ்வாய்னா எங்கள் வீட்டில் ஒரு திரள் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் எங்களுடைய தகப்பனார் வந்து அந்த பூஜை காரியங்கள் செய்யறதுனால கணக்கு கேட்பாங்க. அதாவது குறி கேட்கறதுக்குன்னு சுற்றி இருக்கிற கிராமங்கள் முழுவதும் எங்கள் வீட்டை தேடி வருவாங்க. எங்கள் வீட்டு முன்னாடியே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் மாந்திரிக காரியங்கள்

செய்வாங்க, குறி சொல்லுவாங்க. அப்பா இந்த காரியத்தில் ஜனங்களெல்லாம் வந்து வெள்ளி செவ்வானா இந்த காரிய கூட்டத்தில் வந்து இருந்து தேங்காய் முட்டை பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கணக்கு கேட்டுட்டு போவான். அப்போ அப்படியாப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான். நான் அஞ்சாவது பையன். என்னுடைய அண்ணன் பேர் முருகன், என்னுடைய அக்கா பேர் இசக்கியம்மாள், என்னுடைய தங்கச்சி பேர் முத்துலட்சுமி, என் பேர் பரமசிவன், இன்னொரு தம்பி பேர் ஐயப்பன். இப்படி நாங்கள் அஞ்சு பேரும் என்னுடைய இந்து பேர் தான், விக்கிரக நிறைந்த பேர் தான். அந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து பூசாரி மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து விவசாயமும் செய்வார். வயக்காட்டில் உள்ள வேலைகள்லாம் செய்வார். சொந்த இடம் இருந்துச்சு, அந்த இதில் வந்து தண்ணி பாய்ச்சி வயக்காடு கூடிய காரியங்கள் முழுவதும் எங்களுடைய தகப்பனர் செய்வாங்க. எங்கள் அம்மா அதுக்கு ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க, அப்பாவுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்போது இப்படி எங்களுடைய குடும்பம் இருந்துச்சு. எங்களுடைய குடும்பங்கள் வந்து அதாவது பூஜைகளும் செய்வார், சாமி ஆடுவார், மாந்திரிக காரியங்கள் செய்வாங்க அப்பா, விவசாயங்களும் குடும்பமாக செஞ்சோம். இப்படி தான் என்னுடைய குடும்பம் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து இயேசுவை பற்றி தெரியாது, எனங்கிறது எனக்கு தெரியாது. எங்கள் குடும்பத்தில் யாருமே இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். பாருங்கள், இந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தோம். இயேசு யாருக்குமே தெரியாது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்து தான் இயேசு என்னை எப்படி தெரிஞ்சு கொண்டார், இயேசுவை எப்படி நாங்கள் குடும்பமாக அறிஞ்சோம், இந்த இயேசு எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சார் அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்தால என்னுடைய சாட்சியை மீண்டும் சொல்கிறேன். இயேசு நல்லவர், அதை ருசித்தவங்களுக்கு தான் தெரியும். பாருங்கள், அப்போ நான் வந்து என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் வந்து திசையன் வழியை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் என்னை சேர்க்குறாங்க. சேர்த்து அங்கே வந்து ஆறாம் கிளாஸ் வரை நான் படிக்கிறேன், ஆறாம் கிளாஸ் வரை படிக்கிறேன், நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இந்த ஆறாம் கிளாஸ் முடித்து ஏழாம் கிளாஸுக்கு நான் போகணும். அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தகப்பனார் வந்து அப்பா செய்கிற அந்த தொழிலை வந்து என் பிள்ளை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளி செவ்வாய்னாலே என்னுடைய தகப்பனார் என்ன செய்வார்னா, இவனை எப்படியாவது இந்த தொழிலை கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிக காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, பிரயாசப்பட்டாங்க அப்பா. அப்போது வெள்ளி செவ்வாய்னா ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தில் வந்து அப்பா எல்லா காரியங்களும் செய்வாங்க. இந்த கூட்டங்களெல்லாம் முடித்து இரவு 12 மணி 1 மணி ஆயிரும். அந்த 1 மணிக்கு அப்புறம்தான் என்னுடைய தகப்பனார் வந்து அதாவது காட்டு பகுதியில் போய் இந்த மாந்திரிக காரியங்கள் செய்வாங்க. மாந்திரிக பண்ணுறதுக்குள்ள அந்த 12 1 மணிக்கு தான் அப்பா செய்வாங்க. அப்போ அப்பா வந்து இந்த காரியத்தை செய்யும் பொழுது கூட என்னையும் கூட்டிகிட்டு வந்து இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அப்பா என்னை அழைச்சிட்டு போவார். அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பா செய்கிற காரியத்தை வந்து நான் சின்ன பையன், அதாவது ஆறாம் கிளாஸு 5ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு படிக்கிற பையங்களுக்கு முன்னாலே அவ்வளோ விவரங்கள் தெரியாது நாங்கள் படிக்கும்போதெல்லாம். அப்போ அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு சொலவில் வந்து பூஜை சாமான்கள், கோழி, மற்ற காரியங்கள் பொருட்களெல்லாம் இருக்கும். அந்த பொருட்களை கொண்டுட்டு போயிட்டு அதாவது சுடுகாடு பகுதி அந்த ஆட்களை பிதைக்கிற இடத்த பகுதியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல என்னை தனிமையாக விட்டுட்டு அப்பா கொஞ்சம் தள்ளி ஒரு 100 அடி மீட்டர் தள்ளி போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அப்பா செய்கிற காரியங்கள் பார்த்தா அந்த அங்கே இருக்கிறது ஒன்று அலறும், ஒன்று கத்தும், ஒன்று சத்தம் போடும், அந்த மாதிரி என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்கும் பொழுது பயப்படுவேன், ரொம்ப பயந்து, சின்ன பையன்ல. அப்போ கால் கையெல்லாம் ரொம்ப நடுங்கும், நடுந்து அழ ஆரம்பிப்பேன். அப்பா நான் வீட்டுக்கு போகிறேன்னு, இந்த பக்கம் போனால் இருட்டாக இருக்கும், போகவே முடியாது. அப்போ அப்பா எப்போ முடிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே பயந்துக்கிட்டே அங்கே நின்றுட்டுருப்பேன். அப்பா எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி வழக்கமாக 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் 1 மாதம் இப்படி 3 மாத காலங்கள் அப்பாவோடு தொடர்ந்து அப்பா பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நினைவுகள் ஃபுல்லாக அந்த ஒரு தாக்கம், அப்பா செய்கிற காரியம், அந்த பயத்தோடு இருப்பேன். இந்த வெள்ளி செவ்வாய் ஏன் வருது அப்படின்னு கூட புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்போ அம்மாக்கிட்ட சொல்லுவேன், அம்மா என்னம்மா அப்படி அப்பா கூப்பிட்டு போகிறாங்க, அப்பா சொன்னால் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்படி வெள்ளி செவ்வாய் வந்தாலே எனக்கு பயந்தான், பயம், பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். இப்படி அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னுடைய தாய் மாமா, என்னுடைய தாய் மாமா மும்பையில் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க. அவங்க இந்த லீவு டயத்தில் ஸ்கூல் லீவு, அவங்க பிள்ளைங்களாம் படித்து படிக்கிற இடத்துல லீவு கொடுப்பாங்கள்ல, அந்த லீவு டயத்தில் ஊருக்கு வராங்க. அப்போ ஊருக்கு வரும்பொழுது ஒரு 10 நாள் 15 நாள் லீவு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டயத்தில் பாருங்கள், என்னுடைய மாமா அத்தை எல்லோரும் ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த ஊருக்கு வந்த உடனே எங்கள் அப்பா இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்களே
அப்போ இவங்களோட ஓடிடுவோம் கூட போயிடுவோம் அப்படிலாம் என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிச்சு. அதுக்கு இடையில் எங்கள் அப்பா மாமா அத்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அப்பா வந்து கூப்பிடுறாங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு புளியங்குச்சி கம்பு விரல் நிலத்துக்கு இருக்கும், விரல் தண்டுக்கு இருக்கும், அந்த கம்பு எடுத்து என் முட்டுக்கு கீழே அட்டி அடின்னு அடித்து வெளுத்துட்டார். நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டிக்க அப்படின்ட்டு. இந்த அடியும் தாங்கி அப்பா செய்த காரியத்தையும் தாங்கி எப்படியாவது என்னுடைய மனசுக்குள்ளே எங்கள் மாமா அத்தை கூட இந்த ஊரை விட்டே ஓடிடணும் நினச்சேன். இந்த ஊரை விட்டு ஓடிடணும் அப்படிங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா வேலையும் செய்வேன். அப்பா கூட விவசாயத்துக்கு போவேன், அப்பா கூட கைத்துணையாக இருப்பேன், அம்மா என்ன சொல்கிறாங்களே கீழ்ப்படிவேன், எல்லாத்துக்கும் நான் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த காரியம் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலை. ஏன் அப்படின்னா சின்ன பையன், பயம், பேய், பேய் நிற்குது, பேய் ஓடுது, இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்ட சொன்னால் கேட்பாங்க, யார்கிட்ட சொன்னாலும் அப்பா கிட்ட ரெண்டு மடங்கு அடி வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், ஒரு நாள் மாமாவும் அத்தையும் லீவ் முடிஞ்சு எங்கள் ஊர்லேருந்து கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரியிலேருந்து தான் ட்ரெயின் ஏறி மும்பைக்கு போனோம். அப்போ திசைநிலை பஸ் ஸ்டாண்டு எங்கள் ஊர் வந்து நாலு திசை பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்கும். கிராமத்தில் விவசாயம் நிறைஞ்ச பூமி. அப்போ அந்த பேரே திசையன் விலை. அந்த கிராமத்தில் பிறந்த நான் அங்கே ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு, அதாவது பெருசு கிடையாது, அந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து நாகர்கோயிலுக்கு பஸ் போகும். நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரிக்கு அடுத்தால பஸ் ஏறி போகணும். இப்போ என்னுடைய மாமாவத்தையும் அந்த பஸ்ஸில் ஏறி கிளம்பி மும்பைக்கு போகிறதுக்கு ரெடியாகி போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு காக்கி டவுசர், ஒரு வெள்ளைச்சட்டை, அதான் ஸ்கூல் யூனிஃபார்மு. அந்த காக்கி டவுசரில் நாலஞ்சு ஓட்டம் இருக்கும், கிழிஞ்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோடு என்ன பண்ணிட்டேன், எங்கள் மாமாவாத்தையும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. நான் பின்னாலோடு ஏறி எங்கள் மாமாத்தையை கவனிக்காமல் நானும் சீட்டில் உட்காந்துட்டேன். அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கேன்னு டிக்கெட் எடுத்தாச்சு, நேராக போய் அங்கே போய் இறங்கியாச்சு. நாகர்கோவில் இறங்கி நாகர்கோவிலேருந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சி கன்னியாகுமரி போயாச்சு. கன்னியாகுமரி போனதுக்கப்புறம் நான் சின்ன பையன், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன பண்ணான்னு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில் போகிறாங்க, அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க, எனக்கு டிக்கெட் எடுக்க காசும் கிடையாது, ஏன்னா என் மாமாத்தைக்கு தெரியாது. அப்போ அவங்க பின்னாடியே போய் அவங்க ட்ரெயினில் ஏறிட்டாங்க. நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி பாத்ரூம் வாசல்லே உட்காந்துருந்தேன். இப்படியாக ட்ரெயின் போயிட்டு மும்பைக்கு போயிட்டு மும்பையில் போய் இறங்கினதுக்கப்புறம் என்னுடைய மாமாவும் அத்தையும் இறங்கி அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. அவங்க நம்ம பிறத்தில் வரதே தெரியாதே, அப்போ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போன உடனே பாருங்கள், எனக்கு அடுத்தால என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா அந்த பாசைகள் மாறுது, தமிழ் பாசை போய் இந்தி பாசை பேசுகிறாங்க. சின்ன பையனில் இந்தி எப்படி தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்போ அவங்க போய் அந்த அந்த அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி மேலே ஏறி போகணும். அந்த பிரிட்ஜில் ஏறும் பொழுது என்னுடைய மாமனார் என்னை பார்த்துட்டார். பாருங்கள், இங்கேருந்து மூணு நாள் பயணம், கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயினுக்கு மும்பைக்கு மூணு நாள் பயணம். அந்த மூணு நாள்லேயும் என்னுடைய வெள்ளை ட்ரெஸ்ஸு கருப்பு ட்ரெஸ் ஆகிட்டு, ஏன் அப்படின்னா கறிவண்டி. அப்போ அடையாளமே தெரியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய மாமா பார்த்து எங்கள் மாமா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த ஸ்டேஷனில் வச்சு அடித்து என்னை திட்டு திட்டுன்னு திட்டி, எப்படி எங்கள் பிறத்தில் வந்த, இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அத்தை, எங்கள் அத்தை வந்து பெண்கள்னாலே கொஞ்சம் இறக்க குணம் தானே, உடனே இறக்க குணம் பட்டு சரி வந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கன்னு சொல்லி என் மாமனாரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு என்னையும் மூணையும் என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பாம்பேயில் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஊரில் நடந்த ஒரு பெரிய என்னுடைய தகப்பனார் செஞ்ச காரியத்தில் ஈடுபடுத்த எனக்கு மனசு இல்லாமல் அங்கேருந்து எப்படியாவது அத்தை கூட மாமா கூட பேர் நினச்சி வந்தேன். மும்பைக்கு வந்தாச்சு. மும்பைக்கு வந்த உடனே ஒரு ரெண்டு நாள் வீட்டில் வச்சுருந்தாங்க. முன்னாடி ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் என்னை வந்து ஒரு வேலைக்கு சேர்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து மகிம், அதாவது தாராயிலிருந்து கொஞ்சம் தொலை வந்தால் மகிம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஹராம் ஹோட்டல், அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த ஹோட்டலில் வந்து தான் என்னை கொண்டு போய் வேலைக்கு என்னுடைய மாமனார் சேர்க்குறாரு. நான் வந்து ஏழாம் கிளாஸ் படித்த பையன். அப்போ அந்த வேலைக்கு சேர்க்கறதுக்கு நான் பாத்திரவானும் இல்லை, தகுதியும் கிடையாது. அப்போ அந்த ஹோட்டலில் கொண்டு போய் என்னை சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து முத முத எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னா, எல்லா பாத்திரங்களும் கழுவணும், அதாவது சாப்பிட்ட பாத்திரங்களை வந்து கழுவி வைக்கிறது தான் என்னுடைய வேலை.
அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த மும்பையில் உள்ள ஹோட்டலில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே நான் சின்ன பையன், அப்போ என்ன பார்த்துட்டாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கே பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பரணி, அதாவது நம்ம ஊரில் குதிலுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அந்த ஹோட்டலில் அரிசி தட்டி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் டப்பா, டப்பானா பெரிய டப்பா. அப்போ அந்த டப்பாக்குள்ளே மூடியை திறந்து என்னை உள்ளே இறக்கி வச்சுட்டாங்க. இந்த இறக்கி வச்ச உடனே கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் அந்த ஹோட்டலில் எல்லாம் சுற்றி எல்லாம் ரைடிங்லாம் பார்த்தாங்க. இந்த 4 மணி நேரம் அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறேன், குளித்தா எப்படி தண்ணியாக இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய வேர்வையெல்லாம் அந்த அரிசியில் பட்டு இந்த 4 மணி நேரம் என் ஜீவன் தான் போகலை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். உடனே அந்த ஹோட்டலில் உள்ள முதலாளி சொன்னார், இந்த பையனை நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை, அதனால் பன்வேலுங்கிற ஒரு கிராமம் இருக்குது மும்பை விட்டு அவுட்டரில் இருக்குது, நம்ம தோட்டங்கள் இருக்குது, அப்போ அந்த தோட்டத்தில் தம்பி போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கு என்னை அனுப்புறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட மும்பையிலேருந்து அங்கே அவங்களுடைய தோட்டம் பன்வேலுங்கிற தோட்டத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பஸ்ஸில் போகணும். அந்த பஸ்ஸில் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் அழைச்சிட்டு போய் பாருங்கள், அங்கே போய் என்னை ஒரு தோட்டத்தில் போய் இருந்தாச்சு. அங்கே ஒரு தமிழ்காரர் இருக்கிறார், இங்கே உள்ளவர் தான், அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு அவர் இருக்கிறார். அந்த தோட்டத்தில் பக்கத்தில் சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து அந்த விவசாயம் பண்ணுவதுக்கு வருவாங்க. அங்கே பழங்கள் காய்கறி எல்லாத்தையும் பறித்து மூட்டையில் ஏற்றி மும்பைக்கு அனுப்புவாங்க, இதுதான் அவங்களுடைய வேலை. அப்போ நான் அங்கே போயாச்சு. அங்கே போன உடனே அந்த மேனேஜர் கேட்டார், என்ன தம்பி சின்ன பையனாக இருக்க அப்படின்லாம் பேசினாங்க. அப்போ உன் பேர் என்ன பேருன்னு பரமசிவன், எதுக்குப்பா வந்த எல்லாத்தையும் விவரம் கேட்டார். சொன்னேன், சொல்லிட்டு அவர் சொன்னார், தம்பி உனக்கு இங்கே வேறு எந்த வேலையும் கிடையாது, இந்த முன்னாடி ஒரு கோயில் இருக்குது பார்த்தியா தம்பி, பார்த்தியா நீ வரும்போது பார்த்துருப்பில்ல அப்படின்னு சொன்னார். ஆமாயா, இருந்துச்சு, பெரிய பிள்ளையார் மாதிரி இருந்துச்சியா அப்படின்னு. இப்போ அது பிள்ளையார் கிடையாதுப்பா, அது ஒரு தேவி சிலை அப்படின்னாங்க. அப்போ தேவி சிலையா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ நீ அதுக்கு மட்டும்தான் நீ வேலை செய்யணும், அந்த தேவி சிலையை சுற்றி க்ளீன் பண்ணணும், பூஜை பண்ணணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த தேவி சிலைக்கு பூஜை பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நான் சொல்கிறத? ஏன்னா என்னுடைய தகப்பனார் வந்து கிராமத்தில் பூஜையில் ஈடுபடுத்துகிறாரு, மாந்திரிக காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்பா கூட, அதாவது ஒரு தகப்பன் செய்கிற ஒரு தொழிலை தான் பிள்ளையும் செய்யணும்னு சொல்லி எந்த தகப்பனை ஆசைப்படுகிற ஒரு காரியம், அதில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்போ தான் என் மனசில் நினச்சேன், அப்பா வந்து ஊரில் இந்த காரியத்தில் ஈடுபடுத்தினாங்க, திருப்பி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாங்க, மாந்திரிகம் செய்கிறதுக்கும் அவங்களோட பயன்படுத்தினாங்க, இதுக்கு பயந்து போயே அடிக்கு பயந்து போயே ஊர்லேருந்து மும்பைக்கு ஓடி வந்தேன். ஆனால் மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா பெரிய ப்ரொமோஷன் ரெடியாக இருக்குது. என்ன ப்ரொமோஷன் ரெடியாக இருக்குது? தேவி சிலைக்கு பூஜை பண்ணணும். என்ன சிலைக்கு பண்ணணும்? தேவி சிலைக்கு பூஜை பண்ணணுமா? அந்த வேலையை கொடுத்தாங்க, அதையும் பரிபூரணமாக செஞ்சேன். அங்கே செஞ்சிட்டு இருக்கும்போது தான் அந்த கிராமத்திலேருந்து வர்றவங்க மராட்டிக்காரங்க, அதாவது மராட்டி தான் பேசுவாங்க. அப்போ சுற்றி இருக்கிற கிராமத்திலேருந்து எல்லோரும் அந்த வயக்காட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, பழங்கள் பறிக்கிறதுக்கு, காய்கறி பறிக்கிறது இப்படி வருவாங்க. அப்போ நான் சின்ன பையன், அப்போ என்னை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து என்ன சின்ன பையன்லாம் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட மராட்டியில் பேசுவாங்க, எனக்கு மராட்டி தெரியாது. அப்போது அந்த பழங்களை எல்லாம் அவங்க பேக் பண்ணி வைக்கும் பொழுது நானும் அவங்களோட சேர்ந்து என்ன செய்வேன், அந்த வேலைகளை செய்வேன். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க சின்ன சின்ன பாசைகளை சொல்லி சொல்லி சொல்லி எனக்கு வந்து இந்தி மராட்டி கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன பையன் இந்தி மராட்டி கற்றுக் கொடுப்பேன். அப்போ அந்த மராட்டி படிச்சுட்டேன், இந்தியும் படிச்சுட்டேன். அந்த கிராமத்துக்காரங்க எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லி கொடுப்பாங்க, இது இந்தியில் இந்த பேர், மராட்டியில் இந்த பேருன்னு சொல்லி அழகாக கற்றுக் கொடுத்தாங்க கிராமத்தில். அப்போ கிராமத்துக்காரங்களோட ரொம்ப இணைஞ்சிட்டேன். எப்படி இணைஞ்சிட்டேன்னா, பாருங்கள், ஊரில் எனக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. அப்போ இங்கேருந்து போன உடனே அந்த கிராமவாசிகள் மக்கள்லாம் வந்து எனக்கு என்ன ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க, அந்த படிக்கிறதுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நான் அதில் ஒரு ஷேடப் ஆகிட்டேன். அப்போ அங்கே பாருங்கள், தமிழ்காரனாக இருந்து நான் வந்து நார்த் இந்தியனாக மாறிட்டேன். அப்போ இந்த நார்த் இந்தியனாக மாறின உடனே பாருங்கள், அந்த கிராமத்தில் வீட்டுக்கு வீடு, அதாவது எல்லா வீட்டிலையுமே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கும் தெரியுமா? சாராயம் இருக்கும். என்ன இருக்கும்? சாராயம் இருக்கும். வீட்டிலே சாராயம் காய்ச்சுவாங்க.
அப்படியாப்பட்ட கிராமத்தில் தான் நான் இருந்தேன். அந்த கிராம மக்களோடு இணைஞ்சி அவங்களோடு இருந்து அங்கே இருக்கிற வாலிப பசங்கள் அங்கே இருக்கிற எல்லா பசங்களோடையும் சேர்ந்து, அதாவது தண்ணி குடிக்கிற மாதிரி தான் சாராயத்தை ஒரு சொம்பில் என்ன செய்வாங்க கோரி கொடுப்பாங்க, அப்போ அதை குடிப்பேன். அவங்க பத்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். எதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்? குடிக்க அடியாட்டேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் சாராயம் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பாருங்கள், அப்படியே அங்கே இருக்கும் பொழுதே நான் அப்படி வாலிபனாக ஒரு பருவத்துக்கு வந்துட்டேன். எப்படி வந்தால் வாலிப பருவத்துக்கு வந்துட்டேன். எல்லா கெட்ட பழக்கங்களாக தான் மும்பையை பொறுத்தளவு அநேக பாவ பழக்கங்கள் உண்டு, கெட்ட நண்பர்கள் உண்டு, போதை வஸ்துக்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்தளவுக்கு பாவத்தை செய்ய ஆரம்பித்தேன், குடிக்க அடிமை ஆனேன். இப்படியா ரொம்ப வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். அந்த மோசமான நிலைமையை பார்த்து ஊரில் அப்பா அம்மாவும் வந்து இங்கேருந்து போகிறவங்கக்கிட்டலாம் கேட்பாங்க, எப்படி என்னுடைய பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா? அப்பா பேச மாட்டாங்க, அப்பா பேச்சு கேட்காம வந்துட்டதுனால அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா தான் பேசுவாங்க. அப்போ என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது, உங்கள் பையனா? அவன் ரொம்ப சி, அவன் மனுஷனே கிடையாது, அவனை மனசு லிஸ்ட்லேயே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. இப்படி சொன்னதுனால நான் வந்து பாருங்கள், ஊர்களுக்கு ஒரு டைம் ஊருக்கு போக வேண்டியிருந்து, அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஊருக்கு வந்த உடனே என்னுடைய தாயும் தகப்பனும் என் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து, இனிமே நீ வந்து மும்பைக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, நீ இங்கே இரு, இங்கே இருந்து நீ வாழ்ந்துக்கலாம். உள்ளூரில் வெலை போகாத மாடா வெளியூரில் போக போகுது அப்படின்னு என்னுடைய தகப்பனார் சொல்கிறாங்க. பற்றியெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, உள்ளூரில் வெலை போகாத மாடு வெளியூர்லேயே போக போகுது அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனார் சொல்லி இங்கே இருன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படின்னா, அவர் கற்றுக் கொடுத்த தொழிலை நான் கற்றுக்கலை, என்ன செய்யலை, அந்த தொழிலை கற்றுக்கலைன்னு சொல்லி இந்த பழமொழியை சொல்லி அப்பா செய்கிறாங்க. அப்படியே இருந்தேன் ஒரு ஒரு ஒரு வருஷம் அப்பா கூட இருந்தேன். இருந்து என்னால் என்ன செய்ய முடியாது, குடிக்காமல் இருக்க முடியாது. ஊரில் இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தேன். அப்போ குடிக்க காசு வேணும், எப்படியாவது யார் பாக்கெட்டில் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி அதை தான் எடுத்து கொண்டு போய் என்ன செய்வேன், இதுக்கு அடிமையாக இருந்தேன். சரி, இப்படி விட்டால் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்பா எனக்கு வந்து ஒரு திருமணத்தை ஏற்பாடு படுத்தினாங்க. அந்த திருமணம் வந்து என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி மகள். இப்போ சொந்தத்துக்குள்ளே தான், ஏன்னா மற்றவங்க பொண்ணு தரமாட்டாங்களே, எப்படி தருவாங்க, தரமாட்டாங்கள, எப்படி தருவாங்க, குடிகாரனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அப்போ வெளியில் எங்கேயும் பொண்ணு பார்க்க முடியாது. அப்போ என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி மக தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, தூத்துக்குடியில் என்னுடைய அத்தை இருக்கிறாங்க. அங்கே போய் இப்படி என் பையன் பாம்பேயில் இருக்கான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லதுக்கு கத்தா கொடுக்கணும், என்னெல்லாமோ சொல்லி எடுத்து திருமணத்தை ஏற்பாடு படுத்தினாங்க. என்னுடைய மனைவி பேர் வசந்தா, என்னுடைய அத்தை பேர் பூங்கனி, என்னுடைய மாமா பேர் கிட்லர். அப்போ அவங்களும் இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான், இயேசு யாருன்னே தெரியாது அவங்களுக்கும். என்னுடைய மனைவி வந்து தூத்துக்குடியில் சிவன் கோயிலே தான் இருப்பாங்க, பிரதேசத்தும் பல காரியங்களில் போவாங்க வருவாங்க. அப்போ அப்படி இருந்த ஒரு குடும்பம். என்னுடைய மனைவியை பார்த்து எனக்கு ஒரு திருமணத்தை திசையனில் வச்சு நடத்தினாங்க. நடத்தி ஒரு ஒரு வருஷம் என் மனைவியோட இங்கே ஊரிலே தான் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னுடைய மனைவி பேச்சோ யார் பேச்சோ கேட்குறதுக்கு என்னுடைய மைண்டு வந்து இங்கே இருக்கக்கூடாது, பாம்பைக்கு போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, பாம்பைக்கு ஓடிடணும், அந்த பழைய நினைவுகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என் மனைவிட்டு சொன்னேன், இங்கே வேலை எதுவுமே கிடையாது, ஒன்று விவசாயம்தான் பார்க்கணும், அவ்வளோ வருமானம் கிடைக்காது, இல்லை வேறு ஏதாவது செய்யணும், இப்படி இருந்தால் எப்படி உங்களெல்லாம் நடத்த முடியும், அதனால் நான் பாம்பேக்கு போகிறேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாம்பே கிளம்பிட்டேன். பாம்பேக்கு மறுபடி போய் நான் ஏற்கனவே வேலை பார்த்த ஊருக்கோ அங்கே எங்கேயுமே நான் போகலை, ஏன்னா ஹிந்தி மராட்டி எல்லா பாஷையும் படிச்சுட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் பழகிட்டேன். அப்போ பிரின்ஸிபல்லாம் பழகின உடனே அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் இப்படி மும்பைக்கு வரேன்ப்பா, எனக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு. உடனே அங்கே போன உடனே ஒரு 15 நாளைக்குள்ளே நான் டிரைவர் டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு வண்டி ஓட்டுறக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா வண்டி ஓட்டி பழகினேன், லைசன்ஸ் அங்கே எடுத்தோம், எல்லா காரியத்தையும் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து டிரைவர் வேலைக்கு போகணும்,
அப்படி டிரைவர் வேலைக்கு அங்கே போகும் பொழுது எனக்கு ரைட்டுனா லெஃப்ட் தெரியாது, லெஃப்ட்னா ரைட் அவங்க சொல்லுவாங்க, ரைட்டு போட்டு அப்படின்னா லெஃப்ட் போயிடுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டு கிடையாது, படிப்பறிவு கிடையாது இல்லை பாருங்கள். அப்படி இருக்கும்போது அப்படி தான் அங்கே வந்து வண்டி ஓட்டி ரெண்டு நாலஞ்சு இடத்துல ஃபெயில் ஆனேன். சரிப்பா பிற வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க, ட்ரெயினில் எடுப்பாங்க. சரி பிற ஒரு பத்து நாள் கழித்து கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இப்படி தான் மும்பையில் அப்படி இப்படி இருந்து இருந்து கடைசியில் ஒரு இடத்துல டிரைவர் வேலை கிடச்சிச்சு. பாருங்க, எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, டிரைவர் வேலையும் கிடச்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த இயேசு யாருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த இயேசு எப்படியாப்பட்ட கடவுள்னு யாரும் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த டிரைவர் வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துக்கிட்டு ஒரு மூணு மாதம் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் என் மனைவிக்கு ஃபோனில் பேசி, எம்மா நீங்கள் ரெடியாக இருங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு மும்பைக்கு வரேன், மும்பையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவிக்கு தகவல் சொல்கிறேன். அப்போ மனைவி சொல்கிறாங்க, எங்க அங்கே வந்து தமிழ் யாரும் பேச மாட்டாங்களே, தமிழ் இருக்கிற இடம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ் இருக்கிற இடம் இருக்குது, ஆனால் நான் இருக்கிற இடம் கொஞ்சம் இந்திக்காரங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா நல்ல ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லி நான் ஊருக்கு வந்து மறுபடியும் என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு மும்பைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு வீடு எடுத்து, ஒரு கிராமந்தான், அந்த கிராமத்தில் வந்து வீடு எடுத்து என்னுடைய மனைவியெல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே தங்க வச்சாச்சு. நானும் வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியாக ஒரு 15 நாள், 20 நாள், 30 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் நாட்கள் போய்கிட்டே இருக்கு. என்னுடைய மனைவிக்கு தண்ணின்னா என்னென்னு கேட்க தெரியாது, காய்கறினா என்னென்னு கேட்க தெரியாது. நான் காலையில் வேலைக்கு போனேன்னா சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட தான் பேசணும், வேறு யார்கிட்டையும் பேச முடியாது. ஏன்னா பேசுனா பாச தெரியாதே. அதனால் இப்படி போன உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, நான் இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, என்னை கொண்டு ஊரில் கொண்டு விட்டுருங்க. அப்போந்தான் என்னுடைய மூத்த பையன் கன்சியூவ், என் மனைவி கன்சியூவாக இருக்கிறாங்க பாம்பேயில் வச்சு. அப்போ ஒரு 3 மாதம் கழித்து சொல்லுவேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் என்னை ஊரில் கூட்டி கொண்டு விட்டுருங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சொல்லுவேன், இல்லைம்மா இப்போ போகக்கூடாது, ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் போகக்கூடாதும்மா, கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி 5வது 6வது மாதம் 5 to 6 அந்த கேப்பில் வந்து ஒரு டைம் தீபாவளி டைம் வந்து என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, நீ என்னை கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா நாங்கள் தற்கொலை பண்ணி செத்துக்கிடுவோம் அப்படின்னு. ஐயோ என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, வேண்டாமா நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு நான் ஊருக்கு வரேன். ஊரில் வந்து என்னுடைய மனைவியை கொண்டு விட்டுட்டு வரணும். இந்த இடையில என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா இந்த தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன தொழில் தெரியுமா, அந்த மாந்திரிக தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா. எங்கள் குடும்பத்தில் யாருக்கு குழந்தை பிறக்குமோ 1 நாள் 2 நாள் 3 நாள் தான் இருக்கும், இறந்துடும். இது ஏன் இறக்குது என்ன ஏதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. அதே போல தான் என்னுடைய மனைவி ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அந்த குழந்தை அபாசம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு என்ன இப்படி ஒரு இது நடக்க, அப்போ என்ன காரியம் அப்படிலாம் எனக்குள்ளே ஒரு கேள்விகள் வரும். பாருங்கள், எல்லா கோயிலுக்கும் பூஜை செய்வேன், போகாத கோயிலே கிடையாது. அப்பா குடும்பம் எல்லோரும் போவோம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே குழந்தை பிறந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள், அதுக்கு மேலே இருக்காது. அதே போல் தான் என் வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பம் என் மனைவிக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உடனே ரொம்ப அதில் ஒரு 2 மாதம் 3 மாதம் என் மனைவியோடு இங்கே இருந்துட்டேன். இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பாம்பேக்கு போனேன், மறுபடி போனேன், போய் மறுபடியும் பாம்பேயில் உழைக்க ஆரம்பித்தேன். திருப்பி இடையில ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்தோடனே அடுத்த குழந்தை கன்சியூவ் ஆகிடுச்சு. கன்சியூவ் ஆகி மூத்த பையன், மொத பையன் பிறக்கிறான். இதுக்கு இடையில என்னுடைய மனைவி சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் பாம்பேக்கு போக வேண்டாங்க, இங்கேயே இருங்க, இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கலாம், கஞ்சோ கூலோ ஊரில் இருந்து வாழ்ந்துக்கிடுவாங்க, எதுக்குங்க போட்டு பாம்பேக்கு போகணும், பாம்பே வாழ்க்கையில் நீங்கள் அங்கே நான் இங்கே இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி ஆலோசனை சொல்கிறாங்க. அதையும் கேட்டு என் மனைவி சொன்ன மாதிரி அந்த ஒரு எங்கள் ஊர்லேயே நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையனும் பிறந்தான், மூத்த பையன் சுரேஷ் அவன் பிறந்தான். பிறந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், என்னடா யாருக்குமே இருக்க நமக்கு மட்டும் பையன் பிறந்துட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு பாருங்கள். என் மனைவி சொல்கிறாங்க, இங்கேயே வேலை பார்க்கலாமே அப்படின்ட்டு. எனக்கு அப்போ பாம்பேயில் இந்தி மராட்டி எல்லாம் படித்ததுனால திசையன் வழியில் ஒரு மணல் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது பாருங்கள். அப்போ அந்த மணல் கம்பெனி தூத்துக்குடியிலையும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த கம்பெனியில் வேலைக்கு போயாச்சு. எல்லா வண்டியும் ஓட்டுவேன்,
எல்லா வண்டியும் ஓட்டுவேன், சேச்சு வந்தது எல்லாத்தையும் ஓட்டுவேன். அப்போ அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். வேலை செஞ்சு இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் பாருங்கள், அந்த ஓனர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி தூத்துக்குடியில் நம்ம கம்பெனி இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, நான் உங்களுக்கு கான்ட்ராக்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து லேபர்ஸ்க்கெல்லாம் எடுத்து அங்கே வேலை செய்யுங்க, உங்களுக்கு வருமானமும் வரும், நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஓனர் அங்கே அந்த கம்பெனி ஓனர் சொன்னார். அப்போ என் மனைவிகிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ஆலோசனை சொல்கிறேன், அம்மா இப்படி இருக்கு, நல்லது தானப்பா, தூத்துக்குடியில் உன் மனைவி ஊர் தானே, பழகாத ஊர் கிடையாதுல்ல, போய் இருந்துக்கலாமே, தப்பு கிடையாது, மாம்பைக்கு போய் வேலை பார்க்குறது இங்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாரும் சொன்னாங்க. அதேமாதிரி என்னுடைய மனைவி இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே தூத்துக்குடிக்கு வந்து அதே மாதிரி வேலை பார்க்க ஆரம்பித்தேன். கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, கான்ட்ராக்டில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். என்கிட்ட 25 நபர்கள் இருந்தாங்க வேலை, ஒரு தொழில் செய்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து இந்த தூத்துக்குடியில் வந்து என்னுடைய வேலை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், இது வரைக்கும் இந்த இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, இந்த இயேசு யாருன்னு தெரியாது. அப்போது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான். 6ஆம் கிளாஸ் படித்து 7ஆம் கிளாஸ் போகும்போது வீட்டை விட்டு ஓடிட்டேன். வீட்டை விட்டு ஓடி அங்கே போனேன், குடிக்க அடிமையானேன். குடிக்க அடிமையானதுக்கப்புறம் ஊருக்கு வந்தேன், ஒரு சின்ன வேலை கிடச்சிச்சு. அப்போ அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான்னு சொல்லி ப்ரொமோஷன் மாதிரி அவங்க தூத்துக்குடிக்கு அனுப்புனாங்க. இங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்தேன். என்கிட்ட 25 ஆட்கள் இருந்தாங்க, 25 ஆள் கை நிறைய காசு பணம் எல்லாம் வரும். ஆமாம், வாரம் ஆனால் 2 பையிலையும் அவ்வளோ ஒரு காசு இருக்கும், சந்தோஷம் அப்படி இருக்கும். மனைவிக்கு என்னென்னா, நான் இது வரைக்கும் இந்த குடியை நினச்சிவேன், கண்டினியூவாக குடிச்சிட்டே தான் இருப்பேன், நைட்டு வந்தால் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு மோசமானவன் குட்டி அப்படி தான் இருந்தேன். அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இங்கே உள்ள அந்த கம்பெனியில் உள்ள ஒரு சில வேர்கள், நான் வந்து திசன் வலையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து இந்த கம்பெனியில் நம்பர் 1 பேர் எடுக்கிறான், இந்தளவுக்கு வந்துட்டான், நம்ம தொழில் பாதிக்குதுன்னு சொல்லி என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி அவங்களும் 25 ஆட்களை வச்சு வேலை பார்க்குறாங்க. அப்போ என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க, நல்லா இப்போ பரவாயில்லப்பா அப்படிம்பாங்க. ஆனால் என்னை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் இவனை எப்படியாவது விரட்டி விட்டுறணும், இவனை துரத்தி விட்டுறணும், இவன் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே நமக்கு வேலை இந்த மாதிரி இருக்கிற ஓனர் நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொறாமை இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு யாரையுமே ஒரு கணிக்கும் தெரியாது, இவங்க இப்படி இருப்பாங்களான்னு நினைக்கவும் தெரியாது. அந்த ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பேன், அதாவது குழந்தை தான் அந்த மாதிரி தான் இருப்பேன், எளிதில் எல்லாத்தையும் நம்பிடுவேன், அப்படி தான் இருந்தேன். அப்போ அந்த கம்பெனியில் நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆட்களுக்கு நைட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்கும்போது அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்காங்க. இது அந்த நாள் நடந்த உடனே மறுநாள் காலையில் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தேன் கேட்கல. அப்போ அந்த டயத்தில் தான் என்னுடைய ஓனர் வந்து சொல்கிறார், தம்பி நீ வந்ததுலேருந்து என் கம்பெனி வந்து நல்ல நிலைமைக்கு போகுது, தம்பி நீ நல்ல வேலை பாரு, உன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்லாம் என்னுடைய ஓனர் சொன்னார். இப்படியாவது ஒரு 2 மாத காலங்கள் போயிட்டே இருக்கு. போனதுக்கப்புறம் பாருங்கள், எப்படியாவது என்னை துரத்தி விட்டுருன்னு என்னன்னா என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு, ஆனால் எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய வேலைக்காரங்களுக்கு நைட்டில் மது வாங்கி கொடுத்து வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க, நினைச்சிட்டாங்க வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. என்னுடைய வேலைக்காரங்கள் ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டுருக்கும், மது இருந்தால் குடித்ததுக்கப்புறம் நானே ஒரு குடிகாரன், அப்போ அவங்க குடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், எந்த வேலையும் பார்க்கலை. பார்க்காதனால அவங்க வேலை பார்க்க தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே பாருங்கள், அதில் உள்ள மிஷின், அதாவது ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மிஷினை வந்து பாதுகாத்துக்கிட்டு அது கவனமாக இருக்கக்கூடிய தான் வேலைக்காரங்களுடைய வேலை. அப்போ அதில் தூங்கிட்டேன்னா ஃபுல்லாக ஸ்டக் ஆகி அந்த மிஷினே நொறுங்கி போச்சு. பல கோடிக்குள்ளே மிஷின், அந்த மிஷின்லாம் பாருங்கள் சுக்குநூறாக்கிட்டாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வருது. உங்கள் வேலைக்காரங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களோட சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி சொல்கிறார். அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விடியகாலம் 4 மணிக்கு அப்போ அதில் அடித்து ஓடுறேன், கம்பெனிக்கு போகிறேன். போய் பார்த்தா எல்லாம் நொறுங்கி அப்படி இருக்குது. அப்போ உடனே, ஏன்டா இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி செஞ்சீங்க, உங்களை நம்பி தானே போனேன், நீங்கள் கவனமாக இருந்திருக்கலாமே, நமக்கு எவ்வளோ எதிரிகள் இருக்காங்களே அப்படிலாம் சொல்லி அவங்கள சத்தம் போடுறேன். யாருக்கும் அதில் வாங்கலை, தெரியாமல் நடந்துட்டுங்க.
ஓனர்கிட்ட பதில் சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றை வச்சு தான் என் கம்பெனி நம்பர் ஒன்றா இருக்குங்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து அவர் ஃபாரினில் இருக்கார். அவருக்கு ஃபோன் போய் சொல்லி இதாகி என்கிட்ட வந்து என் மூஞ்சிலே முடிக்காதங்கிறாரு. நேற்று வரைக்கும் சொன்னவர் நம்பர் ஒன்று என் கம்பெனி, இனி வந்ததுக்கப்புறம்னு சொன்னவர் என் மூஞ்சில் முடிக்காதங்கிறாரு. என்னை பாதிப்பு அவருக்கு தானே, நமக்கு இல்லையே பாதிப்பு அவருக்கு தான். அப்போ அதனால் அவ்வளோ ஒரு திட்டு திட்டுறாங்க, ஏசுகிறாங்க, பல காரியத்தை குறித்து பேசுகிறாங்க. கவலை என்னன்னு சொல்லி பட்டது அன்னைக்கு தான். எங்கள் அப்பா அடித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் அப்பா அந்த வேலையை கற்றுக் கொடுத்ததுக்கு டார்ச்சர் பண்ணது கூட பெருசாக தெரியல. எவ்வளவோ மும்பையில் இருந்தோம், அங்கே இருந்தோம், இங்கே இருந்தோம், எல்லா காரியத்துல இருந்தோம், கவலை இல்லை. ஆனால் இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னால் ஈடே கொடுக்க முடியல. இப்படியா துக்க முகமாக இருந்தேன். அவனை வெளியில் தள்ளிடுங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஓனர்கிட்ட சூப்பர்வைசர் பேசிட்டாங்க. பேசின உடனே என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு ரொம்ப அழுதேன், ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதேன். அழுதுட்டு கம்பெனியை விட்டு போவோம், வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வரேன். இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நைட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்களை வந்து ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். இந்த சத்தம் போட்ட உடனே அதில் ஒரு நபர் என்ன பண்ணிட்டாருனே, என்ன ஏசிட்டானே, என்ன திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த கம்பெனி விட்டு துரத்துன்னு நினச்சோன் துரத்த முடியல, இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னா என்ன செய்யணும்னாங்க, கொலை பண்ணிடணும் சொல்லிட்டு அந்த நபர் கையில் வத்தல் பொடி, சட்டைக்கு பின்னாடி அருவா, நல்லா பேசின ஒரு சகோதரன், என் கூட இருந்து தண்ணி அடித்தவன், என் கூடையே ஐக்கியப்பட்டவன், நண்பனை போல் பழகினவன், எப்படி மாறிட்டான் பாருங்கள். அப்போ சூழ்நிலைகள் மாறுகிறது, இந்த சூழ்நிலை மாறின ஒன்று பாருங்கள். அவன் அங்கேருந்து நேராக வரான். நான் என்ன நினைக்கிறேன், கம்பெனிலாம் சரி முடிஞ்சு போச்சுன்னு நம்ம பஸ் ஏறி ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் நிற்கிறேன். இவன் வந்து அங்கேருந்து அருவாளை பின்னாடி வச்சுட்டு கையில் வத்தல் பொடி எடுத்துட்டு நேராக என்னை நோக்கி வரான். சரி, சாதாரணமாக பழகின ஆள் தானே, இந்த மாதிரி நினைக்கல. அப்போ போன உடனே கண்ணில் வத்தல் பொடியை போட்டு ஓங்கி ஓங்கி வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போது அந்த ஓங்கி ஓங்கி வெட்டும்போது இந்த ரெண்டு கையை கொடுத்து தழங்கணும் பாருங்கள், பாருங்கள் இந்த கையை கொடுத்து, இந்த கையை கொடுத்து தாங்குறேன், இந்த கையை கொடுத்து தாங்குறேன், அருவாலையே தட்டுறேன், அருவாலை ஓங்கி ஓங்கி ஓங்கி ஓங்கி வெட்டுறான், கழுத்துக்கு வெட்டுறவாராம், அங்கே வெட்டவாராம், தட்டிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பயங்கர வெட்டு. இந்த கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கைமாதியாக இருக்குது. அப்போ அவ்வளோ ஒரு வெட்டு வெட்டிட்டான். வெட்டின உடனே என்னுடைய உடம்புல உள்ள இரத்தங்கள் எல்லாம் போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. அந்த இரத்தம் போன உடனே என்ன ஆகும் பாருங்கள், மயக்க நிலைமை வந்துட்டு. அந்த மயக்கம் வந்து பொத்துன்னு நான் கீழே விழுணும், அடுத்த செகண்ட் என் கழுத்தை அவன் வெட்டணும். இதுக்கு இடையில தான் அங்கேருந்து ஒரு போலீஸ் சீப்பு வருது. எங்கேருந்து வருது, மெயின் ரோட்டிலேருந்து ஆத்தூர்லேருந்து போலீஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே உடனே நிப்பாட்டி ஓடி வந்து என்னை பிடிச்சிட்டாங்க, அவனையும் பிடிச்சிட்டாங்க. என்னை பிடிச்சி எனக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. இந்த வெட்டினதுக்கு அப்புறம் அவனை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க, என்னை தூக்கி கொண்டு ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. எங்கே கொண்டு போனாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் இயேசுவை பற்றி தெரியாது. இந்த கையில் 38 வெட்டு, மணிக்கட்டு துண்டாக போய் இந்த சதப்பிடியில் தான் தொங்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் என்னுடைய கையில் உள்ள ரத்தம் பீரிட்டு அடிச்சு, அதாவது ஆடை வெட்டுவாங்கள்ல, ஆடை வெட்டும் பொழுது அந்த கழுத்து பகுதி வெட்டின உடனே அந்த பிளட்டு எப்படி ரத்தம் அப்படி பாயும் பாருங்கள், அதே மாதிரி என் கையில் ரத்தம் பாஞ்சிச்சு, மயங்கி விழுந்தேன். போலீஸ் வந்து அங்கே உள்ள போலீஸ்கள்லாம் என்ன எடுத்து ஜிஹெச் கொண்டு வந்துட்டாங்க, அவரை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க வெட்டினால. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு நடந்து ஜிஹெச் கொண்டு போன வந்து அங்கே என்னை கொண்டு வந்து ஜிஹெச் உள்ளே போன உடனே டாக்டர்கள் வந்து என்னை செக் பண்ணுறாங்களாம். டாக்டர் வந்து இல்லை செக் பண்ண உடனே இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க, இவர் இறந்துட்டார். அப்படிங்கும் பொழுது காலையில் எத்தனை மணிக்கு, 6:30 இந்த சம்பவம் நடந்துச்சு, 9 மணி வர ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா இவர் இறந்துட்டார், நான் இறந்துட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய மனைவிக்கெல்லாம் தெரியப்படுத்தணும், எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். மனைவிலாம் வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்போ மருத்துவ ரூமில் கொண்டு போகணும், என்னை தூக்கி மருத்துவ ரூமுக்கு கொண்டு போகணும். கொண்டு போய் தூக்கி இப்படி மாற்றி வைக்கும் பொழுது தான் ஒரு அதிர்வு இருந்திருக்கு.
அப்போ அந்த தூக்கி வைக்கிறவர் சொல்லியிருக்காரு, ஐயா இவருக்கு உயிர் இருக்குயா அப்படின்ட்டு இருக்காப்புல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறந்தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் யாரோ ரத்தம் கொடுத்துருக்காங்க வந்து. யார் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ண ஒன்றுமே தெரியல. 3 நாளைக்கு எனக்கு சுயநினைவே கிடையாது. 3 நாள் கழித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சுயநினைவுகள் வருது. அப்போந்தான் வந்து நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்லாம் நினச்சி கேட்கும்பொழுது எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, சுற்றி நின்று யார் யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துட்டு, அந்த சம்பவம் நடக்கும் பொழுது தான் எங்கள் வீட்டில் எவ்வளவோ தெய்வம் இருந்துச்சு. எங்கள் அப்பா எவ்வளோ பேருக்கு கணக்கு சொல்லுவார், இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துட்டு என் கையே போச்சே. ஒரு மனுஷனுக்கு கை கண்ணு கால், அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா சரீரமும் முக்கியம். நம்ம கை போயிட்டேன், இனிமேல் இப்படி நம்ம வாழ போகிறோம். இப்படியே தான் நான் வந்து புலம்ப ஆரம்பித்தேன். அது வரைக்கும் இயேசுவை பற்றி தெரியாது. இப்படியாக என் வாழ்க்கையில் நடந்து ஒவ்வொரு வாரமும் என் கையில் உள்ள எலும்பை உருவிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த எலும்பு 38 வெட்டு, அது வந்து நொறுங்கிருச்சு, எலும்பெல்லாம் நொறுங்கியே போச்சு. ஒவ்வொன்றா ஆர்த்தோ டாக்டர் வந்து ஒவ்வொரு வாரமும் என்னை வந்து அதை உரி எடுப்பாங்க. இப்படியாக என்னுடைய கை, இந்த கையெல்லாம் சதப்பிடியில் தான் தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த கையில் பாருங்கள் நரம்பு, அவ்வளவு நரம்பு, அதாவது இந்த விரலுக்கு வர நரம்புகள் எல்லாம் கட் ஆகிட்டு. அப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், என் லைஃபே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம், பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம், நமக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் 1.5 வருஷம் ஆஸ்பத்திரியுடைய வாழ்க்கை. ஆஸ்பத்திரியில் கைக்குடைய காரியங்களும் பார்ப்பாங்க, வச்சுருவாங்க. இப்படியாக நான் வந்து ஜிஹெச்சில் அட்மிஷனில் இருந்தேன். இப்படி காலங்கள் போக போக போக போக போக கவலையும் கண்ணீரும் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த கவலை கண்ணீர் அதிகமாக இருக்கும் பொழுது தான் டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க, இந்த கைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க. டாக்டரு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க எப்படி பண்ண, அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு. கையை பார்த்தீங்களா, இந்த கை இப்போ இப்படி இருக்குது, ஆனால் அந்த கை எனக்கு செயல்படுறதுக்கு முன்னாடி உரலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு கை இருக்கும். அந்த சூழ்நிலை வரைக்கும் இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி நடத்துகிறாரு, இந்த ஏன்னா இந்த கடவுள் இந்த நாங்கள் வணங்கினது, நாங்கள் நேசித்தது, நாங்கள் குடும்பமாக ஐக்கியப்பட்டது கைவிட்டுட்டேன். அப்போ அவங்களெல்லாம் சத்தம் போடுறேன், மனசுக்குள்ள ஏசுறேன், திட்டுறேன், நீங்களாம் எங்கே போனீங்க, உங்களெல்லாம் நாங்கள் எப்படிலாம் இது பண்ணோம், ஏன் எனக்கு என் வாழ்க்கைக்கு இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி நடந்துச்சு, இப்படி அநேக கேள்வியை கேட்டு திட்ட தான் செய்வேன். இதுக்கு இடையில் பாருங்கள், ஒரு நாள் டாக்டர் வந்து, தம்பி இந்த கை உங்களுக்கு அழுகிருச்சு, இந்த கையை இப்படி கட் பண்ணி எடுக்கணும், எடுத்தால் தான் நீ உயிர் வாழ முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், கையை எடுத்த பிறகு என் வாழ்க்கை என்ன இருக்குது, அப்போ என்ன கொன்னுருங்க அப்படிங்கிறேன். யார்கிட்ட, டாக்டர்கிட்ட சொல்ல, என்ன கொன்னுருங்க, இனிமேல் நான் வாழறதுக்கு என்ன, வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது, வேண்டாம் கொன்னுருங்க அப்படின்லாம் சொல்லி டாக்டர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் டாக்டர், இல்லைப்பா அது எடுத்தால் நீங்கள் உயிர் வாழலாம்ல அப்படி சொல்கிறேன். பாருங்கள், இந்த டாக்டர் வந்து இந்த காரியத்தை சொல்லிட்டு போகிறாங்க, கை அழுகிருச்சுன்னு சொல்கிறாங்க. 2-3 வாரம் வர இந்த டாக்டர் கையை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் போகிறாங்க. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடியில் வந்து வாலிப தம்பிமார்கள் சர்ச்சுக்கு போகிற தம்பிமாருங்க, ஆண்டவரை நேசித்த தம்பிமாருங்க, ஆண்டவருக்காக உயிரே தியாகம் பண்ண தம்பிமார்கள், அதாவது என்னை மாதிரி குடிக்கு அடிமையாக இருந்தவங்க, இப்படியாக இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க மனம் திரும்பி இந்த ஜிஹெச் ஊழியத்தை செய்கிறாங்க, ஜிஹெச் ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒவ்வொரு பெட்டிலையும் போய் அந்த கைப்பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இப்படி அவங்க செய்கிறாங்க. என் குடும்பத்தில் உள்ள நபர்கள்லாம் கை பயிற்சி, இனிமேல் இனிமேல் வாழ்ந்து என்னத்தான் சாதிக்க போகிறான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன செய்ய போகிறான் அப்படின்லாம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் சொல்லுவாங்க. எல்லாம் வேதனைப்பட்டேன், கையில் உள்ள பணங்கள் காசுகள் எல்லாம் போயிட்டு கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை கூட வந்துச்சு. பாருங்கள், டாக்டர் 3 வாரம் சொல்லிவிட்டு 4வது வாரம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, தம்பி உனக்கு
கையை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை நீ செத்துருவ அப்படிங்கிறாங்க. இந்த தம்பிமார்கள்லாம் வந்து ஊழியத்துக்கு ஊழிய செய்ய வரும்பொழுது தான் அவங்க வந்து இயேசு உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போது கைப்பிரதி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எனக்குள்ள ஏன் கடவுள் கை விட்டுட்டு என் தெய்வம் என்ன கை விட்டுட்டு என் கையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அந்த தம்பிமார்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த தம்பிமார் சொல்கிறாங்க, இல்லைனே இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார். என்ன தருவாராம்? இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார்ண்ணே, வாழ வைப்பார்ண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அற்பமாக என்றேன். எப்படி என்றேன்? அற்பமாக உங்களை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அற்பமாக என்றேன். என்னையா, வீட்டு முன்னாடியே கடவுளை வச்சுருக்கேன், வீட்டு முன்னாடியே தெய்வத்தை வச்சுருக்கேன், எங்கள் அப்பா இப்படி, என் குடும்பம் இப்படி, என் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்கள் எல்லாருமே இப்படி, நான் போகாத தெய்வங்கள் இல்லை, பார்க்காத தெய்வம் இல்லை, கைவிட்டுட்டே அந்த தெய்வம்லாம் கைவிட்டுட்டே உங்கள் இயேசு எனக்கு சுகம் தருவாரா வாழ வைப்பாரா போங்கையா அப்படின்னு சொல்லி திட்டி ஏசி அனுப்பிவிட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. இப்படி அடுத்த வாரம் கை எடுக்கணும்னு டாக்டர் ஷிட்டே சொல்லிட்டு போயிட்டார். அவரு வாரார் வந்து, தம்பி நாளைக்கு உங்கள் கை எடுக்கிறதுக்கு எழுதி வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என் மனைவிட்டையும் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயாச்சு. திங்கக்கிழமை வந்து இந்த தம்பிமார்கள் வந்து ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு வருவாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்து கை எடுக்கணும். அப்போ திங்கக்கிழமை இந்த தம்பிமார்கள் கரெக்டாக அவங்க வேலை பார்க்குற பசங்க, எல்லா பசங்களுமே வேலை பார்த்துட்டு கரெக்டாக 7 மணிக்கு இந்த பசங்க வந்து வாலிப பசங்க அவங்க கூடுவாங்க. ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணிவிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த கைப்பிரதியில் கொடுப்பாங்க. அப்போ அன்னைக்கு டாக்டர் வந்து முத நாள் வந்து சொல்லிட்டு போயிட்டார். எப்போ 11 மணிக்கு காலையில் திங்கக்கிழமை அன்றைக்கி சொல்கிறாரு, உங்கள் கையை நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ 11 மணிக்கு சொல்லிட்டு போனதில் இருந்து எனக்கு என்ன ஒரு நினைவுகள் வருது அப்படின்னா, இந்த தம்பிமார் சொன்னாங்களே இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார், இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்கள திட்டி அனுப்பிட்டோம், எல்லா கடவுளும் கைவிட்டுட்டு நம்ம கூடையே இருந்த தெய்வம் எங்கேயோ ஓடி போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, சரி அந்த தம்பிமார் வருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்து நிற்கிறேன். 7 மணி அவங்க உள்ளே வருவாங்க. நான் 6 மணிக்கே வாசலில் நின்றுட்டு அவங்கள எதிர்பார்த்துட்டு நிற்கிறேன். வருவாங்க வருவாங்க வருவாங்க. கரெக்டாக 7:05 உள்ளே வந்தாங்க. வரும்பொழுது அவங்கள கூப்பிடுறேன், தம்பிகளா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். ஆனால் அந்த தம்பிமார்கள் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. எப்படி பயந்தாங்க அப்படின்னா, நான் திட்டுனேன்ல அவங்கள, ஏதோ இவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது, ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு தான் இருந்தாங்க. அப்போ அந்த எண்ணத்தோடு இருந்தாலும் அவங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னென்ன அப்படின்னோடனே, தம்பி எனக்கு வாங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, என் கையை எடுக்க போகிறாங்களாம், வாசலுன்னு கத்துறேன், பக்கத்தில் இருக்க அவ்வளோ பேரும் பார்க்குறாங்க. உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த தம்பிமார்கள் அவ்வளோ பேர் நினச்சிட்டாங்க என்னை நோக்கி வராங்க. வந்த உடனே விவரத்தெல்லாம் சொன்னேன், தம்பி இப்படி நாளைக்கு கை எடுக்க போகிறாங்களாம், உங்கள் கடவுள் எனக்கு சுகம் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிமார்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் வந்தாங்க. வந்து நின்றுட்டு என் பெட்டை சுற்றி நின்று அழுது கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறாங்க. நான் அப்போ ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்குறேன். பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என் சொந்தக்காரங்க கூட இந்த அழுக அழுதுன்னு கிடையாது. இவங்க அழுறாங்க, தார தாரையாக அழுறாங்க. எதுக்கு இப்படி அழுறாங்க, இவங்க எதுக்கு அழணும் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறேன். மறுபடியும் அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண உடனே எனக்குள்ள நினைவுகள், இவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, இவங்க எதுக்காக அழணும், எதுக்காக செய்யணும், இவங்க எப்படி எதுக்கு இந்த இப்படி தேடி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கும் பொழுது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை முன் அறிந்திருக்கிறார், என்னை தெரிஞ்சிருக்கார். இல்லைன்னு பாருங்க, அந்த கழுத்துக்கு வெட்ட வந்தவன் கை கொடுத்து தாங்குறேன், ஒரு 5 நிமிஷம் பிந்திருந்தா அங்கேயே அந்த போலீஸ் வராமல் இருந்திருந்தால் போட தள்ளியிருப்பாங்க, முடிஞ்சு. இல்லை இங்கே ஆஸ்பத்திரியில் வந்ததுக்கப்புறம் டெத்துன்னு சொல்லிட்டான், டாக்டர் சொல்லிட்டாங்க டெத் அப்படின்னு. ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு போயிருந்தால் மரிச்சர் ரூமுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது பிந்துனுச்சு, இது முன் குறித்த தேவன் என்னை முன் குறிச்சிருக்கார். எனக்கு தெரியாது, அதுந்தட்டி இந்த இயேசுவை பற்றி தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, அவர் எப்படியாப்பட்டவருன்னு கூட தெரியாது. என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாழ்க்கையே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் கலங்கி போயிருந்தேன். பாருங்கள், இந்த தம்பிமார்கள்லாம் வந்து கூடி நின்று ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. 10 மணி ஆகுது, எனக்கு வந்து காலையில் கை எடுக்கிறதுக்கு டேப்லெட்லாம் கொடுத்தாச்சு, மாத்திரைகள்லாம் போட்டு படுத்தாச்சு. அந்த படுக்கும் பொழுது
அப்படி கட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கேன், கட்டில் சாஞ்சு உட்காந்துருக்குறேன். என்ன என் வாழ்க்கை போச்சே, இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு தார தாரையாக அழுகிறேன். செத்துடலாமோ, நாளைக்கு கையெடுத்துட்டு வாங்களே, செத்துருவோம், இப்படி பல கேள்விகளுக்குரிய காரியமாக நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்க அழுதாங்களே, கண்ணீர் வடித்தாங்களே, கண்ணீர் சிந்தினாங்களே, இப்படிலாம் நினச்சிட்டு இந்த தெய்வத்தெல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன், ஏசிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து பாருங்கள், நைட்டு கரெக்டாக ஒரு 12 to 1 அந்த கேப்பு, 12:30 to 12:30 இருக்கும். அப்போ நான் சோர்ந்து போய் அப்படியே படுத்துருக்கேன். ஒரு வெண் வஸ்திரம் தரித்தவர், வெண் வஸ்திரம் தரித்தவர் என் கட்டில் வந்து பக்கத்தில் வந்து நின்று என் கையை பிடிச்சார். பிடிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னார். எனக்கு ஒன்றுமே ஓடல, அழுதேன், ஓன்னு கத்துறேன், ஓன்னு கத்துறேன், ஐயோ இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, என் கையை பிடிக்கிறாரு, என்னை தொடுறாரு அப்படிங்க. ஆனால் ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க அவ்வளோ பேர் பக்கத்தில் உள்ளவங்க, பைத்தியக்காரன், பைத்திய மாதிரி கத்துறியே, பைத்திய மாதிரி கத்துறியே, எங்களெல்லாம் தூங்குடு தூங்குடுங்கிறாங்க. என் மனைவி சொல்கிறாங்க, என்ன யா பைத்திய மாதிரி புலம்புறையா அப்படின்ட்டு. இல்லைம்மா இங்கே ஒருத்தர் நிற்கிறாருமா அப்படின்னு. இன்றைக்கி நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன், அன்னைக்கு அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு என் கட்டில் வந்து உட்கார்ந்தார், என் கையை பிடிச்சார், பயப்படாது எனக்கு இயேசுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், இந்த இயேசு தேடி வந்தார். அவங்க ஜெபம் பண்ணிட்டு போன ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, ஆண்டவர் தொட்டார், என்னை சுகமாக்குனார். மறுநாள் தியேட்டரில் கையை எடுக்கணும், டாக்டர்லாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அழுகினதுக்கு அறிகுறி இல்லை. அல்லேலூயா, இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிருள்ள தெய்வம். என்னை போல சூழ்நிலை இருக்கிற அநேகரையும் அவர் வந்து பாருங்கள், தேசத்தை சுற்றி திரிகிறார் ஆண்டவர். யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என் ஜனங்கள் எப்படி இருக்குன்னு அதான் பாருங்கள். அந்த இயேசு என்னை குணமாக்கிட்டார். மயக்க சூழ்நிலை ஆஸ்பத்திரியிலேருந்து திருப்பி வார்டுக்கு கொண்டு வராங்க, அப்போ தான் என் மனைவிட்ட கேட்குறேன், கையை எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன், இல்லைங்க எடுக்கலை அப்படின்னா. இயேசு ஜீவன் உள்ளவர், இயேசு அறிஞ்சேன், இயேசு தெரிஞ்சேன், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசு இயேசு இயேசு இயேசுன்னு கத்த ஆரம்பித்தேன். இயேசு தான் மெய்யான தெய்வம், பார்க்கலையே ஒரு தெய்வமும் என்னை பார்க்கலையே, இவர் தேடி வந்தார். அவரை ரொம்ப விசுவாசிக்க ஆரம்பித்தேன், ரொம்ப நம்பினேன், இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். மறுவாரம் இந்த தம்பிமார்கள்லாம் வந்தாங்க, வந்த உடனே அவங்ககிட்ட சொன்னேன், தம்பிலா இயேசுவை பார்த்தையா, தெய்வம் வந்துச்சுயா, தெய்வம் எனக்கு சுகமாகிடு, என் கையை எடுக்கலையான்னு சொல்லி ஆனந்த சந்தோஷத்தோடு அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம்னா இந்த பூமியில் ஒரு பாவி மலர்ந்துருமுனா பரலோகத்தில் மிகுதியான ஒரு சந்தோஷம் உண்டுன்னு வேதத்தில் சொல்லுது. அப்போ எனக்கு வேதத்தை பற்றி தெரியாது, வேதத்தை பற்றி படிக்கலை. இயேசு தேடி வந்தார், அற்புதம் செய்தார். இது மட்டும்தான் என் வாழ்க்கையில் அப்பன் தெரிஞ்சிச்சு, இயேசு வந்தார், சுகமாக்குனார், அவர் சந்தோஷத்தை தந்தார். அப்போ இப்படியாக நினச்சி அந்த 1.5 வருஷம் ஆஸ்பத்திரி வாழ்க்கையை முடித்து நம்ம கை இப்படி ஆயிடுச்சு, இந்த கைன்றெல்லாம் ஒரு ஸ்பூனை கூட பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நரம்புகளெல்லாம் கட்டப்பட்டுட்டு, இந்த நரம்பு வெட்டப்பட்டு ஒரு ஸ்பூனை பிடிக்க முடியாது, இந்த கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. பொம்மை தான், இந்த பொம்மை என்னச்சுன்னு யாராவது ஒருத்தர் பேண்டை போடணும், இல்லை ஏதாவது கட்டணும், அப்படி தான் இருந்தால் தான் என்னோட இயங்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தேன். எல்லா சூழ்நிலையும் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரி வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆஸ்பத்திரியிலேருந்து இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி நடக்க போகிறோம், எப்படிலாம் இருக்க போகிறோன்னு சொல்லி கவலையோடு நான் என் மனைவியும் டிச்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது 10 ரூபா தான் எங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சு. இந்த 10 ரூபாயை வச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வரணும், 3-3 ரூபா 6 ரூபா மினி பஸ்ஸுக்கு அதை கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளேருந்து வீட்டுக்கு வர 10 ரூபாயில் 6 ரூபா பேர், 4 ரூபா தான் மிச்சம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எது செய்ய போகிறாங்க, யாரும் எந்த எதுவுமே பண்ண முடியும். அந்த ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு வந்தேன். என் வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் படக்கூடாதோ அத்தனையும் பட்டேன், எல்லாத்தையும் இழந்தேன். கடவுள்னு ஒருத்தருங்கிற காமிச்சு கொடுத்தார், பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த ஒரே வேடு தான் இசையாவில் வாசிக்கிறோம் பாருங்கள். அப்படி நம்ம ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சார் என் வாழ்க்கையில், இயேசு செஞ்சார். பேயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, அடுத்த கட்டம் என்ன, எப்படி வாழ போகிறோம், எப்படி நடக்க போகிறோம், கை இல்லையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ இந்த தம்பிமார் வந்து ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஐயா அமெரிக்கன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குயா, அங்கேருந்தான் நாங்கள் வரோம்யா, நீங்கள் அங்கே வந்துருங்கய்யா,
நீங்கள் நல்லானதுக்கப்புறம் வாங்க, நீங்கள் சர்ச்சைக்கு வந்தால் இன்னும் கற்றுக்கலாம்யா, அன்றோரே அறிஞ்சிக்கலாம்யா அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி ஒவ்வொருடைய முகத்துக்களை பார்ப்பேன். யாரும் சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்களா, உதவி செஞ்சுருவாங்களா, இப்படி தான் நான் இருந்தேன். இப்படி இருக்கும் பொழுது மூணு நாள், நாலு நாள், பத்து நாள், பதினஞ்சு நாள் இப்படி பட்டினியாக இருந்தோம். பாருங்கள், அந்த சூழ்நிலை ஒரு அம்மா வந்து ஒரு வேதாகமத்தை கொண்டு வந்து கொடுக்க வராங்க. வீட்டில் வந்து தேடி வந்து, தம்பி இந்த பைபிளை படிங்கய்யா, இந்த வார்த்தை ஜீவனுள்ளதுயா, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க நம்புனவங்க கெட்டு போனதும் கிடையாது, வெக்கப்பட்டு போனதும் கிடையாதுயா, இதை நம்புங்கய்யான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க. அமெரிக்கன் ஆஸ்பத்திரி சிஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கொடுக்கும்போது சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் இந்த பைபிளை படிங்க, இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அதிசயமான தேவன், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வேதத்தை படிக்கும் பொழுது தான், திறந்து படிக்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், பூமி ஒழுங்கினமையும் வெறுமையுமாக இருந்துச்சான். அப்போது இப்படி இருக்க சூழ்நிலை ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறார். அப்போ அதை படிக்கும் பொழுதே எனக்கு அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு ரெடி ஆகுது. அப்போ அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் ஒரு வேலையை கொடுக்குறாங்க. என்ன வேலை கொடுக்குறாங்க? அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் வாட்ச்மேன் வேலை. அப்போ அந்த வாட்ச்மேன் வேலை போனோம்னா அந்த பேண்ட்டு சட்டை வாங்கிறது கூட என்னோட காசு கிடையாது. பழைய மார்க்கெட்டில் போய் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பேண்ட்டு, மூன்று ரூபாய்க்கு சட்டை, அதை வாங்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் வந்து அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு போகிறேன். அப்போ அங்கே வேலைக்கு போகும் பொழுது என் கையை வச்சு எந்த பொருளையும் பிடிக்க முடியாது. ஒரு ஆள் இருந்தால் தான், அவங்க உதவியோடு தான் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த வேலை செய்யும் போகும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அங்கே வேலைக்கு போனேன். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க ஐயா அப்படின்ட்டு. அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அமெரிக்காவிலேருந்து டாக்டர்கள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த அமெரிக்கன் ஆஸ்பத்திரியை ஆய்வு பண்ணுறதுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் அங்கே வருவாங்க. அப்போ நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது என் கூட இருக்கிற செக்யூரிட்டி வந்து உள்ளே போயிட்டார். ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி உள்ளே போயிட்டார். அங்கே எப்பவும் கேட்டை பூட்டி தான் வைக்கணும். ஒரு கேட்டு அதை ஏதாவது வண்டிகள் வந்தால் தான் திறந்து விடணும். இன்னொரு விக்கெட் கேட்டு அந்த வழியாக ஆட்கள் ஜனங்கள் போயிடும். அப்போ அந்த கேட்டை வந்து திறக்கணும். இவர் உள்ளே போயிட்டார். அப்போ பார்த்து தான் அந்த ஃபாரினர்ஸ் அமெரிக்காவில் உள்ளவங்க கூட்டிகிட்டு வராங்க. வந்து கேட்டுக்கு வெளிப்பக்கம் வண்டி நிற்குது, உள் பக்கம் நான் நிற்கிறேன். ஆனால் கேட்டை திறக்கணும், திறக்க என்னால் கைண்டு பிடிக்க முடியாது. அப்போ எப்படி திறக்க முடியும், போகிறமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையை வச்சு தான் அந்த கொண்டி எப்படி தட்டினேன், காலை வச்சு கேட்டை தள்ளிட்டேன், ரெண்டு கேட்டையும் தள்ளி விட்டுட்டேன். அப்போ காரு அப்படி சர்றன்னு உள்ளே போகுது. உள்ளே போய் போட்டிக்கு உள்ளே போய் நிற்கிது. நின்றுட்டு இந்த வண்டியில் இருந்தவங்க அவ்வளோ பேரும் இறங்கி என்னை பார்த்து வராங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயம் உண்டாயிட்டு, ஐயோ நம்ம சரியாக திறக்கலை, காலை வச்சு வேற கேட்டை தள்ளிட்டோம், அடிக்க போகிறாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்னேன். அப்போ பாரு, இங்கே ஒரு வாரத்தை காதில் கேட்க, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிறார். சுற்றி பார்க்குறேன், செக்யூரிட்டியே காங்களே, யார் பேசுகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பாருங்கள், கேட்டுக்கிட்ட வந்தோடனே என் கையை பிடிச்சிட்டு இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இங்கிலீஷ் தெரியாது, படிப்பு கம்மி தானே. உடனே அவங்களுக்குள்ளே பேசிட்டு என் கையை பிடிச்சிட்டு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, தம்பி உங்கள் கைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றினது. ஆப்ரேஷன் பண்ண தேட்டர் கொண்டு போனாங்க. எனக்கு வந்து துட்டு கிடையாதுமா, பணம் கிடையாதுமா, நான் ஒரு ஏழைமான்னு சொல்கிறேன், காசே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நான்கு மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இந்த கையில் பிளாஸ்டிக் நரம்பு இணைச்சாங்க, இந்த கையை செயல்பட வச்சாங்க. இந்த கையில் பாருங்கள், கார் ஓட்ட பைக் ஓட்டுற மாதிரி இந்த கையை ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி மூணு மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா டாலர் $50 அன்னைக்கு கொடுத்தாங்க. நீங்கள் இதை போஷிச்சுக்காங்க, வச்சுக்காங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் நல்லா வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. இது யார் செஞ்சா அப்படின்னா, என்னை தேடி வந்த இயேசு செய்தார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எந்த தெய்வம் செய்யாத ஒரு தெய்வம், இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம் எனக்கு செஞ்சார். இந்த காரியங்களை செஞ்சு என்னை வாழ வச்சார். என் கை ஏங்க ஆரம்பிச்சிச்சு. அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். இன்னும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூரத்துக்கு கொண்டு போட்டுட்டு, இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன் சொல்லி அவரை முழுமையாக நம்ப ஆரம்பித்தேன்.
ஆண்டவருக்காக இந்த பயணம் ஊழியம் செய்ய இந்த மாதிரி ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அங்கங்கே ரோட்டில் தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இட்லி பார்சல் வாங்கி கொண்டு கொடுப்பேன். இயேசு இயேசுவை மிஞ்சினது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்பேன், ஒரு அண்ணங்கிட்ட கேட்பேன், அண்ணே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதானே அப்படின்னு கேட்பேன். என் வாழ்க்கையை வந்து என் பையனை பிரிகேஜி இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்க ஆரம்பித்தேன். தகுதி இல்லாத என்னான்று தகுதிப்படுத்தினார், வாழ வச்சார், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சேன்.

கையே போச்சே இனிமே என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட என்ன இயேசு தேடி வந்து இவ்வளோ அற்புதம் செஞ்சார், அவரே செஞ்சார், மனசு செய்யலை, இது அவரே நியமித்த ஓட்டம், அவர் என்ன தெரிஞ்சு தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்ன தெரிஞ்சிருக்காராம். அப்போ அவர் என்னை கைவிடலை, என்னை நேசித்து என்ன அவர் பிள்ளையாக மாற்றினார். சாமுவேல் ஜெபராஜ் என் வீட்டுக்கு பிறந்தான், அவன் பிறந்தான், ரெண்டாவது பையன் பிறந்தான். இப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இந்த ஊழியத்தை செஞ்சேன், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். இந்த கையை பார்த்த உடனே தம்பி எப்படி கை இப்படி எப்படிலாம் கேட்பாங்க, அந்த கையை வச்சே சாட்சி சொல்லுவேன், ஐயா இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் இருக்கணும், அப்படி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அதிசயமான தேவன், ஆச்சரியமான தேவன். அப்படி என்ன ஆண்டவர் நடத்தினார். என் பையன் ரெண்டாவது பையன் பிறந்தான், நாங்கள் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே இன்னும் நெருங்க ஆரம்பித்தோம். ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம், வாடகை கொடுக்குற மாதிரி ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போந்தான் ஒரு ஐயா கிட்டே கேட்டேன், ஐயா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதையா அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்டேன், கவர்மெண்ட் வேலை கிடைக்காதையா அப்படின்னு கேட்டேன். எத்தனாம் கிளாஸ் படிப்பு, ஏழாம் கிளாஸ் படிப்பு, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன். அவங்கவுங்க ரொம்ப ரொம்ப படித்தான். ஆனால் அந்த ஐயா சொன்ன பதில் என்னென்னா, தம்பி பணம் இருக்கணும், இல்லை படிப்பு இருக்கணும், ஏதாவது இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு போக முடியும்யா இந்த காலத்தில், இல்லைலாம் போக முடியாது, ஒவ்வொருத்தங்க எவ்வளோலாம் பணம் கேட்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு வந்து எப்படின்னா செபம் பண்ண தெரியாது. இப்போ சாதாரண உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறல்ல, இதே மாதிரி தான் பேசுவேன். ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க, இதை பண்ணுங்கள், இது இந்த காரியத்தை வாக்கி செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் உங்கள் பிள்ளை தானே, செத்தவனு தூக்கி எடுத்து இல்லை, இப்படி தான் அதிகாரத்தோடு கேட்பேன் அவர்கிட்ட. ஆனால் அது குழந்தை போல் என் தேவன் கேட்டு எனக்கு உதவி செய்வார், எல்லா காரியத்திலும் உதவி செய்வார். பாருங்கள், இப்படி கவர்மெண்ட் வேலையை கேட்குறேன், இவங்க வந்து அதாவது நடப்பின் பற்றி அவர் சொல்கிறார், அவர் இகழ்ச்சியோ எதுவுமே சொல்லலை, நடப்பு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறார். பாருங்கள், அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2005 தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் பதிஞ்சு வச்சேன். ஏழாம் கிளாஸ் படிப்புக்கு என்ன வேலைனாலும் ஓகே அப்படின்னு கேட்டேன். என்ன வேலைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட கேட்கேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பெருக்கிற தூக்குற வேலை கூட கொடுத்தாலும் கூட நான் செய்வேன்யா அப்படின்னு சொல்லி என் ஜெபத்தில் ஆண்டுகிட்ட கேட்டேன். அதே மாதிரி பாருங்கள், 2007 எனக்கு வந்து கவர்மெண்ட்டு வேலைக்கு இன்ட்ரி வருது. என்ன வருது, கவர்மெண்ட்டு வேலைக்கு இன்ட்ரி வருது. இதுக்கு இடையில் ஆஸ்பத்திரியில் வந்து யாராவது கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்கன்னா அவங்கள போய் தொட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லி இப்படி தான் என் ஊழியங்கள் நடந்து. அப்போ இந்த ஊழியம் செய்ய செய்ய செய்ய செய்ய ஆண்டவர் என்னை வந்து உயர்த்திக்கிட்டே இருந்தார். பாருங்கள், அந்த 2007 எனக்கு கவர்மெண்ட் வேலை, துப்புரவு பணியாளர் வேலை கிடச்சிச்சு. 4 அந்த தூய்மை பணியின் வேலையை ஆண்டவர் கொடுத்த வேலைன்னு சொல்லி அந்த ஏரியாவை சுத்தம் பண்ணுவேன். அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே ஆண்டவரை பற்றி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அவர்கிட்ட கேட்குறேன், இயேசுப்பா நான் உங்கள் பிள்ளை தானே, நான் வந்து நீங்கள் கொடுத்த வேலை தான் இது, இந்த வேலை நீங்கள் கொடுத்தது தான் நான் தூய்மை பண்ணிக்கிட்டுருக்கேன். எனக்கு நான் முன்னாடி நான் டிரைவராக இருந்தேன், எனக்கு ஒரு வேலை டிரைவர் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன வேலை கேட்க, டிரைவர் வேலை, கை போச்சு, இது கவர்மெண்ட்டில் டிரைவர் வேலை யாருக்குமே கொடுக்க முடியாது இந்த மாதிரி காரியத்தில். ஆனால் பாருங்கள், ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டர்கிட்ட கேட்க ஆண்டர் எனக்கு அற்புதம் செஞ்சார். 7 கிளாஸ் தான் படிப்பு. ஆனால் பாருங்கள், தூய்மை பணியில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு டிரைவர் தேவை. அந்த டிரைவரை வந்து யாருன்னு நான் வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது, மற்ற பாஸ்டர்ஸு யாராவது சொந்தக்காரங்க யாராவது கார் ஓட்டுறதுனா எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான், இந்த பையன் வண்டி ஓட்டுவான்லாம் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்லிட்டாங்க. அவங்க எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இது தெரியாது, கமிஷனர் கூப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு பயம் உண்டாயிட்டு, என்ன வேலை சரியாச்சு, அதாவது பயந்த சோபம், ரொம்ப பயப்படுவேன். இப்படி இருக்கும்பொழுது கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் தம்பி, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொடுத்துருந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னே, என்னிடத்துல கேளு அப்படிங்கிறார். கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்வானா, ஆண்டவர் சொல்கிறார், கேளு, கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தை சொல்லுது. அப்போ பாருங்கள், அவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். பாருங்கள், என்னுடைய முன்னான வாழ்க்கை, என்ன கடந்த கால வாழ்க்கை, இயேசு அறியாத இருக்கும்போது உள்ள வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க, இயேசு ஒரு உயிருள்ள தெய்வம், ஜீவனோடு இருக்கிற மரித்தேன் சதா காலம்.

0: உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்றாரு. இதை கேட்குற நீங்க, இதை பார்க்குற நீங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த இயேசுவை நம்புங்க. அவர் தெய்வமாக இருந்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்கு என்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் விடுதலை ஆக்கப்பட்டுருவீங்க. பாருங்கள், அன்னைக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு கமிஷன் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ இந்த வேலையில் பெர்மனண்ட் ஆகணும், அதாவது டெம்பரவரியாக டிரைவராக இருக்கக்கூடாது, பெர்மனண்டாக டிரைவர் ஆகணுங்கிறதுக்காக படிக்க சொல்லுவாங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் தான் இந்த டிரைவர் போஸ்டிங் போட முடியுமா, இல்லைன்னா போட முடியாது, அது கவர்மெண்ட் ரூல்ஸ். ஏன்னா தான் படிப்பு இல்லையே, 7ஆம் கிளாஸ் படிப்பு. அப்போ அடுத்து என்ன செய்யணும், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு, ஞானத்தை தந்தார். பள்ளிக்கூடத்துக்கு போனேன், எப்போ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் ஓடிட்டேன், என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் படிக்கலை. ஏன்னா அப்போ ஞானம்னு ஒன்று கிடையாது எனக்கு. அப்போ அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இயேசு பாருங்கள், என் இந்த வயசில் என் சூழ்நிலைகள்லாம் இப்படி கையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் ஞானத்தை ஆண்டு கற்றுக் கொடுத்தார். ஞானத்தை கொடுத்த ஒரு கர்த்தர், இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய இயேசு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே, கையே இல்லையே, எப்படி எப்படின்னு சொல்லும் பொழுது நான் இருக்கேன்பாங்கிறார். அப்போ அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சு எனக்கு வந்து 10ஆம் கிளாஸ் வரை படித்து பாஸ் பண்ணதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஞானம் கிடையாது, பேன போம போட வாம அப்படி எழுதுவேன். அதில் ஆண்டவர் எனக்கு படிப்பில் பாஸ் பண்ணதுக்கு உதவி செஞ்சார், டிரைவர் போஸ்டிங் பெர்மிட் பண்ணதுக்கு உதவி செஞ்சார். இன்றைக்கி ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சுருக்கிறாரு, முதியோர் இல்லங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாரு, ஏழைகளை வந்து ஜனங்களை பார்க்க அவங்களுக்கு என்னங்கிறத தேடி ஓடி போய் அவங்கள செய்கிறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஒரு குடிகாரனை, ஒரு துன்மார்க்கனை, ஒரு பாவம் அநேக பாவங்களை செஞ்சவனை, பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கிற, ஐயோ நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோமே, இந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, இந்த பரிகாரம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். ஆனால் இயேசு ஒருத்தர் இருக்கார், உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சிருவார், நடு கடலை தூக்கி போட்டுருவாரோ நம்முடைய பாவங்களெல்லாம், உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு தேவை என்னன்னு அறிஞ்சிருக்காரு, அதை செஞ்சிருவார். அப்படியாப்பட்டது இயேசு தான் நம்ம தெய்வம். அப்போ என் வாழ்க்கை முடிஞ்சு டெத்து, அதாவது ஒரு 5 நிமிஷம் போலீஸு வராமல் இருந்தால் அங்கே என்னை வந்து முடிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு 1.5 மணி நேரம் இந்த சகோதரனை வந்து ட்ரெச்சருக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிருந்தால் ட்ரெச்சரில் மரிச்சரில் வச்சுருப்பாங்க. இதே இது இந்த கையை எடுக்க போகிற ஒரு சூழ்நிலை முடிஞ்சு, அதாவது அந்த ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா என் கையும் மொட்டையாயிரு நீங்கள் எடுப்பேன், மொட்டையாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்காதப்பா, இனிதான் உனக்கு ஆரம்பம்னார். என்ன சொன்னார், ஆரம்பம். ஆரம்பம் அற்பமானால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்குமா. என் வாழ்க்கையில் என் முடிவு பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறேன், எலும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையது உதித்தது தான். நம்ம என் மேலே ஆண்டவர் உதிக்க பண்ணார். இன்றைக்கி பாருங்கள், எலும்பி பிரகாசிக்கத்தக்க கர்த்தர் செஞ்சார், செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு 3 பசங்களையும் காலேஜ் வர இங்கிலீஷ் மீடியம். இதெல்லாம் பாத்திரமாகமாங்க, இதெல்லாம் மனசை செய்ய முடியுமா, முடியே முடியாது. என் இழந்து போன வாழ்க்கையை மறுபடியும் மீட்டு கொடுத்தாங்க. அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த தம்பிமார்கள் சொன்னாங்க, அண்ணே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வந்து நீங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி தருவார்ண்ணே. அப்போ சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டுட்டே எப்படி திருப்பி தருவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன ஆண்டவர் இன்றைக்கி பாருங்கள் உங்கள் மத்தியில் பிரகாசிக்க பண்ண வச்சுருக்கிறார், எலும்பி பிரகாசிக்க பண்ண வச்சுருக்கிறார். அதுதான் ஜீவனுள்ள தெய்வம். இந்த சாட்சியை கேட்குற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தாயே, தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியில், வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு. பரலோகம் நமக்கு தந்து வச்சிருக்கிறார். இந்த பரலோகத்துக்கு போனோம்னா இந்த பூமியில் நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ அந்த பூமிக்கையோடு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கும் மறுமைக்கும் எந்த சூழ்நிலையும் இயேசு உங்களோடு இருப்பார். உங்களை நீங்கள் நம்பி இருக்கிற எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் யாரை நம்பி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும் ஒரு சமயத்தில் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இருந்தால் மட்டும் நேசிப்பாங்க, அந்த காசு போகம் தட்டியும், அந்த பணம் உங்களை விட்டு போகம் தட்டியும் உங்க கூடயே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இயேசுவோடு வாழ்ந்து பாருங்கள், அவர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்தது. என் மூணாவது பையனுக்கு ஜெபக்குமார்னு பேர் வச்சேன். என்ன பேர்? ஜெபக்குமார். அப்போ என் பழைய வாழ்க்கையில் உள்ள பேரை பார்த்தீங்கல்ல, அப்போ புதிய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடத்திருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கணுமா? அந்த தேவன் வந்து தான் இயேசு. அவருடைய பிள்ளையாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மாறிடும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மாறிடும், எவ்வளோ கடன் பிரச்சனையோடு இருந்தாலும் கூட அந்த கடன் மாறிடும். வேதத்தில் லாசரு மறித்து போயிட்டார், நாலு நாள் ஆயிட்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான், யாரும் நேசிக்க முடியாது அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நாற்றமாக இருக்கும். ஆண்டவர் அதுக்கப்புறம்தான் நம்முடைய நாற்றமான வாழ்க்கையை போக்கிட்டு நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தருவார். அவர் தான் மெய்யான தெய்வம் இயேசு. இந்த இயேசுவை நம்புங்க, இந்த இயேசுவை விசுவாசிங்க. அவரை போல தெய்வம் இந்த பூமியில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நிறைவே சொல்லுவாங்க, ஒரு வெளிநாட்டு கடவுளுங்கார் சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எல்லா ஜனத்துக்கும், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷியானாலும் சரி, அவர் தான் தெய்வம். இது வரைக்கும் என்னுடைய சாட்சியை கேட்டுட்ருக்கீங்க. இது ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சி. என் சாட்சியில் எல்லாமே இயேசு தான், கர்த்தர் தான், கர்த்தர் செய்தார். நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், இது இந்த சாட்சியை யாரும் சொல்லி கொடுத்தோ, யாரும் இப்படி சொல்லுங்கன்னு செயல்பட்டோ கிடையவே கிடையாது. என் கையை பார்த்தீங்களா? என் கரத்தை பார்த்தீங்களா? அற்பமாக இந்த பூமியில் என்னப்பட்ட என்ன அதிசயமாக ஆண்டவர் என்னை நடத்துகிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைச்சி இன்றைக்கி தேவன் என்னை பயன்படுத்தி வருகிறார். இதே போல் என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் குடிகாரராக இருக்கலாம். எப்படி இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப போகிறேன்னு சொல்லி நினைக்கலாம். என் வாழ்க்கையில் இயேசு வந்தார், என் குடியை மாற்றினார். ஒருவேளை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பீங்க, எனக்கு யார் வேலை தரப்போகிறா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். இந்த இயேசு படிப்பறிவு இல்லாத என்ன படிக்க வச்சு அழகு பார்த்து கவர்மெண்டில் வேலை கொடுத்தார். பாருங்கள், என் குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்த ரெண்டு நாள் தான் இருக்கும், மூணு நாள் தான் இருக்கும், ஆண்டவர் மூன்று ஆம்பளை பையனை கொடுத்தார். இப்படி என் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாமே இந்த இயேசு செஞ்சார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்திருக்கீங்களோ இந்த இயேசுக்கிட்ட கேளுங்க. அவர் தான் ஜீவனுள்ள தெய்வம், உண்மை கடவுள், உண்மையான தெய்வம். அவரை ஏற்றுக்கொண்டா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ விசுவாசித்தால் இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களை வாழ வைப்பார். பிரியமானவர்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். அந்த சந்தோஷம், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு வேதத்தில் சொல்லுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் வாழ்க்கையில் துக்கம் இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு, சஞ்சலம் இருந்துச்சு, தவிப்பு இருந்துச்சு. எல்லா துக்கத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த சந்தோஷத்தை நீங்களும் பெறணும்ல, இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்ல. அப்போ இந்த சந்தோஷத்தை தருகிற இயேசு அவர் எப்படியாப்பட்டவர், அவர் ஜீவனுள்ளவர், நம்மளோடு அவர் இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிறார், நம்மளை எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உயர்த்தி வைக்கிறார். அவர் அழகு பார்க்குற தெய்வம். அந்த நேசரை நேசிப்பீர்களா? அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரே ஜீவனுள்ள தெய்வம், அவரை நம்புங்க. ஆமே.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: அனுதின தியானம்.
3: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. நாம் யோசிக்கின்ற எண்ணங்களில் சுமார் 77% எதிர்மறையானவையே என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. இவைகள் நம்மில் எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்துகின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய 18 வயதை எட்டுவதற்கு முன்பு 148,000 முறை இல்லை என்ற வார்த்தையையும் உன்னால் முடியாது என்ற வார்த்தையையுமே கேட்டு வளர்கின்றானாம். அதன் விளைவாக அவன் அறியாமலேயே அவனுடைய மூளை எதிர்மறையாகவே புரோகிராம் செய்யப்பட்டு விடுகிறது. இந்த எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை கூறுகிறார்கள். வாய்விட்டு சிரியுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து வெளியே சற்று நடந்து செல்லுங்கள். மனம் பதறாமல் மனதை சாந்தப்படுத்துங்கள் என்று பல ஆலோசனைகளை கொடுக்கின்றனர். இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மில் வளர அனுமதித்தால் நம் மனநிலை பாதிக்கப்படும், வாழ்க்கை பாழாகிவிடும். எப்பொழுதும் பாதுகாப்பற்ற எண்ணங்களையும் யாரையும் நம்பாததுமான மனநிலையில் இருப்பவர்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவு பாதிக்கப்படுகிறது. வேதாகமத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்த போது எவ்வாறு விசுவாசமான வார்த்தைகளினால் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். தாவீது சந்தித்த போராட்டங்களும் யுத்தங்களும் எண்ணற்றவை. ஆனால் அவைகளை பார்த்து தாவீது ஒருபோதும் பயப்படவும் இல்லை, பின்திரும்பவும் இல்லை. தாவீது, தேவனே, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெயித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு வரப்போகும் போராட்டங்களை குறித்து தீர்க்க தரிசனம் கூறினார். அவர் பவுலின் கச்சைகளை எடுத்துக்கொண்டு அதனாலே தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாக கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவராலே தீர்க்க தரிசனமாக சொன்னார். இதை கேட்டவர்கள் பவுல் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அதற்கு பவுல், நீங்கள் அழுது ஏன் என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று தைரியமாய் சொன்னார். தனக்கு சொல்லப்பட்ட எதிர்மறையான காரியங்களை பவுல் கொஞ்சம் கூட தன் எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. துணிந்து சென்றார். இயேசுவின் நாமத்தை போன இடமெல்லாம் மகிமைப்படுத்தினார். பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். அவர் தன்னை எப்பொழுதும் சந்தோஷமான மனநிலையிலேயே வைத்துக் கொண்டார். சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த வசனத்தை அவர் எழுதும் போது சிறைச்சாலையில் இருந்ததை நாம் மறந்துவிட முடியாது. பிரியமானவர்களே, நம் மனநிலையை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம்? எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக்கொண்டும் என்னால் முடியாது என்றும் சொல்லாமல் பவுல் அப்போஸ்தலனை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவோம். அப்பொழுது ஒரு அசாதாரணமான தேவ பலன் நம் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும்.

0: உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் சக்கோ அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எரேமியாவின் புஸ்தகம் 30 அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புஸ்தகம் 30 அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
2: ஐயோ
1: அந்த நாள்
2: பெரியது, அதை போல ஒத்த நாள் இல்லை,
1: அதை போல ஒத்த நாள் இல்லை.
2: அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்,
1: அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்.
2: ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான்.
1: அந்நாளில்
2: நான் அவன்
1: நுகத்தை
2: உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
1: அந்நியர் இனி
2: அவனை அடிமைப்படுத்துவது இல்லை.
1: எரேமியாவின் புஸ்தகத்துல தீர்க்க தரிசனமாய் செயல்பட்ட இந்த புலம்பலின் தீர்க்க தரிசிக்கு 18 தீர்க்க தரிசன காரியங்கள் கர்த்தர் சொன்னார். அந்த 18 தீர்க்க தரிசன வசன அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாகும். என்ன? யாக்கோபுக்கு இது இக்கட்டான காலம், ஆனாலும் அவனை அந்த இக்கட்டான காலத்திலிருந்து நீங்களாக்கி அவனை நான் ரட்சிப்பேன். உபத்திரம் வரும், ஆனால் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கஷ்டம் வரும், ஆனால் நீங்கள் தோய்ந்து போவதில்லை. வியாதிகள் வரும், ஆனால் நீங்கள் வியாதியில படுக்கிறது இல்லை. எல்லாம் நமக்கு வரும், இக்கட்டான காலம். சாலமோன் ஞானி பிரசங்கியில எழுதும் போது எழுதியிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் அந்த பிரசங்கியின் புஸ்தகம் 3:1-8 வரையுள்ள வசனங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல பலவிதமான 24 காலங்களை குறித்து படிக்கிறோம். எத்தனை காலம்? 24 விதமான காலங்கள். அந்த 24 விதமான காலங்கள் எழுதி இருக்கிற கூட்டத்தில் இந்த இக்கட்டான காலம் என்ற காலம் வரல. பிரைஸ் அலோ. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஆனால் இக்கட்டான காலம் என்ற ஒரு காலம் அந்த சலமோன் பிரசங்கின் புஸ்தகத்தில் வரல. இது என்னதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்க உங்களுக்கு விரோதமாக உங்களை அறியாமலேயே பல போராட்டங்கள் உங்களுக்கு முன்பாய் வந்து நின்றாலும், அந்த இக்கட்டான காலத்தில் கர்த்தர் வந்து நடுவில் நின்று அந்த காலத்தை தாண்டி போகக்கூடிய கிருபை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். பல நேரத்தில் அந்த இக்கட்டான காலங்கள் உங்களுக்கு கண்களுக்கு பார்க்க முடியாதபடி, பல நேரத்தில் அந்த இக்கட்டான காலம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செயல்படுத்தி பார்க்க முடியாதபடி, தேவனாகிய கர்த்தர் அந்த காலத்தை உங்க கண்களுக்கு முன்பாக மறைத்து விடுகிறார். பிரைஸ் அலோ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபுக்கு இது இக்கட்டான காலம், ஆனாலும் அந்த இக்கட்டான காலம் அவனை சேதப்படுத்துவது இல்லை. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கணிக்க முடியாத ஒரு நேரத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது எனக்கு இது துன்பத்தின் காலம், கண்ணீர்கள் நிறைந்த வாழ்க்கை வரும்போது இது கண்ணீரின் காலம், வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை வரும்போது இது வேதனையின் காலம். பல நிலையில நம்முடைய காலங்களை, நம்முடைய நேரத்தை அறிந்த முடியாமல் பல வாழ்க்கையில தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இந்த காலங்களை ஒரு தேவ பிள்ளை அறிந்து செயல்படுவோமானால் அவன் இந்த காலத்தை நேர்த்தியாய் கடந்து போவான். பிரைஸ்லோ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நெருப்பையும் என்னுடைய ஸ்தோத்திரம் மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார், தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து சென்றோம். இக்கட்டான காலத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இக்கட்டான காலம் வரும்போது அதை தாண்டி போகக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரு விசேஷம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அதுதான். பிரைஸ் அலோ. அந்த இக்கட்டான நேரத்துல தண்ணீர்ல ஒரு அமிழ்கிறது போல அமிழ்கிறதுக்காய் அல்ல, அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவராகிய தேவன் தாண்டி போகக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்க மனசுல ஒரு இக்கட்டான நேரம் காலம் என்று நினைத்தாலும் அந்த காலத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் உங்க மேல அனுப்பி கொண்டிருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகத்தின் 5 திருப்பிக் கொள்ளுங்கள். 5 அதனுடைய 19 வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது,
3: 6 உம்மை நீங்களாக்குவார்,
1: உம்மை நீங்களாக்குவார்,
3: 7 பொல்லாப்பூனம் உம்மை தொடாது.
1: 7 இக்கட்டு வரும்போதும்
3: பொல்லாப்பு உம்மை தொடாது,
1: பொல்லாப்பு உனக்கு தொடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், 6 வசனத்தை கொஞ்சம் படிங்க.
3: 6 உம்மை நீங்களாக்குவார்.
1: 6 ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த 6 வந்த நிலைமை உங்களுக்கு தெரியல, ஆனா அந்த 6 நீங்க தாண்டி போயிட்டீங்க. அதான் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்போதோ வியாதி படுக்கையில படுத்த படிக்கையா போக வேண்டிய நேரங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆனா அதெல்லாம் நீங்க தாண்டி போயிட்டீங்க. எத்தனையோ நேரத்துல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு சாப்பாட்டிக்க வழி இல்லாம வேதனையோடு கூட பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாம இருந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆனா அதெல்லாம் கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணினா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 6 என்னை தாண்டி போயிருச்சு, 6 என்ன தொடல. விசுவாசிகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எத்தனையோ பிரச்சனையை நாங்கள் பார்த்துருக்கிறோம், எத்தனையோ கஷ்டங்கள் உங்க தலைமையில வந்துருச்சு, எத்தனையோ போராட்டங்கள் நீங்கள் தாண்டிட்டீங்க. இக்கட்டான நிலைமையில யார் எனக்கு உதவி செய்வார்? இந்த இக்கட்டான நேரத்தில் எந்த மனிதன் எனக்கு கரம் கொடுப்பார், எந்த பிள்ளை எனக்கு உதவி செய்வார் என்று அங்கலாய்ப்போடு கூட இன்றைக்கு நிறைய பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது. ஆவியில கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு யாரையா கரம் கொடுப்பார்? அந்த கரத்தை கொடுத்து என்னை தூக்கி விடுறதுக்கு யாரையா இருக்கிறாரு? நான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டில இருந்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார், நீ அவரிடத்தில் உன் கரத்தை கொடு, அந்த இக்கட்டிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க போறாரு, அந்த இக்கட்டிலிருந்து உன்னை மேல தூக்க போறாரு. ஆழமான குழியிலும் குடையான சேற்றிலிருந்த உன்னை தான் தேவன் தூக்கி எடுத்தார். ஏற்கனவே கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தால், இப்பொழுது இருக்கிற இந்த இக்கட்டான நிலைமை எல்லாம் சர்வசாதாரணமாய் நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, 6 இக்கட்டுகள் உங்க வாழ்க்கையில வந்தது. அந்த 6 நான் இன்னைக்கு நேரத்தில் விளக்க போகிறேன். 7 இக்கட்டுகள் உன்னை என்ன செய்யாது? 7 வசனத்துல, 6 வசனத்துல என்ன சொல்லுகிறது? 7 இக்கட்டு என்ன செய்யாது? 6 உன்னை தாண்டி வந்துருச்சு, 7 இக்கட்டு ஒரு பொல்லாப்பு வரும், அதை உன்னை தொடராது, உன்னை தொடாது, தொடராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு மகிழ்ச்சி என்ன? எனக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள் வரும், பாரோன் சேனை பின்னாடி வரும், பின்னாடி வருகிற பிரச்சனைகள், பின்னாடி வருகிற குழப்பங்கள், பின்னாடி வருகிறதான கஷ்டங்கள், பின்னாடி வருகிற நெருக்கங்கள், பின்னாடி வருகிற வியாதிகள், பின்னாடி வருகிற ஆபத்துகள், ஒன்றும் என்னை தொடாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கால வேளையில நீங்க விசுவாசிக்கணும், இந்த பிரச்சனைகள் ஒன்றும் என்னை, சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் என்னை தொடராது. அப்ப இந்த 6 என்னன்னு அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அந்த ஸ்தோத்திரம் 20 வசனத்துல என்ன காலம்?
3: பஞ்சகாலத்திலே,
1: பஞ்சகாலம். 1 என்ன பிரதர் சிஸ்டர்? 1 6 அதுலேயே அந்த 2 வசனத்திலே போட்டிருக்கு. முதல் இக்கட்டுல என்ன சொல்லுகிறது? எனக்கு ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா இடத்திலும் பஞ்சம், பஞ்சகாலத்துல தான் ஈசாக்கு விதை விதைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எம்டினஸ் பேசல, காசு இல்லை, உங்களுக்கு நீ எந்த சோத்திரம் முன்னேற்றமும் இருக்காது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு நீ ஒரு உயர்வு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தா, ஒரு பஞ்சகாலம் போல உங்க இக்கட்டான காலத்தை நீங்க நிறுத்தி இருந்தா, ஆண்டவர் சொல்றார், இந்த பஞ்ச காலத்தை ஒரு வயல்வெளிய ஒரு செழிப்பான தேசமாய் நேரமாய் காலமாய் இடமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சகாலத்துல இந்த இக்கட்டான காலம் முதல்ல சொல்லுகிறது ஒரு பஞ்சகாலம். உலகத்தில் எங்கும் பஞ்சம் நடந்தாலும் இந்த யோசேப்பினுடைய களஞ்சியம் ஒருபோதும் என்ன செய்கிறது இல்லை, எம்டி ஆகி போகிறது இல்லை, வெறுமையாய் போகிறது இல்லை. அந்த யோசேப்பினுடைய களஞ்சியம் எகிப்தில் எங்கும் பேர் பெற்று புகழுமாய் வேர் பற்றி இருந்தது போல இன்றைக்கு உலகம் எல்லா இடத்திலும் பஞ்சமாய் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த பஞ்சத்தை நெருங்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். விரும்புகிறது சாப்பிடக்கூடிய அளவில் ஆண்டவராகிய தேவன் அந்த பஞ்சத்திலிருந்து ஒரு மாற்று வழியை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். பிரைசலோ. நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்க மேல நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். இந்த கால வேளையில நீங்க ஏதோ எனக்கு அடுத்த தீமை தான் வரப்போகுது, அடுத்த கஷ்டம் தான் வரப்போகுது, அடுத்த மாசம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜூன் மாதம் எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, என்ன செய்ய போறேன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எப்படி நான் சமாளிப்பேன்னு தெரியல. நோ, நெவர் மைண்ட், அதை குறித்து நீங்க கவலையே படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்துல உனக்கு உதவி செய்கிறவர் பரத்தில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, என்னைக்கும் உன்னுடைய கரம், தேவனுடைய கரம் உனக்கு ஆதரவாக இருக்கிறது. ஏசியாவில் வாசிக்கிறோம், உங்க தேவனுடைய உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடி கர்த்தருடைய கரம், சத்தமா சொல்லுங்க, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாய் போகவில்லை. ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் மன உருக்கத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், நிச்சயம் மாற்று கருத்து கிடையாது, நிச்சயமா. ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை நோக்கி முறையிட்டால், மண்டியிட்டால், ஜெபித்தால், உருக்கமாக நீங்க தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்தால், நிச்சயம் அதற்கு மறிகடந்து போகிற கர்த்தர் அல்ல, அந்த சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அதிகமான ஜனங்கள் சத்தம் போட்டு கொண்டு வர்றாங்க, அதிகமான பேர் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டு வர்றாங்க. அந்த நாட்களில் தாவீதின் குமாரனை என்று எல்லாரும் கூப்பிடுறதுனால, எல்லா ஒரே வார்த்தை சொன்னதுனால, எந்த வார்த்தை நான் ரிசீவ் பண்றது, எந்த வார்த்தை நான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், எல்லாரும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் கூப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தனுடைய வார்த்தை கர்த்தர் திரும்பி பார்க்கிறாரு. எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அல்ல அந்த பெர்தலோமாய் கூப்பிட்டது, எல்லாரும் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறது மாதிரி அல்ல இந்த பெர்தலோமாய் கூப்பிட்டது. அவன் திரும்பி பார்க்கிறான். சீஷர்கள் சொல்றாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு எப்படி ரெக்கக்னைஸ், எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும், அந்த கண்டுபிடிச்சா கூட யாருன்னு நம்ம கேட்கறது. அப்படி அல்ல, ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வேதனை உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனால் உன்னை உருவாக்கினவரும் உன்னை நடத்துகிறவரும் உன்னை ஆதரிக்கிற கர்த்தருக்கு தெரியும் உன் நிலைமை என்ன. இக்கட்டான நேரத்தில் இருக்கிறாயா சகோதரி, இக்கட்டான பஞ்சமான காலத்தில் இருக்கிறாயா சகோதரே, நாளைக்கு இவ்வளவு ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது, என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்றதான பொருளாதாரத்தில் இக்கட்டான நிலையில நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய், கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், நீ கவலைப்படாத. உன்னுடைய நேரம் வரும்போது, காரியம் வரும்போது, முன்பாகவும் அல்ல பின்பாகவும் அல்ல, ஒன் த ஸ்பாட்டில் கர்த்தர் சில காரியங்களை உனக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர் உனக்காக இருக்கிறார். யாக்கோபே, பஞ்சகாலம் உனக்கு ஒரு இக்கட் அல்ல. யாக்கோவே, இந்த இக்கட்டு உன்னை ஒருபோது சேதப்படுத்துவதில்லை. யாக்கோவே, நீ பட்டினி கடந்து சாக வேண்டியவன் அல்ல. யாக்கோவே, உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் இதை தாண்டி போக வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு இந்த இக்கட்டான பஞ்ச காலத்துல கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறாரு. இரண்டாவது, வேத வசனம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலத்துல இரண்டாவது உம்மை மரணத்திற்கும், இரண்டாவது என்ன காலம், சோத்ரம், இது மரண செய்தி அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற காலம். பிரைசலோ, பிரைசலோ, பிரைசலோ. கர்த்தருக்கு சிலவங்களுக்கு கிரேஸ் பீரியடு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன கிரேஸ் பீரியடு? மறிக்க வேண்டிய நமக்கு நீக்கு போக்கு கொடுத்து இன்னும் சில வருஷங்கள் எசக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தது போல கர்த்தர் கூட்டி கொடுத்து கொடுக்குறாங்க. எல்லா பயத்தை விட மரண பயம்தான் ஒரு மனுஷனை அதிகமாக ஸ்தோத்திரம் திகிலும் காரிருளும் வேதனைகளும் ஸ்தோத்திரம் மனமடிவாக்குகிறதும் இந்த மரண பயம்தான். இரண்டாவது இக்கட்டு என்று சொன்னால், ஒன்று அதனுடைய ஸ்தோத்திரம் பஞ்சம் ஒரு இக்கட்டான காலம், இரண்டாவது மரண பயம். எல்லா பயத்தை விட மரண பயம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் போது ஆண்டவருடைய ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, இதோ மரணத்திற்கும் திறவுகோல், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை என் கையில நான் வச்சிருக்கிறேன். அப்ப நீங்க மரணத்துக்கு பயப்படணும். மரணத்தினுடைய திறவுகோல் யாரு கரத்துல இருக்கு? சத்தமா சொல்லுங்க, ஆண்டருடைய கரத்துல கர்த்தர் அந்த திறவுகோலை வச்சிருக்கிறார். கர்த்தர் அறியாம நம்முடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்கிறது இல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய மரணம் தற்செயலாய் வருகிறது இல்ல. ஒரு தேவ பிள்ளை பாதி வயதுல மரித்து போனாலும், முதிர்ந்த வயதுல மரித்து போனாலும், அது கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு தேவ பிள்ளை மரித்து போகிறார். பிரைஸலோ. ஒரு நாள் பிலையாம் ஜபிக்கிறாங்க. என்ன ஜபிக்கிற? ஆண்டவரே, ஒரு நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். அவனுடைய ஆசை, நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து சற்று தூரமாய் போனான். பாகால் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு தீர்க்கதரிசிகள் தாண்டவராகிய தேவனுடைய பிள்ளையே, அந்த ராஜாக்களுக்கு, அந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய வார்த்தை கேட்டு கீழ்பட்டு போன, பணத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்ச நேரத்தில் அவனுடைய அபிஷேகம் அவன் இழந்து போனான். அப்புறம் அவன் பார்க்கிற, ஆண்டவரே, ஒரு நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லி, நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில். ஹல்லேலூயா. எப்படி மரித்து போனாலும் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கு. எப்படி அவர்கள் மரித்து போனாலும் அந்த மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, சோத்திரம். மரணத்தை பார்த்து ஒரு மனிதனை விதி எழுதக்கூடாது. ஒரு மனிதனுக்கு நடக்கிறதான விபத்தில் வருகிற ஆபத்தை பார்த்து நாம் ஒருபோதும் மற்றவர்களை சோத்திரம் சோத்திரம் இதனால தான் இவர் மரித்தார் என்று சொல்ல முடியாது. ஒரு வியாதிப்பட்டு மரித்து போகிற ஒரு மனிதனை பார்த்து இதனால தான் இவனுக்கு வியாதி வந்துருச்சு என்று சொல்றதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதியும் எப்பேற்பட்ட ஆபத்தும் எப்பேற்பட்ட காரியத்தினானாலும் மரணம் வரலாம். ஆனால் மரணத்தில் நீதிமான் நம்பிக்கை உள்ளவனாயிருக்கிறான். இப்போ மரணம் ஒரு தேவ பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு இளைப்பாறுகிற நேரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தானியலை பார்த்து கர்த்தர் சொன்னார், தானியலை நீ போய்கொண்டிரு, காலத்தின் முடிவில் உன் சுதந்திர வீதத்திற்காக நீ எழுந்திருக்க போகிறாய். மரணம் ஒரு இக்கட்டான காலம். டாக்டர் சொன்னாங்க நீ மரிச்சு போயிடுவேன். ஏசியா போய் எசக்கியாவின் இடத்துல சொல்கிறார், நீ மரித்து போகிற, வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து. இந்த வார்த்தை கேட்கும் போதே அவன் பாதி உயிர் போயிருக்கும். நீ வீட்டு காரியங்களெல்லாம் உயிர் ஸ்தோத்திரம் அதை சரிப்படுத்த, அதன் பிறகு மரித்து போவான். ஆனால் அவன் நேராக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். ஆண்டவர் என்ன கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களை நினைத்திருக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். உங்களை நினைக்கிற ஒரு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில மரண பீதி உன்னை தொடுவதில்லை, மரண ஆபாசங்கள் மரண ஸ்தோத்திர ஆப கட்டுகள் உன்னை தொடுவதில்லை, மரணத்தினுடைய பயம் உன்னை தாக்குவதில்லை, மரணத்தினுடைய சங்கிலிகள் உன்னை கட்டுவதில்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில மரணத்தையும் திறவுகோல் பாதாளத்தையும் திறவுகோலோடு இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், என்னில் விசுவாசிக்கிறவன். இப்போ மரண பயம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மரண பயம் வரும். ஆனாலும் கர்த்தர் அதை விடுதலை கொடுக்கிறார். பிரைஸலோ. உண்மையாக சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன், அந்த குழந்தை ஸ்டெட் போர்டில் கொண்டு போய் அந்த டாக்டரை பார்த்துட்டு காதிலிருந்து ரத்தம் ஊற்றிட்டே இருக்கு. உடனே ஸ்தோத்திர அந்த தனி அந்த டாக்டரை தனியாக கூட்டிகிட்டு போய், டாக்டர் ஏதாவது ஒரு ரிசல்ட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இனி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு அந்த குழந்தை பற்றி இந்த டாக்டர் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, காதிலிருந்து ரத்தம் வந்துருச்சுன்னா மூளை சோத்திர செயல் இழந்தனா தான் இழந்தால்தான் அது காதிலிருந்து ரத்தம் வழியும். அதற்கு ஏதாவது வழி உண்டா? ஒரு வழியும் இல்லை. இது ஸ்தோத்திரம் 99% ஸ்தோத்திரம் மோசமான சூழ்நிலை தான் இருக்கிறது, வேற எங்கேயாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் ஜெபித்தேன், ஆண்டவரே, ஆண்டவருடைய சித்தமானால் அந்த குழந்தைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். பிரைஸலோ. ஆம்புலன்ஸில் ஒரு அரை மணி நேரத்தில் ராமச்சந்திராவுக்கு போய் அங்கே திரும்பவும் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்து ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. மூளையில் 4 இடத்துல ரத்தம் கசிவு ஏற்பட்டு ரத்தம் வந்து கொண்ட காதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சு வைக்க வைக்க காதிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அந்த குழந்தைக்கு மரணத்திலிருந்து ஒரு நீக்கு போக்கை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸலோ, பிரைஸலோ. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு தெரியும் அந்த குழந்தை இன்னும் நிறைய நாள் வாழணும், ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு காரியங்களை பற்றி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். உங்களையும் பற்றி நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கிறதில்ல. எல்லாம் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மரண பயம் உன்னை நெருக்குகிறதா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அந்த மரண இக்கட்டான சூழ்நிலை மாற்றுங்க. மூன்றாவது அந்த வசனம் என்ன? இக்கட்டான சில நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
1: யுத்தத்திலே
0: பட்டயம். பிரைஸ் தி லார்ட். நாலாவது என்ன சோதனை? என்ன இக்கட்டான சூழ்நிலை? மூணாவது சோதனை பட்டயம், சாரி யுத்தம். மாம்ச ரத்தங்களோடு அல்ல உங்களுக்கு போராட்டம். உங்க யுத்தம் யாரோடு கூட சொல்லுங்க? உங்கள் மனைவி, உங்கள் கணவரோடு கூட உங்களுக்கு யுத்தம் இல்லை, உங்கள் பிள்ளைகளோடு கூட உங்களுக்கு யுத்தம் இல்லை. உங்களுடைய போராயுதங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன போராட்டம்? சத்தமாக சொல்லுங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன?
1: ஏனெனில்
0: இது கடைசி காலமாயிருக்கிறபடியினால்
1: மாம்சத்தோடும்
0: மாம்சத்தோடும்
1: இரத்தத்தோடும் அல்ல
0: இரத்தத்தோடும் அல்ல
1: துரைத்தனங்களோடும்
0: துரைத்தனங்களோடும்
1: அதிகாரங்களோடும்
0: அதிகாரங்களோடும்
1: பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
0: நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு போராட்டம் நம்முடைய மனைவிதான், நமக்கு போராட்டம் நம்முடைய கணவர் தான். நம்ம நினைக்கணும் அவர் நல்லவர் தான், ஆனா ஏதோ ஒரு ஆவி அவரை பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு அசுத்த கிரியைகள் அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க கணவர் நல்லவர் தான், எங்க மனைவி நல்லவங்க தான், எங்க பிள்ளைகள் நல்லது தான், ஆனா ஏதோ ஒரு ஆவி அவர்களை பிடிச்சிருக்கு. இதை ஒரு தேவ பிள்ளை அறிந்து, ஆண்டவரே அந்த ஆவி அவரை விட்டு விலகுன்னு சொல்லி ஜெபம் பண்ணா நீங்க விடுதலை ஆயிருவீங்க. வாய் தகராறு வராது, சண்டை வராது, பிரச்சனை வராது. என்ன காரணம்? இவங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த ஆவிகளை கொஞ்சம் அதட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க இனங்கண்டு துரத்தக்கூடிய விசுவாசிகளாய் நீங்க மாறணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த கால வேளையில கர்த்தர் அதுதான் உங்களிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற விசுவாசிகளே, யுத்தங்கள் நாலா பக்கத்தில் இருந்து இருக்கு உங்களுக்கு. ஹாலேலூயா. நாலு பக்கத்துல இருந்து உங்களுக்கு போராட்டம் வரும். தாவீது எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டான், ஒரு பக்கம் அவனுக்கு விடுதலை இல்லை. நெருக்கப்பட்ட நேரத்துல கர்த்தர் எனக்கு தஞ்சம் என்று சொன்னார். யுத்தத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளையே, நம்ம யுத்த களத்துல நிற்கிறோம். எப்பொழுதும் ஒரு போர் வீரன் ஸ்தோத்திரம் போர் புரிகிறவர்களுக்கு தான் அதிகமான ஆபத்துகள் வரும். நீங்களும் நானும் யுத்த களத்துல நிற்கிறோம் என்று அறிந்து கொள்ளணும். நமக்கு தெரியும் BSF என்று சொல்லுகிறதான ஒரு செக்யூரிட்டி போர்சஸ் ஸ்தோத்திரம் அந்த ஜம்மு காஷ்மீர்ல ஆசாமில் சிக்கிம் சைடில் அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்சஸ் நிறைய இருக்கிறாங்க. CISF இருக்கு, ஏறக்குறைய 4 பெட்டாலியன் கம்பெனிகள் இந்த எல்லை பாதுகாப்பு படைக்காகவே அவர்களை வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்கிற மக்கள் நிம்மதியோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இரவு பகல் பார்க்காம நைட் அண்ட் டே டியூட்டி பண்ணி அங்கே இரவிலும் பனியிலும் மஞ்சிலும் பொழிவிலும் எல்லாத்திலும் அங்கே கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்கிறாங்க. காரணம் இந்தியாவின் பாதுகாப்புக்காக. அப்போ நமக்கு வருகிற ஆபத்தை விட அந்த போர் வீரன் போர் முனையில் நிற்கிறவங்களுக்கு தான் ஆபத்து அதிகம். பிரைசலோ, பிரைசலோ. இன்னைக்கு ஸ்தோத்திரம், யுத்தத்தில் நிற்கிறவங்களுக்கு ஆபத்து அதிகம். அது முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அதிகமான டேஞ்சர், முன்னாடி நிற்கிறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். ஆனால் அந்த டேஞ்சரை தாண்டி போகிறதற்கு தாவீதை போலுள்ள ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தேவை. ஆமே. அவனை பற்றி சொல்லும் போதே அவன் எப்படிப்பட்டவன், யுத்தத்தில் அவன் யுத்த வீரனா? யுத்தம் பண்ணி அவனுக்கு பழக்கம் இருக்கா? இல்லை, அவன் ஆடு வச்சு தான் பழக்கம். ஆனால் அவனை பற்றி சாட்சி சொல்லும்போது அவன் யாரு? அது எப்படி சொல்லுச்சு? எத்தனையோ இந்த ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாம் யுத்த வீரர்கள், சவுலனுடைய ராணுவத்தில் வாட்டசாட்டமாக நிற்கிறவங்க. அவங்கள பற்றியெல்லாம் யுத்த வீரன் சொல்லலை, ஆனால் இவன் பறக்கும் போது யுத்த வீரனாக பறந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கணும், நீங்கள் யாரும் CRPF-ம் இல்லை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் இல்லை, எந்த ஃபோர்ஸஸும் கிடையாது, ஆனால் நீங்கள் பறக்கும் போது ஒரு யுத்த வீரனாக நீங்கள் பறந்துருக்கிறீங்க. அதான் தாவீதுனுடைய அபிஷேகம். அவன் போர் முனையில் நின்று வாட்டசாட்டம் வரல. அவன் சொல்கிறான், நான் தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரு மனிதன். என்ன, ஒரு சிங்கம் வந்துடுச்சு, வேறு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கும்போது கரடி வந்துடுச்சு, அதை யாரும் பார்க்கலை, கிழிச்சு போட்டேன். சொந்த அப்பா அம்மா இடத்துல கூட போய் இவன் சொல்லலை, நான் ஒரு கரடியை கிழிச்சு போட்டேன், ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டேன்னு சொல்லலை. இந்த தாவீது சவுல் இடத்துல சொல்கிறான், ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்தது கிழிச்சு போட்டேன், ஒரு நாள் ஒரு கரடி வந்தது கிழிச்சு போட்டேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் யுத்தத்தில் கர்த்தர் பராக்கிரமம் உள்ள சேனையாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் நெற்பயிர்கள் அப்படியே விதைச்சிட்டு வர்றாங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா நெற்பயிர்கள் விதை அறுவடை செய்கிற நேரம் வரும்போது பெலிசியர் வந்து அதை அறுத்து கொண்டு போகிறார்கள். உடனே ஆண்டவராகிய தேவன், கிதியோனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவரை பார்த்து கிதியோன் கேட்குறாரு, எப்படி நீர் என்னோடு கூட இருக்கிறீ? நாங்கள் விதைக்கிறோம், அவங்க அறுத்துட்டு போகிறாங்க. இந்த மனுஷே கோத்திரத்தில் நான் சிறிய குடும்பம், எனக்கு இவங்க கிட்ட போராடி எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த யுத்தத்தில் இவங்களோடு கூட யுத்தத்தில் பயிற்சி பெறுகிறதற்கு, இவங்களை எதிர்த்து போராடுகிறதற்கு எங்களுக்கு போர் சேவகரும் கிடையாது, போர் முனையில் நின்று செயல்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களும் கிடையாது, எங்களோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பெலிஸ்தியரை நான் எதனால் மேற்கொள்ளுவேன்? அவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்யாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் பராக்கிரமசாலியாக மாற்றுவேன், உன்னை நான் பராக்கிரமசாலியாக மாற்றி அடுத்த விளைநிலம் வரும்போது அவங்கள் இந்த தேசத்தில் இராதபடி முற்றும் துரத்தப்படுவேன். யாரு? இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நடந்த சம்பவம் என்ன, அடுத்த வருஷத்தில் அவன் விதவிதைக்கிறான், எகிப்தியர்கள் பெலிசியர்கள் அந்த சேனைகள் ஒன்று கூட அந்த வயல்வெளியில வரவிடாதபடி கர்த்தர் தடை பண்ணினார். இன்றைக்கு எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு யுத்த வீரனாய் கர்த்தருக்கு நிற்கும் போது, நீங்கள் ஒரு யுத்த வீரர்களாய் கர்த்தருக்காக மாறும்போது, இந்த போர் முனையில் நிற்கிற தேவ பிள்ளையே நீங்கள் சாதாரணமானவர்களா இல்லை, உங்களுக்குள் இருக்கிறதான அபிஷேகம் வல்லமை உள்ளது. பார்வையில் நேரடியாக பார்க்கும்போது ஒல்லி குச்சி மாதிரி இருப்பான், ஒன்றுக்கு உதவாதவனை போல இருப்பான், ஆனால் அவனுக்குள்ள கர்த்தர் போட்டு இருக்கிற அபிஷேகம் வல்லமையுள்ள அபிஷேகம், உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வல்லமையுள்ள அபிஷேகம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை சபையில் ஒரு போர் வீரனாக வச்சிருக்கிறார். வீட்டில் சண்டை போடுறவங்களா, தெருவில் சண்டை போடுறவங்களா, தேசத்தில் சண்டை போடுறவங்களா இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு யுத்த வீரன். அப்படி இருந்தாதான் சாத்தானுடைய சகல மறைக்கப்பட்ட அஸ்திரங்களையும் கண்டு இனங்கண்டு துரத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் உனக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். எப்போதும் பேசுகிறது போல பிள்ளைகள் பேசாம உங்களை எதிர்த்து பேசினா நீங்க நினைச்சுக்கணும், என்ன அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆவிக்கிரி செய்கிறது, அதற்காக ஜெபிக்கணும். அவனை போட்டு அடிக்கிறதும், அவனை போட்டு திட்டுறதும், அவனை போட்டு விதவிதமா பேசுறதும் நிறுத்திடணும். நீங்க அந்த அவனுக்குள்ளே பூந்திருக்கிற ஆவி, அவர்களுக்குள்ளே பூழ்ந்திருக்கிற ஆவி, அவங்களுக்குள்ளே பூழ்ந்திருக்கிற ஆவி என்னவென்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த போர் முனையில உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். லேலூயா, லேலூயா. அதனால தான் யாக்கோ, இவனுக்கு தெரியும், இந்த தாவீதுக்கு தெரியும், இந்த ஸ்தோத்திரம் ஒரு கல் போதும் அவனை நிர்மூலமாக்குறதுக்கு. அந்த வெளிப்பாடு இந்த தாவீதுக்கு இருந்ததுனால தான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துல கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஒரு கல்லல்ல, ஐந்து கல் அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். காரணம், இந்த ஸ்தோத்திரம் பெலிசியனுடைய ஸ்தோத்திரம், இந்த மனிதனுக்கு கூட பிறந்தவங்க அஞ்சு பேர், அந்த அஞ்சு பேர் வந்தாலும் மடங்கடிக்கக்கூடிய கல் இந்த தாவீது கடத்துல ஆண்டவர் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன, ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்தா கூட அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆயுதம். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுடைய யுத்த சேனைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படும். நாலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்துக்கு பிறகு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை
1: நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படும்.
0: நாவின் சவுக்கு, பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ.

இன்னைக்கு சொல்லி இருப்பா நாளைக்கு இல்லைன்னுவாங்க. எப்பொழுதும் அவனுடைய வார்த்தையில சுத்தம் இல்லாமல் மாறி மாறி மாறிக்கொண்டே இருக்கும். பிரைசலோ பிரைசலோ பிரைசலோ. ஜூன் மாதம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவர் பில்லரை போட்டு செபிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாம், எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் போராட்டம். ஸ்தோத்திரம். போன வாரத்தில் ஆராதனை முடிச்ச உடனே ஒரு சகோதரி என்னிடத்துல கொண்டு வந்து 100,000 ரூபாய் கொண்டு கொடுத்து ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுத்துட்டேன் பாஸ்டர். நம்ம விசுவாசத்தில் சொல்றோம், ஜூன் மாசம் வேலை நடக்க போகுது. என்ன வழி? எவ்வளவு முகாந்திரம் இல்லை. எந்த காலம்? நெருக்கமான காலத்தில் என்னென்ன செய்யறது? ஆனா அந்த நெருக்கத்திலும் கர்த்தர் ஜனங்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார். 100,000 ரூபாய் பணமா கையில் கொடுத்து நான் நினைச்சேடா, இப்ப நமக்கு நிறைய தேவைகள், இதை எடுத்துட்டு என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம் அப்படின்னு மனசு சொல்லுது, மாம்சம் சொல்லுது. உடனே எனக்கு இந்த மைண்ட் இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஆக தாங்கன்னு சொல்லி ஓடி போயிட்டு நான் என்ன செஞ்சேன், கமலா ஏஜென்சி கூப்பிட்டுட்டு எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நீ வாங்கிட்டு போ, திங்கக்கிழமை அந்த ஜூன் மாசத்துல வேலை தொடங்கும் போது கம்பி மணல் சிமெண்ட் எல்லாம் இங்க அனுப்பிச்சிரு அப்படின்னு. பிரைசலோ பிரைசலோ. கொடுத்தது யாருக்கு? எங்களுக்கு, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு தேவை. பைசா இருந்தால் யாருக்கு தான் வேண்டாது இருக்கும்? எல்லாருக்கும் தேவை. நிறைய தேவைகள் இருக்கு, தேவைகள் நிறைந்த காலம் இது. ஆனால் 5 பைசா அதிலிருந்து எடுத்துருச்சுன்னா, ஆண்டுடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்த பைசா ஒரு 5 பைசா நான் எடுத்துட்டேன்னா அது எனக்கு மனசு வேதனையாயிரும். அதனால ஓடிக்கொண்டு போய் அந்த கமலா ஏஜென்சியிட்ட கொடுத்துட்டு ஜூன் மாசத்துல எனக்கு கம்பி மணல் எல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு செய்ய சொன்னா அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். 1008 கஷ்டம் வரும், 1008 வேதனை வரும், துக்கம் வரும், பாடு வரும், நிந்தை வரும், எல்லாம் வரும், விதவிதமா பேசுவாங்க. பிரைசலோ. அவருக்கு என்ன குறை? வெள்ளக்கார பணம் வச்சு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க பாஸ்டருக்கு என்ன, பணக்காரு பாஸ்டர்னுவாங்க. அப்படித்தானே இருக்கணும். பின்ன நம்ம அவங்க முன்னாடி போய் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? அந்த காங்கிரஸ்ல ஒரு ஒரு எம்பி இப்போ வந்தார், இந்த வழியா வந்தார். அப்போ மைக் ஓ பண்ணிட்டு அங்கிட்ட சொல்றாரு, நீங்க பெரிய பாஸ்டர்னு சொல்லிட்டாங்களே சார் அப்படின்னு. நான் சொன்ன, நான் ஒன்றும் பெரிய பாஸ்டர் கிடையாது. என்ன பெரிய பாஸ்டர்ல என்ன பெரிய ஆளு? நான் சொன்னேன், ஹைட்டில் உன்னை விட ஹைட்டு ஜாஸ்தின்னு எனக்கு, அதனால நீங்கள் பெரியவங்களை நினைக்கிறீங்களான்னு சிரிக்கிறாரு. அப்போ தேவ பிள்ளைகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, தேவன் நம்முடைய வீட்டில் பெரியவங்களா நம்மளை வச்சிருக்கிறார். ஆமே. உங்கள் கூட பிறந்தவங்களில் உங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனால் நாட்கள் போக போக போக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறதுன்னு கர்த்தர் அதை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டுகள் விதவிதமாக பேசட்டும். எனக்கு அடிக்கடி அந்த பாட்டு அடிக்கடி வரும், நாவினால் என்ன செய்யும், நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாடுகிறதுக்கு யார் இருக்கிறாரு? நமக்கு ஒரு நல்ல வக்கீல் இருக்கிறாங்க. மருமகளை சொல்லுறது சொல்லட்டும், மாமியார் சொல்றது சொல்லட்டும், பிள்ளைகள் சொல்றது சொல்லட்டும், அக்கம் பக்கத்தில் நாலு விதமா பேசட்டும். அவங்க வாயை கட்ட முடியாது. 100 குடத்தினுடைய வாயை கட்டிடலாம், ஆனா ஒரு அம்மாவோட வாயை கட்ட முடியாது, ஒரு ஐயாவோட வாயை கட்ட முடியாது. அதனால பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்க மனைவிக்கு 100 குணம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு, 2 குணம் தான் இல்ல, அப்ப 98 குணம் இருக்கு. ஒன்னு என்ன குணம்? சொன்ன கேட்க மாட்டாங்க, வாய் திறந்து மூட மாட்டாங்க. ஆனா 98 குணம் இருக்கு. 98 நல்ல குணம் இருக்கு, 2 குணம் மட்டும் இல்ல. ஒண்ணு, வாய் திறந்தா மூட மாட்டாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இது போதுமே, 98 மூச்சம் போயிருச்சு. இந்த 98 அடக்கிடுவாங்களே இந்த 2. தேவ பிள்ளையே அப்படி இல்லை, உங்கள் நாவை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அவதூறாக பேசக்கூடாது, யாரோ ஏதோ சொன்னாங்க கேட்டுட்டு ஊரெல்லாம் பரப்பக்கூடாது. நீங்கள் உங்கள் வாய் எப்பவும் பவர்ஃபுல்லானது, ரொம்ப பெரிய ஆயுதம் உங்கள் நாவு. அப்போ அந்த வசனம் சொல்லிக்கிறது, நாவினுடைய சவுக்கு, சவுக்கால் அடிக்கிறத கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரை சவுக்கால் அடிக்கும் போது, சவுக்கடின்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை, அந்த சவுக்குக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இரும்பு கம்பி வளைஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அப்படி அடிக்கும்போது அந்த செதையோடு கூட சேர்ந்து பிச்சுட்டு வரும். இயேசு 1 குறைய 39 தடவை அடித்தாங்க, 40 அடி அடித்து அடிக்கக்கூடாது. இயேசு ஆண்டவருக்காக வைராக்கியம் அணிந்து அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் 5 முறை 39 தடவை ஒரு தடவை 39 அடிகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த சவுக்குனால. அப்போ நாவு அவ்வளோ பெரிய சவுக்கு. நம்ம சொல்லுகிற வார்த்தை அநேகரை வெட்டும், அநேகரை அறுக்கும், அநேகரை காயப்படுத்தும், அநேகரை வேதனைப்படுத்தும், அநேகரை கண்ணீர் வைக்கும், கண்ணீர் விட வைக்கும், அநேகருடைய இருதயம் பிளந்து போகும். ஒரு நாவினால அத்தனை காரியங்களும்

0: நடக்குது. அதனால மற்றவர்கள் புறஜாதிகள் சொந்த பந்தங்கள் அவங்க இவங்க பேசுகிற கூட பிறந்தவர்கள் எது வேணாலும் பேசட்டும், கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கூட கூட பேசாம அவங்களுக்கு எதிரடையா பதில் சொல்லாம நீங்கள் பேசாமல் அமர்ந்திருந்து கர்த்தர் அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பேசாமல் இருந்து கர்த்தர் அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நாவினுடைய சவுக்கு நீங்க கேட்கிற வார்த்தைகள் ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம் ரெண்டு அடி அடிச்சாலும் பரவாயில்ல. சிலவங்க சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க ரெண்டு அடி அடிக்கலாம் ஆனா இந்த மாதிரி பேசுறது என்னால தாங்க முடியல. ஹலோ, அப்ப எவ்வளவு அடி அடிச்சா தாங்கலாமா? வாயில வந்த வார்த்தைகள் நம்ம ஸ்தோத்திரம் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம். சிலவங்க ஸ்தோத்திரம் சில கோபம் வரும்போது விடுகிற வார்த்தைகள் ஸ்தோத்திரம், அது பலருக்கும் பயங்கரமான புண்களை ஏற்படுத்தும். அது ஸ்தோத்திரம் காயமாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தை உங்க சொந்த மனைவிகிட்டயோ, சொந்தக்காரர்கள்ட்டயோ, கூட பிறந்தவர்கிட்டயோ, உங்க அம்மா கிட்டையோ, பிள்ளைகிட்டையோ, யாரிடத்திலும் தேவையில்லாத சவுக்கால் அடிக்கிற வார்த்தைகள் நாவு. நீங்க ஸ்தோத்திரம் ஒரு யுத்தத்துக்கு பழகி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் அறிந்து கொள்ளணும், அந்த இக்கட்டில் இருந்து விடுதலை ஆக்கணும். அந்த ஸ்தோத்திரம் அந்த இக்கட்டான நேரத்துல இந்த நாவு நமக்கு எதிராய் சாட்சி சொல்லக்கூடாது, நமக்கு எதிராய் நிற்கிற இந்த காரியம் சாட்சி சொல்லக்கூடாது. அடுத்தபடியாக அஞ்சாவது என்ன சொல்லுகிறது, அதனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது,
1: பாழாக்குதல்.
0: பாழாக்குதல், பாழாக்குதல் என்றால் என்ன, ஒன்று இல்லாம வெறுமை அனுப்புறது. ஆமே பிரைஸலோ. அது ஒரு ஆறாவது விதமான இக்கட்டு. என்ன சம்பாதிச்சுட்டு என்ன இல்லை. நீங்க ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க, யாத்ரியாமத்தின் புஸ்தகம் 5:18-19 வசனங்கள். யாத்ரியாகமும் 5:18-19 வசனங்கள்.
2: போய் வேலை செய்யுங்கள், போய் வேலை செய்யுங்க,
0: போய் வேலை செய்யுங்க,
2: உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை,
0: உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுறதில்லை,
2: ஆனாலும்
0: ஆனாலும்
2: கணக்கின்படியே நீங்கள் செங்கோலை ஒப்புவிக்க வேண்டும்.
0: ஒப்புவிக்கணும்,
2: ஒப்புவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைபடாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரர் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள்.
0: இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். என்ன, இவங்க வேலை செய்யறாங்க, கூலி இல்லை. ஆமே, இப்போ உள்ள அரசாங்கம் அப்படித்தானே செய்யறது, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும், 4 மாசம் சேர்த்து கொடுக்கறாங்க, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறது இல்லை. நிறைய கம்பெனி இழுத்து மூடிக்கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் BSNL கம்பெனி இழுத்து மூடிக்கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் கம்பெனிகள் வேலை செஞ்சுட்டு காசு கொடுக்க முடிகிறது இல்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கி கொண்டு இருக்கிறது நம்முடைய இந்திய தேசம். இன்னும் போக போக பின்தங்கி கொண்டு போகும். ஸ்தோத்திரம், நம்முடைய தேசம் வல்லரசு தேசமாய் மாற வேண்டிய தேசம் இன்னைக்கு கீழ் மட்டத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறது. என்ன காரணம், பொருளாதாரம் டவுன் ஆகிக்கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளையை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நம்மை பாழாக்குகிறதனுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எல்லாம் சம்பாதிக்கிற ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கல. பைபிள் சொல்லுது, பொத்தலான பையில போடுகிறோம், அது ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, ஒன்றும் எனக்கு நன்மையாய் செய்கிறது இல்லை. ஆனா பைபிள் சொல்லுகிற 128:2 சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு. அப்ப நீங்க பிரயாசப்படுறதா நீங்க சாப்பிடணும், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா பாழாக்குறதான அனுபவம் அல்ல, வெறுமை அனுப்புறது அல்ல. நீங்க 10,000 சம்பாதிச்சுட்டு 10,000 கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்கறது அல்ல. பிரைசலோ, பிரைசலோ, பிரைசலோ. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொடுக்கறது எல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப வேதனையோடு கூட தான் சொல்லுவேன். எனக்கு 2 ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்த்தேன் இப்போ, ஆனா அந்த ஃபீஸ் மட்டும் கொடுத்துட்டு மெதுவாக வந்துட்டேன். அந்த மருந்து மாத்திரை எல்லாம் அவ்வளோ வாங்க சொன்னாங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும், நம்முடைய பணம் வேணான நிலையில செலவாக கூடாது. ஒரு ஆஸ்பத்திரிக்காரனும் சாப்பிடக்கூடாது, ஒரு பொல்லாங்கனும் நம்முடைய பணம் எடுக்கக்கூடாது, ஒரு பணமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு பணம் கூட வேஸ்ட் ஆகி போகக்கூடாது, நஷ்டமாய் போகக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. அப்ப தேவனாய் கர்த்தர் நம்மை பாழாக்குகிற தேவன் அல்ல, நம்மை உருவாக்குகிற தேவன். பாழான நிலங்களை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, அதை விளை நிலமாய் மாற்றுகிறார். அதற்கு தேவையான தண்ணீரும் அந்த தேவையான உரங்களும் அதற்கு தேவையான நல்ல செழிப்புகள் எல்லாம் அந்த பாலைவனமாய் இருக்கிறதை சோலைவனமாய் மாற்றுகிறவர். பாழாய் கிடந்த நிலம் பாலைவனமாய் இருந்த இளம் சோலைவனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதனால தானே பாஸ்டர் லூக்காஸ் பாடுறாரு, சோலைவனமாய் இருந்த எங்களை, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமா மாத்திட்டாரு. பாலைவனம் போல எங்க வாழ்க்கையில வெறுமையா தெரியும், விருதாவாய் தெரியும், பாழாக்குகிறது அனுபவம். பாழாக்குகிறவன் இந்த கால வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற பாழாக்குறவனுடைய பேரை யாருக்கு போட்டிருக்குன்னா, சாத்தானுடைய பேரு தான் பாழாக்குகிறவன். தானியேலின் புத்தகம் 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளை பாழாக்குகிறவன் கடந்து போகிறான், பாழாக்குகிறவன் நம்மை வெறுமையாக்கி அனுப்புகிறான், ஒன்று இல்லாமல் அனுப்புகிறான். ஆனால் இந்த கால வேளையில் இக்கட்டை கர்த்தர் தாண்டி போக பண்ணுகிறார். 4வது 6வதாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டு மிருகங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த மிருகங்கள் என்ன ஆயிடுச்சு, என்ன செய்கிறது? அந்த வசனத்தை படிங்க.
2: பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர்.
0: காட்டு மிருகங்களை பார்த்து நீ என்ன செய்ய மாட்டாய், பயப்படாது இருப்பாய். சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். ஹாலேலூயா. சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற விலங்குகளை போல வருவான். 4 காலும் 10 தலைகளும் உள்ள பாம்பை பார்க்கிறான். விதவிதமான உருவமுள்ள தோற்றமுடைய அந்த விலங்குகள் எல்லாம் உனக்கு எதிரிட்டு வரும், ஆனாலும் நீ என்ன செய்ய மாட்டாய். அதனால தான் சங்கீதக்காரன் நல்லா எழுதி வச்சிருந்தான், பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் வலது பக்கத்துல வந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. உன்னை அணுகாமல் இருக்கிறார். ஆமென். பைபிள் சொல்லுது, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, ஆபத்து உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. உன்னுடைய வண்டி மோதணும்னு நினைச்சவங்க கூட ஆண்டவர் வழி தப்பிக்க வச்சிருவாரு. பிசாசு ஏதாவது ஒரு வழியில உன்னை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கூட தள்ளி போயிடுவான், ஆண்டவர் விலகாதபடி ஓரங்கட்ட விட்டுருவாரு. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் விரும்புறார். நீங்க பாழாக்கப்பட்டவர்கள், நீங்க சோத்திரம் மரணத்தின் பயத்தில் இருக்கிறவர்கள், நீங்க பஞ்சமா இருக்கிறவங்க, இப்படிப்பட்டதான நிலைமைகள் எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது என்று தான் கர்த்தர் சொல்ற. இதெல்லாம் நான் தாண்டி போக பண்ணினேன், 6 இக்கட்டுகளை நான் தாண்டி வந்தேன். 7வது இக்கட்டுல சொல்லுங்க, 7வது இக்கட்டு என்ன செய்யாது? பொய் சொல்லோன். அதனால ஆண்டருடைய பிள்ளைகளை அந்த இக்கட்டை நம்மை தொடாம இருக்கிறதுக்கு 3 காரியங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 66:14 சொல்லுகிறது. இக்கட்டில் நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்வேன் சொல்லுங்க?
2: என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து,
0: இக்கட்டு நேரத்துல என்னுடைய வாயை திறந்து,
2: என் வாயினால் சொல்லிய,
0: என் வாயினாலே சொல்லிய
2: என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன்.
0: அப்ப இக்கட்டில நம்ம என்ன செய்வோம்? நம்ம பொறுத்து இந்த நேரத்துல எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் உமக்கு செய்வேன் தம்பி, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆவிகள் வந்துடும். என்ன வரும்? ஆண்டவரே, இந்த இக்கட்டான நேரத்துல நீ இது செஞ்சா நான் என்ன செய்வேன், உமக்காக இது செய்வேன் ஒரு பொருத்தனை வரும். அந்த பொருத்தனை என்ன செய்யக்கூடாது? எல்லாம் நடந்த பிறகு சொல்லுங்க, முதல் கிடைச்ச பொண்ணு, முதல் கிடைச்ச பையன், அது நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். பிரசவம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவன் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பான், ஸ்மார்ட்டாக அவன் படிக்க வச்சு ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவான். இந்த அம்மா அப்பா சொல்லுடே, நமக்கு அதுக்குள்ளே 2வது குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையும் படிச்சுட்டு வருது, 3வது ஒரு குழந்தை கொஞ்சம் பலவீனமாக, கொஞ்சம் படிப்பெல்லாம் மெத்தனமாக இருக்கிற பிள்ளை வந்துருக்கும். இப்போ இந்த 3 பிள்ளையும் கர்த்தர் கொடுத்துட்டார். ஆரம்பத்தில் என்ன பொருத்தனை சொன்னேன் சொல்லுங்க? முதல்ல எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து அது ஆண்டவருக்குன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன நடக்குது? 3 குழந்தையும் பார்க்குறாரு. இதில் எது ஸ்மார்ட்டாக இருக்குது? மூத்தவன் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறான், 2வது அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கிறான், 3வது 1 உதவாதவனாக இருக்கிறான். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, இவன் நம்ம 3வது ஆள் யாருக்கு வேண்டாம், யாருக்கு வேணும், யாருக்கு வேண்டாததை கர்த்தருக்கு வேணும், இது 3வது கர்த்தருக்கு இருக்கட்டும். பிரைஸலோ. பொருத்தனை பண்றது சரியா பண்ணணும். முதல் கிடைக்கிறது கர்த்தருக்கு. பிரைஸலோ. முதல் முருங்கைக்காய் யாரு? உங்க வீட்டில் விளையிற முதல் முருங்கைக்காவோ, வெண்டைக்காவோ, பாவைக்காவோ, கத்திரிக்காவோ, ஏதோ அந்த மாங்காவோ, எதுவா இருந்தாலும் யாருக்குள்ளது? பாஸ்டுக்குள்ளு சொல்லாதீங்க, கர்த்தருக்குடையது. பிரைஸலோ, பிரைஸலோ. ஃபர்ஸ்ட் முதல் இடம் கர்த்தருடையது. நீங்கள் பொருத்தனை பண்ணால் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ நம்ம இக்கட்டான நேரத்தில் அது இது வாய் விட்டுருவோம், ஆண்டவரே நான் இது செஞ்சால் இது செய்வேன் அது செய்வேன். ஆனால் காரியம் வரும்போது, நான் காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது என்ன செஞ்சிருவோம்? பொருத்தனை மறந்துடுவோம். இப்படி நம்ம தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பொருத்தனை நிறைவேற்றுகிறவர்கள் இக்கட்டில் இருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பார். 2வது சங்கீதம் 107:6 என்ன சொல்லுகிறது? அந்த ஒரு வசனம் சொல்லுகிறது எப்படி இந்த இக்கட்டு மாறும். 2வது வசனம் சொல்லுங்க, ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் என்ன? 333 என்ன? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுரத்தர்வில் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அதுதான் 333. அப்போ ஸ்தோத்திர பாஸ்டருடைய ஃபோன் நம்பரை கூப்பிடுறத விட முன்னாடி யாரை கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எனக்கு எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. ரெண்டாவது பாஸ்டர் உங்க ஆவிக்குரிய தகப்பன். முதல் ஃபோன் யாருக்கு போகணும்? பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ. சமீபத்தில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்த போது முதல் ஃபோன் கட்சிக்காருக்கு, அதுக்கு பிறகு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பிறகு பாஸ்டருக்கு. உலகத்தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இந்த நிகழ்ச்சி தெரியுமா? தெரியாது. அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது, இப்போவும் தெரியல. இப்படி நம்முடைய நேரம் இருக்கணும். கர்த்தருக்கு முதலிடம், ரெண்டாவது உங்களை ஆவிக்குரிய நிலையில் வழி நடத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு. பிரைஸ் ஹலோ. ஹாஸ்பிட்டலில் போய் 4 நாளைக்கு பிறகு, பாஸ்டர் சோத்திரம், என்ன விஷயம்? 4 நாளாச்சு, ஒரே ஜுரம், ஒரே வியாதி, ஒரே அந்த கஷ்டம். எத்தனை நாள்? இப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சுகப்படுத்த முடியாது, பாஸ்டருக்கு வேணும் ஜெபம் பண்ண. இப்போ சொல்லு, ஜெபம் பண்ணட்டும். இப்போ யாருக்கு வேணும்னா அடுத்த ஃபோன் யாருக்கு வரணும்? முதல் போன கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாம் நடத்துங்க. ரெண்டாவது உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தாய்க்கு சொல்லணும், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்துங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வேற என்ன வேலை? பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ, பிரைஸ் ஹலோ. உங்களை பராமரிக்கிறது, உங்களை நடத்துகிறதா எங்கள் வேலை? உங்களுக்காக ஜெபிக்கிறது, உங்களை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, உங்களை எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதா எங்கள் வேலை? அதை நாங்கள் செறிஞ்சிட்டு இருக்கிறோம். பிரைஸ் ஹலோ. அப்போது ரெண்டாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய இக்கட்டான நிலைமை எல்லாம் போகும். யோபின் புத்தகம் 15:24 மூணாவது வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன், வசனத்தை படிங்க. 15 இக்கட்டும் நெருக்கமும்
2: அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவை போல அவனை மேற்கொள்ளும்.
0: இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தை என்ன? பிரதர் ஆசிரமா மேசாம இருங்க. சகோதரர்கள் சொல்லுங்க. கூட்டத்தில் கோவிந்தா போறது எல்லாருக்கும் தெரியும். இக்கட்டு வரும்போது சொல்றோம், இது எனக்கு ஒரு வெற்றியா மாறப்போகுது. நெருக்க வரும்போது சொல்லணும், இது எனக்கு ஒரு வெற்றியாக மாறப்போகுது. இதை நான் என்ன செய்ய போகிறேன்? மேற்கொள்ள போகிறேன். எல்லா இடத்துல என்ன வெற்றி சிறக்க பண்ண போகிறாரு. முழங்கால் படி எடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள்.

பாடி ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிற தெரிந்த பாடல், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி

தந்து எங்களை பாதுகாத்து வாழ வைத்து அழகுபடுத்துகிற தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் வாழ வைத்தவரே, இதுவரைக்கும் நடத்தினவரே, ஓ ஹல்லேலூயா. பார்க்கும் கண்களை தந்து, ஆடு முதடுகளை தந்து, உழைக்கும் கரங்களை தந்து, ஓடும்

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்து வாழ வைத்தவரே, ஆண்டவரே கடந்த 6 மாதமாய் எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா, புதிய கிருபைகளை தந்தீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டவரே, வியாதிகள் எங்களை தாக்காதபடி காத்து கொண்டவரே, பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனங்களை மேற்கொண்டு

நன்மை ஏராளம். இன்னைக்கு நாங்கள் ஜீவனோடு வாழ்வதும் உடைய கிருபப்பா. இந்த நாட்களை நாங்கள் பார்ப்பதும் உடைய கிருபை. இந்த நாட்களிலே நாங்கள் உயிரோடு வாழ்வதும் உடைய கிருபை. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டப்பா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு. எங்கள் பலவீனத்திலே தாங்கி நீ, எங்கள் சுகவீனத்தில் எங்களை சுகமாக்கி நீ, உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை தேற்றி நீ, எங்கள் உள்ளத்தை ஆற்றி நீ, எங்கள் காயங்களை கட்டி

ஆயிரம் ஆயிரமாய் கர்த்தர் நன்மை செஞ்சாருல்ல. கொஞ்சம் கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க, கடந்த ஒரு மாதத்தை எண்ணி பாருங்க, பார்க்கலாம் ஆண்டவர் செய்த நன்மை ஏராளம். இந்த நாளை பார்ப்போமான்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, இந்த மாதத்தை காண்போம் என்று எண்ணினது கூட கிடையாது. எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற வண்ணமாய், வாழ்க்கையை இல்லாமல் பண்ணுகிற வண்ணமாய், நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுகிற வண்ணமாய் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த பொழுதெல்லாம் அப்பா பாதுகாத்தாருல, அப்பா நடத்தி வந்தார்ல, அப்பா கனப்படுத்தினார்ல, அப்பா சோர்ந்து போன நேரத்துல தேய்ச்சினார்ல, எத்தனையோ நேரம் உண்டு ஓ சோர்ந்து போய் உடைந்து போய் உடைக்கப்பட்டு அப்பா ஏப்பா அந்த வாழ்க்கை ஏன் இந்த நிலைமை எண்ணின நாட்கள் உண்டல்லவா. அந்த சூழ்நிலையில கூட தகப்பனமை

இன்னைக்கு மூச்சு விடுவது கூட ஆண்டவருடைய கிருபை தான். நமக்கு தெரிய கடந்த நாட்களில் எத்தனையோ பேர் மூச்சு விட முடியாம ஓ ஹல்லேலூயா நுரையீரல் பாதிக்கப்பட்டு நம்முடைய உற்றார் உறவினர்கள் நெருக்கமான எத்தனையோ

நன்மை செய்தவரப்பா, என் நன்மை செய்தவர். இந்த நாட்களில் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவர் நடத்தின எல்லா விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. தகுதி இல்லாத அடிமைகள், தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். விலை போகாத நம்மை கத்த தெரிந்து கொண்டார். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாட போகிறப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைவு கூறுகிறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்து எத்தனை பேர் உண்மையா கத்திரக்கு நன்றி செலுத்துறீங்க? ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க?

உமக்கு நன்றி செலுத்துவோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை அணைத்துக் கொண்டு வரே, தாங்கி வழிநடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் எங்கள் வாழ்க்கையில தினந்தோறும் செய்கிறவரே, பலவீனம் நீக்கி காக்கிறவரே, பெரும் பெரும் காரியங்களை செய்கிறவரே, தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவரே, உணவு உடை தந்து மகிழ்கிறவரே, உண்மையான நண்பர்களை தருகிறவரே, கதறி அழுத நேரமெல்லாம் எங்களை தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிற எங்களை கண்

உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் பலவீனத்தை நீக்கி எங்களை காத்து வந்தீரே. எங்க வாழ்க்கையில பெரும் பெரும் காரியங்களை செய்தீரே. எல்லா தீமையை கூட நன்மையாய் மாற்றி விட்டீரே. உமக்கு நன்றி.

நன்மையாய் மாற்றுகிறவரே, எங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையான அனைத்தையும் நன்மைக்காக மாற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, பலவீனம் நீக்கி எங்களை பாதுகாத்தார். கடந்த மாதத்தை கடந்த நாட்களை எண்ணி பாருங்க, எத்தனை பலவீன வாழ்க்கையில வந்தது, எத்தனை விதமான சோர்வுகள் வாழ்க்கையில வந்தது, நம்மை விழத்தள்ளும்படியாய், நம்மை இல்லாமல் போக பண்ணும்படியாய், நம்முடைய வாழ்க்கை அழிக்கும்படியாய் எத்தனையோ பலவீனங்கள் வந்த போதிலும் அவர் நம்மை பாதுகாத்தாரே, அவர் நம்மை நடத்தி வந்தாரே, அவர் நல்லவர். அந்த நல்ல தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Hallelujah, hallelujah. தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றினார். Hallelujah. தீமையான அனைத்தையும் ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? நன்மையாய் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளை கர்த்த நன்மையாய் மாற்றுகிறார். வாழ்க்கையில வந்திருக்கிற தீமைகளை என் தேவன் நன்மையாய் மாற பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? எஸ், அவர் எல்லா தீமைகளை நன்மையாய் மாற பண்ணி இருக்கிறார். Hallelujah. நீங்க கேட்கலாம், ஏன் பாச என் வாழ்க்கையில் இந்த காரியம், ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இந்த காரியம், எதனால இப்படி நடந்தது, ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிச்சார், ஏன் வாழ்க்கையில் நடந்தது? எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாக ஒரு நன்மை இருக்குது அன்பான தேவ பிள்ளையே. அது நிச்சயமாய் ஒரு நாள் வெளிப்படும்.

கர்த்தர் காண்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. தேவ பிரசன்னத்தில் வடித்த கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. இந்த கண்ணீருக்கான பதிலை என் தேவன் கொண்டு வருகிறார். அதற்கான பலன் நிச்சயமாய் வருகிறது. நன்றி அல்லாமல் வேறு என்னத்தை நாம் ஆண்டவருக்கு செலுத்த முடியும்?

thank you for every goodness, O God. We thank you for every protection, O God. எங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லா பாதுகாப்புகளுக்காக, என் வாழ்க்கையில கர்த்தர் தந்த எல்லா

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: வீனஸ் ஃபிளைட் ட்ராப் என்ற ஒரு வகை செடி வடக்கு அமெரிக்காவிலே சதுப்பு நிலங்களில் வளர்கிறது. அந்த மண்ணில் அதிகம் சத்துக்கள் இல்லை. இதில் குறிப்பாக குறைவான நைட்ரஜன் மட்டுமே உள்ளது. மேலும் இந்த செடிக்கு தேவையான மற்ற சத்துக்களை அங்கு வரும் சிறு பூச்சிகளை பிடித்து அதிலிருந்து எடுத்துக் கொள்கிறது. பூச்சிகளை பிடிக்க விரும்பும் இலைகள் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு பகுதியின் விளிம்பிலும் வலுவான மூடிகள் உள்ளன. சிறிய மற்றும் மெல்லிய மற்றும் ஒரு வகை முடிகள் இலையின் முழு மேற்பரப்பையும் அடர்த்தியாக மூடியிருக்கும். அவை மிகவும் துல்லியமான சென்சார்களாகும். ஒரு பூச்சி ஒரு இலையில் இறங்கினால் அந்த இலை உடனே மூடுகிறது. இது மிக வேகமாக நடைபெறுகிறது. மூடப்பட்ட இலைகளில் நுண் செரிமான நொதிகளை உருவாக்கும் செயல்முறை தொடங்குகிறது. பின் அந்த இலை அந்த பூச்சியை ஜீரணிக்கிறது. இந்த செடியில் உள்ள இந்த தந்திரமான அமைப்பை அறியாத பூச்சிகள் அதில் விழுந்து தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. அதுபோல பலரை சிக்க வைக்கும் பொறி பண ஆசை. பணமும் பொருளும் மகிழ்ச்சி தருவது போல் தெரியும், ஆனால் அந்த ஆசை ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து திருப்தியோடும் நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழும்பொழுது அப்படிப்பட்ட வலைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம். இணையதளத்திலும் நமக்கு வரும் பல குறுஞ்செய்திகளும் பண ஆசையை தூண்டக்கூடியதாக இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையினை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போமா?

ரோமர் முதலாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை சோதரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறது குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். நீங்கள் இஷ்டப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புற ஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமையை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு
தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்திலும் வேசித்தனத்திலும் துரோகத்திலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்குறவருமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகைஞருமாய் தூர கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடம்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவருமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மனிதரிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள்.

பரிசுத்த ஆவியானவரை நமக்காக பிதாவிடம் வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உனக்கு உதவத்தான், ஜஸ்ட் டு ஹெல்ப் யூ. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 14 அத்தியாயம் 22-31 வசனம் வரை. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற விதமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். மனப்பாட வசனம் வெளிப்படுத்த 2 அத்தியாயம் 11 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் செல்ல பிள்ளையே, நீ எந்த அளவு உன்னை வெறுமையாக்கி என்னை தேடுகிறாயோ அந்த அளவு நான் உன்னை நிரப்புவேன். உன் உள்ளத்தை மகிழப் பண்ணுவேன். உன் உதடுகளை மலரப் பண்ணுவேன். திருப்பாடல்களும் புகழ்பாக்களும் உன் இருதயத்திலிருந்து கிளம்பி வரச் செய்வேன். நீ பரவசமாய் இசை பாடுவாய். உன் ஆவி சிறகடித்து மேலெழும்பும். இந்த அளவுக்கு தாவீதோ தெபோராளோ அனுபவித்ததில்லை. எனது இறுதிக்கால அருள்மாரியில் நானும் உனக்கென்றே இதை வைத்து வைத்திருக்கிறேன். மொழியின் மூலமாகத்தான் தொழுகையானது பிரதானமாக வெளிப்படுவதால் நான் குறிப்பாய் உனது நாவை தொடுகிறேன். நீ படியாத உனக்கு புரியாத மொழிகளில் நீ பேசும் கிருபாவரத்தை நீ விரும்பினால் உனக்கு தருவேன். இந்த வரத்தின் மூலம் நீ உனது அறிவாற்றலை கடந்து சென்று உனது ஆவியில்

சூழல்களில் நீ அகப்படும் போது எப்படி அல்லது என்ன ஜெபிக்க வேண்டும் என்றே உனக்கு தெரியவில்லை. கடவுள் என்னதான் நிறைக்கிறார் என்பதே உனக்கு புரியவில்லை. கவலை வேண்டாம், அதற்காகத்தான் நான் இருக்கிறேன். ஜெபத்தில் நான் உனக்கு உதவுவது மட்டுமல்ல, நானே உனக்காய் ஜெபிக்கவும் செய்வேன். உனது துக்கத்தை உனது வார்த்தைகளால் சொல்ல முடியாது இருக்கும் போது நான் உனக்காய் பெருமூச்சு விட்டு புலம்புவேன். என்னை சார்ந்திரு, உனது பலவீனங்களில் நான் உனக்கு உதவுவேன். பைபிள் உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதில் உள்ள பல பகுதிகள் உனக்கு புரிய கடினமாயிருக்கின்றன. என் பிள்ளையே, மனம் தளர்ந்து விடாது. திருவசனங்களின் அர்த்தத்தை உனக்கு விளக்கவே நான் வந்திருக்கிறேன். வேதத்தின் ஆக்கியோனே நான் தான் என்பது உனக்கு தெரியுமா? மோசே எழுதினார், தாவீது எழுதினார், பவுல் எழுதினார், இப்படி ஏறத்தாழ 40 பேர் எழுதினர். ஆனால் அவர்களையெல்லாம் ஏவியதும் அவர்களுக்கு அருளுரைத்ததும் நான் தான். அவர்கள் எழுதி கொண்டிருந்த போது மேற்பார்வையிட்டதும் நானே. எனது உத்தரவின்றி ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. அப்படி இருக்கும் போது என்னை விட சிறப்பாய் உனக்கு திருவசனத்தை யாரால் விளக்கிட முடியும்? எனவேதான் இறைமகன் என்னை சத்திய ஆவியானவர் என்று அழைத்தார்.

எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் விண்ணப்பித்ததின் மூலம் நீர் கிருபையாய் அருள் கூர்ந்து இரக்கமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கென்று அனுப்பி தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் வராதிருந்தால் எங்கள் தொழுகையெல்லாம் செத்ததாயிருக்கும், உயிரற்றதாயிருக்கும், உற்சாகமற்றதாயிருக்கும், வேகமற்றதாயிருக்கும், விசையற்றதாயிருக்கும், வல்லமையற்றதாயிருக்கும். ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்து எங்கள் தொழுகைக்கு அர்த்தம் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மட்டுமல்ல, புரியாத வேத பகுதிகளின் மீது பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் காட்டுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர் வேதத்தின் ஆக்கியோனாய் இருப்பதால் அநேக பகுதிகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் அக கண்களை அவர் திறக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்வளவு புறாவை போன்ற மென்மையான பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு தீவிரமாக ஈடுபாடு கொள்ளும்படி பிதாவே நீர் அனுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அதற்கு காரணமாயிருந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரின் ஒத்தாசையை எங்களுடைய தொழுகையிலும் வேத தியானத்திலும் தவறாது நாட எங்களுக்கு கற்றுத்தாரும், அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்திற்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துகிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the cup of salvation and I will follow, I will serve and help us, O God. These days, give us the grace. Give us the grace to serve you. Give us the grace to follow you, O God. To walk in obedience in the light of Christ in these days. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், நீர் எங்களை மாற்றுவீராக. சத்தியத்திலே நடக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு சந்ததியாய் அல்ல. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி இந்த சுவிசேஷத்தை, இந்த வெளிச்சத்தை இவர்களை இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுப்பதற்கு ஹெல்ப் அஸ் God in these days to carry the light of Christ, the light of Jesus Christ. Oh God, wherever we go, that is what you commanded us to do, oh God. We praise your name. Help us to live in the light. Help us to walk in that light in obedience. Hallelujah to your word, oh God. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக.

பொழுது பரலோகத்துல போய் நிற்கும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்கிறதான சத்தத்தை உங்களுடைய என்னுடைய காதுகள் கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை

இயேசுவின் நாமத்தில் அன்றுவரை தீர்க்க தரிசனம் உரைத்தோம். அல்லேலூயா. வியாதியஸ்தரு குணமாக்கிறோம், விசாசுகளை துரத்துறோம். உங்கள் நாமத்தினாலே பெரிய காரியங்களை செஞ்சோம். ஆண்டவர் சொல்லுவார், அந்நாளிலே உங்களை நான் அறியேன். ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் எல்லாருமே அல்ல. ஆனால்

தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாரா? கேட்பதற்கு சற்று ஹல்லேலூயா கடினமா இருந்தாலும் அதுதான் சத்தியம். அது ஒரு நாள் நம்ம மறந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகத்தின் பணம், ஆசை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களுக்கு ஒரு நாளும் வந்துவிடக் கூடாதாண்டு. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், ஹல்லேலூயா பொருளாசை, ஹல்லேலூயா ப்ராஸ்பரிட்டி, ஒரு நாளும் அது எங்கள் மைண்டில் ஏறவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நபராக எங்களை எடுத்து செல்வீராக. இயேசுவின் உபதேசம் என்ன தெரியுங்களா? நீ ப்ராஸ்பரிட்டி ஆளா பணக்காரனா இருப்பதல்ல, அது இயேசுவனுடைய ஹல்லேலூயா உபதேசம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா ஆமென். இயேசு சொன்னதான காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், this is what Jesus said. ஹல்லேலூயா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, let him self deny, let him deny himself. Hallelujah, and take the

ஒரு ஊழியன் என்றால் அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து. ப்ராசஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு வருகிறதாக. ஹல்லேலூயா. ஆமென். வித்தியாசமான உபதேசங்கள் கோளாறுகளை நாம் சிக்கி மாட்டிக்கொண்டு. ஹல்லேலூயா. என்டைசிங் காஸ்பல்ஸில் நம்ம மாட்டிக்கொண்டு. லெட் அஸ் நாட் ரிசீவ் ஆர் செல்ஸ். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க.

பக்தன் பாடும்பொழுது பாடுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்துவேன்? ஆமென். கர்த்தர் செய்த உபகாரத்திற்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது விடுவேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா?

வெறும் பாட்டு மாத்திரம், வெறும் ஆராதனை மாத்திரம், வெறும் பிரசங்க மாத்திரம் அல்ல ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், வர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் அ லைஃப் ஸ்டைல், நாட் அ லிப் ஸ்டைல். ஒன் டே வென் வி ஸ்டாண்ட் பிஃபோர் காட், ஹல்லேலூயா, ஆல் அவர் அச்சீவ்மென்ட்ஸ் இட் வில் ஸ்டே இன் த வேர்ல்ட். நான் உங்களுக்காக அதை சாதிச்சேன், இதை சாதிச்சேன். ஆண்டவர் சாதிக்கிறவர்களை தேடி வரவில்லை. ஹல்லேலூயா. தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுகிறவரை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.

Use us, O God. We are just empty jars, jars of clay. Sadharana patram, udaikkappatta patram. Eliya, Abinadab, endru periya periya jambavangal. Tagudiyana rajavarku tagudiyana ஈசாயினுடைய குமாரர்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் வனாந்திரத்திலே நாற்றம் எடுத்த நிலவிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God is not looking for intellectual people. அதனால அவங்க வேண்டான்னு தவறா நான் சொல்லல. But look at God's heart. He's looking for people who would say yes. அந்த தாவீதை அதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனை நான் எனக்கு என்று தெரிந்து கொண்டேன், இவன் நான் விரும்புகிறது எல்லாம் செய்வான். நீங்கள் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அதை சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறது என்னுடைய மகன் என்னுடைய மகள் செய்கிறான். Today is the challenge for each and every one of us. Take it as a challenge. ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்கிறனா, அவருடைய சித்தத்தை நான் செய்கிறனா. எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும்.

விரும்புகிற பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீர். We offer ourselves, oh God. Lead us and guide us. We need you. Without you, we cannot make it, oh God. Aadu vi seyyo. Vali nadathu. Ovvoru variyum arpanikkirom. Yesuvin naamathil jabikkiravargal nalla pidave.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 வசனம். நாம் யோசிக்கின்ற எண்ணங்களில் சுமார் 77% எதிர்மறையானவையே என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. இவைகள் நம்மில் எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்துகின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய 18 எட்டுவதற்கு முன்பு 148,000 முறை இல்லை என்ற வார்த்தையையும் உன்னால் முடியாது என்ற வார்த்தையையுமே கேட்டு வளர்கின்றானாம். அதன் விளைவாக அவன் அறியாமலேயே அவனுடைய மூளை எதிர்மறையாகவே புரோகிராம் செய்யப்பட்டு விடுகிறது. இந்த எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை கூறுகிறார்கள். வாய்விட்டு சிரியுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து வெளியே சற்று நடந்து செல்லுங்கள். மனம் பதறாமல் மனதை சாந்தப்படுத்துங்கள் என்று பல ஆலோசனைகளை கொடுக்கின்றனர். இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மில் வளர அனுமதித்தால் நம் மனநிலை பாதிக்கப்படும், வாழ்க்கை பாழாகிவிடும். எப்பொழுதும் பாதுகாப்பற்ற எண்ணங்களையும் யாரையும் நம்பாததுமான மனநிலையில் இருப்பவர்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவு பாதிக்கப்படுகிறது. வேதாகமத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்த போது எவ்வாறு விசுவாசமான வார்த்தைகளினால் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். தாவீது சந்தித்த போராட்டங்களும் யுத்தங்களும் எண்ணற்றவை. ஆனால் அவைகளை பார்த்து தாவீது ஒருபோதும் பயப்படவும் இல்லை, பின்திரும்பவும் இல்லை. தாவீது, தேவனே, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெயித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு வரப்போகும் போராட்டங்களை குறித்து தீர்க்கதரிசனம் கூறினார். அவர் பவுலின் கச்சைகளை எடுத்துக்கொண்டு அதனாலே தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாக கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவராலே தீர்க்கதரிசனமாக சொன்னார். இதை கேட்டவர்கள் பவுல் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அதற்கு பவுல், நீங்கள் அழுது ஏன் என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று தைரியமாய் சொன்னார். தனக்கு சொல்லப்பட்ட எதிர்மறையான காரியங்களை பவுல் கொஞ்சம் கூட தன் எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. துணிந்து சென்றார். இயேசுவின் நாமத்தை போன இடமெல்லாம் மகிமைப்படுத்தினார். பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். அவர் தன்னை எப்பொழுதும் சந்தோஷமான மனநிலையிலே வைத்துக் கொண்டார். சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த வசனத்தை அவர் எழுதும் போது சிறைச்சாலையில் இருந்ததை நாம் மறந்துவிட முடியாது. பிரியமானவர்களே, நம் மனநிலையை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம்? எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக்கொண்டும் என்னால் முடியாது என்றும் சொல்லாமல் பவுலப்போஸ்தலனை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவோம். அப்பொழுது ஒரு அசாதாரணமான தேவ பலன் நம் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும்.
3: ஓ பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். Utringappa, we need it right now. Ippozhudhe.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் மத்தேயு 5:27-28 28 நாம் வாசிக்க கேட்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும். அன்பானில் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிற இந்த காரியம் ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மூலமாய் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதனால்தான் ஏசாண்டவர் இந்த மத்தியில் இதை அழகாக சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் தெரியும் 10 கட்டளைகளில் 1 விபச்சாரம் செய்யக்கூடாது என்று. அன்பாலே ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தார். இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அன்பாலே இந்த வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. நான் கண்ணாலே அநேக பெண்களை கற்பித்திருக்கிறேனே என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அவள் பாருங்கள், நம்ம விபச்சாரம் செய்யலை, நான் என் வாழ்க்கையில் எனக்கு அந்த பழக்கம் இல்லை, அந்த அனுபவமும் இல்லைன்னு சொல்லி மாறு தட்டின காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எப்போ இந்த பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தனோ அன்றைக்கு என்னுடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்த ஆரம்பித்தான். அன்பானே, நீ கண்ணாலே எத்தனை பிள்ளையனின்னு கற்பழிச்சிருக்கிற, விபச்சாரம் பண்ணியிருக்கிற. அன்பானே அது பாருங்கள், எச்சியோடு பார்க்கறது எதுக்கு சமமாக, அந்த விபச்சாரம் செய்ததுக்கு சமமாக ஆண்டவர் சொல்கிறார். அதனால்தான் அதுக்கு ரெமெடி என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்குனா அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் கை உனக்கு இடல் உண்டாக்குனா அதை தரித்து எரிந்து போடு. ஒத்த கண்ணனா நீனு பரலோகத்தில் வாசிக்கிறது எவ்வளோ வாழறது எவ்வளோ நல்லது. 2 கண்ணும் உடையவனா, 2 கை உடையவனா நரகத்தில் போய் வாழறதை விட, ஒத்த கண்ணா ஒத்த கையா நீனு நரகத்தை பரலோகத்தில் போய் வாழறது ஒரு பெரிய பாக்கியமாக கருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை பார்க்குறோம். அன்பாலே இன்னைக்கு இந்த யோவேல் 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்றைய நாளில் நிறைவேறக்கூடாதபடிக்கு பிசாசு எப்படியாக இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் இந்த பாவத்தில் தள்ளி அதன் மூலமாக இன்னைக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டும் என்று கங்கணம் கட்டி இன்னைக்கு நம் ஒவ்வொரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிசாசு அடிமையாக இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறான். நண்பர்களே, அந்த குமாரர்களும் குமாரத்திகளும் மூப்பொருளும் சிறுவர்களும் ஊழியக்காரன் மேலும் அந்த நாட்களை நான் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்ன அந்த காரியம், அவங்க பரிசுத்தமாக இருக்கும்போது தான் நான் ஆவியை ஆண்டவர் ஊற்ற முடியும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாதபடிக்கு தடை செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று பிசாசு யோசித்து இந்த நாளிலே இருக்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்டர்நெட்டு, இந்த ஃபோன், செல்ஃபோனு, இதன் மூலமாக இன்றைக்கி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இன்றைக்கி ஊழியக்காரன் யாரையும் விட்டு வைக்காதபடிக்கு இன்றைக்கி சாத்தான் என்ன செய்கிறான், இந்த யோவேல் 2 சொல்லப்பட்ட அந்த 28-29 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறான். அன்பாங்களே, இன்றைக்கி அநேகர் இதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இன்றைக்கி அது இச்சையோடு பார்க்கிறது, அது விபச்சாரம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை பிடுங்கி எரிந்து போடுன்றார். அது அன்பாவில் இதுக்காக வேண்டிய அநேக நாள் நான் ஜெபித்தது உண்டு. இதிலிருந்து அநேக பிள்ளைகளையும் அநேக அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்க வழி என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது, ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு காண்பித்த வழியை உங்களிடத்துல நான் சொல்கிறேன் என்பாங்களே. ரோமர் 6 இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் உம்முடைய கர்த்தராகி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்ததற்காகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லு. 6:11 பார்த்தீங்கன்னா இந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தட் இஸ் இமேஜினேஷன், எல்லாமே இமேஜினேஷன் தான். நீ பாவத்துக்கு செத்தவர்களாய், என் கண்ணை நான் பிடுங்கி போடுறேன், பாவத்தை பார்க்குற கண்ணு இன்னைக்கு வேண்டாண்டவரேன்னு பிடுங்கி போடு. இந்த பாவத்தை செய்கிற இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை தடவுற இந்த கை எனக்கு வேண்டாண்டவரேன்னு சொல்லி தரித்து போடு. அன்பால் இன்னைக்கு அது தட் இஸ் இதெல்லாம் இமேஜினேஷனில் செய் அப்படின்றார். உன் கற்பனையில் செய், இது வேண்டான்னு சொல்லு. அன்பாலே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோமா? அன்பாலே இன்னைக்கு நாளில் திரும்ப திரும்ப அதே தான் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப பிசாசானவன் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி எத்தனையோ வாலிபருடைய வாழ்க்கை இருட்டறையிலே கழிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்குறேன். எத்தனையோ வாலிபருடைய வாழ்க்கையில் பைத்தியமாய் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி ரோமர் 6 அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால் நீங்கள் உங்கள் 6:13 உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கன்றார். அப்போ இந்த கண், காது, மூக்கு, இதன் மூலமாக நாம் செய்கிற எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை அடைய ஆண்டவருக்கென்று அதை ஒப்பு கொடுக்க, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை, அதிலே சரீரத்தில் இருக்கிற கண்ணையும் கையையும் காலையும் இன்றைக்கு ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்க, நீதிக்குரிய ஆயுதமாய் ஒப்பு கொடுக்க நாம் கற்றுக்கொண்டோமென்னால் நிச்சயமாக பிசாசானவன் அந்த காரியத்தில் நம்ம அடிமைப்படுத்த முடியாதான்னு இந்த ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுக்கும்பொழுது தான் அப்படியாக இருக்கும். கெட்டதை இனி நான் பார்க்க மாட்டேன். எப்படியாக காந்தி ஒரு 3 குரங்கு மூலமாக ஒரு பெரிய சத்தியத்தையே வெளிப்படுத்தினார் இந்த உலகத்துக்கு. பைபிள் சத்தியத்தை தான் அவர் குரங்கு மூலமாக வெளிப்படுத்தினார். ஒரு குரங்கு கண்ணை மூடிட்டுருக்கும், ஒரு குரங்கு காதை பொத்திக்கிட்டு இருக்கும், ஒரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கும். கண்ணால் பார்ப்பது பாவம், கெட்ட பேச்சு பேசுறது பாவம், கெட்ட காரியங்களை காதால் கேட்கறது பாவம் என்பதை அவர் அந்த சத்தியத்தை அவர் என்ன செய்கிறாரு, குரங்கு மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். அதனால இதே தான் ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதமாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தாமே நம் அவயங்களை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா பாவத்தையும் அநியாயத்தையும் அவர் சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறார். எனவே நம்முடைய அவயங்களை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகவும், இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நீதியை சொல்லியிருக்கிறது பைபிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா அதிக நீதியை சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இச்சையோடு பார்க்கிறது அவளோடு விபச்சாரம் செய்யாது. அப்போ இச்சையோடு பார்க்காம இருக்கிறது அதிக நீதி என்று அதிக நீதியை குறித்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாவில் அந்த அதிக நீதியை நோக்கி நாம் செல்லுவோம். நம்முடைய சரீரத்தையும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும், நம்முடைய உடல் உறுப்புகளையும் ஆவிக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கென்று ஆண்டவருக்கென்று நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். அந்த விபச்சார பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மளை தடுத்து நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்னின் மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்னின் தகப்பனே, இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பாவத்துக்கு அடிமையாக ஆண்டவரே, கண்ணின் எச்சையோடு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. தகப்பனே, அதிலிருந்து விடுதலையை பார்க்க, விடுதலையை ஆண்டவரே கொடுக்க உம்மால் கூடும். நீர் ஆண்டவரே வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு காதுகளிலும், ஒவ்வொரு கண்களையும், ஒவ்வொரு ஆண்டவரே சரீரத்தையும் உமக்கென்று நீதிக்குரிய ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிற உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே அகன்று போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தகப்பனே, ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. அடிமைத்தனத்தின் பிசாசிட்டிருந்து விடுதலை செய்து உடைய பிள்ளைகள் உமக்கென்று பரிசுத்தமாய் வாழு. நீர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ அன்பான்லே. காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் கடந்த நாட்களெல்லாம் பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் உங்களை தொடர பண்ணுவாராக. ரூத்தின் புஸ்தகம் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ரூத்தின் சரித்திரம் நாம் அறிந்ததே. மோவாபிலிருந்து நகோமி வரும்போது ரூத் நகோமியை பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு வருகிறாள். இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ, பெத்லகேமுக்குள்ளே வர எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவள். அப்படி இருந்தும் பெத்லகேமுக்கு வர காரணம் என்ன? நகோமியின் மருமகளானதினாலே, நகோமியோடு அந்த உறவு இருந்ததினாலே, மருமகள் மாமியார் என்ற அந்த உறவு இருந்ததினால, இந்த உறவின் அடிப்படையில் பெத்லகேமுக்குள்ளே வருகிறாள். இப்பொழுது பெத்லகேமில் இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு போக வேண்டும். ரூத் சொல்லுகிறாள், யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குதோ அவர்களுக்கு பிறகே போய் நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். இப்போ ரூத்துக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தயவு இல்லாமல், ஒருவருடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்காமல், என்னால் பெத்லகேமில் இருக்கிற எந்த ஒரு வயல்வெளிக்கும் போக முடியாது. காரணம், நான் மோவாபிய ஸ்திரீ. 10 தலைமுறையானாலும் சாபம் மாறாத சந்ததியில் உள்ளவள். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு வயல்வெளியில இடம் கிடைக்குமானால், அது அந்த ஓனருடைய கண்களில் தயவு கிடைத்தால் மட்டும்தான் ஆகும். எனவே அவள் என்ன செய்கிறாள்? அவள் சொல்லிவிட்டு புறப்படுகிறாள். கேரண்டி கிடையாது மாமி, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குதோ நான் போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வயல் போவாசுடைய வயலாக இருந்தது. நாம் கீழே பார்த்தால் தெரியும், போவாஸ் வந்து ரூத்தை விசாரிக்கிறார், ரூத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறார். அப்பொழுது ரூத் எதை பார்க்கிறாள் தெரியுமா? போவாசுடைய கண்களை பார்க்கிறாள். போவாசுடைய கண்களை பார்த்து சொல்லுகிறாள், எதனால் எனக்கு இந்த தயை கிடைத்தது? இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்ட விரும்புகிற வார்த்தை இதுதான். நாமும் அப்படிதானே? நாம் இஸ்ரவேலர் அல்லவே? நாம் எந்த கோத்திரத்தில் வந்தவர்கள்? ஒன்றும் அல்லவே. அந்நியரும் புறஜாதியாரும் தேவனற்றவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் பாளையத்துக்கு புறம்பானவர்களுமாயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் சந்தித்து அந்த உறவுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து அவரை அப்பா பிதாவை என்று அழைக்க வைத்து அவருடைய சபை என்னும் வயல்வெளியில நம்மை கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினா உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று சொல்லுகிறார். கோராகின் புத்திர 48 சங்கீதத்தில் எப்படி சொல்லுகிறார்கள்? உம்முடைய ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்று நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கண்களிலே கிடைத்த கிருபை. இதை மறந்து விடவே கூடாது, இதை அலட்சியம் பண்ணவே கூடாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல பாக்கியம், எதற்கும் உதவாத எனக்கும் உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லி எச்சரிக்கிறது தெரியுமா? இந்த தயவிலே நிலைத்திரு. நிலைத்திருந்தால் தயை கிடைக்கும்.

வாழ் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் தயவு இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா. தயவுனால எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஆண்டவரே காணப்படுகிற சபையில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்திரே. தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்கிற கதிர்களை தகுதியற்ற எங்களுக்கும் கொடுத்து புசிக்க வைத்தீரே. உங்கள் கிருபை பெரியது, நன்றி செலுத்துகிறோம். இந்த தயவை எண்ணி தயவை உணர்ந்து தயவு நிலைத்திருக்க கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆளுவார்கள் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 5:17. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாம் என்கிற ஒருவனாலே மனுக்குலம் ஆளுகையை இழந்து போனது. ஆதாமினுடைய மீறுதலினாலே பாவமும் மரணமும் பிரவேசித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையும் சத்தியமும் உண்டாயின. பாவத்தையும் மரணத்தையும் வெல்ல அவரே வழியானார். ஒருமுறை மலையின் உச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மலைவாசி சிறுவன் ஒருவன் முதல் முறையாக கஷ்டப்பட்டு மலையிலிருந்து இறங்கி ஆற்றிலே பயணம் செய்து அக்கரையில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு வந்தான். பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒரு கடையில் இருந்த பிரகாசமான மின்சார பல்பை பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த ஒரு பல்பு மட்டும் எனக்கு கிடைக்குமென்றால் நான் வாழுகிற மலைப்பகுதியை வெளிச்சமாக்கி விடுவேனே என்று சொல்லி தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்து அதை வாங்கினான். அந்த மலைவாசி சிறுவனுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று மலைவாசி ஜனங்களை பார்த்து, நான் ஒரு விசேஷமான பொருளை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், அது இருளை வெளிச்சமாக்கும் என்று சொல்லி அதை காண்பித்தான். அவன் என்னென்னமோ செய்து பார்த்தும் கூட அதை எரிய வைக்க முடியவில்லை. காரணம், அங்கே மின்சாரம் இல்லை. அதை விட்ட கடைக்காரன் அதை குறித்து அவனுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. நீங்களும் கூட எரிந்து பிரகாசிக்க வேண்டுமென்றால் மின்சாரமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்தான் வல்லமையையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆளுகையும் அதிகாரமும் உண்டு. கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று ரோமர் 5:17 சொல்லுகிறது. சில மொழிபெயர்ப்புகளில் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ராஜாக்களைப் போல ஆளுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், நீங்கள் ராஜாக்களைப் போல ஆளுகை செய்வீர்கள். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் ராஜாதி ராஜாவின் குடும்பத்திலே இல்லாமல் இருந்தால் கிறிஸ்துவோடு கூட அவருக்கென்று இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். அவர்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரணர். அவரிடத்தில் இருந்துதான் எல்லா நன்மைகளும் இறங்கி வருகின்றன. அவர்தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையை தரும்போது சரீரத்துக்கு சுகத்தை தருவதுடன் ஆத்மாவிலும் விடுதலையை தந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவார். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று மத்தேயு 12:28 காணலாம். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஆவியின் கிரிகைகளோடு நாங்களும் ஒன்றித்து தேவ வார்த்தையோடு எப்போதும் தேவனோடு ஒன்றித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார். அதே போல இந்த நாளிலும் நீங்கள் இப்படி 24 மணி நேரங்களும் தேவனோடு இணைந்திருக்க நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை

அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

சிந்திப்போம், செயல்படுவோம். பறவைகள்லையே ரொம்ப வலிமை வாஞ்சது கழுகு. கழுகை தாக்கும் ஒரே பறவை காகம்தான். என்ன, நான் சொல்றத கேட்க ஆச்சரியமா இருக்குதா? உண்மைதாங்க, காகம் மட்டும்தான் கழுகோட மேல உட்கார்ந்துக்கிட்டு கழுகோட கழுத்தை தன்னுடைய அழகால கொத்தும். இதுல வியப்பு என்னன்னா, கழுகு பதில் தாக்குதல் நடத்தாம இருக்கும். தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் காகத்தோட சண்டை போட்டு கழுகு வீணடிக்காது. அதுக்கு பதிலா என்ன செய்யும் தெரியுமா? ரொம்ப எளிமையா ஒரு காரியத்தை செய்யும். தன்னுடைய இறகுகளை விரிச்சு வானத்தை நோக்கி உயர பறக்க ஆரம்பிக்கும். உயரம் கூட கூட காகத்துக்கு சுவாசிக்க கஷ்டமா இருக்கும். மெல்ல மெல்ல ஆக்சிஜன் குறைஞ்சி காகம் கீழே விழுந்துரும். இது நமக்கும் பொருந்தும். நாம ஒரு உன்னதமான பணியை செஞ்சுக்கிட்டு இருப்போம். காகம் கழுக தொந்தரவு படுத்தினது மாதிரி சில புல்லர்கள் நமக்கும் கவன சிதறல்களை ஏற்படுத்தலாம். நீங்க அந்த கழுகு மாதிரி உங்க பொன்னான நேரத்தை காகங்களோட செலவழிக்காதீங்க. உங்க ஆற்றலை காகங்களோட வீணாக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க உயரத்துக்கு அவங்களை இழுத்துட்டு போங்க. ஒரு நாள்ல அவங்க காணாமலேயே போயிருவாங்க. அப்படி அவங்க காணாம போகணும்னா கர்த்தருடைய வல்லமையில நாம பலப்படணும். வேதாகமம் சொல்றத கேளுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன்யையும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: உங்கள் வேத புஸ்தகங்களில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2 6-7 வசனங்களை வாசிக்க திருப்பிக் கொள்ளுங்கள்.
2: Turn your Bible to the book of Proverbs chapter 2 verses 6 and 7.
1: நீதிமொழிகள் 2:6-7.
2: Proverbs 2 verses 6 and 7.
1: கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்.
2: For the Lord gives wisdom, from his mouth comes knowledge and understanding.
1: அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்.
2: He stores up sound wisdom for the upright.
1: அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்.
2: He stores up sound wisdom for the upright.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த வசனத்துல வந்து ஆண்டவர் இந்த வார்த்தையோடு இன்னைக்கு நிறுத்தினார் என்ன.
2: So today the Lord stopped with this word today.
1: இந்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்களானா, இந்த வார்த்தை வந்து தமிழ்ல வந்து அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்னு போட்டிருக்கு.
2: In English, in Tamil it is said as he will keep sound wisdom for the upright.
1: வைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் வந்து சேமித்து வைத்திருக்கிறார்னு அர்த்தம்.
2: So the right meaning for this word is he stores up sound wisdom.
1: ஆங்கிலத்துல அப்படி தான் இருக்கு.
2: That is what it in English.
1: அவர் சேமித்து வைத்திருக்கிறார். ஒரு கிடங்களை எப்படி சேமித்து வைப்பாங்களோ அப்படி சேமிச்சு வைத்திருக்கிறார்.
2: So like how you store in a storehouse, he has stored up wisdom for us.
1: நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால்,
2: when you read the Bible,
1: பல இடங்கள்ல வந்து நம்முடைய தேவனுக்கு அநேக சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறதாக நீங்க வாசிக்கலாம்.
2: We can read there are many good storehouses for the Lord in the Bible.
1: இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இது உண்மை.
2: It might be surprising you, but it is true.
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28:12 வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால்,
2: If you read Deuteronomy 28 and verse 12,
1: அங்கே ஆண்டவர் சொல்லுவார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார்.
2: The Lord will open for you his good storehouse, the heavens, to give rain to your land in its season and to bless all the work of your hand.
1: பொக்கிஷ சாலையாகிய வானம் அப்படினு வாசிங்க.
2: His good storehouse, the heavens.
1: நீங்கள் சங்கீதம் 31:19 க்கு வருவீர்களானால்,
2: If you come to Psalm 31:19,
1: அங்கே வேதம் சொல்கிறது,
2: The Bible says,
1: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
2: We read how great is your goodness which you have stored up for those who fear you, which you have wrought for those who take refuge in you.
1: தமிழ்ல வந்து உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைன்னு இருக்கு.
2: In Tamil it is said as you have made the goodness that you have made for them.
1: ஆனால் ஆங்கில வேதாகமத்துல நீர் ஆயத்தம் பண்ணி அல்லது சேமித்து வைத்திருக்கிற நன்மைன்னு போட்டிருக்கு.
2: But in English it says as your goodness which you have stored up for them.
1: சேமித்து வைத்திருக்கிற நன்மை.
2: Goodness which you have stored up.
1: அதனால தான் 1 Corinthians 2:9 வாசிக்கிறோம்.
2: We read in 1 Corinthians 2:9.
1: தேவன் தம்மில் அன்பு ஊறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வாசிக்கிறோம்.
2: We read here, eye has not seen nor ear heard nor have entered into the heart of man the things which God has prepared for those who love him.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா, தேவன் சில காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்றாரு, சில காரியங்களை தேவன் சேமித்து வைக்கிறாரு.
2: So it means that there are certain things which God prepares for us and certain things which God stores up for us.
1: இவைகள் எல்லாருடைய கண்ணும் பார்க்கத்தக்கதாக வெட்ட வெளிச்சமாக தெரியாது.
2: So this may not be open for all eyes to see.
1: இவைகள் கண்களுக்கு மறைந்த ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கு.
2: They are kept in a treasure or storehouse that is hidden from all.
1: இவைகள் தேவனுடைய பாதுகாப்பு அறையிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது.
2: They are kept protected in the storehouse of God.
1: நாம நினைக்கிறோம் bank இந்த வங்கி எல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சோம் நினைக்கிறோம்.
2: So we think we are the people who discovered all these banks.
1: ஆனா ஆண்டவர் இந்த bank எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே சேமிப்பு கிடங்கள் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
2: But before these banks came into existence, the Lord has kept all the storehouses.
1: வானமே அவர் bank-ஆ இருக்கு.
2: Is heaven is his bank.
1: பூமியில் अनेक பொக்கிஷ சாலைகளை வைத்திருக்கிறார்.
2: He has also kept many storehouses on the earth.
1: நிறைய சொல்லி கொண்டே போகலாம்.
2: We can say many more.
1: அவர் காற்றை கூட நீங்கள் எரேமியா 10:13 பாருங்களேன்.
2: If you read in Jeremiah 10:13,
1: அங்கே வாசிக்கிறோம்,
2: We read here.
1: அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார்னு போட்டிருக்கு.
2: When he utters his voice, there's a tumult of waters in the heavens, and he causes the clouds to ascend from the end of the earth. He makes lightning for the rain and brings out the wind from his storehouses.
1: அதாவது தண்ணியை வந்து சேர்த்து வைக்கிறாராம்.
2: So he stores up water.
1: காற்றை வந்து பண்டக சாலையில வைத்திருக்கிறாராம்.
2: He has kept his wind in the storehouses.
1: அவர் ஏராளமான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார்.
2: He has kept so many treasures.
1: அவைகள் கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவே இல்லை.
2: Those treasures eyes have not seen nor ear heard nor entered into the heart of man.
1: இந்த अनेक பொக்கிஷங்கள்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அல்லது உத்தமமான வழியில நடக்கிறவர்களுக்காக சேமித்து வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் ஞானம்.
2: Among the great treasures of God that the Lord has stored up, one important treasure which the Lord has stored up is wisdom.
1: ஆகவே தான் நம்ம நீதிமொழிகள் 2:7 வாசித்தோம்.
2: That's what we read in Proverbs 2:7.
1: அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்.
2: He stores up sound wisdom for the upright.
1: இன்னொருதமாய் சொன்னால் மெய் ஞானத்தை சேமித்து வைத்திருக்கிறார் அல்லது சேர்த்து வைத்திருக்கிறார்.
2: Or he stores up sound wisdom, or he gathers or prepares and stores up sound wisdom for the upright.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ கர்த்தர் வந்து ஞானத்தை சேமித்து வைத்திருக்கிறார் அப்படின்றதற்கான அர்த்தத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது?
2: So how to understand the meaning where it says God has stored up wisdom for us?
1: இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு காண்பித்து அதை அப்படியே உட்கார்ந்து தியானிக்க பண்ணினபோது,
2: When the Lord showed me this word and made me to meditate about it,
1: ஆண்டவரே இந்த வார்த்தையை விளங்கிக் கொள்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுங்க நான் கேட்டுட்டே இருந்தேன்.
2: I was asking God, Lord, give me a verse to know the explanation meaning of this word.
1: அப்பொழுது ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு என் கண் முன்பாக கொண்டு வந்தார்.
2: Then the Holy Spirit brought a verse before my eyes.
1: லூக்கா 3:17.
2: Luke chapter 3 and verse 17.
1: இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் 2:7 திறவுகோலாக கர்த்தருக்கு காண்பித்தார்.
2: So the Lord showed me this verse as a keyhole for the verse that is present in Proverbs 2:7.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த திறவுகோலை நம்ம பயன்படுத்தினா நீதிமொழிகள் 2:7 கதவை நம்ம திறந்திரலாம், பூட்டை திறந்திரலாம்.
2: If we use this key, then we can open the lock of Proverbs 2:7.
1: அதனுடைய மறைபொருள்கள் நமக்கு தெரிஞ்சிரும்.
2: So we can see the hidden treasure of it.
1: தேவன் சேர்த்து வைக்கிறார் வைத்து வைக்கிறார் என்றதை எப்படி புரிந்து கொள்வது?
2: How to understand that God stores up for us?
1: லூக்கா 3:17 வாசிங்க.
2: Luke 3:17.
1: தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கழுத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார்.
2: His winnowing fan is in his hand, and he will thoroughly clean out his threshing floor and gather the wheat into his barn, but the chaff he will burn with unquenchable fire.
1: இங்கே தேவன் சேமித்து வைக்கிறார் சேர்த்து வைக்கிறார் அப்படின்றதை இங்கே பார்க்கலாம்.
2: So here we can read that the Lord gathers and stores up.
1: கோதுமையை களஞ்சியத்துல சேர்க்கிறார்.
2: He gathers the wheat into his barn.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ கோதுமையை களஞ்சியத்துல சேர்க்கிற கர்த்தர் ஞானத்தை என்ன பண்றாருன்னா சேர்த்து வைக்கிறார்.
2: The Lord who stores up wheat in his barn, he will also store up wisdom in his barn.
1: இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது?
2: How can we understand this?
1: இப்ப திரும்ப அந்த வசனத்துக்குள்ள வாங்க. லூக்கா 3:17 வாங்க.
2: Come to the same verse again, Luke 3:17.
1: இந்த கோதுமையை தேவன் களஞ்சியத்துல சேர்க்கிறதுக்கு முன்பாக,
2: Before the Lord gathers or stores this wheat into his barn,
1: அவர் முதலாவது என்ன செய்கிறார் என்றால் தூற்று கூடையால கோதுமையை சுத்திகரிக்கிறார்.
2: First he will clean out his threshing floor using the winnowing fan.
1: அவர் தமது கழுத்தை நன்றாக விளக்குகிறார் அல்லது சுத்தம் செய்கிறார், பெருக்கி எடுக்கிறார்.
2: So he will clean out the threshing floor very carefully, thoroughly.
1: பின்புதான் அவர் என்ன செய்வார்னா கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பார்.
2: And only then he will gather the wheat into his barn.
1: அப்ப தேவனுடைய சேகரிப்பு, தேவனுடைய சேமிப்பினுடைய வழிமுறை என்னதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவர் சேமிக்கிறதை அவர் சுத்திகரிக்கிறார்.
2: What is the procedure of God storing up things? First he will clean up the thing that he wants to store.
1: அப்ப நீதிமானுக்காக தேவன் ஞானத்தை வைத்து வைக்கிறார் சேர்த்து வைக்கிறார்னு சொல்லும் போது, முதலாவது நம்ம ஒன்ன விளங்கிக் கொள்ளணும், தேவன் ஒரு நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிற சேமித்து வைக்கிற ஞானம் என்பது அது முதலாவது சுத்த சுத்திகரிக்கப்பட்ட ஞானம் எழுதி கொள்ளுங்க.
2: So when you say that God stores up wisdom for us, it means this wisdom which God stored up is the first purified wisdom.
1: அது சுத்திகரிக்கப்பட்ட ஞானம்.
2: It is a purified wisdom.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: களங்கம் இல்லாத ஒரு ஞானம்.
2: So a wisdom without any defiling.
1: இதை விளக்குவதற்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன்.
2: I will show you a verse to explain this.
1: நீங்கள் யாக்கோபின் நிருபம் 3 அதிகாரம் 16 முதல் 17 வாசிப்பீர்களானால்,
2: if you read James chapter 3 verses 16 and 17,
1: அங்கே வேதம் சொல்கிறது,
2: the Bible says,
1: வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு.
2: For where envy and thief seeking exist, confusion and every evil thing are there.
1: பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது.
2: But the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க, தேவனுடைய ஞானத்தை கர்த்தர் மனுஷனுக்கு சேர்த்து வைக்கிறார், நீதிமான்களுக்கு சேர்த்து வைக்கிறார் சொல்லும்போது அந்த ஞானம் வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க.
2: See when the Lord stores up wisdom for his upright and righteous, see how pure it is.
1: ஒரு முறை அந்த ரெண்டு வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன்.
2: Read that two verses again.
1: தேவன் தருகிற ஞானத்துல என்னெல்லாம் இல்லன்றதை ஒரு பட்டியல் நீங்க போடுங்க.
2: So you list out the things that are not present in the wisdom of God.
1: நீங்க 16 17 திரும்ப வாசிக்கலாம்.
2: Verses 16 and 17.
1: முதலாவது தேவன் கொடுக்கிற ஞானம் அனுப்புற ஞானத்துல வந்து என்ன இருக்காதுனா கலகம் இருக்காது.
2: So the first thing the wisdom that the Lord sends will not have confusion in it.
1: இரண்டாவது எந்த துர்ச்சேகியம் இருக்காது.
2: There will not be any evil thing in that.
1: அதுல வந்து அது வந்து பட்சபாதம் இல்லாமல் இருக்கும்.
2: It will be without partiality.
1: அது மாயமற்றதா இருக்கும்.
2: It will be without hypocrisy.
1: அதற்கு பதிலாக அதுல என்ன நிறைஞ்சிருக்கும்னு சொன்னீங்கன்னா,
2: instead what it contains,
1: சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள்.
2: Peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits.
1: என்ன சுத்தமான ஒரு ஞானம் பாருங்க.
2: How pure it is, the wisdom.
1: இப்படிப்பட்ட ஞானத்தை தான் முதலாவது ஆண்டவர் சுத்திகரித்து தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் சேர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார்.
2: So such kind of wisdom is a wisdom which our God purifies and stores up for his people.
1: பாருங்க, நாம இந்த சுத்திகரித்து தான் சேமிப்பு உண்டாகுது.
2: So only when you purify there's a storage.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் வருகிற ஞானம் சுத்தமுள்ளது.
2: The wisdom that comes from the Lord is very pure.
1: நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 24 முதல் 26 வாசிப்பீர்களானால்,
2: If you read Matthew chapter 13 verses 24 to 26,
1: அங்கே ஆண்டவர் ஓமையை சொல்கிறார்.
2: The Lord says a parable here.
1: பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
2: The kingdom of heaven is like a man who sowed good seed in his field.
1: மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
2: But while men slept, his enemy came and sowed tares among wheat and went his way.
1: பயிரானது வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டது.
2: But when the grain has sprouted and produced a crop, then the tares also appeared.
1: இங்க வந்து ஒரு விதமான விதை விதைக்கப்படுகிறது, நல்ல விதை என்று வாசிக்கிறோம்.
2: So here we can see a seed that is being sowed, that is a good seed.
1: இந்த நல்ல விதைக்குள்ளே என்ன விதைக்கப்படுதுன்னா, களைகள் வந்து சத்ரு விதைச்சிட்டு போயிடுறான்.
2: But among this good seed, the enemy comes and sows tares.
1: சுத்தத்திற்குள்ளே அசுத்தத்தை விதைக்கிறான்.
2: He sows a impure thing among the pure.
1: நேர்மைக்குள்ளே பொய்யை விதைக்கிறான்.
2: He sows dishonesty among honesty.
1: அவன் வந்து நியாயத்திற்குள்ள அநியாயத்தை வந்து அவன் விதைக்கிறான்.
2: He sows unjust among just.
1: நேர்மைக்குள்ளே பொய்யை விதைக்கிறான்.
2: He sows dishonesty among the integrity.
1: ஆனா நீங்க வெளியே பாத்தீங்கன்னா ரெண்டுமே பயிர் மாதிரி வளருது.
2: But outwardly when you see, both are like good crops.
1: ரெண்டுமே ஒரே இடத்துல வளருது.
2: Both grow in the same place.
1: ரெண்டுமே ஒரே தண்ணீரை குடிக்குது.
2: Both drink the same water.
1: ஆனா அதனுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீர்களானா, இந்த நல்ல விதை வந்து பயிராக முளைத்து தானியங்களை கொடுக்கிறது.
2: But when you see the harvest, the good seed will grow up and bring out grains.
1: ஆனால் இந்த களை இருக்கு பாருங்க, என்னதான் அதே நிலத்துல வளர்ந்தாலும், என்னதான் அது தண்ணியை குடிச்சாலும், என்னதான் நல்லா வளர்ந்து பச்சை பசேல்னு வந்தாலும், கனியை போய் தண்ணினா ஒரு கனி இருக்காது.
2: But these tares, though they grow up in the same field, though they drink the same water, though it grow up green in color, but still it brings for nothing.
1: இது எதற்காக வந்தது என்று கேட்டா, இது நிலத்தை கெடுக்கும்படி வந்தது.
2: It just came only to destroy the ground.
1: இது நிலத்தை கெடுக்கும்படி வந்தது.
2: It only came to destroy the
1: ground. இது பாருங்க எப்ப வந்ததுனா வெளிச்சம் இருக்கும்போது வரல.
2: You know when it did come, it not come when there was light.
1: இது இருட்டுல ஒரு கள்ளத்தனமா உள்ள வந்து நுழையுது.
2: So in the night time it came in a very wicked way.
1: இதுல ஒரு நன்மை கிடையாது.
2: There is no good in that.
1: இது அந்த பயிரை வந்து அழிக்கும்படி வந்திருக்கு.
2: It came to destroy the crop.
1: அதனுடைய எல்லா நோக்கங்களும் பாத்தீங்கன்னா தீமை அழிவுதான்.
2: Its intentions are totally evil and destruction.
1: அதுல வந்து ஒரு நேர்மையோ உண்மையோ நம்பகத்தன்மையோ கிடையவே கிடையாது.
2: There is no faithfulness or trustworthiness in it.
1: ஆனா பேர் என்னன்னு சொன்னா நாங்க கூட பயிர்.
2: But when you call, we are also a crop.
1: நாங்க கூட விதைக்கப்பட்டிருக்கோம்.
2: We are also sown in.
1: நாங்க கூட அறுவடையை கொண்டு வர போறோம்.
2: We will also bring a harvest.
1: ஆனா முடிவை பாத்தீங்கன்னா ஒரு நன்மை இருக்கு.
2: When you see the end, there will be nothing good.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது,
2: but the Bible says,
1: தேவன் வந்து நீதிமான்களுக்கு நன்மையை, sorry, ஞானத்தை சேர்த்து வைக்கிறார்.
2: The Lord stores of wisdom for the upright.
1: அவர் சேர்த்து வைக்கிற ஞானம் எப்படிப்பட்டதுனா, இப்படிப்பட்ட இருட்டளவுல கழவாய் வந்து உட்கார்ற ஞானம் கிடையாது.
2: So this wisdom is not something that is being thefted in the night like this.
1: அது ராத்திரில ஒளிஞ்சு மறைஞ்சு வந்து தீமையான நோக்கங்களோடு உள்ள நுழையிற காரியம் கிடையாது.
2: It is not something that comes in the night in a very wicked way in a wrong way.
1: அது நீதி உள்ளது.
2: It is very just.
1: அது பரிசுத்தம் உள்ளது.
2: It is very pure.
1: அது நேர்மை உள்ளது.
2: It is very honest.
1: அது உண்மை உள்ளது.
2: It is very true.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்க வேதத்துல ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா?
2: If you read an incident in the Bible.
1: 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 27 முதல் 28 வசனங்களை நாம் முதல்ல வாசிக்கலாம்.
2: Let us read 1 Kings chapter 3 verses 27 and 28 first.
1: வேதம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதின் தாய் என்றான்.
2: So the king answered and said, give the first woman the living child and by no means kill him, she is his mother.
1: ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள்.
2: And all Israel heard of the judgment which the king has rendered and they feared the king for they saw the wisdom of God was in him to administer justice.
1: ஞானத்தை கண்டார்கள்.
2: They saw the wisdom.
1: இந்த ராஜாவுடைய ஞானம் ஒரு பக்கம் வெளிப்படுற அதே வேளையில
2: when the wisdom of this king is revealed on one side
1: இன்னொரு ஞானமும் வெளிப்படுது.
2: There was another wisdom that was revealed.
1: என்ன ஞானம்னு கேட்டிங்கன்னா,
2: what is that?
1: நியாயத்தை புரட்டற ஒரு நியாயம், ஞானம்.
2: It is a wisdom that turns justice.
1: இத வந்து பொய்ய வந்து உண்மைய மாதிரி சொல்றதுக்கு ஒரு சாதுரியம் இங்க இருக்கு.
2: So they had a smartness to say a lie as a truth.
1: இங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது ரெண்டு பெண்கள் ரெண்டு பேருக்கும் 3 நாள் வித்தியாசத்துல ரெண்டு குழந்தைகள் பிறக்குது.
2: So here there were two women who had children in 3 days difference.
1: இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல படுத்துறாங்க.
2: They were lying in the same place.
1: தங்கள் பக்கத்துல குழந்தைகள் இருக்கு.
2: They had child beside them.
1: காலையில வந்து ஒரு பிள்ளை செத்து கிடக்குது.
2: But in the morning one child is dead.
1: உடனே வந்து ராஜாட்ட வந்து முறையிடுறாங்க.
2: Immediately they came to the king to plead about it.
1: என்ன முறையிடுறாங்கன்னு சொன்னா, இந்த பெண் என்ன பண்ணுது, இன்னொரு பெண்ணை பார்த்து ஒரு பெண் சொல்லுகிறாள், ராத்திரி வந்து தூக்கத்துல வந்து அவள் வந்து தன்னுடைய பிள்ளையின் மேல அப்படியே தெரியாம சாஞ்சிட்டு பிள்ளைய கொன்னுட்டா.
2: The first woman said about the second woman, this woman lay upon the child in the night time and the child is dead.
1: ஆகவே அவ என்ன பண்ணானா, செத்து போன தாம் பிள்ளைய ஏன் பக்கத்துல வச்சிட்டு என்னுடைய உயிருள்ள பிள்ளைய தாம் பக்கம் கொண்டு போயிட்டான்னு
2: சொல்லுது. Therefore she took a dead child and laid beside me and took my living child and took with her.
1: ரெண்டு பேர் அழுறாங்க.
2: Both are crying for that.
1: இப்ப யார் சொல்றது உண்மைனே தெரியல.
2: He don't know who is telling the truth.
1: அப்போ இந்த ஒரு விதமான சூழ்ச்சிக்கு நடுவுல தேவ ஞானம் வந்து சாலமோனுக்கு வெளிப்படுகிறது.
2: So amidst this conspiracy the wisdom of God is revealed to Solomon.
1: சொல்றாரு, இங்க பார்ப்பா, ரெண்டு பேர் ஒரே உயிருள்ள குழந்தைய கேக்குறாங்க.
2: So he both asked a live child.
1: ஆகவே நீ ஒரே ஒரு வழி பண்ணு, இந்த குழந்தைய ரெண்டு துண்டா வெட்டிட்டு ஆளுக்கு ஒரு பாதிய கொடுத்துறன்றாரு.
2: So therefore cut the child into two and give one half to each.
1: உண்மையான தாய் வந்து கதறுகிறாள், இந்த பிள்ளையை கொன்றாதீங்க, அவளையே வச்சுக்க சொல்லுங்க.
2: The true mother is crying, don't kill the child, let her have the child.
1: ஆனால் பொய்யை சொன்ன தாயோ, நேர்மையற்ற தாயோ, வெட்டுங்க ரெண்டா வெட்டுங்க, அது ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடுங்கன்னு சொல்றாங்க.
2: But the mother who was dishonest who told the lie, she said divide the child into two, let us have two far.
1: அப்ப ராஜாவால சரியா கண்டுபிடிக்க முடியுது யார் உண்மையான தாயின்னு கண்டுபிடிக்க முடியுது.
2: So the king was able to identify who was the correct mother.
1: பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்றதுக்கும் ஒரு ஞானம் தேவை இருக்கு.
2: So even we need wisdom to say such kind of lies.
1: சிலருக்கு ஒரு ஞானம் வந்து விளங்குது அவங்க வாழ்க்கையில.
2: Some people have such kind of wisdom.
1: இப்படி உண்மையை திரிச்சு பொய் சொல்லி மறைச்சு அதுக்கு ஒரு கதை கட்டி அதுக்கு ஒரு ஜோடை போட்டு அதை வந்து எப்படி மனிதரை நம்ப வைக்கலாம்ன்றதுல மூல நல்லா வேலை செய்யுது.
2: So their mind works very well and they have the wisdom to turn tables, to turn the truth into lies and decorate it and show it in such a way people can believe it.
1: யாரையும் நம்ப வச்சிருவாங்க, யாரையும் ஏமாத்திடுவாங்க.
2: They can easily make any people to trust it and easily believe it.
1: எப்படி தான் உங்களுக்கு இந்த தந்திர புத்தி வேலை செய்யதோ தெரியாது.
2: I don't know how come this craftiness work in them.
1: அவங்க வாயில வர்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பிடுவாங்க, நூற்றுக்கு நூறு இவர் உண்மையை சொல்றாரு நம்பிடுவாங்க.
2: When people hear them speaking, they will all will believe that he speaks 100% truth.
1: முழு நம்பிக்கை அவங்க மேல் வச்சிருவாங்க.
2: They will set their entire trust on him.
1: ஆனா எல்லாம் கதை முடியும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த குறிப்பிட்ட ஆள் வந்து தங்களை ஏமாற்றிட்டாங்கன்றத பிந்தின காலங்களில் கண்டுபிடிப்பாங்க.
2: But when it ends, they will identify and find out how far this man has cheated them.
1: அவ்வளவு தந்திரமா அவங்க மூளை வேலை செய்யும்.
2: They will work, their mind will work so cunningly.
1: அவ்வளவு ஞானமா, அவ்வளவு சூழ்ச்சியா வேலை செய்வாங்க.
2: So they will work out so cruelly and so cunningly and
1: கண்டே பிடிக்க முடியாது.
2: You cannot find it out.
1: சில வருஷங்களுக்கு முன்னால
2: some years ago
1: நம்ம சபையில ஒரு வயதான ஒருவர் இருந்தார். அவர் ரிட்டையர்டாக இருந்தார், OCFல வேலை செய்து ரிட்டையர் ஆனார். அவர் மாதந்தோறும் ஒரு பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தார்.
2: There was an old man in our church. He was retired from OCF and he was getting his monthly pension.
1: அவர் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் வந்து இந்த ஆந்திரா பேங்க் வந்து அப்ப இந்த மீனாட்சி தியேட்டருக்கு எதிரில் இருந்தது. அங்க வந்து அவர் எவ்ரி மந்த் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் சைக்கிள்ல வந்து அவருடைய பென்ஷன் மணி அவர் வித்ட்ரா பண்ணுவார்.
2: So earlier this Andhra Bank was near this Meenakshi Theatre. So yeah, on every month he used to come to that bank and withdraw money from the bank on a particular day.
1: அன்றைக்கு அதே போல சைக்கிள்ல வந்தாரு, பணத்தை எடுத்தார். ஒரு கூட பை ஒன்று இருந்துச்சு. அந்த பைக்குள்ள அந்த பணத்தையும் பாஸ்புக் எல்லாம் வச்சுட்டு அவருடைய சைக்கிளை அவர் வந்து ஸ்டாண்ட் எடுத்து கிளம்ப பார்த்தார்.
2: So even on that day he came to the bank, withdrew the amount, he put that money in the in his bag and he was about to take his cycle.
1: அப்ப பின்னால ஒரு வாலிபன் வந்தான்.
2: There came a young man before
1: him. Sir.
2: He said, sir.
1: என்ன பண்ணாரு?
2: What happened?
1: என்ன சார் காசை கீழே போட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க?
2: Sir, you have dropped your money down and you are leaving.
1: அவர் திரும்பி பார்த்தாரு.
2: When he looked back,
1: தரையில ஒரு 100 ரூபாய் தவறி விழுந்திருக்கு.
2: So there was 100 rupees dropped down.
1: அவர் ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு.
2: So he said, thank you brother, and he took that money and kept in his pocket and went home.
1: வீட்டுக்கு போய் கூடைய திறந்தா காசை காணோம்.
2: When he went home and opened his bag, he could not find the money.
1: அவர் வித்ட்ரா பண்ண அத்தனை ஆயிரங்களையும் அவன் திருடிட்டு போயிட்டான்.
2: All the thousands which he withdraw, that man took it away.
1: அந்த திருடுறதுக்கு அவன் என்ன செஞ்சானா, அவனே ஒரு 100 ரூபாயை கீழே போட்டு அவருடைய கவனத்தை 100 ரூபாய் பக்கம் திருப்பிட்டு அவர் வைத்திருந்த அந்த பென்ஷன் மணி எடுத்து போயிட்டான்.
2: Just to steal that amount from him, he himself dropped a 100 rupees note down and he shifted his focus on that and took the money away.
1: இது கூட என்ன வேணும்னா ஒரு அறிவு வேணும்.
2: So we need wisdom even for this.
1: இதெல்லாம் நமக்கு பாருங்க, நான் கடைசி கதை முடிக்கிறது உங்களுக்கு புரியலல்ல.
2: So you did not understand until I ended the story, right?
1: நம்மளும் வெகுளி மாதிரி பாத்துக்கிட்டு
2: இருக்கோம். We are also looking like innocent.
1: இவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருக்கான்.
2: See how good work he has done.
1: தேவன் ஞானம் இப்படிப்பட்டது கிடையாது.
2: The Lord's wisdom is not of such sort.
1: தேவன் நீதிமான்களுக்கு என்று ஞானத்தை சேமித்து வைக்கிறார்.
2: The Lord stores of wisdom for the upright.
1: ஆனா அந்த ஞானம் முதலாவது களங்கம் இல்லாதது.
2: But that wisdom is a purified wisdom.
1: அது வந்து சுத்தமுள்ளது.
2: That is very pure.
1: அதுல அந்த வெகுளித்தனம், இந்த திருட்டுத்தனம், இந்த ஏமாற்றுறது, வஞ்சிக்கிறது, பொய் சொல்றது, பாதி ஒளிச்சு பாதி மறைச்சு பாதி சொல்லி பாதி ஏமாற்றுறது, இந்த வேலையே தேவ ஞானத்துல இருக்காது.
2: You cannot find all kinds of deceit, cheating, cruelty, cunningness, all these things you cannot find in the wisdom of God.
1: ஏனால இயேசு சொன்னார், அப்பா உங்க வாயில வந்து வர்ற வார்த்தை ஆம்னா ஆம், இல்லனா இல்ல.
2: That's why Jesus said, when you say yes, say it as yes, and no means no, it is so.
1: இதற்கு மிஞ்சினது எல்லாமே பாவம்தான்.
2: And anything beyond this is sin.
1: நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய்யை பேசாதபடி நீங்கள் பொய்யை களைந்து உண்மையை பேசுங்க.
2: So therefore you do not speak lies to each other but rather speak truth alone.
1: இந்த தந்திரம் மந்திரம் வேலலாம் ஆண்டவர்ட்ட எப்பவுமே கிடையாது.
2: There is no cunningness and craftiness with God.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்.
2: So always say yes as yes and no as no.
1: கர்த்தர் ஒரு ஞானத்தை நீதிமானுக்கு சேர்த்து வைக்கிறாரு.
2: God is storing up a wisdom for the upright.
1: அந்த ஞானத்துல களங்கமே இல்ல.
2: It is a purified wisdom.
1: அதுல எந்த ஒரு ஏமாற்றோ எந்த ரெண்டகமோ கிடையாது.
2: So there is no deceit or cheating in it.
1: சிலருக்கு வந்து அவங்க எவ்வளவு தந்திரமா பேசி காரியங்களை சாதிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும்.
2: Some people know how smartly and cunningly they have to speak and achieve the things they want.
1: நினைக்கிறாங்க, அப்பா நம்ம ரொம்ப பெரிய ஞானி.
2: They think that they are very wise.
1: சில பேர் சொல்லுவாங்க, பேசியே நான் எல்லாம் சாதிச்சிருவேன்.
2: Some people would say, I will speak and I will can achieve anything.
1: பேசி அவங்க எல்லாரையும் ஏமாத்திடுவாங்க.
2: They can speak and then deceive everything.
1: ஊழியர்கள்லாம் நிறைய இடங்களை ஏமாந்துருக்கோம் நாங்க.
2: Even we as pastors have been cheated many places.
1: ஐயோ அவங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஐயோ இது வந்து நிச்சயமாவே அவங்க சத்தியமான ஜனங்கள்ன்ற நம்ப வச்சிருவாங்க.
2: Whenever you hear them speaking, it will make us to believe that they are the true people.
1: ஐயோ இவர்களை போல ஆவிக்குரியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி நம்ப வச்சிருவாங்க.
2: They will make us believe that we cannot find any other person who is so spiritual like them.
1: கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள ஏமாத்திடுவாங்க.
2: In a moment of fraction of seconds, they will deceive us.
1: இது தேவ ஞானம் கிடையாது.
2: This is not the wisdom of God.
1: ஒரு ஞானத்தை நமக்காக ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார் பிரியமானவர்களே.
2: My dear ones, the Lord is storing up a wisdom for us.
1: நீதிமானுக்கென்று ஞானத்தை வைத்து மெய் ஞானத்தை வைத்து வைக்கிறார்.
2: The Lord stores up sound wisdom for the upright.
1: இந்த மெய் ஞானம் எப்படி வைத்து வைக்கப்படுகிறது, சேமித்து வைக்கப்படுகிறது என்றால்,
2: How is this wisdom stored up for us?
1: அவர் களஞ்சியத்தை சுத்திகரிக்கிறார்.
2: He purifies the barn.
1: தூற்று கூடையால அவர் கோதுமையை சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ள தூக்கி போடுறார்.
2: He thoroughly cleans out his threshing floor and then takes the wheat in.
1: அந்த கோதுமையை சுத்தம் பண்ணாம அவர் சேர்த்து வைக்கிறதே கிடையாது.
2: Without purifying that wheat, he will not store up.
1: நாம நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்.
2: We have to ask a question to ourselves.
1: ஏன் கிட்ட வேலை செய்யற ஞானம் சுத்தம் உள்ளதா இருக்கா அல்லது அசுத்தமா இருக்கா?
2: The wisdom that is working in me, is it pure or impure?
1: எனக்குள்ள இருந்து எழும்புகிற ஞானம் உண்மைக்கு நேரா என்ன நடத்துதா, பொய்யுக்கும் திருட்டுத்தனத்துக்கும் களவுத்தனத்துக்கும் என்ன நடத்துதா?
2: The wisdom that is coming out of me, is it leading me towards truth or towards all the wrong and evil doing?
1: எனக்குள்ள இருந்து எழும்புகிற ஞானம் நேர்மைக்கு நேரா என்ன நடத்துதா அல்லது எல்லா தந்திரத்துக்கு நேரா என்ன நடத்துதா?
2: Is the wisdom that is rising up from me, is it leading me towards honesty or towards cunningness?
1: நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம்.
2: You can easily identify.
1: யாருடைய ஞானம் எனக்குள்ள வேலை செய்யுது?
2: Whose wisdom is working in me?
1: நாம வாழ்க்கையில வந்து இதை போல ராத்திரியிலே கழவாய் வந்து தந்திரமா இருட்டில் வேலை செஞ்சு எல்லாரையும் நம்ப வைக்கிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடையாது. அது சத்ருவினால் வருகிற ஒரு செய்கை என்பதை மறந்து போக கூடாது.
2: Don't ever forget this kind of wisdom that comes in the night and cheats us, deceives us, is not from the Lord but it from the enemy, a thing that is being done by him.
1: அப்ப முதலாவது ஆண்டவரே எனக்காக ஞானத்தை சேர்த்து வைக்கிறீங்க.
2: So first of all, the Lord, you stores up wisdom for us.
1: அந்த ஞானம் எப்படிப்பட்டதுனா முதலாவது சுத்திகரிக்கப்பட்ட ஞானம்.
2: First of all, that wisdom is a purified wisdom.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் ஒரு ஞானத்தை சேர்த்து வைக்கிறார்.
2: Second, the Lord stores up a wisdom for the upright.
1: அவர் சேர்த்து வைக்கிற ஞானம் எப்படிப்பட்டது?
2: What kind of wisdom is that?
1: திரும்ப நாம அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்தா இன்னொரு ரகசியத்தை அதை தெரிஞ்சிக்கலாம். தேவன் சேர்த்து வைக்கிறது எப்படி சேர்த்து வைப்பாருன்னு.
2: So if you read the verse again, you can understand how does he store up.
1: லூக்கா 3:17 திரும்ப வாசிக்கலாம்.
2: Luke 3:17.
1: தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கழுத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றார்.
2: His winnowing fan is in his hand and he will thoroughly clean out his threshing floor and gather the wheat into his barn, but the chaff he will burn with unquenchable fire.
1: இதுல ஒரு சத்தியம் இருக்கு.
2: There's a truth in this.
1: ரெண்டு காரியம் நிலத்திலிருந்து விளையுது.
2: There are two things that comes from the ground.
1: ஒன்னு கோதுமை, இன்னொன்னு கழை.
2: One is wheat, another one is tare.
1: ஒன்னு கோதுமை, இன்னொன்னு கழை.
2: One is wheat, another one is tare.
1: ஆண்டவர் என்ன செய்றார்னா, களைய வந்து சுட்டரிக்கிறாரு, கோதுமைய வந்து களஞ்சியத்துல சேர்க்கிறாரு.
2: So the Lord burns the chaff or the tare and he will gather the wheat into his barn.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: விளைகிறது எல்லாத்தையும் களஞ்சியத்துக்கு அவர் கொண்டு போறது இல்ல.
2: He does not take all that is grown up or all is harvested into his barn.
1: அவர் வந்து கோதுமைய மட்டும்தான் அவர் களஞ்சியத்துக்கு கொண்டு போறார்.
2: He will take only the wheat into his barn.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: எது தானியமோ, எதை அவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ, எது அவருக்கு நன்மையாய் தோன்றுகிறதோ, எது அவருக்கு அவசியமாய் தெரிகிறதோ, நன்மையானதோ, அதை மட்டும் தான் களஞ்சியத்துக்குள்ள கொண்டு போவார்.
2: So he takes only whichever is necessary, which it prefers to be a good one, which is chosen by him and which the wheat alone into his barn.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: இந்த களை வந்து ஆகா ஆகாரத்தை கொடுக்காது.
2: This tear will not bring food to us.
1: இந்த கழை வந்து ஜீவனை பிறப்பிக்காது.
2: This tear will not bring out life.
1: இந்த கழை வந்து ஜீவனை காப்பாற்றாது.
2: This tear will not save our life.
1: ஆனால் இந்த கோதுமை என்பது ஜீவனை கொடுக்கும், ஜீவனை காப்பாற்றும்.
2: But the wheat is life giving and is life saving.
1: அப்ப எது ஜீவனை கொடுக்குமோ, எது ஜீவனை காப்பாற்றுமோ அந்த தானியத்தை தான் அவர் சேர்த்து வைப்பார்.
2: Therefore the Lord will gather and store up only the grain that is life giving and life saving.
1: இப்ப நான் மறுபடியும் சொல்வேன்.
2: Now I tell you again.
1: கர்த்தர் நீதிமான்களுக்காக மெய் ஞானத்தை வைத்து வைக்கிறார் அல்லது சேர்த்து வைக்கிறார்.
2: The Lord stores up sound wisdom for the upright.
1: எப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் நமக்காக அல்லது ஒரு நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறார்?
2: What kind of wisdom will God store up for the upright and
1: for us? இரண்டாவது நான் சொல்வேன்.
2: Second I will tell you.
1: அவர் தெரிந்து கொண்ட அவருக்கு பிரியமான ஒரு ஞானத்தை அவர் நமக்காக சேர்த்து வைக்கிறார்.
2: The Lord will store up preferred wisdom for us.
1: தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானம்னு ஒன்று இருக்கு.
2: There is a preferred wisdom.
1: எல்லாமே கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுறது இல்ல.
2: It's not everything is chosen by the Lord.
1: எல்லாமே களஞ்சியத்துக்கு போறது கிடையாது.
2: It's not everything enters into the
1: bar. அவர் எப்படிப்பட்ட ஞானத்தை வந்து சேர்த்து வைக்கிறார்னா, ஒருவனுக்கு ஜீவனை பிறப்பிக்க கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார்.
2: The Lord will store up a wisdom that gives life to a person.
1: ஒரு வாழ்வை கொடுக்கத்தக்க ஞானத்தை கர்த்தர் சேர்த்து வைக்கிறார்.
2: The Lord will store up wisdom which is life saving.
1: நீங்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரம் 37-39 வாசிக்கலாம்.
2: You can read a very good example in the book of Genesis chapter 41 verses 37-39.
1: நீங்கள் 38 வசனத்தை வாசித்தால்,
2: If you read verse 38,
1: அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, 38 வாசித்தால், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான்.
2: And Pharaoh said to his servants, can we find such a one as this, a man in whom is the spirit of God?
1: 39
2: verse 39.
1: பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாம் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொன்னார்.
2: Then Pharaoh said to Joseph, inasmuch as God has shown you all this, there is no one as discerning and wise as you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கவனிச்சீங்களா, இங்கே ஒரு ஞானம் வெளிப்படுது.
2: Did you notice a wisdom is revealed here?
1: யோசேப்பின் ஞானம் வெளிப்படுது.
2: The wisdom of Joseph is revealed here.
1: பார்வோன் சொல்றார், உன்னை போல ஞானி விவேகி ஒருவனும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு.
2: Pharaoh says there is no one as discerning and wise like you.
1: அதே தேசத்துல வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஞானிகள் சாஸ்திரிகள் அந்த அரண்மனையில யோசேப்பு சாரி பார்வோனோட இருக்கிறாங்க.
2: There were also other magicians and wise men who were appointed for work in that same palace.
1: ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா?
2: But what is the problem?
1: இந்த ஞானிகளாலும் இந்த சாஸ்திரிகளாலும் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவையும் கண்டுபிடிக்க முடியல, அழிவிலிருந்து தப்புவிக்க கூடிய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஞானமும் அவங்களுக்கு இல்ல.
2: But these wise men and these magicians were not able to find out the destruction or the damage that the people going to encounter, and they could not find a solution or give a way to save the people from the destruction.
1: ஆனால் தேவ ஆவியை தேவனுடைய பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான்.
2: But there was a person who have received the wisdom of God, who have received the wisdom that descended from the Lord.
1: அந்த ஞானம் எப்படிப்பட்டது? அந்த ஞானம் வெளிப்பட்டா மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. ஏன்? ஒரு தேசமே பாதுகாக்கப்படும்.
2: So that wisdom of the such sort where they, when that wisdom is revealed, even a people and also the entire nation will be saved by.
1: அப்ப நீங்க ஒண்ணு நல்லா விளங்கிக்கொள்ளணும்.
2: So you have to understand one thing.
1: கர்த்தர் வந்து ஒரு ஞானத்தை சேர்த்து வைக்கிறார் அப்படினா அது எப்படிப்பட்ட ஞானம்னா, இன்னொருவருக்கு ஜீவனையும் நன்மையையும் வாழ்வையும் கொடுக்கிற ஞானம்.
2: So when the Lord stores of wisdom, that wisdom is something which gives us, which is a life giving and life saving wisdom.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஞானம் இருக்குங்க.
2: There are two kinds of wisdom in this world.
1: சிலருடைய மூளை இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு.
2: So certain wisdom or certain minds will always work out to destroy other people.
1: இந்த தீவிரவாதி இருக்கான் பாருங்க.
2: You know these terrorists?
1: அவனுடைய இரவு பகலாம திட்டம் என்னன்னா, அவன் செய்கிற ஒரு குண்டையோ அவன் செய்கிற ஒரு வெடிமருந்தையோ வைத்து எத்தனை

0: them.
1: உங்களுக்கு தெரியுமா ஒசாமா பின் லாடன் என்று சொல்லப்பட்ட உலகம் தேடின பெரிய தீவிரவாதி நம்ம வந்து பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான்ல அவர் வந்து ஒரு பரிதாபமான ஒரு தாடி வச்சுக்கிட்டு அலங்கோலமா நிக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க.
0: So do you know about this Osama bin Laden who was a well known terrorist who has been sought by the entire world? When we look at him, we will be in Afghanistan very looking in a very pathetic and pitiful way.
1: ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த Osama bin Laden என்று சொல்லப்படுகிறவர் சவுதி அரேபியால உள்ள மிக பெரிய பணக்காரர்கள் படிக்கும் கிங் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளியில படித்தார்.
0: But this Osama bin Laden studied in King's School in Saudi Arabia where rich people would study.
1: அதாவது ராஜ வீட்ல இருந்து வர்றவங்க படிக்கிற பள்ளி அது.
0: That is a school where royal people will come and study.
1: உங்களுக்கு தெரியுமா அவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர்.
0: He is a person who got a degree in chemical engineering.
1: ஆனா அவர் மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னா எப்படி அழிக்கலாம்?
0: But how did his mind work out just to destroy people?
1: எப்படி கொல்லலாம்?
0: How can I destroy people?
1: எப்படி ரெண்டு கோபுரங்களை ஒரே நேரத்துல ரெண்டு விமானங்களை கொண்டு இடிச்சு அத்தனை பேரையும் எரிச்சு அப்படியே கொல்லலாம்?
0: So how can I destroy all the people by hitting two tower, twin towers at the same time using through aircrafts?
1: இதுவும் என்னன்னா அறிவுதான்.
0: This is also wisdom.
1: ஆனா இது தேவனிடத்துல இருந்து வர அறிவு கிடையாது.
0: But this is not from the Lord.
1: பரத்திலிருந்து தேவன் அனுப்பி சேமித்து வைக்கிற ஒரு ஞானம் வாழ்வளிக்கிற ஞானம்.
0: The wisdom that the Lord sends from the heaven and it's stored up for us is the one which gives us life.
1: நாம செய்கிற எந்த செய்கையும் யோசிக்கிற எந்த யோசனை நமக்குள்ள வேலை செய்கிற எந்த திட்டமும் நம்முடைய குடும்பத்தையோ இன்னொருவரையோ மற்றவர்களுக்கோ தீங்கு செய்யற மாதிரி மூளை வேலை செய்யுதுன்னா அது தேவ ஞானம் கிடையாது பிசாசுட்டு இருந்து வந்ததுன்னு அர்த்தம்.
0: If any actions that we do of any things we work out or any thought that we do is of destroying other people and spoiling other people it means that it is not from the Lord but from Satan.
1: இயேசு அழகாய் இத வித்தியாசப்படுத்தி காட்டினார்.
0: Jesus very beautifully brought the difference out of
1: திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரா.
0: A thief comes only to steal, rob and to kill and destroy.
1: ஆனால் நானோ அவர்களுக்கு ஜீவன கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்.
0: But I have come to give life and that may be my perfect in them.
1: அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படிப்பட்டது ஆயிருக்கும்னு கேட்டிங்கனா அது மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும்.
0: Therefore this wisdom which comes from the Lord is a life giving wisdom.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்திலேயே இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றிய எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: So even in Proverbs chapter 1 we can read about warnings given about this people.
1: நீங்கள் முதலாம் அதிகாரம் 10 வசனத்திலிருந்து பாருங்க.
0: Chapter 1 and from verse 10 onwards.
1: என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே.
0: My son if sinners entice thee consent thou not.
1: எங்களோடே வா இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்.
0: If they say come with us let us wait for blood let us lurk privily for the innocent without cause.
1: பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுவையும் விழுங்கி போடுவோம்.
0: Let us swallow them as alive as a grave and whole as though that go down to the pit.
1: விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம்.
0: We shall find all precious substance. We shall fill our houses with spoil.
1: எங்களோட பங்காளியாயிரு நம் எல்லாருக்கும் ஒரே பயிருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில் என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக.
0: Cast in the lot among us, let us all have one purse. My son, walk not thou in the way with them. Refrain thy foot from their path.
1: அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது.
0: For their feet run to evil and make haste to shed blood.
1: என்ன மாதிரி வேலை பாருங்க நடக்குது.
0: See what kind of work is done here.
1: இதுக்கும் பயங்கர அறிவு தேவைங்க.
0: We need wisdom even for this work.
1: திட்டமிட்டு ஒருவனை கொல்றது திட்டமிட்டு அழிக்கிறது திட்டமிட்டு நாசம் பண்றது.
0: So planning and killing a person, planning and destroying a person, planning and spoiling a person.
1: நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் ஐயோ பெரிய கொலைகாரங்க செய்யற பாவம் பாஸ்டர் நானெல்லாம் அப்படி கொல்லலாம் மாட்டேன்.
0: Don't think these murderers will do all these things. I will not kill a person.
1: ஆனா சிலருக்கு வேலை செய்யுது மூளை எப்படி தெரியுமா எப்படி இவனை தந்திரமா பிடிச்சி குழியில தள்ளலாம்.
0: But some people will work out in cunning manner how we can just push this man into a pit.
1: எப்படி அவன் வாழ்க்கைய நாசமாக்கலாம்.
0: How can we destroy his life?
1: எப்படி இவனை பிரச்சனையில சிக்க வைக்கலாம்.
0: How can we make him
1: entangled? எப்படி இவனை அவமானப்படுத்தலாம்.
0: How can we embarrass him?
1: அவனுடைய பொருட்களை எப்படி கொள்ள அடிக்கலாம்.
0: How can we loot all his spoil?
1: அவனுடைய வேலை எப்படி பறிக்கலாம்.
0: How can we get his work?
1: அவனுக்கு நியாயமாய் வர வேண்டிய உயர்வுகளை எப்படி திருடலாம்.
0: How can we rob all the promotion that he wanted?
1: தான் செய்யாத ஒரு முயற்சிக்கு தான் எப்படி பேர் எடுக்கலாம்.
0: How can we get a name for the thing which he have not done?
1: இன்னொருவனுடைய பிரயாசத்தை எப்படி ராத்திரியோட ராத்திரியா திருடலாம்.
0: How can we rob the labor of other people?
1: இது என்ன ஞானம்னா ஜீவன் கொடுக்கிற ஞானம் இல்ல மற்றவனை அழிக்கிற ஞானம்.
0: This is not a life giving wisdom, it is a wisdom that

0: destroys others.
1: இப்படிப்பட்ட ஞானத்தை பெறறவங்க சில பேர் வைத்திருக்கிற சில பேர் தங்களை அழித்து தங்கள் குடும்பத்தை அழித்து தங்களுடைய சந்ததிகளுக்கு சாபத்தை வைக்கிறாங்க.
0: Some people who possess such kind of wisdom will destroy themselves and their own family and bring a curse to their descendants.
1: தந்திரமா பேசி தந்திரமா செயல்பட்டு அவங்க படுகுழிகளை வெட்டி வலைகளை விரித்து அப்படியே பிடிக்கிறதுக்கு பதிவு இருக்கிறாங்க.
0: So they will speak cunningly, they will act cunningly, they will put out, they will stretch out their net and they will wait in privacy.
1: ஆனால் பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருது.
0: But there's a wisdom that comes from
1: heaven. நீதிமான்களுக்கென்று ஒரு ஞானத்தை கர்த்தர் வைத்து வைக்கிறார்.
0: The Lord will store up a wisdom for the upright.
1: அந்த ஞானம் முதலாவது எப்படிப்பட்ட ஞானம்னா சுத்தமுள்ள ஞானங்க, பொய்யெல்லாம் சொல்லாது.
0: First of all, that wisdom is a purified wisdom.
1: அதுல இந்த தந்திரம் கள்ளத்தனம் எல்லாம் கிடையாது.
0: There is no deceit or cunningness in that.
1: இரண்டாவது பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருது. தம்முடைய நீதிமான்களுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு ஞானம்.
0: There is a second kind of wisdom that the Lord stores up for the upright.
1: எதை சேர்த்து வைக்கிறார்னா ஜீவன் கொடுக்கிற தானியங்கள் கோதுமைகளை சேர்த்து வைக்கிறது போல மக்களுக்கு ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் யோசிக்கிற எண்ணங்கள் இருக்கு பாருங்க, ஞானம் இருக்கு பாருங்க, அதை தான் கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று சேர்த்து வைக்கிறார்.
0: The Lord will store up preferred wisdom like how we store up wheat which is life giving food to all people.
1: யாக்கோபின் பிள்ளைகள்ட்ட ரெண்டு விதமான ஞானம் வேலை செஞ்சது.
0: There were two kinds of wisdom that worked out in the life of children of Jacob.
1: 10 சகோதரர்கள்ட்ட வேலை செஞ்ச ஞானம் என்னன்னா சொப்பனக்காரன் வருகிறான் வாருங்கள் நாம் அவனை கொன்று போட்டு அவனுடைய சொப்பனம் என்னவாகிறது என்று பார்ப்போம் சொல்லி 10 பேருக்கு மூல வேலை செய்து.
0: So the wisdom of 10 people, 10 brothers worked out in such a way, see the dreamer comes here, let us kill him and let us see how his dream come true.
1: ஒரு வெகுளிய போல இவன் போயிட்டு இருக்கான்.
0: This boy was going like an innocent.
1: ஆனா தூரத்திலே இவங்க திட்டம் போடுறாங்க.
0: But they planned when he was coming afar.
1: இவனை கொல்லணும்.
0: We want to kill him.
1: இவனை 20 வெள்ளி காசுக்கு வித்து போடணும்.
0: We should sell him for 20 silver pieces.
1: அதே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தான்.
0: They were born to the same father.
1: ஆனா இன்னொரு பையன் பிறந்திருக்கான்.
0: But there's another the son who is born.
1: அவன் யாரனா தேவனுடைய ஞானத்தை பெற்ற இவன போல ஒருத்தர் இருப்பானா?
0: So is there someone who have received the wisdom of God like him?
1: அவன் யார் தெரியுமாங்க?
0: You know who is he?
1: அதே தேசத்துல நிர்வாணியாக ஓடவிடப்பட்டான்.
0: He was a person who was made to run like a naked in the same place.
1: செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை அடைக்கப்பட்டான்.
0: He was imprisoned for a mistake which he did not commit at all.
1: அந்த பையன் அந்த நாட்டுக்கு விரோதமாய் வரப்போகிற ஒரு தீமையை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே அந்த நாட்டின் மக்களை எப்படி காப்பாற்ற பாட்டணும்னு சொல்லி திட்டம் கொடுக்கறான்.
0: So when the Lord revealed the destruction that going to come upon the nation, he gave a plan to save the people of the nation.
1: அதன் மூலமாக அவன் மாத்திரமல்ல அந்த நாடு மாத்திரமல்ல தனக்கு தீங்கு செய்த தன்னுடைய சகோதரர்களுக்கும் அவன் ஆகாரம் கொடுத்து காப்பாற்றுகிற ஞானம் அவன்கிட்ட வெளியே வந்தது.
0: And because of which a wisdom came out of it which also saved his people, his nation and also his family which did evil to him.
1: நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்த கிரிமினல் மைண்ட்னுவாங்க பாருங்க.
0: They will say criminal mind in a place.
1: கிரிமினல் மைண்ட் பாஸ்டர் அவனுக்கு.
0: He has got a criminal mind pastor.
1: ஐயோ அவன் கையில நீங்க சிக்கிங்க மொத்தம் அழிச்சு போடுவான்.
0: If you got in his hand he will destroy you completely.
1: அவங்க கிட்ட மாட்டீங்க எல்லastype உரிஞ்சி எடுத்துடுவான் பாஸ்டர். பயங்கர கிரிமினல் மைண்ட்.
0: If you caught to him he will extract everything from you. He got a criminal mind pastor.
1: இந்த கிரிமினல் மைண்ட்லாம் ஆண்டவர்ட்ட இருந்து வராது.
0: This criminal mind will not come from God.
1: இந்த கிரிமினல் தந்திர புத்தி, மத்தவனை கெடுக்கிற புத்தி, மத்தவனுக்கு இடையூறு செய்யற புத்தி, மத்தவனுக்கு இடைஞ்சல் செய்து மற்றவனுடைய வேதனையை பார்த்து சிரிக்கிற புத்தி ஆண்டவர்ட்ட இருந்து வராது.
0: This kind of mind where you will act cunningly or smartly or also always rejoice in other people's pain, this will not come from God.
1: மற்றவனுடைய நல்வாழ்வையும் மற்றவனுடைய சுகஜீவியத்தையும் ஜீவ ரட்சணையும் செய்கிற ஞானம்தான் கர்த்தரிடத்தில் இறங்கி வரும்.
0: So this wisdom is a wisdom that comes from the Lord which is a life giving wisdom and which will redeem you.
1: இந்த ஞானத்தை தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நீதிமான்களுக்கு சேர்த்து வைக்கிறார்.
0: And this wisdom is a wisdom which the Lord store up for his upright.
1: முதலாவது சுத்தமான ஞானம்.
0: First it is a purified wisdom.
1: இரண்டாவது நன்மையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிற ஞானம்.
0: Second preferred wisdom.
1: கடைசியா மூன்றாவது.
0: At last the third one.
1: மறுபடி நீங்க அந்த வசனத்தை பாருங்களேன்.
0: Read that verse again.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:17.
0: Luke 3:17.
1: அவர் என்ன செய்கிறார் பாருங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கழுத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார்.
0: His winnowing fan is in his hand and he will thoroughly clean out his threshing floor and gather the wheat into his barn but the chaff he will burn with unquenchable fire.
1: ரெண்டு வார்த்தை இருக்கு கவனிச்சிங்களா?
0: There are two words here.
1: அங்க ரெண்டு முக்கியமான வார்த்தை இருக்கு.
0: Two important words.
1: ஒன்றை சேர்த்து வைக்கிறார், இன்னொன்னு சுட்டெரிக்கிறார்.
0: One he will gather, the other one he will burn out.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
0: In other words,
1: அவசியமானதை சேர்த்து வைக்கிறார், அவசியம் இல்லாததை அழித்து விடுகிறார்.
0: So he will gather and store up things which is necessary and he will burn the thing which is not necessary.
1: கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான்களுக்கு ஞானத்தை மெய்ஞானத்தை சேர்த்து வைக்கிறார் அப்படினா அர்த்தம் என்ன தெரியுமா?
0: What does it mean when the Lord stores up sound wisdom for the upright?
1: மூன்றாவது இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா பாதுகாக்கப்பட்ட ஒரு ஞானம்.
0: Third, this wisdom is a protected wisdom.
1: பாதுகாக்கப்பட்ட ஒளித்து வைக்கப்பட்ட ஒரு ஞானம்.
0: It is a protected wisdom.
1: நல்ல கவனிங்க, நான் விளக்குறேன்.
0: Listen carefully, I will explain you.
1: ஒரு விளைச்சல வெளியில கொண்டு போய் தீ வச்சு எரிக்கிறாங்க.
0: So one of the crop he takes out and burns it with a fire.
1: அது என்னன்னா களை.
0: That is tares.
1: ana adhe nilathila vilayira godumai enna pandranga na velila kedakkiradha sutham panni araikkulla kondu varranga.
0: But the same wheat that came out of the same grains he cleans them and brings into the barn.
1: Adu artham enna na,
0: what does it mean?
1: Manidanukku aagaramai varavendiyathu பாதுகாக்கப்படுகிறது.
0: So the thing that ought to be a food for man should be protected.
1: அது ஒளித்து வைக்கப்படுகிறது.
0: It is kept protected.
1: அது மழையும் வெயிலும் சேதப்படுத்தாதபடி மறைத்து வைக்கப்படுகிறது.
0: It is protected from getting exposed to rain and wind.
1: வேற ஏதாவது ஒரு மிருகங்கள் அதை தின்று விடாதபடி பிந்தின காலத்தின் நன்மைக்காக வருங்கால நன்மைக்காக அது சேமித்து பாதுகாக்கு வைக்கப்படுகிறது.
0: It is protected and hidden that the animals may not eat it or also for the welfare of the future.
1: திருடர்களுடைய கண்கள் அதன் மேல் படாதபடிக்கு களவு போய்விடாதபடிக்கு அது பத்திரப்படுத்தி வைக்கப்படுகிறது.
0: It is hidden and protected from robbers that they may not come and steal it.
1: நல்ல கவனிங்க.
0: Listen carefully.
1: கர்த்தர் ஒரு ஞானத்தை தம்முடைய நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கிறார்.
0: The Lord stores up a kind of wisdom for his upright.
1: அந்த ஞானம் எப்படிப்பட்ட தெரியுமாங்க?
0: You know, what kind of it is?
1: மனிதருடைய கண்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை மறைச்சு தம்முடைய நீதிமான்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord hides many things to the normal people but reveals it to his righteous.
1: Matthew 11:25. இயேசு சொன்ன வார்த்தைகள்.
0: The words said by Jesus.
1: பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானுகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: I thank you Father Lord of heaven and earth that you have hidden these things from the wise and prudent and have revealed them to babes.
1: கர்த்தர் ஒரு ஞானத்தை நீதிமான்களுக்கு என்று சேர்த்து வைக்கிறார், வைத்து வைக்கிறார்.
0: The Lord stores up a kind of wisdom for the upright.
1: சேர்த்து வைக்கிறார்னா அர்த்தம் என்னன்னா எல்லாருடைய கண்களுக்கும் மறைச்சு ஒரு நீதிமானுக்கு மாத்திரம் ரகசியமா வெளிப்படுத்துற.
0: So when he says that he stores up, it means that he hides from all the people but reveals only to his for the righteous.
1: இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தானியேலின் புத்தகம் 2 அதிகாரம்.
0: A good example for this is found in Daniel chapter 2.
1: நேபுகாத்நேச்சாருக்கு இரவிலே ஒரு சொப்பனம் வருகிறது.
0: Nebuchadnezzar had a dream in the night.
1: அவனுக்கு அது அர்த்தம் புரியவில்லை. இதயம் எல்லாம் குழம்பி விடுகிறது.
0: He did not understand the meaning of it and he was totally confused.
1: காலையில எழும்புகிறான்.
0: He rises up in the morning.
1: அவன் தன்னுடைய காரியத்தை சாஸ்திரிகளிடம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியிலேயே இல்லைங்க.
0: They say there is not a man on earth who can tell the king's matter.
1: எந்த ராஜா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கிட்ட கேட்டது கிடையாது.
0: Therefore no king or lord have ever asked such things of.
1: 11 வசனத்துல வாசித்தா,
0: Verse 11 says,
1: ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்றாங்க.
0: It is a difficult thing that the king requests and there is no other who can tell it to the king except the gods whose dwelling is not with flesh.
1: யாருக்கு தெரியாதுங்க, இது ரகசியம். இது
0: this is something mystery and some which
1: எல்லார் கண்களுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கு.
0: It is hidden from all eyes.
1: இதெல்லாம் தேவர்களே வந்து இறங்கனாதான் சொல்ல முடியும்.
0: Only if gods descend down only they can tell this.
1: இப்போ ராஜா கடுங்கோபம் வந்து அத்தனை ஞானிகளை கொன்னு போடுங்கன்றார்.
0: Now this king was very furious and he asked to kill everyone.
1: தானியேலுக்கு செய்தி வந்த உடனே,
0: When this news came to Daniel,
1: டைம் கொடுங்க, நான் தேவனிடத்துல போய் மன்றாடுறேன்.
0: He said, give me some time, I'll go and plead to the Lord.
1: அவன் உடனே தன்னுடைய தோழர்களை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்றான்.
0: Then he called his friends and he prayed together.
1: வேதம் சொல்லுகிறது 19 வசனத்துல,
0: Bible says in verse 19,
1: பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது.
0: Then the secret was revealed to Daniel in a night vision.
1: இதுதான் நான் சொல்லுவேன், தேவன் நீதிமான்களுக்கென்று வைத்து வைத்திருக்கிற மெய்ஞானம்.
0: I could tell this one as a wisdom, sound wisdom that the Lord has stored up for the righteous.
1: யாருக்குமே தென்படாதது, தெரியாதது, பார்க்க முடியாதது தேவன் வந்து பண்டகசாலையில அந்த கதர்களெல்லாம், சாரி, பதரையெல்லாம் வெளியே எரிச்சுட்டு கோதுமை எல்லாம் கொண்டு போய் களஞ்சியத்துல மறைச்சு வைக்கிறார் பாருங்க, அதான் இந்த ஞானம்.
0: So this is the kind of wisdom where the Lord will take away the chaff and burn it outside and just keep all the wheat and gathers inside which is not seen by all people.
1: 22 வசனத்துல தானியேல் சொல்றாரு,
0: Verse 22 the Lord,
1: அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துவார்.
0: He reveals deep and secret things.
1: இருளில் இருக்கிறதை அவர் அறிவார்.
0: He knows what is in the darkness.
1: வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்.
0: And light dwells with him.
1: என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எங்களுக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியால் உம்மை புகழுகிறேன் என்று சொன்னார்.
0: He said, I thank you and praise you, O God of my fathers. You have given me wisdom and might and have now made known to me what we asked for you, for you have made known to us to our king demand.
1: இதுதான் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய நீதிமான்களுக்கு யாருக்குமே தென்படாததை வெளிப்படுத்துற ரகசியம்.
0: So this is a mystery or a secret which the Lord reveals to his righteous which is not revealed to anybody else.
1: சொல்லுமே, இது வேலையிலே மாத்திரமல்ல.
0: This is not only in your work.
1: ஆவிக்குரிய ஊழியத்திலேயும் கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுக்கு யாருக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை வெளிப்படுத்தி தர்ற.
0: Even the spiritual ministry the Lord reveals the secrets and mysteries which is not revealed to anybody else.
1: அவர்கள் மூலமாக வேதத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்தி தர்றாரு.
0: The God reveals the secret of the Bible through them.
1: எத்தனையோ பேர் அதே பிரச்சனை வழியா போயிருக்கலாம்.
0: Many people have gone through the same problem.
1: எத்தனையோ பேருக்கு சொப்பனம் சொல்லி இருக்கலாம்.
0: I've also told the dream to many people.
1: Otherukume artham theriyala,
0: but no one knows interpretation.
1: Idhuvarikku yaar ipdi engada ketadhu illa, yaaru sonnadhu illa nu solvanga.
0: They would say no one has asked us so far, no one has told this in this way.
1: Anal oru neethimanukku devan mei gnanathai சேர்த்து வச்சிருக்கிறார்.
0: But the Lord has stored up the sound wisdom for a righteous.
1: அந்த நீதிமான் கர்த்தருடைய முகத்தை தேடும்போது கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார்.
0: When the righteous seek the face of God, the Lord will reveal it to him.
1: அதுல விளைவு என்ன தெரியுமாங்க?
0: You know what is the outcome of it?
1: ஞானத்தை கர்த்தர் சேர்த்து வைத்து நீதிமானுக்கு கொடுத்து அவன் மூலமா வெளிப்படுத்துறார் பாருங்களுடைய விளைவு என்ன தெரியுமா?
0: What is the outcome when the Lord stores up this wisdom with the protected wisdom and when it is revealed to him?
1: 5 நன்மை கிடைக்குது.
0: It brings out 5 good.
1: நீங்கள் 46 ஆம் வசனத்துல இருந்து 49 ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா 5 நன்மை.
0: If you read from verse 46 to 49 there are 5 good things.
1: 7 5 காரியம் நடக்குது.
0: There are 5 things that happens.
1: முதலாவது,
0: first,
1: ராஜா முகங்குப்புற விழுந்தான், தானியேலை வணங்கினான்.
0: The king fell on his face prostrate before Daniel.
1: இரண்டாவது,
0: second,
1: இவன் கேளாத ஒரு காணிக்கையை, இவன் எதிர்பாராத ஒரு வெகுமதியை ராஜா தானியேலுக்கு கொடுத்தான்.
0: Second, the king presented offering an incense which this Daniel never expected or asked for.
1: மூன்றாவது,
0: third,
1: தேவனுடைய மகத்துவத்தை அவன் மகிமைப்படுத்தினான்.
0: He proclaimed the greatness of God.
1: நானாவது,
0: fourth,
1: தானியேலை எல்லாரை பார்க்கிலும் மேன்மைப்படுத்தினான்.
0: He promoted Daniel above all.
1: ஐந்தாவது,
0: fifth,
1: அவனுடைய சிநேகிதர் அவனுடைய தோழர்களுக்காக இவன் செய்த சிபாரிசை அவன் ஏற்றுக்கொண்டான்.
0: He heard his petition and accepted to appoint his friends.
1: ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா 5 P's இருக்கும், 5 P இருக்கும். நம்பர் 1, the king fell prostrate, முகங்குப்புற விழுந்தான், prostrate. ரெண்டாவது, the king presented gifts, தேவ ஞானம் வெளிப்படுகிறவனுக்கு கேளாமலே அவனுக்கு என்ன வரும்னா பொக்கிஷங்கள் அவனை தேடி வரும், presentation of gifts. நம்பர் 3, the king proclaimed the name of God, தேவனுடைய நாமத்தை ராஜா மகிமைப்படுத்தினான், பிரஸ்தாபப்படுத்தினான். நம்பர் 4, the king promoted him, ராஜா அவனை எல்லாருக்கும் மேன்மையாக ப்ரமோஷன் கொடுத்தார். ஐந்தாவது, the king heard his petition, அவன் கொடுத்த சிபாரிசுக்கு தடை செய்யாமல் மறுப்பு தெரிவிக்காமல் தன்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் இவன் சொல்ல இடத்துல வேலைக்கு வைத்தான். இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா, தேவ ஞானம் யாருக்கு வெளிப்படுத்தப்படுதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்.
0: All this will come to the person to whom the wisdom of God is revealed.
1: இதெல்லாம் ஏன் நம்ம இங்க ஆண்டவர் பேசுறாருனா,
0: Why did God speak all this to you?
1: ஆண்டவரே, என்ன நீங்க நீதிமானா வைத்துக் கொள்ளுங்க.
0: Lord keep me as upright, Lord.
1: எனக்காக நீங்க வைத்து வைத்திருக்கிற, சேமித்து வைத்திருக்கிற ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க.
0: Lord reveal the wisdom that you have stored up for me.
1: எப்பொழுது வெளிப்படும் அல்லது எப்படி வெளிப்படும்?
0: How it will be revealed?
1: மூன்று விதமாய் தேவனுடைய ஞானம் பாதுகாக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டு வெளிப்படும்.
0: So the wisdom of the Lord will be stored up and will be revealed in three ways.
1: முதலாவது என்ன ஞானம் அது?
0: First, what kind of wisdom?
1: சுத்திகரிக்கப்பட்ட ஞானம்.
0: It is a purified wisdom.
1: இரண்டாவது,
0: second,
1: தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானம்.
0: It is a preferred wisdom.
1: மூன்றாவது,
0: third,
1: தேவனால் பாதுகாக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஞானம்.
0: Third, it is a protected wisdom.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: நீதிமானுக்காக வைத்து வைத்திருக்கிற ஞானத்தை எனக்கும் தாரோனு கேளுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
0: You also ask, Lord, give me the wisdom that you have stored up for the wisdom for the upright, and God will give us.
1: கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.
0: Let us close our eyes and pray.
1: Hallelujah.

0: பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பொற்பாதங்களிலே பணிந்து எங்களை நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம்.
1: Our holy and merciful Father, we commit ourselves humbly at your feet, Lord.
0: இந்த காலை வேளையிலே தேவனுடைய இரக்கங்கள் தேவனுடைய கிருபைகள் எங்கள் மேல் பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: Lord, this morning we pray that the grace and the mercy of God shine upon us.
0: ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்து வைத்திருக்கிற சேமித்து வைத்திருக்கிற ஞானத்திற்காக நன்றி அப்பா.
1: Lord, thank you for the sound wisdom that you have stored up for us, Lord.
0: உம்முடைய ஞானம் சுத்தமுள்ளது அப்பா.
1: Lord, your wisdom is very pure, Lord.
0: இந்த உலகத்தின் அசுத்த ஞானங்கள் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி.
1: Lord, we don't want the impure wisdom of this world, Lord.
0: ஆண்டவரே, சுத்தமுள்ள ஞானத்தினால் எங்களை நிரப்பப்பா.
1: Lord, fill us with the purified wisdom, Lord.
0: தேர்ந்தெடுக்கப்படுகிற கோதுமைகளை சேர்க்கிறது போல நீர் எங்களுக்கு தெரிந்தெடுத்த ஞானத்தை தருகிறீர், தெளிந்த ஞானத்தை தருகிறீர் ஆண்டவரே.
1: Lord, you give us a preferred wisdom where like you choose wheat and you give the chosen wisdom.
0: ஆண்டவரே, ஜீவனுக்கேதுவான ஞானத்தை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே.
1: Lord, you give us life giving wisdom, Lord.
0: எங்களுக்குள்ளே வேலை செய்கிற ஒவ்வொரு ஞானமும் மற்றவர்களுக்கு ஜீவனையும் நன்மையும் கொடுக்கிற ஒரு ஞானமா இருக்கட்டும் பா.
1: Lord, let all the wisdom that work in us be giving life giving wisdom to others, Lord.
0: மற்றவர்களை அழிக்கிறதோ மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ மற்றவர்களை நாசமாக்குற எந்த எண்ணமும் எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே.
1: Lord, we don't want any kind of intentions or thought that might be destroying and spoiling others, Lord.
0: எந்த சூழ்ச்சியையும் தந்திரத்தையும் நிறைத்த ஒரு ஞானம் எங்களுக்கு வேண்டாம் அப்பா.
1: Lord, we don't want a wisdom filled with cunningness and craftiness, Lord.
0: உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும்.
1: Fill us with your wisdom.
0: நாங்கள் கேட்டது போல,
1: as we have heard,
0: ஆண்டவரே, உம்மால் பாதுகாக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களை ஆண்டவரே அடக்கி இருக்கிற உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
1: Lord, give us your protected wisdom which contains mysterious things and also hidden wisdom, Lord, hidden things.
0: தானியேலை போல எங்களை ஞானமுள்ளவர்களாய் மாற்றும்.
1: Lord, make us wise like Daniel, Lord.
0: சமர்த்தர்களாய் மாற்றும்.
1: Lord, make us wise like them.
0: ஆசீர்வதியும்.
1: Bless them.
0: நீர் சேமித்து வைத்த ஞானத்தில் எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றும்.
1: Lord, make us partakers of the wisdom which you have stored up for us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவானுக்குள் இருந்த வெளிச்சத்தை இந்த ஜனங்களும் கண்டுகொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகில் பிறந்த நம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பத்தோடு இடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள அவை வட்டமாக நின்று கொள்ளும். தலையை வட்டத்திற்கு உள்ளே வைத்து காலை வெளியே வைத்துக் கொள்ளும். தங்கள் எதிரி விலங்குகளை காலால் எத்தி தள்ளிவிடும். ஆனால் கழுதைகளும் எதிரிகள் வரும்போது வட்டமாகத்தான் நிற்கும். ஆனால் அதன் தலை வட்டத்திற்கு வெளியேயும் கால்கள் உட்புறமாகவும் இருக்கும். இவை தங்கள் எதிரிகளை மிதித்து விரட்டுவதற்கு பதிலாக தங்களை தாங்களே சாகும் வரை உதைத்து தள்ளும். ஆம் பிரியமானவர்களே, இன்று விசுவாசிகள் தங்கள் எதிரியாகிய பிசாசை எத்தி தள்ளுவதற்கு பதிலாக தங்களை தாங்களே சேதப்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் தேவன் நாம் இந்த குதிரைகளைப் போல செயல்பட வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே ஒற்றுமையுடன் நின்று நமது எதிராளியாகிய சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். நமது எதிராளியாகிய சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மகிழ்ச்சியாய் இருக்கும்படி தேவன் உண்டாக்கின குடும்பத்துக்குள் சத்துரு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடுகிறான். அந்த தருணத்தில் குடும்பத்தினர் ஒற்றுமையாக நின்று கொண்டு ஒற்றுமையை குலைக்கும் சாத்தானை எதிர்த்து நிற்காததால் கணவன் மனைவிக்கு இடையேயும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையேயும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதேபோல சபைகள் அனைத்தும் பாகுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக நின்று சாத்தானை எதிர்ப்பதற்கு பதில் தங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை அனுமதிக்க கூடாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் ஒற்றுமையை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம்,

வாழ வருகிற தேவனே, ஆதியிலிருந்து அந்த மகிமை, ஆதியிலிருந்து பிரசன்னம், ஆதியிலிருந்து அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி.

ரூத்தின் சரித்திரம் மூன்றாம் அதிகாரம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாற்கோதுமை தூட்டுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டாள். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரி தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ ஜார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் புறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறார். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரி வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாமென்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வியை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வார்க்கொதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்தது எல்லாம் அவளுக்கு விபரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வார்க்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 2:21. இயேசு காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுக்காய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி தடைகளை எடுத்து போட்டு நிறைவான ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரு நாளாய் ஆசிர்வதிக்கிறார். அநேகர் இன்றைக்கு பல தேவைகளுக்காக, விடுதலைக்காக, ஆசிர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள். உங்களின் ஜெபங்களுக்கு பல ஆண்டுகளாகியும் நாட்கள் மாதங்களாகியும் பதில் வராமல் இருக்கலாம். இதனால் மனம் சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறவர்களும் உண்டு. சிலர் ஜெபத்திற்கான பதில் வரும் வரையில் உறுதியாய் நின்று போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. சிலர் தாங்கள் விரும்புகிற நாட்களில் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று இருக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு இப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், அதினதின் காலத்தில் நான் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்று. இயேசுவானவர் உங்களுக்காய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றியமைத்து உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதிலை தந்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யோவானின் புஸ்தகம் 2 நாம் வாசிக்கையில், அங்கே கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அதை நிறைவு செய்யாது போனால் கல்யாண வீட்டிலே சமாதான குறைவு காணப்படுமே என்று இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடம் கூறுகிறார். அதற்கு இயேசு, என் வேளை இன்னும் வரவில்லை என்று கூறுகிறதையும், பின்பு ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அதை மொண்டு பரிமாற சொல்கிறதையும், அங்கே வந்தவர்கள் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்துவிட்டு நல்ல திராட்சரசத்தை கடைசி வரையில் கொடுக்கிறீர்களே என்று வாழ்த்தியதையும், வந்தவர்கள் அனைவரும் குறைவில்லாமல் நிறைவாய் திருப்தியாய் சாப்பிட்டு சென்றார்கள் என்பதையும் வாசித்து அறிகிறோம். இன்றைய நாளிலும் அநேகர் உங்களின் பிள்ளைகளின் வருங்கால தேவைகளை குறித்தும், அல்லது குடும்பத்தின் பொருளாதாரம், பற்றாக்குறைகள் மற்றும் தாமதமான காரியங்களை குறித்தும் மனதில் வேதனையோடு, என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது, தேவைகளை யாரிடம் சென்று கேட்பது, யார் நிறைவேற்றுவார் என்று, இவைகளுக்காக இத்தனை வருடங்கள், நாட்களாய், மாதங்களாய் ஜெபிக்கிறோமே. எத்தனையோ உபவாசங்கள், தொடர் ஜெபங்கள் ஏறெடுத்தோமே, பதிலேதும் கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லையே என்று விரக்தியோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்து சொல்கிற பதில் இதுதான். அவர் வேளை வரும்போது உங்களின் தேவைகள், ஜெபங்கள் கேட்கப்படும். பொறுமையாய் காத்திருக்கிற உங்கள் காத்திருப்புக்கு பதில் உண்டு. அவர் அனுக்கிரக காலத்திலே உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர். அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. அது தான் விரும்புகிறதை செய்து தான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்க செய்யும் வரையில், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின பிரகாரம் நிச்சயமாய் அவர் வேளை வரும்போது செய்து முடிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களின் தேவைகளை சந்தித்து திருப்தியாக்கி நடத்தி ஆசிர்வதிக்கும்படி உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இரண்டாவதாக, கண்ணீரை களிப்பாய் மாற்றினார். யோவான் புஸ்தகம் 11 நாம் வாசிக்கையில், அங்கே மார்த்தாள் மரியாளின் சகோதரர் லாசரு என்பவரை குறித்து பார்ப்போமானால், லாசரு இயேசுவிற்கு நண்பரும் மிகவும் நேசிக்கப்படத்தக்கவும் ஆனவர். லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட இயேசு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று சொல்லி, தாம் இருந்த ஊரிலேயே இன்னும் 2 தங்கியிருந்தார். பின்பு லாசரு மரித்து போன செய்தி வந்ததும் புறப்பட்டு போகையில் மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை பார்த்து, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள். பின்பு இயேசு கல்லறைக்கு சென்று கல்லை புரட்டி போட சொல்லி, மரித்து 4 லாசருவை வெளியே வா என்று கூப்பிட லாசருவும் வெளியே வருகிறான். அந்த இடத்தில் கர்த்தருடைய வேளை வந்தபோது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நடந்ததை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போய், எனக்கு நான் நினைத்தபடி ஜெபித்தபடி காரியங்கள் நடக்கவில்லையே, தேவ சமூகத்தில் அனுதன

விட்டதே என்று மனமுடைந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களின் ஜெபங்களுக்கு இன்றைக்கு தம் வேளை வந்தது என்கிறார். தேவனுடைய மகிமை விளங்கும்படிக்கு நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களின் பதில்கள் உலகத்திற்கு சாட்சியாகவும் இருக்கப் போகிறது. எவையெல்லாம் முடியாது என்றும் முடிந்தது என்றும் எல்லாராலும் கைவிடப்பட்டதே, அவைகளில் இன்றைக்கு ஜீவனுள்ள பதில்களை ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்தி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற வேளையில் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட தேவைகளை அறிந்து செயல்படுத்துகிற நன்மை செய்கிற அன்பின் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு வேளை வந்தது. அவரிடத்தில் உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள், உங்களின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள் பாடல்கள் தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் தூங்கி எழ ஆரம்பிக்கும் போது அநேக சவால்கள், அந்த நாளுக்குரிய சவால்கள், அடுத்து வரப்போகிற காலங்களுக்குரிய சவால்கள் காத்திருக்கிறது. அது ஒரு பெரிய மனப்போராட்டம். இந்த நாட்களை நான் எப்படி தாண்டி போக போகிறேன், எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும், நிறைய கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு ஒரே பதில் தேவனுடைய வசனம். நாம் எல்லாவற்றையும் தாண்டி அந்த காரியங்களையெல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு இருக்கிற ஆறுதல் காலையிலேயே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை வாசித்து அறிக்கை செய்து ஜெபிக்கிற போதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் எழ ஆரம்பிக்கும். அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது தேவன் அந்த வார்த்தையின்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை நான் இந்த நாளிலே வாசிக்கிறேன். 138 சங்கீதம் 7 வசனத்திலே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற ஒரு அருமையான வசனம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இதே போல சில வசனங்களை நாம் சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்கலாம். தண்ணீர்களை கடக்கும் போது நீர் என்னோடு இருப்பீர், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என் மேல் புரளுவதில்லை, அக்னி ஜுவாலையில் நடக்கும் போது அந்த அக்னி ஜுவாலை என் பேரில் பற்றாது, காரணம் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏசாயா 43 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்கிற போது அந்த வார்த்தையினுடைய வல்லமை அந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு கொண்டு வரும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் நிறைய பொறுப்புகள் அவருக்கு இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்திலே தகவல் தொடர்புகள் ஈஸியாய் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போகிற சூழ்நிலையிலே நாமே சில சோர்ந்து போகிறோம். ஆனால் அன்னைக்கு எந்த தகவல் தொடர்பும் இல்லாத சூழ்நிலையிலே, தாவீதுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிற சூழ்நிலையிலும் தேவன் மேலே அளவற்ற விசுவாசத்தோடு தேவனுடைய வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நம்பிக்கையோடு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் தாவீதுக்கு நிறைய அற்புதம் செய்தார். பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவன் மேலே அளவற்ற நம்பிக்கை, அந்த வசனத்தின் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு இருந்தார். அப்படி சொல்லுகிற ஒரு 2 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 119 சங்கீதம் 97 வசனத்திலே, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஹல்லேலூயா. நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் உம்முடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறேன், அதன் மேல் பிரியமாயிருக்கிறேன். இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனே வேதத்தை வாசிச்சிங்களா? உங்க வாழ்க்கையில சில வசனங்கள் உங்கள் இருதயத்தை தொட ஆரம்பிக்கும். அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருங்கள். அந்த வசனத்தை உங்கள் மனதிலே பதித்து அந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை, வசனத்தினுடைய ஆழத்தை, வசனத்தினுடைய வல்லமையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி அறிக்கை செய்து பாருங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் காண முடியும். தாவீது நாள் முழுவதும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாய் பிரியமாய் தியானமாய் இருந்தார். தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நிறைய நெருக்கம் போராட்டம் இருக்கா? நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஏன் விடியுதுன்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வசனத்தை வாசிச்சு வார்த்தையின் மேலே, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து அந்த நாள் முழுவதும் தேவனுடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்க சொல்ல சொல்ல உங்க உள்ளத்துல ஒரு பயங்கர சந்தோஷம் தைரியம் எழும்பும். கர்த்தன ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இன்னொரு வார்த்தை தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் அழகா சொல்லுவார். 39 சங்கீதம் 3 வசனத்திலே, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில்
அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறது மாத்திரம் இல்லை, அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற காரியங்களுக்கு நம்முடைய யோசனை போனா நிறைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு அவிசுவாசம் தான் வரும். ஆனா தேவனுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க யோசிக்க யோசிக்க அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை பாருங்க நம்மளை நிரப்ப ஆரம்பிக்கும். வசனமே சொல்கிறது, என் எலும்புகளில் அக்னி மூண்டது. தேவனுடைய வசனத்தை நான் சொல்லும் போது என் எலும்புகளில் அக்னி மூண்டது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தருவாராக. விசுவாச வார்த்தையை சொல்லி பாருங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் மறக்காமல் அறிக்கை செய்யுங்கள், தியானித்து கொண்டிருங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தையின்படியே, தேவனுடைய வசனங்களின்படியே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதம் நடக்கும். சுகமடைவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள், தாங்கப்படுவீர்கள், தப்புவிக்கப்படுவீர்கள், தேவனுடைய கரத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். இந்த நாள் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே, உம்முடைய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். தாவீது சொன்ன அந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தை போல நாங்களும் இதை காண்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனுடைய வசனத்தை தியானித்து அறிக்கை செய்து நாள் முழுவதும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் உம்முடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது டிஃபான் எஃப்எம்இன் தேவ செய்தியின் நேரம். செய்தியின் தலைப்பு:
1: உத்தமமான வாழ்வு, பாகம் இரண்டு.
0: செய்தி வழங்குபவர்
1: ஊழியர் தோமஸ் ராஜ்.
2: நீங்கள் எபிரேயர் 12 அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா,
3: ஹீப்ரூஸ் 12
2: ஏழாம் எட்டாம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா,
3: என்ன
2: செய்யறானால் தேவன் உங்களை நடத்துகிறார்.
3: God leads you.
2: நீங்க சொல்றீங்க பாருங்க, ஆண்டவரே என்னை நடத்தும்.
3: Lord lead me, O Lord.
2: யாரை நடத்துவார் தெரியுமா?
3: Who would he lead?
2: எல்லாரும் நடத்த மாட்டாரு.
3: Not all.
2: யாரை நடத்துவார் தெரியுமா?
3: Who would he lead?
2: பிள்ளைகளை நடத்துவார்.
3: He would lead his children.
2: பிள்ளைகளை எப்படி நடத்துவார் தெரியுமா?
3: How would he lead his children?
2: நீ பிள்ளையா இருந்தால்,
3: If he be child,
2: தேவன் சிட்சித்து நடத்துவார்.
3: God would chasten you and lead you.
2: தண்டிச்சு நடத்துவார்.
3: He would punish you and lead you.
2: தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ,
3: whom God loves,
2: அவர்களை சிட்சிக்கிறார்.
3: Them he chasteneth.
2: உனக்கு வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிற சிட்சை உனக்கு கிடையாம இருந்தா, நீ யாரா இருப்பான்னு கேட்டா,
3: you don't receive,
2: நீ வேசி பிள்ளையா இருப்பான்.
3: You would be the son of a fornicator.
2: தேவனுடைய பிள்ளை இல்ல,
3: not the son of God.
2: நீ சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் அடிக்கிறதே இல்ல பிரதர்.
3: So God never chastises me.
2: ஸ்கூல்லே தெரியல உங்களுக்கு, ஸ்கூல்ல,
3: you know, in school,
2: இப்ப தெரியல எனக்கு,
3: I do not know now.
2: நாங்கெல்லாம் படிக்கும்போது,
3: even while we were learning,
2: front row க்கு பாருங்க,
3: people in the front row,
2: அது selected people,
3: they are the selected children.
2: அது ஒரு 3-4 row இருக்கும்,
3: 3-4 rows.
2: இந்த டீச்சர் கண்ணு எப்படி தான் பாக்கும்னு தெரியாது. இங்க திரும்பினா உத, அங்க சிரிச்சா உத, என்ன சிரிக்கிற?
3: So if you laugh or smile, you'll,
2: ஆனா பின் row ஒன்னு இருக்கு பாருங்க,
3: one who's seated at the back,
2: ஒன்னு கவனிக்க மாட்டான்.
3: He would not take care.
2: செல் வச்சு விளையாடிட்டு இருப்பான்.
3: He would play with his cell phone.
2: மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான்.
3: He would be sending messages.
2: என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்.
3: He would be,
2: நல்லா தெரியுங்க டீச்சருக்கு.
3: The teacher knows pretty well.
2: அடிக்கவே அடிக்காது.
3: He would never hit him.
2: இதுக்கு நல்லா தெரியும், தண்ணி தெளிச்சு விட்டாச்சுடா, அடுத்த வருஷம் அங்கதான் இருக்க போறேன்.
3: He knows pretty well that he has been watched
2: out. 10 வருஷம் ஆனாலும் அந்த பெஞ்சை விட்டு போக மாட்டேன்.
3: 10 years you'll be remaining in the same bench.
2: انا முன்ன உட்கார்ந்திருக்கேன் பாருங்க.
3: One who seated in the front.
2: நாலு ஓத கொடுத்து,
3: after beating him,
2: சிட்சித்து,
3: after punishing him,
2: punish பண்ணி,
3: after punishing him,
2: என்ன ஆகறாங்க தெரியுமா?
3: What do they become?
2: பள்ளி கூட உலக படிப்பை எடுத்து பாருங்க, அங்க பின்னால உட்காரறவன் சொல்வான், ஏய் நீ தான்டா உத வாங்குற, நாங்கெல்லாம் என்ன பாடுறான், வந்தாடி கை வீசிட்டே போய் கை வீசிட்டே போயிடும்.
3: So I come free hand and I go free hand. They don't come even with the books.
2: தேவனும் அப்படிதான் வச்சிருக்காரு.
3: So God has kept us likewise.
2: ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, பிரசங்கின் புஸ்தகம் 8 அதிகாரம் 10-11, சீக்கிரம் வாசிங்க.
3: 10 and 11.
4: பரிசுத்த ஸ்தலத்துக்கு,
2: எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு
4: போக்குவரவு செய்த,
2: போக்குவரவு செய்த விசுவாசியா?
4: துன்மார்க்கர்.
2: எங்க? அப்ப துன்மார்க்கர் எங்க வந்துட்டு போறான்?
3: Where does the wicked come?
2: வந்தது பரிசுத்த ஸ்தலம்.
3: He has come to the holy place.
2: வாழ்க்கை என்னது? துன்மார்க்கம்.
3: His life is
2: wicked. ஏன் தெரியுமா?
3: You know why?
2: தண்டனை உடனே வரல.
3: So because he has not received any
2: punishment. அடி மாத்திரம் ஒழுங்கா விழுந்திருந்தா,
3: had he received punishment properly,
2: ஒழுங்கா இருந்திருப்பான்,
3: he would have been proper.
2: எங்க வந்துட்டு போனே?
3: Where has he come?
2: குழந்தையில இருந்து வந்துட்டே போனே. எங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு.
3: He has come to the holy place.
2: Life துன்மார்க்கம்.
3: His life is wicked.
2: ஏன் நடந்துனா?
3: Why?
2: தண்டனை வரல.
3: He has not received any punishment.
2: அதனால இதயம் ரொம்ப துணிகரம் ஆயிடுச்சு.
3: Therefore the heart has become stubborn.
2: ரொம்ப துணிகரம் ஆயிடுச்சு.
3: He has become stubborn.
2: நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.
3: Many do come and go.
2: சர்ச்சுக்கு வந்து எங்கப்பா போனே? ஆவடி சர்ச்சுக்கு போனே.
3: After coming here, go to ஆவடி.
2: என்னப்பா கேட்ட? என்னமோ சத்தம் போட்டாரு, ஒண்ணு வழங்கல.
3: He says, shouted something, could not understand anything.
2: எங்கப்பா போயிட்டு வந்த?
3: Where have you been?
2: Pastor Thomas ரா சபைக்கு போனேன்.
3: I have gone to Pastor Thomas.
2: Super!
3: That's superb.
2: Prasanga super!
3: Message is absolutely
2: Part super.
3: songs of
2: அப்படி ஆராதனல ஆவியிலே பறந்தேன்.
3: So I was flying in the spirit in worship.
2: திருந்து எடுத்தியா? எடுத்தேன்.
3: Taking the communion? Yes.
2: சாயங்காலங்க போன அது டாஸ்மார் பக்கம் போயிட்டு வந்தேன்.
3: I had just been to Tasmar.
2: காலையில திரும்ப இருந்தா புடிச்சப்பா.
3: Early morning.
2: சாயங்காலம் இருக்கவே இருக்கு.
3: This evening hour.
2: இங்க என்ன பிரதர்? வாயில வச்சு எடுத்துறாரு ஒயின். அவ ஒரு குவார்டர் குடுக்குறான்.
3: So there he gives you a quarter.
2: இங்கே பாஸ்டர் குவார்டர் கொடுத்தாருல பரவாயில்ல.
3: Never mind.
2: வாயில வச்சுதே எடுத்துறாரு.
3: So he places it in the mouth and
2: சாயங்காலம் போய் ஃபுல்லா.
3: Evening you go.
2: என்ன ஒரு துண்டு அப்பம் கொடுக்குறாங்க.
3: Give a small bread.
2: அங்க போற நல்ல சம்சா வறுத்தகரி வச்சு ஒரு.
3: So there you have
2: குவார்டர் அடிச்சா. அப்படியே
3: then he gets kicked up
2: ikkala onnu kick yara matadu anga pora kick yaradu brother
3: if he goes there he is being kicked up
2: kick a yaradu varake
3: whether you are
2: yara yaro jagratha brother
3: be very careful
2: dunmarkathukku thandana varadadanaala
3: because the wicked has not received punishment
2: nadaka manni potanga
3: they buried you
2: இந்த விசுவாசிகளுடைய இருதயம் நிறைய பேருடைய இருதயம்
3: the heart of the
2: ரொம்ப தைரியமா இருக்கு
3: it's very stubborn
2: ரொம்ப தைரியமா இருக்கு
3: very bold
2: தண்டன வராதனால
3: because they have not received any chastisement
2: ஏன் உன் தண்டிக்கல தெரியுமா
3: why you not been punished
2: உன்னை நேசிச்சா உன்னை சுத்தி பார்ப்பா
3: if he loves you he would
2: say ஐயா தான் வேதம் சொல்லுது
3: the word of god says
2: யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்கன்னா
3: james 1:12
2: சோதனையை சகிக்கிற மனுஷன்
4: பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
2: அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
4: கர்த்தர்
2: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
4: வாக்கு
2: தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை
4: பெறுவான்
3: blessed is a man
2: எப்ப கிரீடத்தை பெறுவான்
3: when would he receive the crown
2: சிட்சையை சகித்து
3: after receiving the punishment
2: உன்னை பரிசுத்தமாக்கி
3: after being sanctified
2: கர்த்தருக்கு முன்ன உன்னை உத்தமன் என்று நீ விளங்க பண்ணிட்டியானா
3: if you show yourself perfect before the lord
2: and என்ன தருவார்
3: what would god give
2: கிரீடம் தருவார்
3: the crown of life
2: நான் சூப்பரா பிரசங்கம் பண்ணால இல்ல பிரதர்
3: not because i give a wonderful
2: ஏமாந்து போயிராதீங்க
3: do not get deceived
2: நான் ஏமாந்தற கூடாது
3: even i should not be deceived
2: இன்னைக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன்
3: so i was able to preach
2: அதனால கிரீடமா நடக்காது
3: crown because of it not so
2: நடக்காது
3: it's not so
2: எனக்கு வருகிற சிட்சையை நான் சகிக்கிறேன்
3: i ought to endure the temptation that comes
2: ஆண்டவர் சின்ன காரியத்துக்கு அடிக்கிறார்
3: so even for a small thing he hits
2: அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார்
3: He sanctifies us.
2: அவர் சீர்படுத்துகிறார்.
3: He corrects us.
2: இப்போ நான் யாரா மாறிட்டேன்னா?
3: What about me? What am I made?
2: உத்தமன்.
3: I made perfect.
2: நான் உத்தமன் என்று விளங்கின பிறகு
3: only after I made perfect.
2: நான் யாரா இருப்பேன்னு கேட்டிங்கன்னா?
3: What would I be?
2: கிரீடத்தை நான் பெறுவேன்.
3: I would receive the crown from
2: him. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிரீடத்தை தரணுமானா?
3: If the Lord God has got to give you
2: and கர்த்தருக்கு முன்பாக நாம கிரீடத்துக்குரியவர்களாய் மாற வேண்டுமானா?
3: If you ought to or be made worthy to receive the crown.
2: நம்ம இதயத்தை துணிவு கொள்ள வேண்டாம்.
3: Our heart should not be stubborn.
2: எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான்.
3: One who's fearful is always blessed.
2: சிட்சை வரும்போது
3: when the punishment comes.
2: சிட்சையை சகித்து
3: enduring the temptation.
2: நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வேனானா?
3: If I sanctify myself.
2: கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ
3: whom does the lord love
2: avanai sitchikkirar
3: him he punishes
2: avanai sitchikkirar
3: him he punishes
2: na nariya mura solliten
3: I've told you often
2: anal naan solren
3: yet I tell you
2: indha mari poosar pinga thoorathila paathunga
3: I've seen everything
2: na vandha romba padikkala
3: I'm not well educated
2: na vandha romba padikkala
3: I'm not well educated
2: padicha varaikku olunga padichen
3: whatever I've learned
2: devanude naamathukku mayamai undavada
3: glory be to the name of god
2: நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது
3: அப்போ
2: ஒரு எக்ஸாம் இருந்துச்சு ESLC நாங்கள் படித்த குரூப் தான் லாஸ்ட்
3: தட் வாஸ் ESLC வாஸ் தி லாஸ்ட் எக்ஸாம்
2: இப்போ SLC மாதிரி அப்போ ESLC
3: இல்லை நான் SSLC டுடே
2: நான் ஒரு கிராம பள்ளிக்கூடத்தில் படித்தேன்
3: ஸோ ஐ ஸ்டடிட் இன் அ வில்லேஜ் ஸ்கூல்
2: என் கூட ஒருத்தர் படித்தார் தர்மராஜ் நான் தாமஸ் ராஜ் தர்மராஜ்
3: அனதர் பர்சன் பை தர்மராஜ்
2: ரெண்டு பேருக்கும் பயங்கர போட்டி
3: there was competition between the two
2: நாங்க ரெண்டு பேரும் 90 மார்க் கீழ எடுத்த ஞாபகமே இல்ல எல்லாம் 95 99 98 ரெண்டு பேரும் போட்டி போட்டு படிப்போம்
3: so above 90 we used to say 95 and so
2: எங்க வாத்தியார் பேர் சுந்தரம் ஹெட்மாஸ்டர் பேர் சுந்தரம்
3: ஹெட்மாஸ்டர்ஸ் நேம் வாஸ்
2: நல்ல எனக்கு பாஸ் சுந்தரம் கிடைச்சாரு அவங்க எனக்கு பலத்த பேர் சுந்தரம் கிடைச்சாரு
3: so likewise
2: அவரே ஒரு கம்பு வச்சிருப்பாரு கம்பு வச்சிருப்பார் பரம்பு.
3: So he would take the cane.
2: என்ன பரம்பு தெரியுமா?
3: What would he do?
2: இந்த பின் பக்கம் இப்படி இருக்கும், மொட்டா இருக்கும், நல்லா வீங்கி போயிருக்கும்.
3: இந்த
2: குச்சி இருக்கும், எல்லாரும் இதை பிடிச்சிட்டு அடிப்பாங்க. இந்த மனுஷன் சின்ன பக்கத்தை பிடிச்சிட்டு இந்த மொட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதை வச்சு கொடுப்பாரு. அப்படியே ரெண்டு கொடுத்தாருன்னா அப்படியே ரெண்டு வீங்கிரும், அப்படியே நல்ல புட்டு மாதிரி வீங்கிரும். அந்த காலம் எங்க அம்மா அப்பா எல்லாம் விடும் போது என்ன விடுறாங்கன்னா, பாத்தியார அந்த ரெண்டு கண்ணை மட்டும் விட்டு பாத்தியார தோல உரிச்சு.
3: Sir, spare two eyes, just skin.
2: இவங்க சொன்னாங்கன்னு அவன் உரிச்சிருவான்.
3: And they will skin even without telling.
2: Ayyo vaathiyar pindra adi ellam paathinga
3: the way the teaching
2: thola kalachiruvanga.
3: They will skin your life.
2: Ippo dhaan yan pulla totta von thola urichiruvendran.
3: Now they say if you try and touch my son,
2: adha nama pullainga apdi irukanga.
3: Therefore your children remain like that.
2: Enga vaathiyar la pinnu pinnu pinnu valathavar.
3: So our teachers are these. Appo
2: enga rendu vera kooptaar oru naal
3: called for both of us.
2: Dei நான் செக்ரட்டேட் ஆக
3: போறேன்,
2: ஒரே ஒரு ஆசைடா,
3: there's only one.
2: நம்ம நால்மாபடி ஸ்கூல் கப்பு வாங்கிரும்ன்றா.
3: Should receive the cup.
2: நம்ம டிடிஏ ஸ்கூல் கப்பு வாங்கிரும்.
3: அவ டிடிஏ ஸ்கூல்.
2: நீங்க ரெண்டு பேரும் நினைச்சீங்கன்னா,
3: if you two think,
2: நான் கப்பு வாங்கிருவேன்.
3: Definitely I'll receive the cup.
2: ரெண்டு பேரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு.
3: So likewise he motivated
2: us. மேலயே கண்ணை வச்சிருந்தார்.
3: He had his eye on us.
2: பாருங்க
3: the assembly was over
2: and kooli kudutan paarenga pinnala vandhavan kooli kudutana andha maari mutta vaangunavargala modalla vaasthar.
3: So those
2: ivan mutta ivan 10 ivan 20 naan da highest mark 85
3: I score
2: dharmaraj enna vada keela
3: even dharmaraj
2: kadesha enna vaasthar thomas raj 85.
3: So he called my name and said,
2: oh enakku romba sandosham, I am the first person.
3: So I stood first.
2: Namma 85 mark vaangidom.
3: Received 85 marks.
2: Inga vaada nukuptar.
3: He called me.
2: Yena kelma rivaadu kuduka poraar nalache.
3: I thought he is going to appreciate me.
2: Quarterly la 98.
3: Quarterly 98.
2: Half yearly la 85.
3: Half yearly 85.
2: 13 mark enga na pochena.
3: What about the 13 marks?
2: Na try pandren sir. Try pandren sir.
3: I will try sir.
2: Na adutadila 98. ட்ரை பண்றியா படவா?
3: மனுஷன்
2: பின்னாம் பாருங்க, பின்னு
3: பின்னு
2: முதுவ அத்தைக்கு வீங்கி போச்சு.
3: He caned me so badly. My body was swollen because of his caning.
2: எனக்கு எப்படிங்க இருக்கும்? ரூம்ல வச்சு அடிக்கலங்க, பொட்ட பிள்ளைக்கு புள்ள அடிச்சு போட்ட.
3: And he called me in his room and came me never
2: mind. Before the girls. So I was ashamed.
3: So before the girls, he came me. I was
2: ashamed.
3: I went to my class.
2: Back and then. Near room ko pone. Sir.
3: I told
2: him. Eppadi amala kai vechinga?
3: How could you? How could you touch me?
2: Eppadi amala kai vechinga?
3: How could you touch me?
2: Nootukku mutta vaangana ma irukan.
3: This one was received.
2: 20 வாங்கனவர்
3: இருக்கான்.
2: 130 வாங்கனவர் இருக்கான்.
3: One was received.
2: பாதி பேர் ஃபெயில்.
3: And half of them
2: failed. I am the first person 85 mark வாங்கிருக்கேன்.
3: I stood
2: first. எப்படி சார் என்ன அடிச்சீங்க?
3: How could you?
2: எங்க அப்பா கூட வந்து ஒரு பாடி பண்ணிருவேன்.
3: I'll call my father and see to it.
2: அவர் கட்டி பிடிச்சி
3: he embraced me, hugged me.
2: ஒரு முத்தம் கொடுத்துட்டு
3: kissed me.
2: Thomas.
3: He called me by name.
2: இந்த முட்டை வாங்கனவன அடிச்சா அடுத்த முறை இன்னொரு முட்டை சேர்த்து வாங்க வேண்டாம்.
3: He will receive double egg.
2: 85 வாங்கன உன்னையே அடிச்சனா அடுத்த ட்ரிப் 100 பரவணும்னு அடி.
3: Next time that you may receive 100 marks.
2: ஆண்டவர் இப்படி தான் அடிக்கறாரு.
3: That's how the Lord
2: hits. முட்டை வாங்கற அடிக்க மாட்டார். வந்து போயிட்டு இருக்கான் பாருங்க. தொடவே மாட்டார்.
3: He would not bother one was.
2: நீ உட்கார்ந்து fasting pray. Fasting pray. Fasting. Fasting. Bible. ஜெபம். Fasting. உனக்கு தான் உதவ.
3: So you stand for fasting prayer and you stand for prayer and all worship.
2: Yeah, unak odanna
3: why you chastise
2: illa unna parishuddhamaagirukku
3: that he may make you holy further.
2: Sila nanichikranga endha brother summa fasting japa night prayer day prayer எல்லாம் போயிட்டே இருக்கு. நம்ம எதுக்குமே போற
3: Why all this
2: fasting? I don't have to go anywhere.
3: So this man goes for prayer and he is being caned.
2: ஆனா ஒண்ணு தெரியுமா?
3: One thing you know.
2: நீ உத்தமனாக போறதில்ல.
3: You cannot become upright.
2: அடி வாங்குறவன் உத்தமனா நிப்பான்.
3: One who receives a punishment.
2: அந்த கிரீடத்துக்குரியவனா நிப்பான்.
3: He'll be worthy of the crown.
2: அதனால தான் வேதம் சொல்லுது.
3: What God says.
2: சிட்சையை சகித்தால்.
3: One who endures temptation.
2: பிள்ளையாயிருப்பா.
3: He would be my child.
2: துணிஞ்சிராதீங்க. தைரியம் கொண்டுராதீங்க.
3: Do not be stubborn.
2: இரண்டாவதாக யார் வந்து உத்தமனாவார்?
3: Who would be made
2: up? நீதிமொழிகளின் புஸ்தகம்.
3: Proverbs
2: 16th adhigaram
3: 16th chapter
2: 32nd verse vaathinga
3: verse 32
4: balavanai paarkilum
2: balavanai paarkilum
4: neediya saandhamullavan
2: neediya saandhamullavan uttaman
4: pattanathai
2: paarkilum
4: tan manadai
2: adakkiravan
4: uttaman
2: uttama yaaru
3: who is upright
2: pattanathai pidikkiravanai paarkilum tan manadai adakkiravan
3: More than he who holds his sword, one who controls his mind.
2: Hallelujah. நமக்கு ஒரு நல்ல மனம் இருக்கு.
3: We have a good mind.
2: அதனால தான் நம்ம யாரனா மனிதர்கள்.
3: That's why we are men.
2: நமக்கு மனம் இருக்கனால தான் நம்ம பேர் மனிதர்கள்.
3: Because we have a mind we
2: are. நிறைய பேர் சொல்றாங்க.
3: Many say.
2: மனம் ஒரு குரங்கம்.
3: The mind is a monkey.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
3: Glory be to the name of God.
2: அப்போ நம்ம உத்தமர்களா இருக்கணும்னா
3: if one
2: எதை அடக்கணும்னு சொன்னா
3: what you should
2: நம்முடைய மனதை நாமே அடக்கணும்.
3: We should control our mind.
2: நல்லா கவனிங்க. யோபு சொல்வாரு.
3: Job says.
2: யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சீக்கிரமா
4: என் நடைகள் வழியை விட்டு
2: விலகினதும்
4: என்
2: இருதயம் கண்களை பின்தொடர்ந்ததும் உண்டானால்
4: ஒரு மாசு என் கைகள் ஒட்டி கொண்டதும் உண்டானால்
2: என்னுடைய கண்களை என் இருதயம் பின்தொடர்ந்ததும்
3: my eyes would follow my heart
2: கர்த்தர் ரெண்டு கண்ணு கொடுத்திருக்காரு
3: he has given the eyes
2: எதுக்கு
3: what for
2: சொல்லுங்க மூடிட்டே நடக்கிறதுக்கா திறந்து நடக்கிறதுக்கா
3: so whether to open eyes or
2: சொல்லுங்க
3: to close it
2: கண்ணு எதுக்குங்க இருக்கு
3: what for the eyes
2: பார்க்கறதுக்கு எதை பார்க்கணும்
3: to look what
2: நல்லதே பார்க்க முடியுமா
3: whether we can look only at good
2: நல்ல பெரிய வால் போஸ்ட் போட்டுருக்கு
3: நல்ல
2: ஒரு பைபிள் தூக்கிட்டு நற்செய்தி கூட்டம் ஜான் ஸ்கூல்ல நீ பாத்துருக்கு ஜான் ஸ்கூல்ல நற்செய்தி கூட்டமா யாரு பேசுறாருன்னு பார்த்தா பக்கத்திலே போட்டிருக்கான் வேற ஒரு போஸ்ட் அட பாவி செய்தி கொடுத்த பக்கத்துல என்ன போஸ்ட் இருக்கு
3: besides
2: பார்க்க கூடாத போஸ்ட் இருக்கு
3: there's another poster which cannot be seen
2: நீங்க அப்படி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்க்க முடியுமா
3: can you close one eye and look through the other eye
2: என்ன பாக்குறீங்க
3: what are you looking at
2: நற்செய்தி கூட்டத்தையும் பார்க்கணும்
3: you are looking at this
2: ஒண்ணு இல்லாம போட்டோ போட்டுருக்கானே அதையும் கண்ணு பாக்குது
3: the another thing that is
2: தப்பே இல்லங்க
3: it's not wrong
2: கண்ணை மூடி நடக்க முடியாது
3: ஆனா close your eyes
2: நீ பார்க்கிற காட்சி இருக்கு பாரு இந்த காட்சியை இருதயம் சொல்லுது சூப்பரா இருக்குல்ல
3: the heart says it's super
2: இன்னொரு முறை பாரு
3: look at
2: அப்படின்னு இருதயம் சொல்லி
3: the heart instigates
2: இன்னொரு முறை சைட் அடிச்சேனா
3: look again only then it's a sin
2: கண்ணு பார்க்க தப்பு இல்லங்க
3: looking at it
2: கண்ணு பார்க்கற தப்பே இல்ல
3: so if the eyes look at it it's not a sin
2: yes sonnaru
3: jesus said
2: stiriy paakra thappunu sonnara
3: did he say he's looking at the woman
2: enga ungalellam paatha enak thappa appo enna pannanum pommlingala munna ukathirkaalunga kanna kattikku vidida
3: can I
2: ayyo ya sabayara paakave kuda ella pommlingala ukathirka kanna mudi kattikka mudiyuma
3: can I close my eyes and preach
2: ungala paakra thappu illanga
3: looking at you is not wrong
2: ana endaikku na ungala ichchayodu paakrano
3: if I look at you with lust
2: andaikku aavathu
3: that's danger
2: kartha nammude kanna vechirukkaru
3: so the lord
2: kanna edhu guide pannano na irudhayam illa
3: it's not the heart
2: yobu solraru
3: he says
2: enudaiya kangal en irudhayathai pinbattinaar
3: If my eyes follow my heart.
2: தெரியாம பார்த்துட்டோம்.
3: So
2: நம்ம கண்ணு கிடைச்சிருச்சு.
3: I open my eyes.
2: அதை தள்ளி விட்டுட்டு அடுத்த காட்சிக்கு போ.
3: Just leave it and go to the next.
2: அதனால தான் ஏ சொன்னார்.
3: Jesus said,
2: நீங்க பாருங்க சாத்தான் வந்து என்ன பண்ணான்னா,
3: what about Satan?
2: அந்த கனியை காட்டினான்.
3: Showed the fruit.
2: ஆயிரக்கணக்கான கனி இருக்குங்க.
3: There are thousands of.
2: அது எத்தனை 400 ஏக்கர்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். தோட்டம் 400 ஏக்கரா. So many varieties கனி அங்க இருந்துச்சு.
3: There in that garden.
2: எங்க என்னால தாங்க பாத்துக்கிட்டு இருக்கா.
3: So everything
2: ஒரு நாள் அந்த கனியை இச்சையோடு பார்த்தா.
3: One day she looked at the fruit with lust.
2: உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நீங்க எந்த புருஷனையும் பார்க்கலாம்.
3: You can look at anything.
2: எந்த மனைவியையும் பார்க்கலாம்.
3: Look at any.
2: எந்த அழகுள்ளவளை பார்க்கலாம், அழகு இல்லாதவளை பார்க்கலாம்.
3: Look at one who's beautiful or not.
2: Don't worry. தைரியமா பாருங்க.
3: Need not worry at all.
2: ஆனா உன்னுடைய பார்வையை இருதயம் நடத்துமானால்,
3: if your heart leads your sight,
2: ஆபத்து உனக்கு இருக்கு.
3: There is danger lurking.
2: அதனால தான் வேதம் சொல்லுது.
3: God calls says,
2: உன் மனதை கட்டுப்பா.
3: God bind your
2: கண்ணை. உன் மனம் நடத்த கூடாது.
3: So your eye should not be led by your heart.
2: அந்தக்கு இச்சையோடு கனியை பார்த்தால்,
3: he looked at the virgin with lust.
2: அவ அழிஞ்சு போனா.
3: And he was destroyed.
2: தோட்டத்தை விட்டு போயிட்டா.
3: He destroyed.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: In the name of God.
2: யோசுவாவின் புத்தகம் 7:21 வசனத்துல, எரிகோ பள்ளத்துல உன்னை எடுக்காதேன்னு ஆண்டவர் சொன்னாரு.
3: So
2: நான் ஆகான்னு ஒருத்தன் அந்த பாபிலோனிய சால்வைய பார்த்தேன், பொற்பாலத்தை பார்த்தேன், அந்த வெள்ளிய பார்த்தேன், என்ன செய்தேன்?
3: What about it? What did he see?
2: எங்க பொண்ண பாக்குற தப்பு இல்லங்க.
3: He saw the gold, it's not wrong.
2: பாபிலோனிய சால்வைய பாக்குற தப்பு இல்ல.
3: Having seen the Babylonish garment,
2: வெள்ளிய பாக்குற தப்பு இல்ல.
3: Having seen silver, it's not wrong.
2: பட் அதை இச்சிக்கும் போது குடும்பமே அழிஞ்சு போச்சு.
3: He lusted when he coveted them.
2: குடும்பமே அழிஞ்சு போச்சு.
3: His family was destroyed.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: In the name of God.
2: நான் ஒவ்வொன்றாய் சொல்லுவேன்.
3: I can say one after the other.
2: தாவீது கர்த்தர் எப்போது முன்ன வச்சிருக்கவங்க.
3: David kept the Lord.
2: எத்தனையோ பாக்கி இருந்துச்சுங்க.
3: So lot of songs.
2: அவர் ஒண்ணு திட்டம் பண்ணி மேல போகலங்க.
3: He never.
2: எதேச்சையா மேல போனாரு.
3: Accidentally went up.
2: மாடியில அப்படியே சுத்திட்டு வந்தாரு சாயங்காலம்.
3: He was going about the top.
2: அங்க குளிக்கிற ஒரு பொண்ண பார்க்கணும்னு போகலங்க. தற்சமயமா ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருந்தா.
3: Accidentally a girl was taking bath.
2: கண்ணால பார்த்துட்டாரு.
3: He saw through his eyes.
2: தப்பே இல்ல.
3: It's not wrong.
2: தப்பே இல்ல.
3: It's not wrong.
2: ஆனா
3: yet
2: இருதயம் தொடர்ந்தது.
3: The heart says.
2: அந்த பொண்ணை யாரும் விசாரிச்சாரு. அந்த பொண்ணை கூட்டுவான்னு சொன்னாரு.
3: Go and call the girl.
2: யாரா மாறினார் தெரியுமா? கொலைகாரனா மாறினார்.
3: Became a murderer.
2: கொலைகாரனா
3: மாறினார். Became a murderer.
2: ஏன் தாவீதே?
3: Why David?
2: உன் கண்ணல எத்தனை அசுத்தமான காட்சிகள் உன் கண்ணல கிடைக்குது.
3: Or you would have seen several evil things through your eyes.
2: அட சிந்தல வைக்காத பா.
3: That you should not keep it in your mind.
2: ஒரு தேவமர்சன் சொன்னாரு. உன் தலைக்கு மேல 1000 பறவைகள் பறக்கலாம். ஆனா உன் தலை மேல ஒரு புறாவாவது கூடு கட்ட விட்டுறாத.
3: So thousands of fowls may fly above your head. Do not allow them.
2: ஆதிபர்களே, கன்னியர்களே,
3: young men and young girls.
2: பெரியோர்களே, சிறியோர்களே,
3: elders and youngsters.
2: நம்முடைய இருதயம் நம்முடைய கண்களை பின்பற்ற கூடாது.
3: Our heart should not follow.
2: சாத்தான் சொல்றான், இன்னொரு முறை பாரு.
3: Satan
2: திரும்பி பாரு.
3: Satan says, look back.
2: இன்னொரு முறை பாரு.
3: Look again.
2: உங்களோட மனதை நீ அடக்காவிட்டால்,
3: if you do not control your mind,
2: நான் சொல்வேன்,
3: I would say,
2: நீ உத்தமனாய் இருக்க முடியாது.
3: You can never be upright.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும்
3: உண்டாகும்.
2: ஆகையினாலே தான் ஒன்று பேதுரு 1:13 வசனத்தில், உங்கள் மனதினுடைய அறையை எதை கட்டணும்?
3: Gird up the lines of your mind.
2: நீ கட்டுற வஸ்திரம் நிக்கணுமானா உன் மனதின் அறையை கட்டு.
3: You got to gird up the lines of your mind.
2: மனதின் அறையை கட்டு.
3: Gird up the lines of your mind.
2: நான் ரொம்ப ஸ்வீட் தின்றாள்.
3: I take sweet.
2: சின்ன வயசுல இருந்து the sweet thinne enak vyadhi vandiruchu.
3: From a young age I used to eat plenty of sweets.
2: Adliye thirna veli alva vanduna avala da chethe enga veetla yara alva thinna matanga adu bala bala nu irukumanga enak adu bala bala romba ishtam.
3: Thirnal veli alva
2: vacha ulla poi 1 kilo alva apdi ukkan saavuttu poiruven.
3: So half a kilo alva easily as you take.
2: Ippa thinnu thinnu enna vandiruchu.
3: After eating all that alva, what happened?
2: Ippa neenga paathikana table fulla sweet varavari andhra sweet குஜராத் ஸ்வீட், மகாராஷ்டிரா ஸ்வீட். பாஸ்டர் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்.
3: பாஸ்டர் ஐ ஹேவ் பர்சேஸ்ட் இட் ஃபார் யூ ஒன்லி.
2: நான் சொல்றது புசிக்கும் நாளிலே சாவே.
3: தி டே ஐ ஈட் தி சேம் டே ஐ வுட் டை.
2: இப்போ எனக்கு இருக்குங்க, வாயை கட்டி
3: கண்ட்ரோல் மை மவுத்.
2: நீங்க கேக்குறீங்களே பாஸ்டர் எப்படி இந்த வயசுல எப்படி இருக்கிறீங்க? கட்டிட்டேன் பிரதர், வாயை கட்டிட்டேன்.
3: I have just shut my mouth.
2: நான் சின்ன வயசுல எனக்கு பெரிய வேட்டை நடந்த அணி பிள்ளை இருக்கு பாருங்க இது பிடிக்கிறதுங்களுக்கு பெரிய வேட்டை. Oh, catching the squirrel was a great game for me. சின்ன வயசுல எல்லாம் போய் நிறைய அணி பிடிச்சிருக்கேன், நூத்துக்கணக்கான அணி பிடிச்சிருக்கேன். Look at the squirrels, இந்த அணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையா சொல்றவங்களுக்கு இந்த அணியில் இருக்கு பாருங்க. Look at the squirrel. இதுல மூணு வெரைட்டி இருக்கு.
3: There are three varieties.
2: நம்ம நாட்டு அணில மூணு வெரைட்டி இருக்கு.
3: மூணு அணில்
2: இருக்கு பார்த்தீங்களா? ஒரு அணில் என்ன தெரியுமா, இந்த வாசனைக்கு அங்கிருந்து ஓடி வரும். வந்த ஐவருக்கு வாசனை மூக்க பிடிக்கும் பாருங்க, அப்படி நேரா போய் பொறியில கொண்டு டப்புன்னு வாய் வைப்பாரு, கதை முடிஞ்சிடும்.
3: ஸோ இட் பிளேசஸ்
2: இவர் யாருன்னா, இதுவரைக்கும் பொறியில சிக்காத ஆளு.
3: One that was not snared up in a trap.
2: இன்னொருத்தர் இருக்காரு.
3: There's another.
2: இந்த வாசனைக்கு வேகமா ஓடி வரும்.
3: It will come near the trap.
2: It will come near the trap. இன்னொரு அணில் ரொம்ப ஸ்வீட், எங்களுக்கு ரொம்ப இஷ்டமான அணில்.
3: அங்கிருந்து
2: மேல இருந்து பாருவோம்.
3: That will come from the top.
2: டிக்கி டிக்கி டிக்கி டிக்கி ரைட் பாத்துட்டே இருக்கு. அது தெரியும் பொறி இருக்குன்னு.
3: It will look at the trap. It knows there is a trap.
2: இப்போ என்ன பண்ணும் தெரியுமா?
3: What would it do?
2: அங்க இருந்து இறங்கி வரும்.
3: Get down.
2: எரிகோ முதல்ல ஏழு முறை சுத்தற மாதிரி சுத்திட்டே வரும்.
3: Come round the trap again and again.
2: ஆ, யோசுவா சொல்லிருக்காரு ஏழு முறை சுத்து. விழு.
3: இப்ப சோதர சோதர சோதர சோதர சோதர ஏழு வர அந்த பொறிய சுத்தி வரும் செவன் டைம்ஸ் இட் கோ ரவுண்ட் தி ட்ராப் இவருக்கு மானம் அடங்கல இவர் பட்டவர் தப்புனவர் ஆனா வாசனையை விட முடியல. வாஸ் நாட் ஏபிள் டு பேர் தி சுத்தி சுத்தி வருங்க ஸ்மெல் ஆஃப் ஃபேவர் அந்த என்ன பண்ணுதுன்னு கடைசில வாட் வில் இட் டு லாஸ்ட் இத விட்டுட்டு போக முடியாது மேல போவும் கீழ வரும் மேல வரும் கீழ வரும்
2: கோ அப் அண்ட் டவுன் கடைசி என்ன பண்ணுனா அந்த வால் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா இந்த வால் அப்படி கொண்டு போய் அப்படி தட்டும்
3: இட் வில் கீப் தி டெயில்
2: இது பொறி அடிக்காது அப்படி தட்டின உடனே நாலு இது கீழ விழும் நாலு பொறியில விழும்
3: சோ சம் ஆஃப் தி ஃபுட் வுட் கம்
2: வெளியே வரும் ஒண்ணு உள்ள விழும் இவன் பாருங்க வெளியே விழுந்து பாத்தீங்களா
3: வாட் இஸ்
2: இதை எடுத்துட்டு நீங்க அணி சாப்பிட்றத பாத்துறீங்களா எல்லாம் ஒன்று எடுத்தா கூட பிரைஸ் லார்ட் பண்ணும் பிரைஸ் லோ
3: So that the way it takes the food, it's as if it is praying.
2: Stotratoda eduthu.
3: So prayer it would take.
2: Stotratoda saapiduvaar.
3: So like
2: one one naagala stotram pandriya panite iru.
3: So keep
2: one one naag eduthu kadaisila vaalala tatradella tattirum.
3: So it will take everything.
2: Ipa rusi paathu pothingala?
3: Having
2: it pogadu.
3: Now it will not go.
2: Ipa mella mella chuchuthi vande. மெல்ல கொண்டு போய் அந்த வாய் வைக்கும் பாருங்க
3: The moment it keeps us.
2: நாங்க ரெடியா நாய் கம்புகள் வச்சிட்டு இவர் தப்புனா கூட தப்பி தான் போறாரு. இந்த தப்பிடவே கூடாது, ரெடியா வச்சிருப்போம். ஆனா இவரே மாட்டிக்குவார். இவர் நல்ல பிரஸ் பண்ணி மாய வைப்பாரு.
3: So it will press its mouth and keep inside.
2: கதை முடிஞ்சது.
3: The chapter is closed.
2: இன்னைக்கு நிறைய பேரு ஒண்ணு பாத்தியா ஓடி, அதான் பவுல் சொன்னாரு.
3: Paul says
2: பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி
3: escape from youthful lust.
2: சுத்தி வராத பெரிய கோட்டல்ல இது முழுறதுக்கு.
3: Do not come round about.
2: ஓடு,
3: run.
2: தேவனுடைய பிள்ளைகள் ஓடணும்.
3: The children of God have got to run.
2: மனதை கட்டணும்.
3: They got to control their mind.
2: இதயத்தை கட்டுவமானால்
3: if you control our heart,
2: நீ உத்தமனாய் இருப்பாய்.
3: You can be upright.
2: வாலிபர் இதயத்தை கட்டணும்.
3: You got to
2: கன்னியர்கள் இதயத்தை கட்டணும்.
3: Young girls have got to control.
2: பெரியோர் சிறியோர் இதயத்தை கட்டும்போது
3: elders and youngsters have got to control. நாம்
2: உத்தமர்களாய் மாறும்.
3: Then we can be upright.
2: கடைசியாக
3: lastly
2: யோசுவா 14 அதிகாரம்
3: Joshua 14
2: தயவு செய்து ஏழாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா
3: 7
5: தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயா
2: அனுப்பும் போது
5: எனக்கு 40 வயதாய் இருந்தது.
2: என்னுடைய இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு என்ன செய்தி மறு செய்தி
5: கொண்டு வந்தேன்.
2: செய்தி எப்படி கொண்டு வந்தேன்?
3: I brought him word again as
2: என்னுடைய உள்ளத்தின் உள்ளபடியே மறு செய்தி கொண்டு வந்தேன்.
3: I brought him word again as it was in my heart.
2: அவர் சொல்லுகிறார்,
3: says
2: மற்றவர்கள் எல்லாரும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரையா பண்ணினார்.

0: Heart and mouth is one.
1: இருதயத்திலே ஒன்றும்
0: one thing in the heart.
1: வாயிலே ஒன்றும் பேசுமானால்
0: if he speaks one thing
1: அவன் உத்தமன் அல்ல.
0: He cannot be upright.
1: கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது.
0: What God says.
1: யோவின் புத்தகம் 33 அதிகாரம்
0: 3rd
1: வசனத்திலே
0: third verse
1: என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தினுடைய உண்மைக்கு
0: my words
1: ye vai vaarthai eppadi irukum
0: shall be the uprightness of my heart
1: irudhayathila or unma irukke
0: there is an uprightness in my heart
1: adha than pesuven
0: that's what I spoke
1: irudhayathila ona vachittu
0: keeping one thing in my heart
1: na veliya pesa maten
0: I will not speak another
1: adhanal than sollapadugirathu neethimuligal 10th adhigaram
0: Proverbs
1: 18th vasanatha neenga vaasipeenga pagaiyai maraikkiravan solunga poi udadan pagai enga irukke
0: hideth hatred with lying lips
1: irudhayathila paga
0: or hatred in the heart
1: vaayil enna irukke
0: what is there in the mouth
1: solunga
0: what is there in the mouth
1: inbamana vaartha
0: sweet words
1: ungalukku theriyum neethimuligal 26-23 nesa analai kaanbikkira
2: udagalodu koodiya thiya nenjam
1: thiya nenjam
2: velli poochu
1: poosiya ootai pol irukkum
0: burning lips and a wicked heart
1: பகஞ்சன் தன் உள்ளத்திலே கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் அவன் இதம் பேசினாலும் என்ன செய்யாத
0: when he speaketh நம்பிராத believe him
1: அவன் இருதயத்தில் ஏழு அருவருப்புகள் இருக்கிறது
0: for there are 7 abominations in his heart
1: அது தீய நெஞ்சம் அது கபடத்தை மறைக்கிற இருதயம்
0: is covered by deceit
1: வேதம் சொல்லுகிறது அருவருப்புள்ள இருதயம்
0: a heart of abomination
1: ஆனா வெளியே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா
0: what is the say
1: நேசத்தை காட்டல நேசானலை காட்டுகிறது
0: it shows the evil ஐயோ
1: பக்கத்துல போக முடியாது அவ்வளவு நேசம்
0: cannot go near so much
1: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வரவேற்பு பயங்கரமா இருக்கு
0: look at the invitation
1: ஆனா உள்ள என்ன இருக்குன்னா
0: what is there inside
1: பகைய மறைக்கிற
0: hatred
1: ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா
0: a child of god
1: இருதயம் வேறு வாய் வேறு இல்ல
0: heart should not be one and mouth should not be
1: நீங்கள் வேத புத்தகம் மாத்திரம் வாசிப்பீங்கன்னா
0: if you read the word
1: யோவாப் ஒரு தாவீதனுடைய ஊழியக்காரன்
0: Joab is a servant of
1: மிகுந்த நன்மைகளை அனுபவிச்சவன்
0: had come across
1: அவங்க அப்பா சொல்லிட்டு போனாரு
0: his father said
1: அவனை சமாதானமா சாக விடாதேன்னு
0: do not allow him to die
1: ஏன் தெரியுமா வேதம் சொல்லுகிறது 2 Samuel 3:27 2 Samuel 20:9-10 வாசித்தீங்கன்னா அவன் தன்னுடைய எதிரிகளை எப்படி கொன்னான்னு கேட்டீங்கன்னா
0: how he killed his enemies
1: முத்தமிட்டான்
0: he kissed them
1: சகோதரனே
0: brother
1: சகோமா இருக்கிறியா
0: are you all right
1: அவன் ஆயத்தமா இல்லாத போது குத்தி கொண்டு போட்டான்
0: even when he was not prepared he smote him and killed him
1: muttamittu kondu potan
0: he kissed him and killed him
1: amanai palibeedathil irundhu kooda pidithu kondu kondrar
0: he killed him even in the altar
1: devude naamathukku mayime undavada
0: glory be to the name of god
1: yudasude vaalkaye paarenga
0: look at the life of judas
1: avan irudhayathil irundhathu panam
0: there was money
1: 30 velli kaasu
0: 30 pieces of
1: ana aandavarta poi rabi rabi hadir vaalga apdinu muttamittan
0: hugging jesus he said
1: mudivenna theriyuma நாந்து கொண்டு செத்தான்
0: he hung himself and died
1: நாந்து கொண்டு செத்தான்
0: he hung himself and died
1: அம்னோன் ஒருத்தர் இருந்தான் தாவீதுக்கு குமாரன்
0: a son of david
1: 13 அதிகாரத்தை நீங்க 2 சாமுவேல் 13 அதிகாரத்தை வீட்ல பாத்துங்க
0: 2 சாமுவேல் 13
1: அவங்க அப்பாட்ட போய் என்ன சொன்னான்
0: தெரியுமா what did he go and tell
1: அப்பா என் தங்கச்சி ரொம்ப நல்லா சமைக்கிறா
0: my sister cooks well
1: நான் அவ கையால சாப்பிட விரும்பறேன்
0: i would like to eat from her own
1: என் தங்கச்சி சமைச்சு கொடுத்தாலானா நான் சாப்பிட்டா வியாதி போயிரும்
0: if my sister comes and cooks I'll be healed
1: வெளிய என்ன சொன்னா தெரியுமா
0: what did he say
1: தங்கச்சி நல்லா சமைக்கறானே
0: the child cooks
1: ஆனா அவ இருதயங்க தெரியுமா இருந்துச்சு
0: what about the heart
1: அவளுடைய கற்பு மேல இருந்துச்சு
0: was on her word
1: அவள நாசம் பண்றதுக்காக அவ எடுத்த ஆயுதம் சாப்பாடு
0: it's food
1: ரொம்ப நல்லா சமைக்கறான் கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கு
0: salt fish is good likewise the fish curry
1: முகழ்ச்சி வாயில இருதயத்துல அவளுக்கு தீமை செய்யறது காண்பிச்சான்
0: ஹார்ட் டிசீட் டு ஹர்ட்
1: அவங்க முடிவெல்லாம் பாருங்க
0: லுக் அட் தி எண்ட்
1: இருதயத்திலே பகையை மறைத்து வாயிலே வெளியே ஒன்றை காட்டுவானானால்
0: அவனுடைய
1: முடிவு நல்ல முடிவில்லை.
0: And showing love through his mouth is
1: தேவனுடைய நாமத்தை

0: உமக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of God.
0: நான் வேதத்தையே சாட்சியாய் சொல்லுகிறேன்.
1: So I can see
0: the ஆண்டவர் கற்று கொடுத்த என்ன தெரியுமா?
1: What about my Lord?
0: உள்ளதை உள்ளதுன்னு பேசு.
1: See, ye for ye.
0: இல்லையா இல்லன்னு சொல்லு.
1: Nay for nay.
0: Yes or no?
1: Yes or no?
0: Yes or no?
1: Yes or no should be your answer.
0: பிடிக்கலையா?
1: If you're not interested.
0: பிடிக்கல.
1: Not interested.
0: தப்பு செய்தனா? பிரதர் நீங்க பண்ற எனக்கு பிடிக்கல.
1: What you're doing is not good.
0: கேளுங்க.
1: You ought to ask.
0: ஆனா உள்ளத்துல வச்சிட்டு வெளியே சிரிக்காதீங்க.
1: Keeping one thing in the heart, do not.
0: பகைய உள்ள வச்சிட்டு,
1: keeping hatred in your heart.
0: கோபத்தை உள்ள வச்சிட்டு,
1: keeping anger in your heart.
0: வஞ்சம் தீர்க்காதீங்க.
1: Or do not show deceit.
0: வஞ்சம் தீர்க்காதீங்க.
1: Do not take revenge.
0: நீங்க உத்தமர்களாய் மாறவே முடியாது.
1: Never become upright.
0: நான் அடிக்கடி நினைக்கிறேன் தெரியுமா?
1: Often I think.
0: நீங்க தேள் பாத்திருக்கீங்களா?
1: Have you seen the scorpion?
0: பாத்திருக்கீங்களா தேள்? எல்லாரும் பாத்திருக்கீங்களா?
1: Have you seen the scorpion?
0: எப்ப பாருங்க.
1: It appears as if it is praising God.
0: எப்ப பார்த்தாலும் கை வயந்தே இருக்கும்.
1: Heart is full of poison.
0: இருதயம் எல்லாம் வேஷம்.
1: Heart is full of poison.
0: துணி வெள்ளையா இருக்கலாம்.
1: So stubborn and
0: வெளி பார்வை வெள்ளையா இருக்கலாம்.
1: Outside he is white.
0: What about your heart?
1: What about
0: உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு
1: keeping
0: வெளிய காட்டாதீங்க.
1: Deceit in your heart do not show.
0: வெளிய காட்டாதீங்க.
1: Having hatred in your heart do not.
0: உள்ளத உள்ளதுன்னு பேசுங்க.
1: Say A for A.
0: நல்லத நல்லதுன்னு பேசுங்க.
1: A for A.
0: யாரை புகழ்றீங்களா? சில பேர் பா சுந்தரையாட்ட வருவாங்க. ஐயா உங்களுக்காக நாங்க டெய்லி ஊக்கமா ஜெபம் பண்றோம் ஐயா அப்படின்னு உள்ள வருவாங்க. அவர் கேப்பாரு, ஏய் என்ன வேணும் சொல்லு.
1: Some used to
0: come. இவரெல்லாம் இவருக்கு நாளெல்லாம் எனக்கு ஜெபம் பண்றாரு. இவருக்கு தேவை 10 ரூபாய். ஐயா எனக்கு 10 ரூபாய் கூட நேரம் கேட்டு வாங்கிட்டு போயா.
1: இதுக்கு
0: உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். இவர் என்னமோ ஜெபம்
1: பண்ணி
0: எனக்கு 10 ரூபாய் வர்ற மாதிரி. சிலருக்கு காரியம் மாறுறதுக்கு போல்றதுக்கு வச்சிருக்காங்க.
1: Some would praise you just for that.
0: இருதயம் எங்க இருக்குன்னா காரிய ஆகணும்.
1: Heart somehow the matter has to be you.
0: அது உத்தமனுடைய வேலை இல்ல.
1: It's not the work of
0: உத்தமன்.
1: An upright.
0: உத்தமன் உள்ளத உள்ளன்னு சொல்றான்.
1: The upright says yes.
0: இல்லையா இல்லன்னு சொல்றான்.
1: If it is not there.
0: அவங்கட்ட மாய் மாலங்கறதே இல்ல.
1: There isn't any hypocrisy.
0: வேதம் சொல்லுகிறது சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. ஆனால் உத்தமர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
1: Whereas the upright will seek God.
0: உத்தமர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
1: So upright.
0: நீங்க நம்ம தீர்மானிப்போம்.
1: Brother, let's decide today.
0: நம்மளுடைய வார்த்தையில சுத்தம்.
1: Let's clean our vessel.
0: உள்ளத்துல பகைய வச்சுக்கிட்டு,
1: keeping hatred in the heart.
0: வெளிய சிநேகமா காட்டாதீங்க.
1: Do not show yourself as if you are.
0: இது பரிசுத்தவான்களுக்கு உரியது அல்ல.
1: It does not belong to the saints.
0: அதனால தான்
1: ஒன்று
0: பேதுரு 3:21
1: ஆண்டவரோடு
0: உடன்படிக்கை பண்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனசாட்சி வேண்டும்.
1: You need a good conscience.
0: தேவனோடு இணைறதுக்கு என்ன வேணும்?
1: What is needed?
0: நல்ல மனசாட்சி.
1: A good conscience.
0: உலகத்துல பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செய்தி வாசிக்கிறோம். 10 பொண்ணுகளை ஏமாத்திட்டான்.
1: They have to see 10 girls.
0: 15 பொண்ணுகளை ஏமாத்திட்டான்.
1: 15 girls.
0: என்ன சொல்றான் வந்து?
1: What does he say?
0: Oh, உனக்கே நான் மனைவியா இருப்பேன்.
1: I'll be.
0: உனக்கே நான் புருஷனா இருப்பேன்.
1: I'll be husband to you.
0: ஆனா உள்ளத்துல எத்தனை பேர் இருக்காங்க?
1: What about the heart?
0: இங்க சொன்னது பொய் தானே?
1: Has he not spoken a lie?
0: ஏமாத்திட்டான் இல்லையா?
1: Has he not deceived?
0: ஆனா ஆண்டவர் யாரோட ஐக்கியம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா,
1: but whom does the Lord have good connection?
0: Conscience.
1: Only with those who have good conscience.
0: Conscience.
1: Only those who have the good.
0: நான் தாழ்மையா சொல்றேன்.
1: I tell you humbly.
0: பயத்தோட சொல்றேன்.
1: I tell you with fear.
0: விசுவாசிகள் ஒரு நாளும் தந்திரமாய் பேசி பழகாதிருங்கள்.
1: Believers do not speak cunningly.
0: கன்னிங்கா பேசி பழகாதீங்க.
1: Do not speak cunningly.
0: ஸ்ட்ரைட்டா பேசுங்க.
1: Be straightforward.
0: நேரா பேசுங்க.
1: Be straightforward in your
0: உள்ளத்தில் உள்ள அப்படியே பேசுங்க.
1: Say A for A.
0: காரியம் சாதிக்கிறதுக்கு தந்திரமா பேசி பழகாதீங்க.
1: Do not speak deceitfully to get.
0: வேதம் சொல்லுகிறது அவள் தந்திர மனமுள்ள ஸ்திரீ.
1: She is a deceitful woman.
0: நாம தந்திரக்காரங்கல்ல.
1: We are not deceitful.
0: நாம யார்?
1: Who are we?
0: உத்தமர்கள்.
1: We are upright.
0: யார் உத்தமர்கள்?
1: Who is upright?
0: உள்ளதை உள்ளதுன்னு
1: சொல்றோம். See,
0: இல்லாதை இல்லைன்னு சொல்றோம்.
1: A nay for nay.
0: எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன்.
1: With all fear I would tell.
0: நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்கா?
1: Whether we are true in our speech.
0: பகையை வச்சுட்டு சிரிக்காதீங்க.
1: Do not keep hate.
0: பகையை வச்சுட்டு ஏமாத்தாதீங்க.
1: With hatred do not deceive.
0: அந்த பகையை உள்ள நேரா போய் கூப்பிட்டு சரி பண்ணுங்க.
1: Or go and rectify yourself.
0: சீர்படுங்க.
1: Correct yourself.
0: உத்தமர்களாய் மாறுங்க.
1: Be upright.
0: தேவ சமூகத்தில்
1: in the presence of
0: நாம் கிரீடத்தை பெறும்படியாக நிக்கணும்.
1: We ought to stand that we may receive his crown.
0: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே.
1: Good and faithful servant.
0: சந்தோஷத்துக்குள்ள பிரவேசியப்பா.
1: Enter the joy of the Lord.
0: சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி.
1: Enter the joy of the Lord.
0: நான் சொல்றேன்.
1: I would say
0: இன்னைக்கு முதலாவது வாரம் கொஞ்சம் ரொம்ப ஹார்டா பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.
1: I think I have spoken harsh this first week.
0: என் வார்த்தைகள் ஹார்டா இருக்கலாம்.
1: My words may be harsh.
0: பட் என் உள்ள அழுதுகிட்டு இருக்கேன்.
1: My heart weeps.
0: இன்னும் எத்தனை காலம்
1: How long
0: சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன்?
1: How long would I preach to this church? I do not know.
0: ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் ஜெபிக்கிறேன்.
1: So for each sermon I pray, Lord.
0: எனக்கு முன்னா நிக்கிற பிரசங்கம் கேட்கிற ஒவ்வொருத்தரும்,
1: those who hear my message,
0: the YouTube and the tube எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே எல்லாரும்,
1: those who hear through YouTube and other channels,
0: பிரசங்கம் பண்ற நானும்,
1: me who gives a sermon,
0: பிரசங்கத்தை கேட்கிறவங்களும்,
1: and you who receive the message,
0: உம்மோடு இருக்கும்போது அந்த ஆராதனையில நாங்க பங்கு பெறணும்.
1: We ought to be present in
0: அங்கேயும் ஆராதிக்கணும்.
1: We ought to worship you there.
0: அதுதான் நம்முடைய நோக்கம்.
1: That should be our purpose.
0: நீங்க ஆசீர்வாதமா இருங்க.
1: You ought to be a blessing.
0: எல்லா உடையவங்களா இருங்க.
1: You ought to have everything.
0: உத்தமத்தை இழந்து போயிராதீங்க.
1: Do not lose your uprightness.
0: கர்த்தர் நமக்கு ஒரு பேர் தரணும்.
1: The Lord has got to give us.
0: நீ சாதுரியமான பிரசங்கி இல்ல.
1: Not that you ought
0: நீ
1: to be.
0: நீ திறமையான பிரசங்கி இல்ல.
1: That should be talented.
0: நீ உத்தமமான பிரசங்கி.
1: But you should be an upright.
0: நீங்க ரொம்ப சாதுரியமான ஆட்கள் இல்லாம இருக்கலாம்.
1: You may not be
0: தந்திரமான ஆளா இல்லாம இருக்கலாம்.
1: You may not be
0: திறமையுள்ள மனைவியா இல்லாம இருக்கலாம்.
1: You may not be a talented wife.
0: ஆனா நீ உத்தமமான மனைவி.
1: But you are a faithful wife.
0: என் உத்தமியோ ஒருத்தி.
1: My undefiled.
0: என் உத்தமியே.
1: My undefiled.
0: என் புறாவே.
1: My dove.
0: என் பிரியமே.
1: My delight.
0: உன்னிலே நான் பழுது ஒன்றுமே காணவில்லை.
1: I cannot see any blemish in you.
0: என்று சொல்லத்தக்கதாக கர்த்தரை உத்தமர்களாய் மாற்றுவாரா?
1: May the Lord make us faithful.
0: உத்தமர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றபடியே,
1: even as a faithful one,
0: நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாய் மாறுவதற்கு,
1: that we may see the Lord.
0: எல்லா கிருபையும் பொருந்திய தேவன்,
1: God who
0: உதவி செய்வாராக. நாம் முழங்கால் படிடுவோம்.
1: Let us go on our knees.
0: யோபு சொன்னார்,
1: Job said,
0: சுமுத்திரையான தராசிலே கர்த்தர் என்னை வைத்து,
1: God has kept me in a perfect balance.
0: என் உத்தமத்தை அறிவாராக.
1: Let him know my integrity.
0: என் உத்தமத்தை அறிவாராக.
1: Let him know my uprightness.
0: தானியேல் தன்னுடைய இருதயத்தை தீர்மானம் பண்ணினான்.
1: Daniel decided in his heart.
0: எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தினான்.
1: Ezra prepared his heart.
0: அவங்க ஏன் பரிசுத்தவான்களாய் மாறினாங்க?
1: Why they became saints?
0: இருதயத்தை அடக்கினாங்க.
1: They controlled their hearts.
0: இருதயத்தை அடக்கினாங்க.
1: They controlled their
0: இருதயத்தை பக்குவப்படுத்தினாங்க.
1: Or they prepared their
0: மனதை அடக்கினாங்க.
1: They were able to control their heart and mind.
0: வாலிபரே,
1: young man,
0: கன்னியரே,
1: young girls,
0: மனம் போல போயிராத.
1: Do not go after your own.
0: உன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நீ செய்வாயானால்,
1: if you do according to the will of your flesh,
0: செய்வாயானால்,
1: if you do so,
0: நீ கோபாக்கினியின் பிள்ளையாக நீ மாறி விடுவாய்.
1: You will become the child of wrath.
0: ஆனால் உன்னுடைய மனதை அடக்கி ஒடுக்கி,
1: you got to constrain and control
0: அதை கட்டுவாயானால்,
1: if you build it up,
0: நீ உத்தமனாய் மாறுவாய்.
1: You would become upright and faithful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: எந்த விதமான துணிகரமான ஆவியும்,
1: that no presumptuous sin,
0: என்ன பிடிக்க விடாது கூடாது.
1: Should hold me, O Lord.
0: என்ன பிடிக்க விட கூடாது அப்பா.
1: You should not allow them to have dominion on me.
0: என் வாயின் வார்த்தைகள்,
1: the words of my mouth,
0: என் இருதயத்தின் தியானம்,
1: meditation of my heart,
0: உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்கட்டும்.
1: Let it be acceptable in thy sight, O Lord.
0: ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா?
1: Let's all pray.
0: எல்லா கத்த நோக்கி ஜெபம் பண்ணுங்க.
1: Let's look at the Lord and
0: நான் உத்தமனாவேன்.
1: That I may become upright.
0: ரட்சகா நம்முடைய வார்த்தை பிரசங்கித்த என்னை
1: through the words of our mouth
0: உத்தமனாக்கும் ஆண்டவரே.
1: Make us faithful, O Lord.
0: உத்தமத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமும்
1: whatever is done faithfully, O Lord,
0: என் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது.
1: That it should be found.
0: வசனத்தை எங்கேயும் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும்
1: wherever they hear the word of God,
0: இந்த வார்த்தைகள்
1: these words
0: எங்களை உத்தமர்களாக மாற்றுவதா.
1: Let it make us faithful, O Lord.
0: எங்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தை உண்டாக்கும் ஆண்டவரே.
1: Lord, let there be a zeal in us.
0: உமக்கு முன்பாக உத்தமர்களாய் நிறுத்துவதற்கு
1: that we may stand faithful.
0: நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க
1: that we may be careful about it, O Lord.
0: எங்களை பலப்படுத்தப்பா.
1: Strengthen us, O Lord.
0: எங்களை ஆசீர்வதிங்கப்பா.
1: Bless us, O Lord.
0: எங்களை நடத்துங்கப்பா.
1: Lead us, O Lord.
0: எங்களை அபிஷேகிங்க.
1: Anoint us, O Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In the name of Jesus, my Father.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: வீனஸ் ஃப்ளைட் ட்ராப் என்ற ஒரு வகை செடி வடக்கு அமெரிக்காவிலே சதுப்பு நிலங்களில் வளர்கிறது. அந்த மண்ணில் அதிகம் சத்துக்கள் இல்லை. இதில் குறிப்பாக குறைவான நைட்ரஜன் மட்டுமே உள்ளது. மேலும் இந்த செடிக்கு தேவையான மற்ற சத்துக்களை அங்கு வரும் சிறு பூச்சிகளை பிடித்து அதிலிருந்து எடுத்துக் கொள்கிறது. பூச்சிகளை பிடிக்க விரும்பும் இலைகள் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு பகுதியின் விளிம்பிலும் வலுவான மூடிகள் உள்ளன. சிறிய மற்றும் மெல்லிய மற்றும் ஒரு வகை முடிகள் இலையின் முழு மேற்பரப்பையும் அடர்த்தியாக மூடியிருக்கும். அவை மிகவும் துல்லியமான சென்சார்களாகும். ஒரு பூச்சி ஒரு இலையில் இறங்கினால் அந்த இலை உடனே மூடுகிறது. இது மிக வேகமாக நடைபெறுகிறது. மூடப்பட்ட இலைகளில் நுண் செரிமான நொதிகளை உருவாக்கும் செயல்முறை தொடங்குகிறது. பின் அந்த இலை அந்த பூச்சியை ஜீரணிக்கிறது. இந்த செடியில் உள்ள இந்த தந்திரமான அமைப்பை அறியாத பூச்சிகள் அதில் விழுந்து தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. அதுபோல பலரை சிக்க வைக்கும் பொறி பண ஆசை. பணமும் பொருளும் மகிழ்ச்சி தருவது போல் தெரியும், ஆனால் அந்த ஆசை ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து திருப்தியோடும் நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழும்பொழுது அப்படிப்பட்ட வலைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம். இணையதளத்திலும் நமக்கு வரும் பல குறுஞ்செய்திகளும் பண ஆசையை தூண்டக்கூடியதாக இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையினை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போமா?

ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கத்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இன்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளவு மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், மாறுகிற

சொல்லுங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீ கைவிடப்பட்டு போக போவது இல்லை, உன்னை கரம் பிடித்தவர் கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர், நீ அவமானம் அடைவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, உன்னை காண்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எல்லா சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ, வாழ்க்கையில் புதிய ஆண்டில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை.

பார்த்தவர், நம்மை நிந்திக்காதவர், நம்மை புறம் தள்ளாதவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர். மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களையும் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடவே மாட்டாரு. கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம்.

ஆராதனைக்கு பார்க்கிறதே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிற கன மகிமைக்கு பார்க்கிற ஸ்தோத்திரத்திற்கு பார்க்கிற துதிகன மகிமைக்கு பார்க்கிற எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.

அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையும் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம். இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில் சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள் மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகள் வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்த

ரோமர் முதலாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிற படியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை சோதரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறது குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். நீங்கள் இஷ்டப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே எவ்வியத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமையை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சே ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு
தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்திலும் வேசித்தனத்திலும் துரோகத்திலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்குறவருமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகைஞருமாய் தூர கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடம்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மனிதரிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 வசனம். நாம் யோசிக்கின்ற எண்ணங்களில் சுமார் 77% எதிர்மறையானவையே என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. இவைகள் நம்மில் எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்துகின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய 18 எட்டுவதற்கு முன்பு 148,000 முறை இல்லை என்ற வார்த்தையையும் உன்னால் முடியாது என்ற வார்த்தையையுமே கேட்டு வளர்கின்றானாம். அதன் விளைவாக அவன் அறியாமலேயே அவனுடைய மூளை எதிர்மறையாகவே புரோகிராம் செய்யப்பட்டு விடுகிறது. இந்த எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை கூறுகிறார்கள். வாய்விட்டு சிரியுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து வெளியே சற்று நடந்து செல்லுங்கள். மனம் பதறாமல் மனதை சாந்தப்படுத்துங்கள் என்று பல ஆலோசனைகளை கொடுக்கின்றனர். இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மில் வளர அனுமதித்தால் நம் மனநிலை பாதிக்கப்படும், வாழ்க்கை பாழாகிவிடும். எப்பொழுதும் பாதுகாப்பற்ற எண்ணங்களையும் யாரையும் நம்பாததுமான மனநிலையில் இருப்பவர்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவு பாதிக்கப்படுகிறது. வேதாகமத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்த போது எவ்வாறு விசுவாசமான வார்த்தைகளினால் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். தாவீது சந்தித்த போராட்டங்களும் யுத்தங்களும் எண்ணற்றவை. ஆனால் அவைகளை பார்த்து தாவீது ஒருபோதும் பயப்படவும் இல்லை, பின்திரும்பவும் இல்லை. தாவீது, தேவனே, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெயித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு வரப்போகும் போராட்டங்களை குறித்து தீர்க்கதரிசனம் கூறினார். அவர் பவுலின் கச்சைகளை எடுத்துக்கொண்டு அதனாலே தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாக கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவராலே தீர்க்கதரிசனமாக சொன்னார். இதை கேட்டவர்கள் பவுல் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அதற்கு பவுல், நீங்கள் அழுது ஏன் என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று தைரியமாய் சொன்னார். தனக்கு சொல்லப்பட்ட எதிர்மறையான காரியங்களை பவுல் கொஞ்சம் கூட தன் எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. துணிந்து சென்றார். இயேசுவின் நாமத்தை போன இடமெல்லாம் மகிமைப்படுத்தினார். பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். அவர் தன்னை எப்பொழுதும் சந்தோஷமான மனநிலையிலே வைத்துக் கொண்டார். சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த வசனத்தை அவர் எழுதும் போது சிறைச்சாலையில் இருந்ததை நாம் மறந்துவிட முடியாது. பிரியமானவர்களே, நம் மனநிலையை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம்? எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக்கொண்டும் என்னால் முடியாது என்றும் சொல்லாமல் பவுலப்போஸ்தலனை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவோம். அப்பொழுது ஒரு அசாதாரணமான தேவ பலன் நம் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும்.

பரிசுத்த ஆவியானவரை நமக்காக பிதாவிடம் வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உனக்கு உதவத்தான், ஜஸ்ட் ஹெல்ப் யூ. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 14:22-31 வரை. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற விதமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். மனப்பாட வசனம் வெளிப்படுத்த 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் செல்ல பிள்ளையே, நீ எந்த அளவு உன்னை வெறுமையாக்கி என்னை தேடுகிறாயோ அந்த அளவு நான் உன்னை நிரப்புவேன். உன் உள்ளத்தை மகிழப் பண்ணுவேன். உன் உதடுகளை மலரப் பண்ணுவேன். திருப்பாடல்களும் புகழ்பாக்களும் உன் இருதயத்திலிருந்து கிளம்பி வரச் செய்வேன். நீ பரவசமாய் இசை பாடுவாய். உன் ஆவி சிறகடித்து மேலெழும்பும். இந்த அளவுக்கு தாவீதோ தெபோராளோ அனுபவித்ததில்லை. எனது இறுதிக்கால அருள்மாரியில் நானும் உனக்கென்றே இதை வைத்து வைத்திருக்கிறேன். மொழியின் மூலமாகத்தான் தொழுகையானது பிரதானமாக வெளிப்படுவதால் நான் குறிப்பாய் உனது நாவை தொடுகிறேன். நீ படியாத உனக்கு புரியாத மொழிகளில் நீ பேசும் கிருபாவரத்தை நீ விரும்பினால் உனக்கு தருவேன். இந்த வரத்தின் மூலம் நீ உனது அறிவாற்றலை கடந்து சென்று உனது ஆவியில் கடவுளுக்கு புகழ் சாற்றலாம். உனது உள்ளான மனிதரில் உனக்கு நான் ஆழ்ந்த அமைதியை கட்டளையிடுவேன். நீ புத்துணர்வடைவாய். என் பிள்ளையே, ஜெபத்தில் உனக்கிருக்கும் பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். அநேக வேளைகளில் அதிலும் குறிப்பாய் சிக்கலான குழப்பமான சூழல்களில் நீ அகப்படும் போது எப்படி அல்லது என்ன ஜெபிக்க வேண்டுமென்றே உனக்கு தெரியவில்லை. கடவுள் என்னதான் நிறைக்கிறார் என்பதே உனக்கு புரியவில்லை. கவலை வேண்டாம், அதற்காகத்தான் நான் இருக்கிறேன். ஜெபத்தில் நான் உனக்கு உதவுவது மட்டுமல்ல, நானே உனக்காய் ஜெபிக்கவும் செய்வேன். உனது துக்கத்தை உனது வார்த்தைகளால் சொல்ல முடியாது இருக்கும் போது நான் உனக்காய் பெருமூச்சு விட்டு புலம்புவேன். என்னை சார்ந்திரு, உனது பலவீனங்களில் நான் உனக்கு உதவுவேன். பைபிள் உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதில் உள்ள பல பகுதிகள் உனக்கு புரிய கடினமாயிருக்கின்றன. என் பிள்ளையே, மனம் தளர்ந்து விடாதே. திருவசனங்களின் அர்த்தத்தை உனக்கு விளக்கவே நான் வந்திருக்கிறேன். வேதத்தின் ஆக்கியோனே நான் தான் என்பது உனக்கு தெரியுமா? மோசே எழுதினார், தாவீது எழுதினார், பவுல் எழுதினார். இப்படி ஏறத்தாழ 40 பேர் எழுதினர். ஆனால் அவர்களையெல்லாம் ஏவியதும்
அவர்களுக்கு அருளுரைத்ததும் நான்தான். அவர்கள் எழுதிக் கொண்டிருந்த போது மேற்பார்வையிட்டதும் நானே. எனது உத்தரவின்றி ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. அப்படி இருக்கும் போது என்னை விட சிறப்பாய் உனக்கு திருவசனத்தை யாரால் விளக்கிட முடியும்? எனவேதான் இறைமகன் என்னை சத்திய ஆவியானவர் என்று அழைத்தார்.

எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் விண்ணப்பித்ததின் மூலம் நீர் கிருபையாய் அருள் கூர்ந்து இரக்கமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கென்று அனுப்பி தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் வராதிருந்தால் எங்கள் தொழுகையெல்லாம் செத்ததாயிருக்கும், உயிரற்றதாயிருக்கும், உற்சாகமற்றதாயிருக்கும், வேகமற்றதாயிருக்கும், விசையற்றதாயிருக்கும், வல்லமையற்றதாயிருக்கும். ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்து எங்கள் தொழுகைக்கு அர்த்தம் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மட்டுமல்ல, புரியாத வேத பகுதிகளின் மீது பரிசுத்தாவியானவர் வெளிச்சம் காட்டுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர் வேதத்தின் ஆக்கியோனாய் இருப்பதால் அநேக பகுதிகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் அக கண்களை அவர் திறக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்வளவு புறாவை போன்ற மென்மையான பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு தீவிரமாக ஈடுபாடு கொள்ளும்படி பிதாவே நீர் அனுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அதற்கு காரணமாயிருந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரின் ஒத்தாசையை எங்களுடைய தொழுகையிலும் வேத தியானத்திலும் தவறாது நாட எங்களுக்கு கற்றுத்தாரும், அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

என்னும் வேதம் சொல்லுகிறபடி இதுவரையும் எங்களை தாங்கி

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். என்னுடைய சாட்சியை சொல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய சாட்சியை நான் தொடங்குகிறேன். உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையாம்,

படாமல் என்னால் இருக்க முடியாதையாம். ஆமேன். அத்துடைய பரிசுத்தை நான் மையப்படுவதாக. என்னுடைய பெயர் பரமசிவன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை கிராமம். அந்த திசையன்விளை கிராமத்தில் என்னுடைய தகப்பனார் பூசாரி, அதாவது ஒரு கோயிலுக்கு பூஜை செய்து மாந்திரிக காரியங்களும் என்னுடைய தகப்பனார் செய்வார். என்னுடைய அப்பா பேர் துரைராஜ், என்னுடைய அம்மா பேர் பார்வதி அம்மாள். இப்படி என்னுடைய குடும்பம் முழுவதுமே இந்துக்கள் குடும்பம். அந்த கிராமத்தில் எங்கள் அப்பாவை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கிராமத்தில் வெள்ளி செவ்வாய்னா எங்கள் வீட்டில் ஒரு திரள் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் எங்களுடைய தகப்பனார் வந்து அந்த பூஜை காரியங்கள் செய்யறதுனால கணக்கு கேட்பாங்க. அதாவது குறி கேட்கறதுக்குன்னு சுற்றி இருக்கிற கிராமங்கள் முழுவதும் எங்கள் வீட்டை தேடி வருவாங்க. எங்கள் வீட்டு முன்னாடியே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் மாந்திரிக காரியங்கள் செய்வாங்க, குறி சொல்லுவாங்க. அப்பா இந்த காரியத்தில் ஜனங்களெல்லாம் வந்து வெள்ளி செவ்வாய்னா அந்த காரிய கூட்டத்தில் வந்து இருந்து தேங்காய் முட்டை பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கணக்கு கேட்டுட்டு போவான். அப்போ அப்படியாப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான். நான் அஞ்சாவது பையன். என்னுடைய அண்ணன் பேர் முருகன், என்னுடைய அக்கா பேர் இசைக்கியம்மாள், என்னுடைய தங்கச்சி பேர் முத்துலட்சுமி, என் பேர் பரமசிவன், இன்னொரு தம்பி பேர் ஐயப்பன். இப்படி நாங்கள் அஞ்சு பேரும் என்னுடைய இந்து பேர் தான், விக்கிரக நிறைந்த பேர் தான். அந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து பூசாரி மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து விவசாயமும் செய்வார். வயக்காட்டில் உள்ள வேலைகள்லாம் செய்வார். சொந்த இடம் இருந்துச்சு, அந்த இதில் வந்து தண்ணி பாய்ச்சி வயக்காடுக்கூடிய காரியங்கள் முழுவதும் எங்களுடைய தகப்பனர் செய்வாங்க. எங்கள் அம்மா அதுக்கு ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க, அப்பாவுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்போது இப்படி எங்களுடைய குடும்பம் இருந்துச்சு. என்னுடைய குடும்பங்கள் வந்து அதாவது பூஜைகளும் செய்வார், சாமி ஆடுவார், மாந்திரிக காரியங்கள் செய்வாங்க அப்பா, விவசாயங்களும் குடும்பமாக செஞ்சோம். இப்படி தான் என்னுடைய குடும்பம் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து இயேசுவை பற்றி தெரியாது. எங்கிறது எனக்கு தெரியாது, எங்கள் குடும்பத்தில் யாருமே இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். பாருங்கள், இந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தோம். இயேசு யாருக்குமே தெரியாது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்து தான் இயேசு என்னை எப்படி தெரிஞ்சு கொண்டார், இயேசு எப்படி நாங்கள் குடும்பமாக அறிஞ்சோம், இந்த இயேசு எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சார் அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்தால என்னுடைய சாட்சியை மீண்டும் சொல்கிறேன். இந்த இயேசு நல்லவர், அதை ருசித்தவங்களுக்கு தான் தெரியும். பாருங்கள், அப்போ நான் வந்து என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் வந்து திசையன்வழியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் என்னை சேர்க்குறாங்க. சேர்த்து அங்கே வந்து ஆறாம் கிளாஸ் வரை நான் படிக்கிறேன். ஆறாம் கிளாஸ் வரை படிக்கிறேன், நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இந்த ஆறாம் கிளாஸ் முடித்து ஏழாம் கிளாஸுக்கு நான் போகணும். அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தகப்பனார் வந்து அப்பா செய்கிற அந்த தொழிலை வந்து என் பிள்ளை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளி செவ்வாய்னாலே என்னுடைய தகப்பனார் என்ன செய்வார்னா, இவனை எப்படியாவது இந்த தொழிலை கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிக காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, பிரயாசப்பட்டாங்க அப்பா. அப்போது வெள்ளி செவ்வாய்னா ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தில் வந்து அப்பா எல்லா காரியங்களும் செய்வாங்க. இந்த கூட்டங்களெல்லாம் முடித்து இரவு 12 மணி 1 மணி ஆயிரும். அந்த 1 மணிக்கு அப்புறம்தான் என்னுடைய தகப்பனார் வந்து அதாவது காட்டு பகுதியில் போய் அந்த மாந்திரிக காரியங்கள் செய்வாங்க. மாந்திரிக பண்ணுறதுக்குள்ளே அந்த 12 1 மணிக்கு தான் அப்பா செய்வாங்க. அப்போ அப்பா வந்து இந்த காரியத்தை செய்யும் பொழுது கூட என்னையும் கூட்டிகிட்டு வந்து இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அப்பா என்னை அழைச்சிட்டு போவார். அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு அப்பா செய்கிற காரியத்தை வந்து நான் சின்ன பையன், அதாவது ஆறாம் கிளாஸு 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்களுக்கு முன்னாலே அவ்வளோ விவரங்கள் தெரியாது நாங்கள் படிக்கும்போதெல்லாம். அப்போ அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு சொலவில் வந்து பூஜை சாமான்கள், கோழி, மற்ற காரியங்கள் பொருட்களெல்லாம் இருக்கும். அந்த பொருட்களை கொண்டுட்டு போயிட்டு அதாவது சுடுகாடு பகுதி, அந்த ஆட்களை பிதைக்கிற இடத்த பகுதியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல என்னை தனிமையாக விட்டுட்டு அப்பா கொஞ்சம் தள்ளி ஒரு 100 அடி மீட்டர் தள்ளி போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அப்பா செய்கிற காரியங்கள் பார்த்தா அந்த அங்கே இருக்கிறது ஒன்று அலறும், ஒன்று கத்தும், ஒன்று சத்தம் போடும். அந்த மாதிரி என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்கும் பொழுது பயப்படுவேன், ரொம்ப பயந்து, சின்ன பையன்ல. அப்போ கால் கையெல்லாம் ரொம்ப நடுங்கும், நடுந்து அழ ஆரம்பிப்பேன். அப்பா நான் வீட்டுக்கு போகிறேன்னு, இந்த பக்கம் போனால் இருள், இருட்டாக இருக்கும், போகவே முடியாது. அப்போ அப்பா எப்போ முடிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு
இப்படியே பயந்துக்கிட்டே அங்கே நின்றுட்டுருப்பேன். அப்போ எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி வழக்கமாக 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் 1 மாதம் இப்படி 3 மாத காலங்கள் அப்பாவோடு தொடர்ந்து அப்பா பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நினைவுகள் ஃபுல்லாக அந்த ஒரு தாக்கம், அப்பா செய்கிற காரியம் அந்த பயத்தோடு இருப்பேன். இந்த வெள்ளி செவ்வாய் ஏன் வருது அப்படின்னு கூட புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்போ அம்மாக்கிட்ட சொல்லுவேன், அம்மா என்னம்மா அப்படி அப்பா கூப்பிட்டு போகிறாங்க, அப்பா சொன்னால் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்படி வெள்ளி செவ்வாய் வந்தாலே எனக்கு பயம்தான், பயம் பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். இப்படி அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னுடைய தாய் மாமா, என்னுடைய தாய் மாமா மும்பையில் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க. அவங்க இந்த லீவு டயத்தில் ஸ்கூல் லீவு, அவங்க பிள்ளைங்களாம் படித்து படிக்கிற இடத்துல லீவு கொடுப்பாங்கள்ல, அந்த லீவு டயத்தில் ஊருக்கு வராங்க. அப்போ ஊருக்கு வரும் பொழுது ஒரு 10 நாள் 15 நாள் லீவ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டயத்தில் பாருங்கள், என்னுடைய மாமா அத்தை எல்லோரும் ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த ஊருக்கு வந்த உடனே எங்கள் அப்பா இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்களே, அப்போ இவங்களோட ஓடிடுவோம் கூட போயிடுவோம் அப்படிலாம் என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிச்சு. அதுக்கு இடையில எங்கள் அப்பா மாமா அத்தை வந்ததுக்கு அப்புறம் 1 வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அப்பா வந்து கூப்பிடுறாங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு புளியங்குச்சி கம்பு விரல் நீளத்துக்கு இருக்கும், விரல் தண்டிக்கு இருக்கும், அந்த கம்பு எடுத்து என் முட்டுக்கு கீழே அட்டி அடின்னு அடித்து வெளுத்துட்டார். நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டிக்க அப்படின்ட்டு. இந்த அடியும் தாங்கி அப்பா செய்த காரியத்தையும் தாங்கி எப்படியாவது என்னுடைய மனசுக்குள்ளே எங்கள் மாமா அத்தை கூட இந்த ஊரை விட்டே ஓடிடுன்னு நினச்சேன். இந்த ஊரை விட்டு ஓடிடணும் அப்படிங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா வேலையும் செய்வேன். அப்பா கூட விவசாயத்துக்கு போவேன், அப்பா கூட கைத்துணையாக இருப்பேன், அம்மா என்ன சொல்கிறாங்களே கீழ்ப்படிவேன், எல்லாத்துக்கும் நான் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த காரியம் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலை. ஏன் அப்படின்னா சின்ன பையன், பயம், பேய், பேய் நிற்கிது, பேய் ஓடுது, இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம். யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்ட சொன்னால் கேட்பாங்க, யார்கிட்ட சொன்னாலும் அப்பா கிட்ட 2 மடங்கு அடி வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், ஒரு நாள் மாமாவும் அத்தையும் லீவ் முடிஞ்சு எங்கள் ஊர்லேருந்து கன்னியாகுமரி போய், கன்னியாகுமரியிலேருந்து தான் ட்ரெயின் ஏறி மும்பைக்கு போனோம். அப்போ திசைநில பஸ் ஸ்டாண்டு எங்கள் ஊர் வந்து 4 திசை பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்கும். கிராமத்தில் விவசாயம் நிறைஞ்ச பூமி. அப்போ அந்த பேரே திசையன்விலை. அந்த கிராமத்தில் பிறந்த நான் அங்கே ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு, அதாவது பெருசு கிடையாது, அந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து நாகர்கோயிலுக்கு பஸ் போகும், நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரிக்கு அடுத்தால பஸ் ஏறி போகணும். இப்போ என்னுடைய மாமாவும் அத்தையும் அந்த பஸ்ஸில் ஏறி கிளம்பி மும்பைக்கு போகிறதுக்கு ரெடியாகி போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு காக்கி டவுசரு, ஒரு வெள்ளைச்சட்டை, அதான் ஸ்கூல் யூனிஃபார்மு. அந்த காக்கி டவுசரில் 4-5 ஓட்டம் இருக்கும், கிழிஞ்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோடு என்ன பண்ணிட்டேன், எங்கள் மாமாவும் அத்தையும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. நான் பின்னால் ஓடி ஏறி எங்கள் மாமா அத்தையை கவனிக்காமல் நானும் சீட்டில் உட்காந்துட்டேன். அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கேன்னு டிக்கெட் எடுத்தாச்சு, நேராக போய் அங்கே போய் இறங்கியாச்சு. நாகர்கோவில் இறங்கி நாகர்கோவிலேருந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சி கன்னியாகுமரி போயாச்சு. கன்னியாகுமரி போனதுக்கப்புறம் நான் சின்ன பையன், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில் போகிறாங்க, அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க, எனக்கு டிக்கெட் எடுக்க காசும் கிடையாது, ஏன்னா என் மாமா அத்தைக்கு தெரியாது. அப்போ அவங்க பின்னாடியே போய் அவங்க ட்ரெயினில் ஏறிட்டாங்க. நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி பாத்ரூம் வாசல்லே உட்காந்துருந்தேன். இப்படியாக ட்ரெயின் போயிட்டு மும்பைக்கு போயிட்டு மும்பையில் போய் இறங்கினதுக்கப்புறம் என்னுடைய மாமாவும் அத்தையும் இறங்கி அவங்க பாட்டு நடந்து போகிறாங்க. அவங்க நம்ம பிறத்தில் வரதே தெரியாதே. அப்போ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போனது ஒன்று பாருங்க, எனக்கு அடுத்தால என்ன செய்யணும் தெரியாது. ஏன்னா அந்த பாசைகள் மாறுது, தமிழ் பாசை போய் இந்தி பாசை பேசுகிறாங்க. சின்ன பையனில் இந்தி எப்படி தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்போ அவங்க போய் அந்த அந்த அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி மேலே ஏறி போகணும். அந்த பிரிட்ஜில் ஏறும் பொழுது என்னுடைய மாமனார் என்னை பார்த்துட்டார். பாருங்கள், இங்கேருந்து 3 நாள் பயணம், கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயினுக்கு மும்பைக்கு 3 நாள் பயணம். அந்த 3 நாள்லேயும் என்னுடைய வெள்ளை ட்ரெஸ்ஸு கருப்பு ட்ரெஸ் ஆகிட்டு, ஏன் அப்படின்னா கறிவண்டி. அப்போ அடையாளமே தெரியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய மாமா பார்த்து எங்கள் மாமா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த ஸ்டேஷனில் வச்சு அடித்து என்னை திட்டு திட்டுனு திட்டி, இது எப்படி எங்கள் பிறத்தால் வந்த, இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அத்தை, எங்கள் அத்தை வந்து பெண்கள்னாலே கொஞ்சம் இறக்க கொண்டு தானே,
உடனே இறக்க குணப்பட்டு சரி வந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்கன்னு சொல்லி நான் மாமனாரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பாம்பேயில் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஊரில் நடந்த ஒரு பெரிய என்னுடைய தகப்பனார் செஞ்ச காரியத்தில் ஈடுபடுத்த எனக்கு மனசு இல்லாமல் அங்கேருந்து எப்படியாவது அத்தை கூட மாமா கூட பேருன்னு நினச்சி வந்தேன். மும்பைக்கு வந்தாச்சு. மும்பைக்கு வந்த உடனே ஒரு ரெண்டு நாள் வீட்டில் வச்சுருந்தாங்க. முன்னாடி ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் என்னை வந்து ஒரு வேலைக்கு சேர்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து மகிம், அதாவது தாராவிலிருந்து கொஞ்சம் தொலை வந்தால் மகிம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஹராம் ஹோட்டல், அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த ஹோட்டலில் வந்து தான் என்னை கொண்டு போய் வேலைக்கு என்னுடைய மாமனார் சேர்க்குறாரு. நான் வந்து 7ஆம் கிளாஸ் படித்த பையன். அப்போ அந்த வேலைக்கு சேர்க்கறதுக்கு நான் பாத்திரவானும் இல்லை, தகுதியும் கிடையாது. அப்போ அந்த ஹோட்டலில் கொண்டு போய் என்னை சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து முத எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னா, எல்லா பாத்திரங்களும் கழுவணும், அதாவது சாப்பிட்ட பாத்திரங்களை வந்து கழுவி வைக்கிறது தான் என்னுடைய வேலை. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த மும்பையில் உள்ள ஹோட்டலில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே நான் சின்ன பையன், அப்போ என்ன பார்த்துட்டாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கே பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பரணி, அதாவது நம்ம ஊரில் குதிலுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அந்த ஹோட்டலில் அரிசி தட்டி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் டப்பா, டப்பானா பெரிய டப்பா. அப்போ அந்த டப்பாக்குள்ளே மூடியை திறந்து என்னை உள்ளே இறக்கி வச்சுட்டாங்க. இந்த இறக்கி வச்ச உடனே கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் அந்த ஹோட்டலில் எல்லாம் சுற்றி எல்லாம் ரைடிங்லாம் பார்த்தாங்க. இந்த 4 மணி நேரம் அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறேன், குளித்தா எப்படி தண்ணியாக இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய வேர்வையெல்லாம் அந்த அரிசியில் பட்டு இந்த 4 மணி நேரம் என் ஜீவன் தான் போகலை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். உடனே அந்த ஹோட்டலில் உள்ள முதலாளி சொன்னார், இந்த பையனை நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை, அதனால் பனுவேலுங்கிற ஒரு கிராமம் இருக்குது மும்பை விட்டு அவுட்டரில் இருக்குது, நம்ம தோட்டங்கள் இருக்குது, அப்போ அந்த தோட்டத்தில் தம்பி போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கு என்னை அனுப்புறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட மும்பையிலேருந்து அங்கே அவங்களுடைய தோட்டம் பனுவேலுங்கிற தோட்டத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பஸ்ஸில் போகணும். அந்த பஸ்ஸில் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் அழைச்சிட்டு போய் பாருங்கள், அங்கே போய் என்னை ஒரு தோட்டத்தில் போய் இருந்தாச்சு. அங்கே ஒரு தமிழ்கார் இருக்கிறார், இங்கே உள்ளவர் தான், அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு அவர் இருக்கிறார். அந்த தோட்டத்தில் பக்கத்தில் சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து அந்த விவசாயம் பண்ணுவதுக்கு வருவாங்க. அங்கே பழங்கள் காய்கறி எல்லாத்தையும் பறித்து மூட்டையில் ஏற்றி மும்பைக்கு அனுப்புவாங்க, இதுதான் அவங்களுடைய வேலை. அப்போ நான் அங்கே போயாச்சு. அங்கே போன உடனே அந்த மேனேஜர் கேட்டார், என்ன தம்பி சின்ன பையனாக இருக்க அப்படின்லாம் பேசினாங்க. அப்போ உன் பேர் என்ன, பேர் என்ன, பரமேஸ்வரன், எதுக்குப்பா வந்த, எல்லாத்தையும் விவரம் கேட்டார். சொன்னேன், சொல்லிட்டு அவர் சொன்னார், தம்பி உனக்கு இங்கே வேறு எந்த வேலையும் கிடையாது, இந்த முன்னாடி ஒரு கோயில் இருக்குது பார்த்தியா தம்பி, பார்த்தியா நீ வரும்போது பார்த்துருப்பில்ல அப்படின்னு சொன்னார். ஆமாயா இருந்துச்சு, பெரிய பிள்ளையார் மாதிரி இருந்துச்சியா அப்படின்னு. இப்போ அது பிள்ளையார் கிடையாதுப்பா, அது ஒரு தேவி சிலை அப்படின்னாங்க. அப்போ தேவி சிலையாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ நீ அதுக்கு மட்டும்தான் நீ வேலை செய்யணும், அந்த தேவி சிலையை சுற்றி க்ளீன் பண்ணணும், பூஜை பண்ணணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த தேவி சிலைக்கு பூஜை பண்ணணும், நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்களா நான் சொல்கிறத? ஏன்னா என்னுடைய தகப்பனார் வந்து கிராமத்தில் பூஜையில் ஈடுபடுத்துகிறாரு, மாந்திரிக காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்பா கூட, அதாவது ஒரு தகப்பன் செய்கிற ஒரு தொழிலை தன் பிள்ளையும் செய்யணும்னு சொல்லி எந்த தகப்பனை ஆசைப்படுகிற ஒரு காரியம், அதில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்போ தான் என் மனசில் நினச்சேன், அப்பா வந்து ஊரில் இந்த காரியத்தில் ஈடுபடுத்தினாங்க, திருப்பி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாங்க, மாந்திரிகம் செய்கிறதுக்கும் அவங்களோட பயன்படுத்தினாங்க. இதுக்கு பயந்து போயே, அடிக்கு பயந்து போயே ஊர்லேருந்து மும்பைக்கு ஓடி வந்தேன். ஆனால் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா, பெரிய ப்ரொமோஷன் ரெடியாக இருக்குது. என்ன ப்ரொமோஷன் ரெடியாக இருக்குது? தேவி சிலைக்கு பூஜை பண்ணணும். என்ன சிலைக்கு பண்ணணும்? தேவி சிலைக்கு பூஜை பண்ணணுமா? அந்த வேலையை கொடுத்தாங்க, அதையும் பரிபூரணமாக செஞ்சேன். அங்கே செஞ்சிட்டு இருக்கும்போது தான் அந்த கிராமத்திலேருந்து வர்றவங்க மராட்டிக்காரங்க, அதாவது மராட்டி தான் பேசுவாங்க. அப்போ சுற்றி இருக்கிற கிராமத்திலேருந்து எல்லோரும் அந்த வயக்காட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, பழங்கள் பறிக்கிறதுக்கு, காய்கறி பறிக்கிறது இப்படி வருவாங்க. அப்போ நான் சின்ன பையன், அப்போ என்னை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து, இன்னும் சின்ன பையன்லாம் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட மராட்டியில் பேசுவாங்க, எனக்கு மராட்டி தெரியாது. அப்போது அந்த பழங்களை எல்லாம் அவங்க பேக் பண்ணி வைக்கும் பொழுது நானும் அவங்களோட சேர்ந்து என்ன செய்வேன்,
அந்த வேலைகளை செய்வேன். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க சின்ன சின்ன பாசைகளை சொல்லி சொல்லி சொல்லி எனக்கு வந்து இந்தி மராட்டி கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன பையன் இந்தி மராட்டி கற்றுக் கொடுப்பேன். அப்போ அந்த மராட்டி படிச்சுட்டேன், இந்தியும் படிச்சுட்டேன். அந்த கிராமத்துக்காரங்க எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இது இந்தியில் இந்த பேர், மராட்டியில் இந்த பேருன்னு சொல்லி அழகாக கற்றுக் கொடுத்தாங்க கிராமத்தில். அப்போ கிராமத்துக்காரங்களோட ரொம்ப இணைஞ்சிட்டேன். எப்படி இணைஞ்சிட்டேன்னா, பாருங்கள், ஊரில் எனக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. அப்போ இங்கேருந்து போன உடனே அந்த கிராமவாசிகள் மக்கள்லாம் வந்து எனக்கு என்ன ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த படிக்கிறதுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நான் அதில் ஒரு ஷேடப் ஆகிட்டேன். அப்போ அவங்க பாருங்கள், தமிழ்காரனாக இருந்து நான் வந்து நார்த் இந்தியனாக மாறிட்டேன். அப்போ இந்த நார்த் இந்தியனாக மாறின உடனே பாருங்கள், அந்த கிராமத்தில் வீட்டுக்கு வீடு, அதாவது எல்லா வீட்டிலையுமே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கும் தெரியுமா, சாராயம் இருக்கும். என்ன இருக்கும், சாராயம் இருக்கும். வீட்டிலே சாராயம் காய்ச்சுவாங்க. அப்படியாப்பட்ட கிராமத்தில் தான் நான் இருந்தேன். அந்த கிராம மக்களோடு இணைஞ்சி அவங்களோடு இருந்து அங்கே இருக்கிற வாலிப பசங்களோ அங்கே இருக்கிற எல்லா பசங்களோடையும் சேர்ந்து, அதாவது தண்ணி குடிக்கிற மாதிரி தான், சாராயத்தை ஒரு சொம்பில் என்ன செய்வாங்க, கோரி கொடுப்பாங்க. அப்போ அதை குடிப்பேன். அவங்க பத்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். எதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், குடிக்க அடியாகிட்டேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் சாரம் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பாருங்கள், அப்படியே அங்கே இருக்கும் பொழுதே நான் அப்படி வாலிபனாக ஒரு பருவத்துக்கு வந்துட்டேன். எப்படி வந்துட்டேன், வாலிப பருவத்துக்கு வந்துட்டேன். எல்லா கெட்ட பழக்கங்களாக தான், மும்பை பொறுத்தளவு அநேக பாவ பழக்கங்கள் உண்டு, கெட்ட நண்பர்கள் உண்டு, போதை வஸ்துக்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்தளவுக்கு பாவத்தை செய்ய ஆரம்பித்தேன், குடிக்க அடிமையானேன். இப்படியா ரொம்ப வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். அந்த மோசமான நிலைமையை பார்த்து ஊரில் அப்பா அம்மாவும் வந்து இங்கேருந்து போகிறவங்கக்கிட்டலாம் கேட்பாங்க, எப்படி என்னுடைய பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா. அப்பா பேச மாட்டாங்க, அப்பா பேச்சு கேட்காம வந்துட்டதுனால அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா தான் பேசுவாங்க. அப்போ என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது, உங்கள் பையனா, அவன் ரொம்ப சி, அவன் மனுஷனே கிடையாது, அவனை மனசு லிஸ்ட்லேயே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. இப்படி சொன்னதுனால நான் வந்து பாருங்கள், ஊர்களுக்கு ஒரு டைம் ஊருக்கு போக வேண்டியிருந்து, அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஊருக்கு வந்த உடனே என்னுடைய தாயும் தகப்பனும் என் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து, இனிமே நீ வந்து மும்பைக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, நீ இங்கேயே இரு, இங்கேயே இருந்து நீ வாழ்ந்துக்கலாம். உள்ளூரில் வெலை போகாத மாடா வெளியூரில் போக போகுது அப்படின்னு என்னுடைய தகப்பனார் சொல்கிறாங்க. பத்தியெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, உள்ளூரில் வெலை போகாத மாடு வெளியூர்லே போக போகுது அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனார் சொல்லி இங்கே இருன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படின்னா, அவர் கற்றுக் கொடுத்த தொழிலை நான் கற்றுக்கலை, என்ன செய்யலை, அந்த தொழிலை கற்றுக்கலைன்னு சொல்லி இந்த பழமொழியை சொல்லி அப்பா செய்கிறாங்க. அப்படியே இருந்தேன் ஒரு ஒரு ஒரு வருஷம் அப்பா கூட இருந்தேன். இருந்து என்னால் என்ன செய்ய முடியாது, குடிக்காமல் இருக்க முடியாது. ஊரில் இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தேன். அப்போ குடிக்க காசு வேணும், எப்படியாவது யார் பாக்கெட்டில் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி அதை தான் எடுத்து கொண்டு போய் என்ன செய்வேன், இதுக்கு அடிமையாக இருந்தேன். சரி, இப்படி விட்டால் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்பா எனக்கு வந்து ஒரு திருமணத்தை ஏற்பாடு படுத்தினாங்க. அந்த திருமணம் வந்து என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி மகள். இப்போ சொந்தத்துக்குள்ளே தான், ஏன்னா மற்றவங்க பொண்ணு தரமாட்டாங்களே, எப்படி தருவாங்க, தரமாட்டாங்கள, எப்படி தருவாங்க, குடிகாரனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அப்போ வெளியில் எங்கேயும் பொண்ணு பார்க்க முடியாது. அப்போ என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி மக தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் என்னுடைய அத்தை இருக்கிறாங்க. அங்கே போய் இப்படி என் பையன் பாம்பேயில் இருக்கான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லதுக்கு அத்தா கொடுக்கணும், என்னெல்லாமோ சொல்லி எடுத்து திருமணத்தை ஏற்பாடு படுத்தினாங்க. என்னுடைய மனைவி பேர் வசந்தா, என்னுடைய அத்தை பேர் பூங்கனி, என்னுடைய மாமா பேர் கிட்லர். அப்போ அவங்களும் இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான், இயேசு யாருன்னே தெரியாது அவங்களுக்கும். என்னுடைய மனைவி வந்து தூத்துக்குடியில் சிவன் கோயிலே தான் இருப்பாங்க, பிரதேசத்தும் பல காரியங்களில் போவாங்க வருவாங்க. அப்போ அப்படி இருந்த ஒரு குடும்பம். என்னுடைய மனைவியை பார்த்து எனக்கு ஒரு திருமணத்தை திசையனவர்கள் வச்சு நடத்தினாங்க. நடத்தி ஒரு ஒரு வருஷம் என் மனைவியோடு இங்கே ஊரிலே தான் இருந்தேன்.
அப்போ எனக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னுடைய மனைவி பேச்சோ யார் பேச்சோ கேட்குறதுக்கு என்னுடைய மைண்டு வந்து இங்கே இருக்கக்கூடாது, பாம்பைக்கு போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, பாம்பைக்கு ஓடிடணும், அந்த பழைய நினைவுகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என் மனைவிட்டு சொன்னேன், இங்கே வேலை எதுவுமே கிடையாது, ஒன்று விவசாயம்தான் பார்க்கணும், அவ்வளோ வருமானம் கிடைக்காது, இல்லை வேறு ஏதாவது செய்யணும், இப்படி இருந்தால் எப்படி உங்களெல்லாம் நடத்த முடியும், அதனால் நான் பாம்பைக்கு போகிறேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாம்பை கிளம்பிட்டேன். பாம்பைக்கு மறுபடி போய் நான் ஏற்கனவே வேலை பார்த்த ஊருக்கோ அங்கே எங்கேயுமே நான் போகலை. ஏன்னா ஹிந்தி மராட்டி எல்லா பாஷையும் படிச்சுட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் பழகிட்டேன். அப்போ ப்ரின்ஸிபல்லாம் பழகின உடனே அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் இப்படி மும்பைக்கு வரேன்ப்பா, எனக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு. உடனே அங்கே போன உடனே ஒரு 15 நாளைக்குள்ளே நான் டிரைவர் டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா வண்டி ஓட்டி பழகினேன், லைசன்ஸ் அங்கே எடுத்தோம், எல்லா காரியத்தையும் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ அந்த லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து டிரைவர் வேலைக்கு போகணும். அப்படி டிரைவர் வேலைக்கு அங்கே போகும் பொழுது எனக்கு ரைட்டுன்னா லெஃப்ட் தெரியாது, லெஃப்ட்டுன்னா ரைட்டு அவங்க சொல்லுவாங்க, ரைட்டு போட்டு அப்படின்னா லெஃப்ட் போயிடுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டு கிடையாது, படிப்பறிவு கிடையாதுல்ல பாருங்கள். அப்படி இருக்கும்போது அப்படி தான் அங்கே வந்து வண்டி ஓட்டி 2-4 இடத்துல ஃபெயில் ஆனேன். சரிப்பா பிற வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க, ட்ரெயில் எடுப்பாங்க. சரி பிற ஒரு 10 கழித்து கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இப்படி தான் மும்பையில் அப்படி இப்படி இருந்து இருந்து கடைசியில் ஒரு இடத்துல டிரைவர் வேலை கிடச்சிச்சு. பாருங்க, எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, டிரைவர் வேலையும் கிடச்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த இயேசு யாருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த இயேசு எப்படியாப்பட்ட கடவுள்னு யாரும் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த டிரைவர் வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துக்கிட்டு ஒரு 3 டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் என் மனைவிக்கு ஃபோனில் பேசி, எம்மா நீங்கள் ரெடியாக இருங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு மும்பைக்கு வரேன், மும்பையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய மனைவிக்கு தகவல் சொல்கிறேன். அப்போ மனைவி சொல்கிறாங்க, எங்க அங்கே வந்து தமிழ் யாரும் பேச மாட்டாங்களே, தமிழ் இருக்கிற இடம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ் இருக்கிற இடம் இருக்குது, ஆனால் நான் இருக்கிற இடம் கொஞ்சம் இந்திக்காரங்க, நல்லா பழகுவாங்க, நல்ல ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லி நான் ஊருக்கு வந்து மறுபடியும் என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு மும்பைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு வீடு எடுத்து, ஒரு கிராமந்தான், அந்த கிராமத்தில் வந்து வீடு எடுத்து என்னுடைய மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சாச்சு. நானும் வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியாக ஒரு 15, 20, 30, 1 2 3 நாட்கள் போய்கிட்டே இருக்கு. என்னுடைய மனைவிக்கு தண்ணின்னா என்னென்னு கேட்க தெரியாது, காய்கறினா என்னென்னு கேட்க தெரியாது. நான் காலையில் வேலைக்கு போனேன்னா சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட தான் பேசணும், வேறு யார்ட்டையும் பேச முடியாது. ஏன்னா பேசுனா பாச தெரியாதே. அதனால் இப்படி போன உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, நான் இங்கே இருக்க எனக்கு பிடிக்கலை, என்னை கொண்டு ஊரில் கொண்டு விட்டுருங்க. அப்போ என்னுடைய மூத்த பையன் கன்சியூவ், என் மனைவி கன்சியூவாக இருக்கிறாங்க பாம்பேயில் வச்சு. அப்போ ஒரு 3 கழித்து சொல்லலாம், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் என்னை ஊரில் கூட்டி கொண்டு விட்டுருங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சொல்லுவேன், இல்லைம்மா இப்போ போகக்கூடாது, ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் போகக்கூடாதும்மா, கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி 5-6 அந்த கேப்பில் வந்து ஒரு டைம் தீபாவளி டைம் வந்து என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, நீ என்னை கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா நாங்கள் தற்கொலை பண்ணி செத்துக்கிடுவோம் அப்படின்னா. ஐயோ என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, வேண்டாமா நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு நான் ஊருக்கு வரேன். ஊரில் வந்து என்னுடைய மனைவியை கொண்டு விட்டுட்டு வரணும். இந்த இடையில் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா இந்த தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன தொழில் தெரியுமா, அந்த மாந்திரிக தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா. எங்கள் குடும்பத்தில் யாருக்கு குழந்தை பிறக்குமோ 1-2-3 தான் இருக்கும், இறந்துடும். இது ஏன் இறக்குது என்ன யாதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. அதே போல தான் என்னுடைய மனைவி ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அந்த குழந்தை அபாசம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு என்ன இப்படி ஒரு இது நடக்க, அப்போ என்ன காரியம் அப்படிலாம் எனக்குள்ள ஒரு கேள்விகள் வரும். பாருங்கள், எல்லா கோயிலுக்கும் பூஜை செய்வேன், போகாத கோயிலே கிடையாது. அப்பா குடும்பம் எல்லோரும் போவோம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே குழந்தை பிறந்துச்சுன்னா 1-2-3 அதுக்கு மேலே இருக்காது. அதே போல் தான் என் வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப என் மனைவிக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உடனே ரொம்ப அதில் ஒரு 2-3 என் மனைவியோடு அங்கே இருந்துட்டேன். இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பாம்பேக்கு போனேன், மறுபடி போனேன். போய் மறுபடியும் பாம்பேயில் உழைக்க ஆரம்பித்தேன்.
திருப்பி இடையில ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்தோடனே அடுத்த குழந்தை கன்சியூவ் ஆயிடுச்சு. கன்சியூவ் ஆகி மூத்த பையன், மொத பையன் பிறக்கிறான். இதுக்கு இடையில என்னுடைய மனைவி சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் பாம்பேக்கு போக வேண்டாங்க, இங்கேயே இருங்க, இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கலாம், கஞ்சோ கூலோ ஊரில் இருந்து வாழ்ந்துக்கிடுவாங்க, எதுக்குங்க போட்டு பாம்பேக்கு போகணும், பாம்பே வாழ்க்கையில் நீங்கள் அங்கே நான் இங்கே இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி ஆலோசனை சொல்கிறாங்க. அதையும் கேட்டு என் மனைவி சொன்ன மாதிரி அந்த ஒரு எங்கள் ஊர்லேயே நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையனும் பிறந்தான், மூத்த பையன் சுரேஷ் அவன் பிறந்தான். பிறந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், என்னடா யாருக்குமே இருக்க நமக்கு மட்டும் பையன் பிறந்துட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு பாருங்கள். என் மனைவி சொல்கிறாங்க இங்கேயே வேலை பார்க்கலாமே அப்படின்ட்டு. எனக்கு அப்போ பாம்பேயில் இந்தி மராட்டி எல்லாம் படித்ததுனால திசையன் வழியில் ஒரு மணல் கம்பெனி இருக்குது பாருங்கள். அப்போ அந்த மணல் கம்பெனி தூத்துக்குடியிலையும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த கம்பெனியில் வேலைக்கு போயாச்சு. எல்லா வண்டியும் ஓட்டுவேன், எல்லா வண்டியும் ஓட்டுவேன், சேச்சு வந்தது எல்லாத்தையும் ஓட்டுவேன். அப்போ அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், வேலை செஞ்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் பாருங்கள் அந்த ஓனர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி தூத்துக்குடியில் நம்ம கம்பெனி இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, நான் உங்களுக்கு கான்ட்ராக்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து லேபர்ஸ்க்கெல்லாம் எடுத்து அங்கே வேலை செய்யுங்க, உங்களுக்கு வருமானமும் வரும், நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஓனர் அங்கே அந்த கம்பெனி ஓனர் சொன்னார். அப்போ என் மனைவிகிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ஆலோசனை சொல்கிறேன், அம்மா இப்படி இருக்கு, நல்லது தானப்பா, தூத்துக்குடியில் உன் மனைவி ஊர் தானே, பழகாத ஊர் கிடையாதுல்ல, போய் இருந்துக்கலாமே, தப்பு கிடையாது, பாம்பேக்கு போய் வேலை பார்க்குறது இங்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாரும் சொன்னாங்க. அதேமாதிரி என்னுடைய மனைவி இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே தூத்துக்குடிக்கு வந்து அதே மாதிரி வேலை பார்க்க ஆரம்பித்தேன். கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, கான்ட்ராக்டில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். என்கிட்ட 25 நபர்கள் இருந்தாங்க வேலை, ஒரு தொழில் செய்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து இந்த தூத்துக்குடியில் வந்து என்னுடைய வேலை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், இது வரைக்கும் இந்த இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, இந்த இயேசு யாருன்னு தெரியாது. அப்போது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து, கஷ்டம்தான். 6ஆம் கிளாஸ் படித்து 7ஆம் கிளாஸ் போகும்போது வீட்டை விட்டு ஓடிட்டேன், வீட்டை விட்டு ஓடி அங்கே போனேன், குடிக்கு அடிமையானதுக்கப்புறம் ஊருக்கு வந்தேன், ஒரு சின்ன வேலை கிடச்சிச்சு. அப்போ அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான்னு சொல்லி ப்ரொமோஷன் மாதிரி அவங்க தூத்துக்குடிக்கு அனுப்புனாங்க. இங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்தேன். என்கிட்ட 25 ஆட்கள் இருந்தாங்க, 25 ஆள் கை நிறைய காசு பணம் எல்லாம் வரும். ஆமாம், வாரம் ஆனால் 2 பையிலையும் அவ்வளோ ஒரு காசு இருக்கும், சந்தோஷம் அப்படி இருக்கும். மனைவிக்கு என்னென்னா, இது வரைக்கும் இந்த குடியை நினச்சிவேன், கண்டினியூவாக குடிச்சிட்டே தான் இருப்பேன், நைட்டு வந்தால் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு மோசமானவன் குட்டி அப்படி தான் இருந்தேன். அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இங்கே உள்ள அந்த கம்பெனியில் உள்ள ஒரு சில பேர்கள், நான் வந்து திசன் வலையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து இந்த கம்பெனியில் நம்பர் 1 பேர் எடுக்கிறான், இந்தளவுக்கு வந்துட்டான், நம்ம தொழில் பாதிக்குதுன்னு சொல்லி என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி அவங்களும் 25 ஆட்களை வச்சு வேலை பார்க்குறாங்க. அப்போ என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க, நல்லா இப்போ பரவாயில்லப்பா அப்படிம்பாங்க. நான் என்னை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் இவனை எப்படியாவது விரட்டி விட்டுறணும், இவனை துரத்தி விட்டுறணும், இவன் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நமக்கு வேலை இந்த மாதிரி இருக்கிற ஓனர் நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொறாமை இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு யாரையுமே ஒரு கணிக்கும் தெரியாது, இவங்க இப்படி இருப்பாங்களான்னு நினைக்கவும் தெரியாது, அந்த ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பேன், அதாவது குழந்த தான் அந்த மாதிரி தான் இருப்பேன், எளிதில் எல்லாத்தையும் நம்பிடுவேன், அப்படி தான் இருந்தேன். அப்போ அந்த கம்பெனியில் நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆட்களுக்கு நைட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்கும்போது அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்காங்க. இது அந்த நாள் நடந்த உடனே மறுநாள் காலையில் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தேன் கேட்கல. அப்போ அந்த டயத்தில் தான் என்னுடைய ஓனர் வந்து சொல்கிறார், தம்பி நீ வந்ததுலேருந்து என் கம்பெனி வந்து நல்ல நிலைமைக்கு போகுது, தம்பி நீ நல்ல வேலை பாரு, உன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்லாம் என்னுடைய ஓனர் சொன்னார். இப்படியாவது ஒரு 2 மாத காலங்கள் போயிட்டே இருக்கு. போனதுக்கப்புறம் பாருங்கள், எப்படியாவது என்னை துரத்தி விட்டுருன்னு என்னன்னு தான் என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு, ஆனால் எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய வேலைக்காரங்களுக்கு நைட்டில் மது வாங்கி கொடுத்து வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க, வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க.
என்னுடைய வேலைக்காரங்கள் ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டுக்கும் மது இருந்தால் குடித்ததுக்கப்புறம் நானே ஒரு குடிகாரன். அப்போ அவங்க குடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், எந்த வேலையும் பார்க்கலை. பார்க்காதனால அவங்க வேலை பார்க்க தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே பாருங்கள், அதில் உள்ள மிஷின், அதாவது ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மிஷினை வந்து பாதுகாத்துக்கிட்டு அது கவனமாக இருக்கக்கூடிய தான் வேலைக்காரங்களுடைய வேலை. அப்போ அதில் தூங்கிட்டே என்ன ஃபுல்லாக ஸ்டக்காகி அந்த மிஷினே நொறுங்கி போச்சு. பல கோடிக்குள்ளே மிஷின் அந்த மிஷின்லாம் பாருங்கள் சுக்குநூறாக்கிட்டாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வருது. உங்கள் வேலைக்காரங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களை சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி சொல்கிறார். அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விடியகால 4 மணிக்கு பதறி அடித்து ஓடுறேன், கம்பெனிக்கு போகிறேன். போய் பார்த்தா எல்லாம் நொறுங்கி அப்படி இருக்குது. அப்போ உடனே, ஏன்டா இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி செஞ்சீங்க, உங்களை நம்பி தானே போனேன், நீங்கள் கவனமாக இருந்திருக்கலாமே, நமக்கு எவ்வளோ எதிரிகள் இருக்காங்களே அப்படிலாம் சொல்லி அவங்கள சத்தம் போடுறேன். யாரும் காதில் வாங்கல, தெரியாமல் நடந்துட்டுங்க. ஓனர்கிட்ட பதில் சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை வச்சு தான் என் கம்பெனி நம்பர் ஒன்றா இருக்குங்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து அவர் ஃபாரினில் இருக்கார், அவருக்கு ஃபோன் போய் சொல்லி இதாகி என்கிட்ட வந்து என் மூஞ்சிலே முடிக்காதங்கிறாரு. நேற்று வரைக்கும் சொன்னவர் நம்பர் ஒன்று என் கம்பெனி, இனி வந்ததுக்கப்புறம் சொன்னவர் என் மூஞ்சிலும் முடிக்காதங்கிறாரு. என்ன பாதிப்பு அவருக்கு தானே, நமக்கு இல்லையே பாதிப்பு அவருக்கு தான். அப்போ அதனால் அவ்வளோ ஒரு திட்டு திட்டுறாங்க, ஏசுகிறாங்க, பல காரியத்தை குறித்து பேசுகிறாங்க. கவலை என்னன்னு சொல்லி பட்டது அன்னைக்கு தான். எங்கள் அப்பா அடித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் அப்பா அந்த வேலையை கற்றுக் கொடுத்ததுக்கு டார்ச்சர் பண்ணது கூட பெருசாக தெரியல. எவ்வளவோ மும்பையில் இருந்தோம், அங்கே இருந்தோம், இங்கே இருந்தோம், எல்லா காரியத்தில் இருந்தும் கவலை இல்லை. ஆனால் இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னால் ஈடே கொடுக்க முடியலை. இப்படியா துக்க முகமாக இருந்தேன். அவனை வெளியில் தள்ளிடுங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஓனர்கிட்ட சூப்பர்வைசர் பேசிட்டாங்க. பேசின உடனே என்ன செய்யணே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு ரொம்ப அழுதேன், ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதேன். அழுதுட்டு கம்பெனியை விட்டு போவோம், வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வரேன். இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சு தெரியுமா, நைட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்களை வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். இந்த சத்தம் போட்ட உடனே அதில் ஒரு நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன ஏசிட்டானே, என்ன திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த கம்பெனி விட்டு துரத்துன்னு நினச்சோம், துரத்த முடியல, இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னா என்ன செய்யணும்னாங்க, கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த நபர் கையில் வத்தல் பொடி, சட்டைக்கு பின்னாடி 60, நல்லா பேசின ஒரு சகோதரன், என் கூட இருந்து தண்ணி அடித்தவன், என் கூடையே ஐக்கியப்பட்டவன், நண்பனை போல் பழகினவன், எப்படி மாறிட்டான் பாருங்கள். அப்போ சூழ்நிலைகள் மாறுகிறது, சூழ்நிலை மாறினோன்னு பாருங்கள். அவன் அங்கேருந்து நேராக வாரான். நான் என்ன நினைக்கிறேன், கம்பெனிலாம் சரி முடிஞ்சு போச்சுன்னு நம்ம பஸ் ஏறி ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் நிற்கிறேன். இவன் வந்து அங்கேருந்து அருவாளை பின்னாடி வச்சுட்டு கையில் வத்தல் பொடி எடுத்துகிட்டு நேராக என்னை நோக்கி வாரான். சரி, சாதாரணமாக பழகின ஆள் தானே, இந்த மாதிரி நினைக்கல. அப்போ போன உடனே கண்ணில் வத்தல் பொடியை போட்டு ஓங்கி ஓங்கி வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போது அந்த ஓங்கி ஓங்கி வெட்டும்போது இந்த ரெண்டு கையை கொடுத்து தாங்கணும் பாருங்கள் இந்த கையை கொடுத்து, இந்த கையை கொடுத்து தாங்குறேன், இந்த கையை கொடுத்து தாங்குறேன், அருவாலையே தட்டுறேன். அருவாலை ஓங்கி ஓங்கி ஓங்கி ஓங்கி வெட்டுறான், கழுத்துக்கு வெட்டுறவானான், இங்கே வெட்டவானான், தட்டிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பயங்கர வெட்டு. இந்த கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கை மாதிரியாக இருக்குது. அப்போ அவ்வளோ ஒரு வெட்டு வெட்டிட்டான். வெட்டின உடனே என்னுடைய உடம்புல உள்ள இரத்தங்கள் எல்லாம் போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. அந்த ரத்தம் போன உடனே என்ன ஆகும் பாருங்கள், மயக்க நிலைமை வந்துட்டு, அந்த மயக்கம் வந்து பொத்துன்னு நான் கீழே உழணும், அடுத்த செகண்ட் என் கழுத்தை அவன் வெட்டணும். இதுக்கு இடையில தான் அங்கேருந்து ஒரு போலீஸ் ஜீப்பு வருது. எங்கேருந்து வருது, மெயின் ரோட்டிலேருந்து ஆத்தூர்லேருந்து போலீஸ் ஜீப்பு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே உடனே நிப்பாட்டி ஓடி வந்து என்னை பிடிச்சிட்டாங்க, அவனையும் பிடிச்சிட்டாங்க. என்னை பிடிச்சி எனக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. இந்த வெட்டினதுக்கு அப்புறம் அவனை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னை தூக்கி கொண்டு ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க, எங்க கொண்டு போனாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் இயேசுவை பற்றி தெரியாது. இந்த கையில் 38 வெட்டு, மணிக்கட்டு துண்டாக போய் இந்த சதப்பிடியில் தான் தொங்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் என்னுடைய
கையில் உள்ள ரத்தம் பீரிட்டு அடிச்சு, அதாவது ஆடை வெட்டுவாங்கல்ல, ஆடை வெட்டும் பொழுது அந்த கழுத்து பகுதி வெட்டின உடனே அந்த பிளட்டு எப்படி ரத்தம் அப்படி பாயும் பாருங்க, அதே மாதிரி என் கையில் ரத்தம் பாஞ்சிச்சு, மயங்கி உளுந்தேன். போலீஸு வந்து அங்கே உள்ள போலீஸ்கள்லாம் என்ன எடுத்து ஜிஹெச் கொண்டு வந்துட்டாங்க, அவரை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க வெட்டினால. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு நடந்து ஜிஹெச் கொண்டு போன வந்து அங்கே என்ன கொண்டு வந்து ஜிஹெச் உள்ளே போன உடனே டாக்டர்கள் வந்து என்ன செக் பண்ணுறாங்களாம், டாக்டர் வந்து இல்லாட்ட செக் பண்ண உடனே இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, இவர் இறந்துட்டார். அப்படிங்கும் பொழுது காலையில் எத்தனை மணிக்கு, 6:30 இந்த சம்பவம் நடந்துச்சு, 9 மணி வர ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா இவர் இறந்துட்டார், நான் இறந்துட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய மனைவிக்கெல்லாம் தெரியப்படுத்தணும், எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும், மனைவிலாம் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்போ மருத்துவ ரூமில் கொண்டு போகணும், என்னை தூக்கி மருத்துவ ரூமுக்கு கொண்டு போகணும், கொண்டு போய் தூக்கி இப்படி மாற்றி வைக்கும் பொழுது தான் ஒரு அதிர்வு இருந்திருக்கு. அப்போ அந்த தூக்கி வைக்கிறவர் சொல்லியிருக்காரு, ஐயா இவருக்கு உயிர் இருக்குயா அப்படின்ட்டுருக்காப்புல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் யாரோ ரத்தம் கொடுத்துருக்காங்க, வந்து யார் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க ஒன்றுமே தெரியல. 3 நாளைக்கு எனக்கு சுயநினைவே கிடையாது. 3 நாள் கழித்ததுக்கப்புறம் தான் எனக்கு சுயநினைவுகள் வருது. அப்போந்தான் வந்து நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்லாம் நினச்சி கேட்கும் பொழுது எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, சுற்றி நின்று யார் யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துட்டு, அந்த சம்பவம் நடக்கும் பொழுது தான் எங்கள் வீட்டில் எவ்வளவோ தெய்வம் இருந்துச்சு. எங்கள் அப்பா எவ்வளோ பேருக்கு கணக்கு சொல்வார், இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துட்டு என் கையே போச்சே. ஒரு மனுஷனுக்கு கை கண் கால், அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா சரீரமும் முக்கியம். நம்ம கை போயிட்டே இனிமேல் இப்படி நம்ம வாழ போகிறோம், இப்படியே தான் நான் வந்து புலம்ப ஆரம்பித்தேன். அது வரைக்கும் இயேசுவை பற்றி தெரியாது. இப்படியா என் வாழ்க்கையில் நடந்து ஒவ்வொரு வாரமும் என் கையில் உள்ள எலும்பு உருவிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது இந்த எலும்பு 38 வெட்டு அது வந்து நொறுங்கிருச்சு, எலும்பெல்லாம் நொறுங்கியே போச்சு. ஒவ்வொரு நாள் ஆர்த்தோ டாக்டர் வந்து ஒவ்வொரு வாரமும் என்னை வந்து அதை உரி எடுப்பாங்க. இப்படியா என்னுடைய கை, இந்த கையெல்லாம் சதப்பிடியில் தான் தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த கையில் பாருங்கள் நரம்பு, அவ்வளவு நரம்பு, அதாவது இந்த விரலுக்கு வர நரம்புகள் எல்லாம் கட் ஆகிட்டு. அப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், என் லைஃபே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம், பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம், நமக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் 1.5 வருஷம் ஆஸ்பத்திரியுடைய வாழ்க்கை, ஆஸ்பத்திரியில் கை கூட காரியங்களை பார்ப்பாங்க வச்சுருவாங்க. இப்படியா நான் வந்து ஜிஹெச்சில் அட்மிஷனில் இருந்தேன். இப்படி காலங்கள் போக போக போக போக போக கவலையும் கண்ணீரும் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த கவலை கண்ணீர் அதிகமாக இருக்கும் பொழுது தான் டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க, இந்த கைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க. டாக்டரு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க எப்படி பண்ண, அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு. கையை பார்த்தீங்கள இந்த கை இப்போ இப்படி இருக்குது, ஆனால் அந்த கை எனக்கு செயல்படுறதுக்கு முன்னாடி உரலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு கை இருக்கும். அந்த சூழ்நிலை வரைக்கும் இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு

கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு திட்ட தான் செய்வேன். இதுக்கு இடையில பாருங்கள், ஒரு நாள் டாக்டர் வந்து, தம்பி இந்த கை உங்களுக்கு அழுகிருச்சு, இந்த கையை இப்படி கட் பண்ணி எடுக்கணும், எடுத்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், கையை எடுத்த பிறகு என் வாழ்க்கை என்ன இருக்குது, அப்போ என்ன கொன்னுருங்க அப்படிங்கிறேன். யார்கிட்ட? டாக்டர்கிட்ட சொல்கிறேன், என்னை கொன்னுருங்க, இனிமேல் நான் வாழறதுக்கு என்ன, வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது, வேண்டாம் கொன்னுருங்க அப்படின்லாம் சொல்லி டாக்டர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் டாக்டர், இல்லைப்பா, அது எடுத்தால் நீங்கள் உயிர் வாழலாம்ல அப்படி சொல்கிறேன். பாருங்கள், இந்த டாக்டர் வந்து இந்த காரியத்தை சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, கை அழுகிருச்சுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு மூணு வாரம் வர இந்த டாக்டர் கையை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் போகிறாங்க. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடியில் வந்து வாலிப தம்பிமார்கள், வாலிப தம்பிமார்கள், சர்ச்சுக்கு போகிற தம்பிமாருங்க, ஆண்டவரை நேசித்த தம்பிமாருங்க, ஆண்டவருக்காக உயிரே தியாகம் பண்ண தம்பிமார்கள், அதாவது என்னை மாதி குடிக்கு அடிமையாக இருந்தவங்க, இப்படியாக இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க மனம் திரும்பி இந்த ஜிஹெச் ஊழியம் ஊழியத்தை செய்கிறாங்க, ஜிஹெச் ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒவ்வொரு பெட்லையும் போய் அந்த கைப்பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இப்படி அவங்க செய்கிறாங்க. என் குடும்பத்தில் உள்ள நபர்கள்லாம் கை பயிற்சி, இனிமேல் இனிமேல் வாழ்ந்து என்னத்தான் சாதிக்க போகிறான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன செய்ய போகிறான் அப்படின்லாம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் சொல்லுவாங்க. எல்லாம் வேதனைப்பட்டேன், கையில் உள்ள பணங்கள் காசுகள் எல்லாம் போயிட்டு கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை கூட வந்துச்சு. பாருங்கள், டாக்டர் மூணு வாரம் சொல்லிவிட்டு நாலாவது வாரம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, தம்பி உனக்கு கையை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு நீ செத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த தம்பிமார்கள்லாம் வந்து ஊழியத்துக்கு ஊழிய செய்ய வரும்பொழுது தான் அவங்க வந்து இயேசு உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போது கைப்பிரதி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எனக்குள்ள, ஏன் கடவுள் கை விட்டுட்டு, என் தெய்வம் என்ன கை விட்டுட்டு, என் கையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அந்த தம்பிமார்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த தம்பிமார் சொல்கிறாங்க, இல்லைனே, இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார். என்ன தருவாரா? இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார்ண்ணே, வாழ வைப்பார்ண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அற்பமாக என்றேன். எப்படி என்றேன்? அற்பமாக உங்களை சொல்கிற ஒவ்வொரு வாரத்துக்கும் அற்பமாக என்றேன். என்னையா, வீட்டு முன்னாடியே கடவுளை வச்சுருக்கேன், வீட்டு முன்னாடியே தெய்வத்தை வச்சுருக்கேன், எங்கள் அப்பா இப்படி, என் குடும்பம் இப்படி, என் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்கள் எல்லாருமே இப்படி, நான் போகாத தெய்வங்கள் இல்லை, பார்க்காத தெய்வம் இல்லை, கைவிட்டுட்டே அந்த தெய்வம்லாம் கைவிட்டுட்டே, உங்கள் இயேசு எனக்கு சுகம் தருவாரா, வாழ வைப்பாரா, போங்கயா அப்படின்னு சொல்லி திட்டி ஏசி அனுப்பிவிட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. இப்படி அடுத்த வாரம் கை எடுக்கணும்னு டாக்டர் ஷிட்டே சொல்லிட்டு போயிட்டார். அவரு வாரார் வந்து, தம்பி நாளைக்கு உங்கள் கை எடுக்கிறதுக்கு எழுதி வச்சுட்டு போகிறேன்ட்டு சொல்லிட்டு என் மனைவிட்டையும் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயாச்சு. திங்கக்கிழமை வந்து இந்த தம்பிமார்கள் வந்து ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு வருவாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்து கை எடுக்கணும். அப்போ திங்கக்கிழமை இந்த தம்பிமார்கள் கரெக்டாக அவங்க வேலை பார்க்குற பசங்க, எல்லா பசங்களுமே வேலை பார்த்துட்டு கரெக்டாக 7 மணிக்கு இந்த பசங்க வந்து வாலிப பசங்க அவங்க கூடுவாங்க. ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணிவிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த கைப்பிரதியில் கொடுப்பாங்க. அப்போ அன்னைக்கு டாக்டர் வந்து முத நாள் வந்து சொல்லிட்டு போயிட்டார். எப்போ 11 மணிக்கு காலையில் திங்கக்கிழமை அன்றைக்கி சொல்கிறாரு, உங்கள் கையை நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ 11 மணிக்கு சொல்லிட்டு போனதில் இருந்து எனக்கு என்ன ஒரு நினைவுகள் வருது அப்படின்னா, இந்த தம்பிமார் சொன்னாங்களே, இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார், இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்கள திட்டி அனுப்பிட்டோம், எல்லா கடவுளும் கைவிட்டுட்டு நம்ம கூடையே இருந்த தெய்வம் எங்கேயோ ஓடி போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, சரி அந்த தம்பிமார் வருவானுல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்து நிற்கிறேன். 7 மணி அவங்க உள்ளே வருவாங்க. நான் 6 மணிக்கே வாசலில் நின்றுட்டு அவங்கள எதிர்பார்த்துட்டு நிற்கிறேன். வருவாங்க. கரெக்டாக 7:05 உள்ளே வந்தாங்க. வரும்பொழுது அவங்கள கூப்பிடுறேன், தம்பிகளா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். ஆனால் அந்த தம்பிமார்கள் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. எப்படி பயந்தாங்க அப்படின்னா, நான் திட்டுனேன்ல அவங்கள, ஏதோ இவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது, ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு தான் இருந்தாங்க. அப்போ அந்த எண்ணத்தோடு இருந்தாலும் அவங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னென்ன அப்படின்னோடனே, தம்பி எனக்கு வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, என் கையை எடுக்க போகிறாங்களாம், வாசலுன்னு கத்துறேன், பக்கத்தில் இருக்க அவ்வளோ பேரும் பார்க்குறாங்க. உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த தம்பிமார்கள் அவ்வளோ பேர் நினைச்சிட்டாங்க, என்னை நோக்கி வராங்க.

வந்த உடனே விவரத்தெல்லாம் சொன்னேன், தம்பி இப்படி நாளை கை எடுக்க போகிறாங்களாம், உங்கள் கடவுள் எனக்கு சுகம் தரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பி மாட்டை சொல்லிட்டேன். அவங்களும் வந்தாங்க, வந்து நின்றுட்டு என் பெட்டை சுற்றி நின்று அழுது கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறாங்க. நான் அப்போ ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்குறேன். பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என் சொந்தக்காரங்க கூட இந்த அழுக அழுதுன்னு கிடையாது, இவங்க அழுகிறாங்க, தார தாரையாக அழுகிறாங்க. எதுக்கு இப்படி அழுகிறாங்க, இவங்க எதுக்கு அழணும் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறேன். மறுபடியும் அழுது அழுது அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண உடனே எனக்குள்ள நினைவுகள், இவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, இவங்க எதுக்காக அழணும், எதுக்காக செய்யணும், இவங்க எப்படி எதுக்கு இந்த இப்படி தேடி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கும் பொழுது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை முன் அறிந்திருக்கிறார், என்னை தெரிஞ்சிருக்கார். இல்லைன்னா பாருங்கள், அந்த கழுத்துக்கு வெட்ட வந்தவன் கை கொடுத்து தாங்குறேன், ஒரு 5 நிமிஷம் பிந்திருந்தா அங்கேயே அந்த போலீஸ் வராமல் இருந்திருந்தால் போட தள்ளியிருப்பாங்க, முடிஞ்சு. இல்லை இங்கே ஆஸ்பத்திரியில் வந்ததுக்கு அப்புறம் டெத்துன்னு சொல்லிட்டான், டாக்டர் சொல்லிட்டாங்க டெத் அப்படின்னு. ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு போயிருந்தால் மரிச்சிரமுள்ள வச்சுருப்பாங்க. அது பிந்துனுச்சு, இது முன் குறித்த தேவன் என்னை முன் குறிச்சிருக்கார். எனக்கு தெரியாது, அது தட்டி இந்த இயேசுவை பற்றி தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, அவர் எப்படியாப்பட்டவர்னு கூட தெரியாது. என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாழ்க்கையே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் கலங்கி போயிருந்தேன். பாருங்கள், இந்த தம்பிமார்கள்லாம் வந்து கூடி நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 10 மணி ஆகுது, எனக்கு வந்து காலையில் கை எடுக்கிறதுக்கு டேப்லெட்லாம் கொடுத்தாச்சு, மாத்திரையெல்லாம் போட்டு படுத்தாச்சு. அந்த படுக்கும் பொழுது அப்படி கட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கேன், கட்டில் சாஞ்சு உட்காந்துருக்குறேன். என்ன என் வாழ்க்கை போச்சே, இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு தார தாரையாக அழுகிறேன். செத்துடலாமோ, நாளை கை எடுத்துருவாங்களே, செத்துருவோம், இப்படி பல கேள்விகளுக்குரிய காரியமாக நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்க அழுதாங்களே, கண்ணீர் வடித்தாங்களே, கண்ணீர் சிந்தினாங்களே, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். இந்த தெய்வத்தெல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன், ஏசிட்டே இருப்பேன். அப்போந்தான் வந்து பாருங்கள், நைட்டு கரெக்டாக 12 to 1 அந்த கேப்பு, 12:30, 12:30 இருக்கும். அப்போ நான் சோர்ந்து போய் அப்படியே படுத்திருக்கேன். ஒரு வெண் வஸ்திரம் தரித்தவர் என் கட்டில் வந்து பக்கத்தில் வந்து நின்று என் கையை பிடிச்சார். பிடிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னார். எனக்கு ஒன்றுமே ஓடல, அழுதேன், ஓன்னு கத்துறேன், ஓன்னு கத்துறேன், ஐயோ இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, என் கையை பிடிக்கிறாரு, என்னை தொடுறாரு அப்படிங்க. ஆனால் ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க அவ்வளோ பேர் பக்கத்தில் உள்ளவங்க, பைத்தியக்காரன், பைத்திய மாதிரி கத்துறிய, எங்களெல்லாம் தூங்குடுங்கிறாங்க. என் மனைவி சொல்கிறாங்க, என்ன யா பைத்திய மாதிரி புலம்புறையா அப்படின்ட்டு. இல்லைம்மா, இங்கே ஒருத்தர் நிற்கிறாருமா அப்படின்னு. இன்றைக்கி நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன், அன்னைக்கு அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு என் கட்டில் வந்து உட்கார்ந்தார், என் கையை பிடிச்சார், பயப்படாது எனக்கு இயேசுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், இந்த இயேசு தேடி வந்தார். அவங்க ஜெபம் பண்ணிட்டு போன ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, ஆண்டவர் தொட்டார், என்னை சுகமாக்குனார். மறுநாள் தியேட்டரில் கையை எடுக்கணும், டாக்டர்லாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அழுகினதுக்கு அறிகுறி இல்லை. அல்லேலூயா, இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் உள்ள தெய்வம். என்னை போல சூழ்நிலை இருக்கிற அநேகரையும் அவர் வந்து பாருங்கள் தேசத்தை சுற்றி திரிகிறார். ஆண்டவர் யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என் ஜனங்கள் எப்படி இருக்குன்னு அதான் பாருங்கள். அந்த இயேசு என்னை குணமாக்கிட்டார். மயக்க சூழ்நிலை ஆஸ்பத்திரியிலேருந்து திருப்பி வார்டுக்கு கொண்டு வராங்க, அப்போ தான் என் மனைவிட்ட கேட்குறேன், கை எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன். மயக்கம் இல்லைங்க, எடுக்கலை அப்படின்னா. இயேசு ஜீவன் உள்ளவர், இந்த இயேசு அறிஞ்சேன், இயேசு தெரிஞ்சேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசு இயேசு இயேசு இயேசுன்னு கத்த ஆரம்பித்தேன். இயேசு தான் மெய்யான தெய்வம், பார்க்கலையே, ஒரு தெய்வமும் என்னை பார்க்கலையே, இவர் தேடி வந்தார். அவரை ரொம்ப விசுவாசிக்க ஆரம்பித்தேன், ரொம்ப நம்பினேன், இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். மறுவாரம் இந்த தம்பிமார்கள்லாம் வந்தாங்க, வந்த உடனே அவங்ககிட்ட சொன்னேன், தம்பிலா இயேசுவை பார்த்தையா, தெய்வம் வந்துச்சுயா, தெய்வம் எனக்கு சுகமாகிடியா, என் கையை எடுக்கலையான்னு சொல்லி ஆனந்த சந்தோஷத்தோடு அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த
இப்போ பூமியில் ஒரு பாவி மலர்ந்துருமுன்னா பரலோகத்தில் மிகுதியான ஒரு சந்தோஷம் உண்டு வேதத்தில் சொல்லுது. அப்போ எனக்கு வேதத்தை பற்றி தெரியாது, வேதத்தை பற்றி படிக்கலை. இயேசு தேடி வந்தார், அற்புதம் செய்தார். இது மட்டும்தான் என் வாழ்க்கையில் அப்பன் தெரிஞ்சிச்சு. இயேசு வந்தார், சுகமாக்குனார், அவர் சந்தோஷத்தை தந்தார். அப்போ இப்படியா நினச்சி அந்த ஒன்றே கால் வருஷம் ஆஸ்பத்திரி வாழ்க்கையை முடித்து நம்ம கை இப்படி ஆயிடுச்சு. இந்த கைன்றெல்லாம் ஒரு ஸ்பூனை கூட பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நரம்புகளெல்லாம் கட்டப்பட்டுட்டு, இந்த நரம்பு வெட்டப்பட்டு ஒரு ஸ்பூனை பிடிக்க முடியாது. இந்த கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. பொம்மை தான், இந்த பொம்மை என்னச்சுன்னு யாராவது ஒருத்தர் பேண்டை போடணும் இல்லை ஏதாவது கட்டணும். அப்படி தான் இருந்தால் தான் என்னோட இயங்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். எல்லா சூழ்நிலையும் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரி வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு ஒன்றே கால் வருஷம் ஆஸ்பத்திரியிலேருந்து இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி நடக்க போகிறோம், எப்படிலாம் இருக்க போகிறோன்னு சொல்லி கவலையோடு நான் என் மனைவியும் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது 10 ரூபா தான் எங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சு. இந்த 10 ரூபாய வச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரணும், 3 ரூபா 6 ரூபா மினி பஸ்ஸுக்கு அதை கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்குலேருந்து வீட்டுக்கு வரணும். 10 ரூபாயில் 6 ரூபா பேர், 4 ரூபா தான் மிச்சம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எது செய்ய போகிறாங்க, யாரும் எந்த இதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு வந்தேன். என் வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் படக்கூடாதோ அத்தனையும் பட்டேன், எல்லாத்தையும் இழந்தேன். கடவுள்னு ஒருத்தருங்கிற காமிச்சு கொடுத்தார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த ஒரே வேடு தான் எஸ்ஐயாவில் வாசிக்கிறோம் பாருங்க. அப்படி நம்ம ஆண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார் என் வாழ்க்கையில், இயேசு செஞ்சார். பேயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, அடுத்த கட்டம் என்ன, எப்படி வாழ போகிறோம், எப்படி நடக்க போகிறோம், கை இல்லையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ இந்த தம்பிமார் வந்து ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஐயா அமெரிக்கன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குயா, அங்கேருந்தா நாங்கள் வரேன்யா, நீங்கள் அங்கே வந்துருங்கய்யா, நீங்கள் நல்லானதுக்கப்புறம் வாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் இன்னும் கற்றுக்கலாம்யா, ஆண்டவரே அறிஞ்சிக்கலாம்யா அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி ஒவ்வொருடைய முகத்துக்களை பார்ப்பேன். யாரும் சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்களா, உதவி செஞ்சுருவாங்களா, இப்படி தான் நான் இருந்தேன். இப்படி இருக்கும் பொழுது 3 நாள், 4 நாள், 10 நாள், 15 நாள் இப்படி பட்டினியாக இருந்தோம் பாருங்க. அந்த சூழ்நிலை ஒரு அம்மா வந்து ஒரு வேதாகமத்தை கொண்டு வந்து கொடுக்க வராங்க வீட்டில் வந்து தேடி வந்து, தம்பி இந்த பைபிளை படிங்கய்யா, இந்த வார்த்தை ஜீவனுள்ளதுயா, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க நம்புனவங்க கெட்டு போனதும் கிடையாது, வெக்கப்பட்டு போனதும் கிடையாதுயா, இதை நம்புங்கய்யான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க. அமெரிக்கன் ஆஸ்பத்திரி சிஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கொடுக்கும்போது சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் இந்த பைப்பில் படிங்க, இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அதிசயமான தேவன், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வேதத்தை படிக்கும் பொழுது தான், திறந்து படிக்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், பூமி ஒழுங்கினமையும் வெறுமையுமாக இருந்துச்சான். அப்போது இப்படி இருக்க சூழ்நிலை ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறார். அப்போ அதை படிக்கும் பொழுதே எனக்கு அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு ரெடி ஆகுது. அப்போ அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் ஒரு வேலையை கொடுக்குறாங்க. என்ன வேலை கொடுக்குறாங்க, அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் வாட்ச்மேன் வேலை. அப்போ அந்த வாட்ச்மேன் வேலை போனோம்னா அந்த பேண்ட்டு சட்டை வாங்கிறது கூட என்னோட காசு கிடையாது. பழைய மார்க்கெட்டில் போய் ஒரு 5 ரூபாய்க்கு பேண்ட்டு, 3 ரூபாய்க்கு சட்டை, அதை வாங்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் வந்து அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு போகிறேன். அப்போ அங்கே வேலைக்கு போகும்பொழுது என் கையை வச்சு எந்த பொருளையும் பிடிக்க முடியாது. ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்க உதவியோடு தான் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த வேலை செய்யும் போகும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அங்கே வேலைக்கு போனேன். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க ஐயா அப்படின்ட்டு. அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அமெரிக்காவிலேருந்து டாக்டர்கள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த அமெரிக்கன் ஆஸ்பத்திரியை ஆய்வு பண்ணுறதுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் அங்கே வருவாங்க. அப்போ நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என் கூட இருக்கிற செக்யூரிட்டி வந்து உள்ளே போயிட்டார். ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி உள்ளே போயிட்டார். அங்கே எப்பவும் கேட்டை பூட்டி தான் வைக்கணும். ஒரு கேட்டை அதை ஏதாவது வண்டிகள் வந்தால் தான் திறந்து விடணும். இன்னொரு விக்கெட் கேட்டு அந்த வழியாக ஆட்கள் ஜனங்கள் போயிடும். அப்போ அந்த கேட்டை வந்து திறக்கணும், இவர் உள்ளே போயிட்டார். அப்போ பார்த்து தான் அந்த ஃபாரினர்ஸ் அமெரிக்காவில் உள்ளவங்க கூட்டிகிட்டு வராங்க. வந்து கேட்டுக்கு வெளிப்பக்கம் வண்டி நிற்குது, உள் பக்கம் நான் நிற்கிறேன். ஆனால் கேட்டை திறக்கணும், திறக்க என்னால் கைண்டு பிடிக்க முடியாது. அப்போ எப்படி திறக்க முடியும், போகிறமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையை வச்சு தான் அந்த கொண்டி எப்படி தட்டினேன், காலை வச்சு கேட்டை தள்ளிட்டேன், ரெண்டு கேட்டையும் தள்ளி விட்டுட்டேன். அப்போ காரு அப்படி சர்றன்னு உள்ளே போகுது. உள்ளே போய் போட்டிக்கு உள்ளே போய் நிற்கிது. நின்றுட்டு இந்த வண்டியில் இருந்தவங்க அவ்வளோ பேரும்
இறங்கி என்னை பார்த்து வராங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயம் உண்டாயிட்டு, ஐயோ நம்ம சரியாக திறக்கலை, காலை வச்சு வேற கேட்டு தள்ளிட்டோம், அடிக்க போப்பறாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்னேன். அப்போ பாருங்க, ஒரு வாரத்தை காதில் கேட்க, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிறார். சுற்றி பார்க்குறேன், செக்யூரிட்டியே காங்களே, யார் பேசுகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பாருங்கள், கேட்டுக்கிட்டு வந்தோடனே என் கையை பிடிச்சிட்டு இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இங்கிலீஷ் தெரியாது, படிப்பு கம்மி தானே. உடனே அவங்களுக்குள்ளே பேசிட்டு என் கையை பிடிச்சிட்டு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, தம்பி உங்கள் கைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றினது. ஆப்ரேஷன் பண்ண தேட்டருக்கு கொண்டு போனாங்க. எனக்கு வந்து துட்டு கிடையாதுமா, பணம் கிடையாதுமா, நான் ஒரு ஏழைமான்னு சொல்கிறேன், காசே வேண்டாம்னு சொல்லி அவங்க 4 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இந்த கையில் பிளாஸ்டிக் நரம்பு இணைச்சாங்க, இந்த கையை செயல்பட வச்சாங்க. இந்த கையில் பாருங்கள், கார் ஓட்ட பைக் ஓட்டுற மாதிரி இந்த கையை ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா $50 அன்னைக்கு கொடுத்தாங்க. நீங்கள் இதை போஷிச்சுக்காங்க, வச்சுக்காங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் நல்லா வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. இது யார் செஞ்சா அப்படின்னா, என்னை தேடி வந்த இயேசு செய்தார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எந்த தெய்வம் செய்யாத ஒரு தெய்வம் இயேசு, உயிரோடு இருக்கிற தெய்வம் எனக்கு செஞ்சார். இந்த காரியங்களை செஞ்சு என்னை வாழ வச்சார். என் கை ஏங்க ஆரம்பிச்சிச்சு, அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். இன்னும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூரத்துக்கு கொண்டு போட்டுட்டு, இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன் சொல்லி அவரை முழுமையாக நம்ப ஆரம்பித்தேன். ஆண்டவருக்காக இந்த பயணம் ஊழியம் செய்ய, இந்த மாதிரி ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அங்கங்கே ரோட்டில் தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இட்லி பார்சல் வாங்கி கொண்டு கொடுப்பேன். இயேசு, இயேசுவை மிஞ்சினது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்பேன், ஒரு அண்ணங்கிட்ட கேட்பேன், அண்ணே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதானே அப்படின்னு கேட்பேன். என் வாழ்க்கையை வந்து என் பையனை ப்ரிகேஜி இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்க ஆரம்பித்தேன். தகுதி இல்லாத என்னான்று தகுதிப்படுத்தினார், வாழ வச்சார், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சேன். பாருங்கள், படிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது என் 2வது பையன் பிறக்கிறான். அவனுக்கு எங் நான் போகிற சர்ச்சில் சாமுவேல் ஜபராஜ்னு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? சாமுவேல் ஜபராஜ். அப்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் எல்லாமே இருள் தான், எல்லாமே இருளாக இருந்துச்சு. எங்க ஒரு மனுஷனுக்கு கை இருந்தால் தாங்க வாழ முடியும். கையே போச்சே, இனிமேல் என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட என்ன இயேசு தேடி வந்து இவ்வளோ அற்புதம் செஞ்சார். அவரே செஞ்சார், மனசு செய்யலை. இது அவரே நியமித்த ஓட்டம். அவர் என்னை தெரிஞ்சு தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை தெரிஞ்சிருக்காராம். அப்போ அவர் என்னை கைவிடலை, என்னை நேசித்து என்ன அவர் பிள்ளையாக மாற்றினார். சாமுவேல் ஜபராஜ் என் வீட்டுக்கு பிறந்தான், அவன் பிறந்தான், 2வது பையன் பிறந்தான். இப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இந்த ஊழியத்தை செஞ்சேன், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். இந்த கையை பார்த்த உடனே, தம்பி எப்படி கை இப்படி எப்படிலாம் கேட்பாங்க, அந்த கையை வச்சே சாட்சி சொல்லுவேன், ஐயா இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் இருந்தேன், அப்படி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அதிசயமான தேவன், ஆச்சரியமான தேவன். அப்படி என்னை ஆண்டவர் நடத்தினார். என் பையன், 2வது பையன் பிறந்தான். நாங்கள் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே இன்னும் நெருங்க ஆரம்பித்தோம். ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம், வாடகை கொடுக்குற மாதிரி ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போந்தான் ஒரு ஐயா கிட்டே கேட்டேன், ஐயா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதையா அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? கவர்மெண்ட் வேலை கிடைக்காதையா அப்படின்னு கேட்டேன். 7ஆம் கிளாஸ் படிப்பு 7ஆம் கிளாஸ் படிப்பு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன். அவங்கவுங்க ரொம்ப படித்தோம். ஆனால் அந்த ஐயா சொன்ன பதில் என்னென்னா, தம்பி பணம் இருக்கணும், இல்லை படிப்பு இருக்கணும், ஏதாவது இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு போக முடியுமா இந்த காலத்தில், இல்லைலாம் போக முடியாது, ஒவ்வொருத்தரும் இவ்வளோலாம் பணம் கேட்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு வந்து எப்படின்னா ஜெபம் பண்ண தெரியாது. இப்போ சாதாரண உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறல்ல, இதே மாதிரி தான் பேசுவேன். எசப்பா எனக்கு இதை செய்யுங்க, இதை பண்ணுங்கள், இது இந்த காரியத்தை வாக்கி செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் உங்கள் பிள்ளை தானே, செத்தவனு தூக்கி எடுத்து இல்லை, இப்படி தான் அதிகாரத்தோடு கேட்பேன் அவர்கிட்ட. ஆனால் அது குழந்தை போல் என் தேவன் கேட்டு எனக்கு உதவி செய்வார், எல்லா காரியத்திலும் உதவி செய்வார். பாருங்கள், இப்படி கவர்மெண்ட் வேலையை கேட்குறேன், இவங்க வந்து அதாவது நடப்பின் பற்றி அவர் சொல்கிறார், அவர் இகழ்ச்சியோ எதுவுமே சொல்லலை, நடப்பு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறார். பாருங்கள், அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2005 தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் பதிஞ்சு வச்சேன். 7ஆம் கிளாஸ் படிப்புக்கு என்ன வேலைனாலும் ஓகே,
அப்படின்னு கேட்டேன். என்ன வேலைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பெருக்கிற தூக்குற வேலை கூட கொடுத்தாலும் கூட நான் செய்வேன்யா அப்படின்னு சொல்லி என் ஜபத்தில் ஆண்டுகிட்ட கேட்டேன். அதே மாதிரி பாருங்கள், 2007 எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு இன்ட்ரி வருது. என்ன வருது? கவர்மெண்ட் வேலைக்கு இன்ட்ரி வருது. இதுக்கு இடையில் ஆஸ்பத்திரியில் வந்து யாராவது கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்கன்னா அவங்கள போய் தொட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லி இப்படி தான் என் ஊழியங்கள் நடந்து. அப்போ இந்த ஊழியம் செய்ய செய்ய செய்ய செய்ய ஆண்டவர் என்னை வந்து உயர்த்திக்கிட்டே இருந்தார். பாருங்கள், அந்த 2007 எனக்கு கவர்மெண்ட் வேலை, துப்புரவு பணியாளர் வேலை கிடச்சிச்சு. 4 வருஷம் அந்த தூய்மை பணியும் வேலையை ஆண்டவர் கொடுத்த வேலைன்னு சொல்லி அந்த ஏரியாவை சுத்தம் பண்ணுவேன். அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே ஆண்டவரை பற்றி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அவர்கிட்ட கேட்குறேன், இயேசப்பா நான் உங்கள் பிள்ளை தானே, நான் வந்து நீங்கள் கொடுத்த வேலை தான் இது, இந்த வேலை நீங்கள் கொடுத்தது தான், நான் தூய்மை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் முன்னாடி நான் டிரைவராக இருந்தேன், எனக்கு ஒரு வேலை டிரைவர் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன வேலை கேட்குறேன்? டிரைவர் வேலை. கை போச்சு, இது கவர்மெண்ட்டில் டிரைவர் வேலை யாருக்குமே கொடுக்க முடியாது இந்த மாதிரி காரியத்தில். ஆனால் பாருங்கள், ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டுகிட்ட கேட்க கேட்க கேட்க ஆண்டு எனக்கு அற்புதம் செஞ்சார். 7ஆம் கிளாஸ் தான் படிப்பு. ஆனால் பாருங்கள், தூய்மை பணியில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு டிரைவர் தேவை. அந்த டிரைவரை வந்து யாருன்னு நான் வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது, மற்ற பாஸ்டர்ஸ் யாராவது சொந்தக்காரங்க யாராவது கார் ஓட்டுறதுனா எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பையன் வண்டி ஓட்டுவான்லாம் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்லிட்டாங்க. அவங்க எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இது தெரியாது, கமிஷனர் கூப்பிட்ருக்காங்கன்னு எனக்கு பயம் உண்டாயிட்டு, என்ன வேலை சரியாச்சு, அதாவது பயந்த சோபம், ரொம்ப பயப்படுவேன். இப்படி இருக்கும்பொழுது கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் தம்பி, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொடுத்துருந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னே, என்னிடத்துல கேளு அப்படிங்கிறார். கேட்குறவன் எவ்வளவு பெற்றுக்கொள்வானோ, ஆண்டவர் சொல்கிறார், கேளு, கேட்குறவன் எவ்வளவு பெற்றுக்கொள்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தை சொல்லுது. அப்போ பாருங்கள், அவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். பாருங்கள், என்னுடைய முன்னான வாழ்க்கை, என்ன கடந்த கால வாழ்க்கை, இயேசு அறியாத இருக்கும்போது உள்ள வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க, இயேசு ஒரு உயிருள்ள தெய்வம், ஜீவனோடு இருக்கிற மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கிறாரு, இன்றைக்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. இதை கேட்குற நீங்கள், இதை பார்க்குற நீங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த இயேசுவை நம்புங்க. அவர் தெய்வமாக இருந்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்கு என்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் விடுதலை ஆக்கப்பட்டுருவீங்க. பாருங்கள், அன்னைக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு கமிஷன் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ இந்த வேலையில் பெர்மனண்ட் ஆகணும், அதாவது டெம்பரவரியாக டிரைவராக இருக்கக்கூடாது, பெர்மனண்டாக டிரைவர் ஆகணுங்கிறதுக்காக படிக்க சொல்லுவாங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் தான் இந்த டிரைவர் போஸ்டிங் போட முடியுமா, இல்லைன்னா போட முடியாது, அது கவர்மெண்ட் ரூல்ஸ். ஏன்னா தான் படிப்பு இல்லையே, 7ஆம் கிளாஸ் படிப்பு. அப்போ அடுத்து என்ன செய்யணும்? கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஞானத்தை தந்தார். பள்ளிக்கூடத்துக்கு போனேன். எப்போ? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் ஓடிட்டேன். ஏ, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் படிக்கலை. ஏன்னா அப்போ ஞானம்னு ஒன்று கிடையாது எனக்கு. அப்போ அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இயேசு. பாருங்கள், என் இந்த வயசில் என் சூழ்நிலைகள்லாம் இப்படி கையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் ஞானத்தை ஆண்டு கற்றுக் கொடுத்தார். ஞானத்தை கொடுத்த ஒரு கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய இயேசு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே, கையே இல்லையே, எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இருக்கேன்பாங்கிறார். அப்போ அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சு எனக்கு வந்து 10ஆம் கிளாஸ் வரை படித்து பாஸ் பண்ணதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஞானம் கிடையாது, பேனா போம போட வாம அப்படி எழுதுவேன். அதில் ஆண்டவர் எனக்கு படிப்பில் பாஸ் பண்ணதுக்கு உதவி செஞ்சார், டிரைவர் போஸ்டிங் பெர்மனண்ட் பண்ணதுக்கு உதவி செஞ்சார். இன்றைக்கி ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சுருக்கிறாரு, முதியோர் இல்லங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாரு, வேலைகளை வந்து ஜனங்களை பார்க்க அவங்களுக்கு என்னங்கிறத தேடி ஓடி போய் அவங்கள செய்கிறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஒரு குடிகாரனை, ஒரு துன்மார்க்கனை, ஒரு பாவம், அநேக பாவங்களை செஞ்சவனை, பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
ஒருவேளை நீங்கள் நினைக்கிற ஐயோ நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோமே, இந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, இந்த பரிகாரம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். ஆனால் இயேசு ஒருத்தர் இருக்கார், உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சிருவார், நடு கடலில் தூக்கி போட்டுருவாரோ நம்முடைய பாவங்களெல்லாம், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு தேவை என்னன்னு அறிஞ்சிருக்காரு அதை செஞ்சிருவார். அப்படியாப்பட்டது இயேசு தான் நம்ம தெய்வம். அப்போ என் வாழ்க்கை முடிஞ்சு டெத்து, அதாவது ஒரு 5 நிமிஷம் போலீஸு வராமல் இருந்தால் அங்கே என்னை வந்து முடிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் இந்த சகோதரனை வந்து ட்ரெச்சருக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிருந்தால் ட்ரெச்சரில் மறிச்சரில் வச்சுருப்பாங்க. இதே இது இந்த கையை எடுக்க போகிற ஒரு சூழ்நிலை முடிஞ்சு, அது அதாவது அந்த ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா என் கையும் மொட்டையாயிரு நீங்கள் எடுப்பேன், மொட்டையாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்காதப்பா, இனிதான் உனக்கு ஆரம்பம்னார். என்ன சொன்னார்? ஆரம்பம். ஆரம்பம் அற்பமானால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்குமா. என் வாழ்க்கையில் என் முடிவு பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறேன், எலும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையது உதித்து தான் நம்ம என் மேலே ஆண்டவர் உதிக்க பண்ணார். இன்றைக்கி பாருங்கள், எலும்பி பிரகாசிக்கத்தக்க கர்த்தர் செஞ்சார், செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு 3 பசங்களையும் காலேஜ் வர இங்கிலீஷ் மீடியம், இதெல்லாம் பாத்திரமாகமாங்க, இதெல்லாம் மனசு செய்ய முடியுமா? முடியே முடியாது. என் இழந்து போன வாழ்க்கையை மறுபடியும் மீட்டு கொடுத்தாங்க. அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த தம்பிமார்கள் சொன்னாங்க, அண்ணே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வந்து நீங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி தருவார்ண்ணே. அப்போ சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டுட்டே எப்படி திருப்பி தருவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன ஆண்டவர் இன்றைக்கி பாருங்கள் உங்கள் மத்தியில் பிரகாசிக்க பண்ண வச்சுருக்கிறார், எலும்பி பிரகாசிக்க பண்ண வச்சுருக்கிறார். அதுதான் ஜீவனுள்ள தெய்வம். இந்த சாட்சியை கேட்குற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தாயே, தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியில், வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு. பரலோகம் நமக்கு தந்து வச்சிருக்கிறார். இந்த பரலோகத்துக்கு போனோம்னா இந்த பூமியில் நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ அந்த பூமிக்கையோடு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கும் மறுமைக்கு எந்த சூழ்நிலையும் இயேசு உங்களோடு இருப்பார். உங்களை நீங்கள் நம்பி இருக்கிற எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் யாரை நம்பி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும் ஒரு சமயத்தில் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இருந்தால் மட்டும் நேசிப்பாங்க, அந்த காசு போகம் தட்டியும், அந்த பணம் உங்களை விட்டு போகம் தட்டியும் உங்க கூடயே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இயேசுவோடு வாழ்ந்து பாருங்கள், அவர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்தது. என் 3வது பையனுக்கு ஜெபக்குமார்னு பேர் வச்சேன். என்ன பேர்? ஜெபக்குமார். அப்போ என் பழைய வாழ்க்கையில் உள்ள பேரை பார்த்தீங்களா? அப்போ புதிய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடத்திருக்கார் பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கணுமா? அந்த தேவன் வந்து தான் இயேசு. அவருடைய பிள்ளையாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மாறிடும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மாறிடும், எவ்வளோ கடன் பிரச்சனையோடு இருந்தாலும் கூட அந்த கடன் மாறிடும். வேதத்தில் லாசரு மறித்து போயிட்டார், 4 நாள் ஆயிட்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான், யாரும் நேசிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நாற்றமாக இருக்கும். ஆண்டவர் அதுக்கப்புறம்தான் நம்முடைய நாற்றமான வாழ்க்கையை போக்கிட்டு நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தருவார். அவர் தான் மெய்யான தெய்வம் இயேசு. இந்த இயேசுவை நம்புங்க, இந்த இயேசுவை விசுவாசிங்க. அவரை போல தெய்வம் இந்த பூமியில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நிறைவே சொல்லுவாங்க, ஒரு வெளிநாட்டு கடவுளுங்கார் சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எல்லா ஜனத்துக்கும், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷியானாலும் சரி, அவர் தான் தெய்வம். இது வரைக்கும் என்னுடைய சாட்சியை கேட்டுட்ருக்கீங்க. இது ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சி. என் சாட்சியில் எல்லாமே இயேசு தான், கர்த்தர் தான், கர்த்தர் செய்தார். நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், இது இந்த சாட்சியை யாரும் சொல்லி கொடுத்தோ, யாரும் இப்படி சொல்லுங்கன்னு செயல்பட்டோ கிடையவே கிடையாது. என் கையை பார்த்தீங்களா? என் கரத்தை பார்த்தீங்களா? அற்பமாக இந்த பூமியில் எண்ணப்பட்ட என்ன அதிசயமாக ஆண்டவர் என்னை நடத்துகிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைச்சி இன்றைக்கி தேவன் என்னை பயன்படுத்தி வருகிறார். இதே போல் என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் குடிகாரராக இருக்கலாம்,
எப்படி இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப போகிறேன்னு சொல்லி நினைக்கலாம். என் வாழ்க்கையில் இயேசு வந்தார், என் குடியை மாற்றினார். ஒருவேளை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பீங்க, எனக்கு யார் வேலை தரப்போகிறா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். இந்த இயேசு படிப்பறிவு இல்லாத என்ன படிக்க வச்சு அழகு பார்த்து கவர்மெண்டில் வேலை கொடுத்தார். பாருங்கள், என் குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்த ரெண்டு நாள் தான் இருக்கும், மூணு நாள் தான் இருக்கும், ஆண்டவர் மூன்று ஆம்பளை பையனை கொடுத்தார். இப்படி என் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாமே இந்த இயேசு செஞ்சார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்துருக்கீங்களோ இந்த இயேசுக்கிட்ட கேளுங்க. அவர் தான் ஜீவனுள்ள தெய்வம், உண்மை கடவுள், உண்மையான தெய்வம். அவரை ஏற்றுக்கொண்டா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ விசுவாசித்தால் இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களை வாழ வைப்பார். பிரியமானவர்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். அந்த சந்தோஷம், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு வேதத்தில் சொல்லுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் வாழ்க்கையில் துக்கம் இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு, சஞ்சலம் இருந்துச்சு, தவிப்பு இருந்துச்சு. எல்லா துக்கத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த சந்தோஷத்தை நீங்களும் பெறணும்ல, இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்ல. அப்போ இந்த சந்தோஷத்தை தருகிற இயேசு, அவர் எப்படியாப்பட்டவர், அவர் ஜீவனுள்ளவர், நம்மளோடு அவர் இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிறார், நம்மளை எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உயர்த்தி வைக்கிறார். அவர் அழகு பார்க்குற தெய்வம். அந்த நேசரை நேசிப்பீர்களா? அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரே ஜீவனுள்ள தெய்வம், அவரை நம்புங்க. ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். பறவைகள்லையே ரொம்ப வலிமை வாஞ்சது கழுகு. கழுகை தாக்கும் ஒரே பறவை காகம்தான். என்ன, நான் சொல்றத கேட்க ஆச்சரியமா இருக்குதா? உண்மைதாங்க, காகம் மட்டும்தான் கழுகோட மேல உட்கார்ந்துகிட்டு கழுகோட கழுத்தை தன்னுடைய அலகால கொத்தும். இதுல வியப்பு என்னன்னா, கழுகு பதில் தாக்குதல் நடத்தாம இருக்கும். தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் காகத்தோட சண்டை போட்டு கழுகு வீணடிக்காது. அதுக்கு பதிலா என்ன செய்யும் தெரியுமா? ரொம்ப எளிமையா ஒரு காரியத்தை செய்யும். தன்னுடைய இறகுகளை விரிச்சு வானத்தை நோக்கி உயர பறக்க ஆரம்பிக்கும். உயரம் கூட கூட காகத்துக்கு சுவாசிக்க கஷ்டமா இருக்கும். மெல்ல மெல்ல ஆக்சிஜன் குறைஞ்சு காகம் கீழே விழுந்துரும். இது நமக்கும் பொருந்தும். நாம ஒரு உன்னதமான பணியை செஞ்சுக்கிட்டு இருப்போம். காகம் கழுக தொந்தரவு படுத்தினது மாதிரி சில புல்லர்கள் நமக்கும் கவன சிதறல்களை ஏற்படுத்தலாம். நீங்க அந்த கழுகு மாதிரி உங்க பொன்னான நேரத்தை காகங்களோட செலவழிக்காதீங்க. உங்க ஆற்றலை காகங்களோட வீணாக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க உயரத்துக்கு அவங்களை இழுத்துட்டு போங்க. ஒரு நாள்ல அவங்க காணாமலேயே போயிருவாங்க. அப்படி அவங்க காணாம போகணும்னா கர்த்தருடைய வல்லமையில நாம பலப்படணும். வேதாகமம் சொல்றத கேளுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன்யையும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள்.